விடங்கர் இங்கம் தியாகராஜர் சன்னதியில் இருப்பதால் தினந்தோறும் இருவேளைகளில் அபிஷேகாராதனைகள் அவருக்கு நடக்கிறது. செலவருஷம் பலாமரம் அகில் மரமும் இருந்திருக்கக்கூடும். தீர்த்தத்தை பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள். வடக்கு பிரகாரத்தில் ஒரு கிணறு இருக்கிறது, அதனை சேஷ தீர்த்தம் என்று சொல்வார்கள். புராண வரலாற்றின்படி கபால முனிவர் என்பவர் அருந்தவம் செய்தபோது அம்பிகை அவருக்கு காட்சி கொடுத்து அருளியதால் இந்த தலம் கபாலபுரம் என்று பெயர் பெற்றது என்று சொல்லப்படுகிறது. சிவசர்மா என்ற அந்தணன் இந்த கோயிலை புதுப்பிக்க முன்வந்தபோது இறைவன் அவருக்கு தினந்தோறும் ஒரு ரத்தினத்தை அளித்து உதவினாராம். இவ்வாறு இறைவனுடைய உதவியுடன் செய்த திருப்பணி விரைவிலேயே இனிதாக நடைபெற்று நிறைவேறியதால் அவன் மிகவும் மகிழ்ந்தான். பிரம்ம விஷ்ணுக்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக்கொண்டு இறைவனது அடிமுடி தேடிய காலத்தில் குற்றம் ஏற்பட அந்த குற்றம் தீர்வதற்காக இத்தலத்துக்கு வந்து இறைவனை பூஜித்து அந்த தோஷ நிவர்த்தி பெற்றார்களாம். இது தவிரவும் தேவேந்திரனும் லக்ஷ்மியும் இங்கு தங்களுடைய பழி நீங்குவதற்காக வணங்கியிருக்கிறார்கள். காஷ்மீர் தேசத்து அரசன் சந்திராங்கதன் என்பவன் இங்கு வந்து வழிபட்டதால் அவனுக்கு புத்திரபாகியம் கிடைத்தது. மாகந்தன் என்ற பிராமணன் தன்னுடைய வறுமை நீங்குவதற்காக காலவ முனிவர் அருளியபடி திருக்காராயலுக்கு வந்து வழிபட்டு அந்த வறுமை நீங்க பெற்று பெரும் செல்வந்தனாக ஆனான். சுந்தர தீட்சர் என்ற சக்தி உபாசகர் இந்நகருக்கு வந்து வெள்ளாற்றங்கரையில் இன்று வருந்தியபொழுது அவருக்கு இறைவன் இறைவியுடன் எதிர்காட்சி அளித்து அருளினார் என்று வரலாறு சொல்கிறது. இதேபோல் மனோரமை என்ற தாசி பெண்ணுக்கும் கபித்தன் என்னும் அந்தணனுக்கும் வீரேந்திர சோழனுக்கும் கருடனுக்கும் இத்தலத்து இறைவன் அருளியிருக்கிறான். கபித்தன் என்ற அந்தணன் இந்த தலத்தில் நீரால் விளக்கரித்தான் என்று வரலாறு கூறுகிறது. தீர்த்த மகிமையை பார்க்கும்பொழுது தேவல முனிவர் என்பவருடைய கட்டளைப்படி கலாவதி என்பவளும் இங்கு வந்து தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து கொண்டதாக இந்த பிரம்ம தீர்த்தத்தினுடைய பெருமையை தலபுராணம் விவரிக்கிறது. அதேபோல் தன்னுடைய உடலில் ஏற்பட்ட நோயை தீர்த்துக் கொள்வதற்காக சந்திரன் இந்த வெள்ளாற்றில் மூழ்கி இத்தலத்து இறைவனை வழிபட்டு நலம் பெற்றான் என்ற வரலாற்றையும் அறிகிறோம். இந்த தலத்தில் உள்ள வடக்கு பிரகாரத்தில் உள்ள சேஷ தீர்த்தத்தை காலையில் கண்ணால் பார்த்தாலேயே அன்றைய தினம் செய்த பாவம் நீங்கும் என்று சிலபுராணம் சொல்கிறது. இதனை மாதப்பிறப்பு, அமாவாசை, சோமவாரம், பௌர்ணமி ஆகிய தினங்களில் மும்முறை வலம் வந்து சிறிது நீரை எடுத்து குடித்தால் பிரம்மகத்தி போன்ற தோஷங்கள் எல்லாம் துறையும் செல்வம் உண்டாகும் என்று இந்த தீர்த்த சிறப்பு விவரமாக சொல்லப்படுகிறது. தியாகப்பெருமான் அஜபா நடனம் இங்கு ஆடும்பொழுது திருமால் தினந்தோறும் அவரை வணங்கினாராம். அதை அறிந்த கருடனும் அவ்வண்ணமே செய்தான். ஆதிசேஷன் தானும் இந்த நடனத்தை தரிசிக்க வேண்டி பதஞ்சலி முனிவராகி இங்கு வந்து இறைவனுடைய ஏழு வகை தாண்டவங்களையும் தரிசித்தான் என்று இந்த வரலாறு சொல்கிறது. இந்த தியாகராஜமூர்த்திக்கு விடங்கர், ஆதி விடங்கர் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது. அவருடைய ஆசனம் வீரசிங்காசனம், நடனம் குக்குட நடனம். இந்த பிரம்மதீர்த்த கரையில் உள்ள விநாயகர் சன்னதி மிகவும் பிரசித்தமானது. ஒரு சமயம் வணிகன் ஒருவன் வியாதிக்காய் மூட்டைகளோடு இந்த தலத்தின் வழியாக வரும்பொழுது களைப்பு மேலிட்டு இந்த தீர்த்த கரையில் தங்கி சற்று நேரம் இளைப்பாறினான். அங்கு வந்த ஒரு அந்தண சிறுவன் வணிகனை நோக்கி இந்த மூட்டைக்குள் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த வணிகன் உண்மையை கூறாமல் அவற்றில் இருப்பவை கடுக்காய்கள் என்று சொன்னானாம். வந்த சிறுவனோ இதை கேட்டவுடனே அருகில் இருந்த விநாயகர் கோயிலுக்குள் சென்று மறைந்து விட்டான். சிறிது நேரம் கழித்து அந்த வணிகன் மூட்டைகளை ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாற்ற முற்பட்ட போது அவை கடுக்காய்களாய் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அப்போதுதான் அவனுக்கு தெரிய வந்தது அந்த அந்தண சிறுவனாய் வந்தது விநாயகப் பெருமான் என்று. தன்னுடைய பிழையை உணர்ந்து அந்த பிழையை பொறுத்தருமாறு பெருமானை வேண்ட விநாயகரும் கருணை கூர்ந்து அந்த மூட்டைகளை மீண்டும் ஜாதிக்காய்கள் ஆகுமாறு செய்தருளினார். இதனால் இந்த விநாயகருக்கு கடுக்காய் விநாயகர் என்று பெயர் ஏற்பட்டது. இந்த தலத்துக்கு ஞான சம்பந்த பெருமானருடைய இந்தடப்பண் உடைய ஒரு திருப்பதிகம் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இந்த பதிகத்தில் திருக்காராயில் இறைவனை வணங்குபவர்கள் பாவம் இல்லாதவர்கள், பாவம் தீரப்பெறுவார்கள், இறைவனுடைய பெயரை சொல்லி அழைப்பவர்களே ஊனம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்றெல்லாம் அருள் செய்திருக்கிறார். இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் வானுலகு ஆழ்வார்கள் என்று திருக்கடைக்காத்தில் முழுந்திருக்கிறார்.

0: இந்த தலத்திற்கு வைகாசி விசாகத்தன்று உற்சவம் நடைபெறுகிறது. இந்த தலத்திற்கு நான்கு கல்வெட்டுகள் உண்டு. அவற்றுள் மூன்று ராஜராஜ தேவன் காலத்தவை. அந்த காலத்தில் இந்த தலம் அருள்மொழி தேவ வளநாட்டு புலியூர் நாட்டு வலிவல குற்றத்து மாவூர் வட்டத்தைச் சார்ந்தது என்று விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இறைவனுக்கு திருக்காராயன் மகாதேவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் திருமண மண்டபம் அந்த மன்னன் கட்டினானாம். திருமுறை ஓதுவதற்கு நமசிவாய திருமேனி என்பவர் நியமிக்கப்பட்டவர் என்ற செய்தியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ராஜேந்திர சோழன் கல்வெட்டு ஒன்றினால் திருக்காராயில் உடையாருக்கு திருவிளக்கு இடுவதற்காக நிபந்தனைகள் அளிக்கப்பட்டிருந்ததாக அந்த கல்வெட்டு கூறுகிறது. இதன் அருகில் பல பாடப்பெற்ற தலங்களும் பிற தலங்களும் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக திருக்கைத்தினம், திருநெல்லிக்கா, திருத்தெங்கூர், திருக்கொள்ளிக்காடு, திருவலிபலம், திருநாட்டியார்கான்குடி என்ற சிலவற்றை இங்கு குறிப்பிடலாம். இந்த தலத்தில் நடைபெறும் விழாக்களையும் இந்த தியாகராஜ பெருமானுடைய சந்நிதி மகிமையையும் நேரில் கண்டு பாவதனைகள் அனைத்தும் நீங்க பெற்றவர்களாக பெரும்பேற்றினை அடைய வேண்டும் என்பதை நம் எல்லோருடைய சார்பிலும் அன்பர்களை வேண்டிக் கொள்கிறோம். திருச்சி திரம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: திருச்சி தம்பலம். இத்தனம் ஒரு சிவாலயம் தரிசிக்கும் நாம் இன்றைய தினம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருக்கன்றாப்பூர் என்பது. இத்தலம் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் உள்ள மாவூரிலிருந்து கிழக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவாரூரிலிருந்து நகர பேருந்து மூலமாக சென்றால் கோவிலுக்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இறங்கிக் கொண்டு அங்கிருந்து நடந்து செல்லலாம். கச்சனத்திலிருந்து கீழ்வழூர் செல்லும் பேருந்தில் ஏறி சாட்டியக்குடியில் இறங்கியும் வரலாம். கன்றாப்பூருக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சாட்டியக்குடி என்ற திருவிசேப்பா பாடல் பெற்ற தலம் இருக்கிறது. கன்றாப்பூருக்கு மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் திரு நாட்டியத்தன்குடி என்ற பாடல் பெற்ற தலமும், தெற்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் திரு வலிவலம் என்ற மூவர் தேவாரல் பாடல் பெற்ற திருத்தலமும் அமைந்துள்ளன. தற்காலத்தில் இந்த ஊர் கோயில் கண்ணாப்பூர் என்று வழங்கப்படுகிறது. இந்த தலத்து இறைவர் சுயம்புமூர்த்தி கன்று கட்டும் ஒரு தரியிலிருந்து தோன்றியவராதலால் நடுதரிநாதர் என பெயர் பெறுகிறார். ஆகவே தலம் கன்றாப்பூர் என வழங்கப்படுகிறது. கன்றாப்பூர் மிகச்சிறிய கிராமம். கோவில் புதுப்பொலிவோடு திகழ்கிறது. கிழக்கு நோக்கி அமைந்த சன்னதி, எதிரில் சிவதீர்த்தம் எனப்படும் திருக்குளம் இருக்கிறது. கோவிலை சூழ்ந்து 4 திருவீதிகளை காணலாம். கோவில் 2 திருச்சுற்றுகளை உடையது. வாயிலில் பெரிய ராஜகோபுரம் கோவிலுக்கு அழகு சேர்க்கிறது. ராஜகோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் முதல் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தரிசிக்கலாம். இக்கோவிலை நாட்டுக்கோட்டை நகரத்தருள் தேவக்கோட்டை செட்டியார்கள் கருங்கல் திருப்பணியாக அமைத்திருக்கிறார்கள். கொடிமரம், அதன் அருகில் உள்ள விநாயகர் ஆகியவற்றை கும்பிட்டு வலமாக வந்தால் மேற்கு திருமாளிகை பத்தியில் தலை விநாயகரையும் சுந்தரேஸ்வரர், அறுவகை விநாயகர்கள் ஆகிய மூர்த்திகளையும் தரிசிக்கிறோம். வெள்ளிதேவி ஆணை உடனுரை முருகப்பெருமானும் தனிச்சன்னதி கொண்டு விளங்குகின்றார். கஜலட்சுமியும் இதற்கு அடுத்து தனிச்சன்னதி கொண்டு அருள் வழங்குகிறாள். வடக்கே சண்டேஸ்வரருடைய சன்னதி அமைந்திருக்கிறது. கிழக்கில் பைரவர், நவகிரகங்கள், சமயாச்சாரியார்கள் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். தேவகோஷ்டங்களில் அற்புதமான மூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஆவார். மேற்கில் லங்கோத்பவர், வடக்கில் பிரம்மன், அடுத்து துர்கை ஆகியோர் விளங்குவதையும் காணலாம். அம்பிகை மாதுமை நாயகி எனப்படுகிறாள். இவளுடைய திருச்சன்னதி தெற்கு நோக்கியது. சுவாமி சன்னதியின் வாயிலில் இந்த தலத்துக்கான தேவார திருப்பதிகம் கல்வெட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சன்னதியின் 2 புறமும் விநாயகர், பாலமுருகன் ஆகியோருடைய அற்புதமான மூர்த்தங்கள் எழுந்துள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த தலத்தை திருநாக்கர் சுவாமிகள் ஒரு திருத்தாண்டகத்தால் பரவி தொகுத்திருக்கிறார். இந்த தலத்து இறைவனுடைய பெயர் நடுதரிநாதர் என்பதை பாடல்தோறும் இந்த பதிகத்தில் கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே என்று மகுடமாக அமைத்து பாடி அருளியுள்ளார் அப்பர் பெருமான். மாதிரி ஓர் கூறுகந்தாய் என்று சொல்வதன் மூலம் அம்பிகை மாதுமை நாயகியை இது குறிப்பதாக சொல்வார்கள். தலத்தினுடைய விருட்சம் கல்பனை என கூறப்படுகிறது. தீர்த்தம் சிவகங்கை, கருணாமிர்தம், ஞானாமிர்தம், ஞானகோபம் ஆகியன. புராண வரலாறுகளின்படி திருக்கைலாயத்தில் சுதாவல்லி என்ற பெயருடைய வித்யாதர பெண் ஒருத்தி விளையாட்டாக உமையம்மியின் உருவத்தை தாங்கி இறைவனுக்கு முன்பு ஆடியும் பாடியும் இருப்பதைக் கண்டு கோபமுற்ற உமாதேவியார், நீ மனித வடிவோடு மண்ணுலகில் பிறப்பாயாக என்று சபித்து விட்டார். இதனால் கலங்கிய சுதாவல்லியை அம்பிகை பொறுத்து சினம் தணிந்து, நீ மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து சிவபெருமானை பூஜித்து பிறகு நம் லோகத்தை வந்து அடைவாயாக என்று அருள் புரிந்தாள். சுதாவல்லியும் இறைவனுடைய ஆணைப்படி திருக்கன்றாப்பூரில் சைவ வேளாளர் ஒருவருக்கு புதல்வியாக பிறந்தாள். கமலவல்லி என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தாள். முற்பிறவையின் பயனாக சிவருமானை இடைவராது நினைக்கக்கூடிய பேறு பெற்று சிவபூஜையை தொடர்ந்து செய்து வந்தாள். திருமண பருவத்தையும் அடைந்தாள். அவனது பெற்றோர்கள் அவ்வூரிலேயே ஒரு வைணவன் ஒருவனுக்கு அவளை திருமணம் புரிவித்தனர். சிவபெருமானிடம் தான் கொண்ட பக்தி மாறாமல் இந்த பெண் சிவபூஜையை தொடர்ந்து செய்து வந்தாள். அதனை பொறுக்காமல் அவளது கணவன் அவள் அறியாதவாறு அவள் பூஜித்து வந்த சிவலிங்கத்தை கண்டில் இருந்து விட்டான். இதனைக் கண்டு மிகவும் வருந்திய கமலவல்லி சிவருமானை எவ்வாறாவது பூஜித்து தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் வீட்டின் பின்புறம் இருந்த மாட்டுத் தொழுவத்தில் கன்று காட்டக்கூடிய ஒரு தரியை சிவலிங்கமாக கருதி அதை பூஜித்து வந்தாள். இதை ஒரு நாள் பார்த்து விட்டான் அவளது கணவன். அவனுக்கு சினம் பொங்கி வந்தது. உடனே சென்று ஒரு கோடரியை எடுத்து வந்து அந்த கன்று கொட்டும் தரியை கோடரியால் வெட்டினான். இந்த தறி பிளந்து அதிலிருந்து உதிரம் வெளிப்பட்டது. இந்த கமலவல்லியினுடைய பக்தியை வலுப்படுப்பதற்காக இறைவன் ஆடிய நாடகமோ என்னவோ இவ்வாறு நிகழ்ந்தது. இந்த தறியிலிருந்து லிங்க வடிவத்தோடு பெருமான் காட்சி கொடுத்து அருள் புரிந்தான். கமலவல்லிக்கும் அவளை மணந்த அந்த மணிமனுக்கும் சிவலோக பிராப்தி கிடைத்தது. சுவாமி அவ்வாறு சுயம்பு மூர்த்தியாக வழிபட்டபடியால் அங்கேயே பிற்கால அரசர்கள் பெருமானுக்கு கோயில் எழுப்பி வழிபாட்டை நடத்தி வரலாயினர். சுவாமிக்கும் நடுதரிநாதர் என்று நடுதரியிலிருந்து வெளிப்பட்ட நாதராவதால் நடுதரிநாதர் என்று பெயர் வழங்கப்பெற்றது. அந்த திருமேனியின் திருமுடியின் மீது அந்த வைணவன் கோடரியால் வெட்டிய வடு இருப்பதை இன்றும் காணலாம். மற்றொரு வரலாறு காஞ்சி புராணத்தில் வருவதை ஒத்தது. அதாவது இறைவனும் இறைவியும் கைதமலையை விட்டிருந்த பொழுது விளையாட்டாக தேவி பெருமானுடைய கண்களை தனது திருக்கரங்களால் பொத்தினாளாம். பெருமானுடைய மூன்று விழிகள் சூரியன் சந்திரன் நெருப்பு ஆதலால் உலகனைத்தும் இருள் சூழ்ந்து விட்டது. இதனை கண்டு அஞ்சிய அம்பிகை கையை எடுத்தாள். மீண்டும் ஒளி வந்தது. அந்த ஒரு கண நேரம் உலகத்துக்கெல்லாம் பல் ஊழிக் காலம் போல் தோன்றிக்கிறாம். உயிர்கள் அனைத்தும் இருளில் அழுந்தி தத்தளித்தது. பெருமான் உமையம்மையை நோக்கி, உலகங்களை இவ்வாறு துயர் உறும்படியாச்சியத நீ மண்ணுலகம் சென்று கன்றாப்பூரில் நம்மை பூஜித்து நம்பால் வருவாயாக என்று அருளி செய்தார். அதேபோல் அம்பிகையும் கன்றாப்பூரை அடைந்து பாண்டவ ஆற்றின் கரையில் மண்ணால் சிவலிங்கம் அமைத்து இறைவனை பூஜித்து வந்தாள். பெருமான் அன்னையினுடைய பூஜைக்கு உகந்து அவளை சோதிக்க வேண்டி ஆற்று வெள்ளம் பெருகி வரச் செய்தார். அம்பிகை பூஜையினிடையே ஆற்று வெள்ளம் வருவதைக் கண்டு சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டாளாம். அப்படி தழுவு குழைந்த பெருமான் அம்மைக்கு காட்சி கொடுத்து அவளை மணந்து மகிழ்வித்தான். அவ்வாறு காஞ்சிபுரத்தினுடைய வரலாற்றை இந்த தலத்து வரலாறும் ஒத்து உள்ளது. காம்பினி தேசத்தில் விடும்பன் என்று ஒருவன் மனை வாழ்க்கை நடத்தி வந்தான். இவன் நல்ல உபதேசங்களை முனிவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து வரலானான். அவனுக்கு மகப்பேறு இல்லாதது பெரிய குறையாக இருந்தது. பராசர முனிவரிடம் இதனை விண்ணப்பித்தான். முனிவர் தென்னாட்டில் உள்ள திருக்கன்றாப்பூரை அடைந்து சிவதீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நடுதரிநாதரை நெறிப்படி வழிபட்டால் உனக்கு நல்ல மகப்பேறு வாய்க்கப் பெறுவாய் என்று சொன்னார். இடும்பனும் முனிவருடைய சொல்லை கேட்டு இந்த தலத்திற்கு வந்து நீராடி இறைவனை வழிபட்டான். அதனால் அவனுக்கு நன்மகப்பேரும் வாய்த்தது. மகிழ்ந்த இடும்பன் நடுதரிநாதர் கோயிலை புதுப்பித்து திருவிழாக்களை நடத்திவிட்டு தன்னுடைய நகரத்துக்கு திரும்பலாயினான். பாண்டவர் காலத்தில் இருந்த இடும்பனும் இவ்வாறே தன் கண் ஒளியை இழந்தவனாக முனிவருடைய அறிவுரையின்படி இந்த தலத்தில் அடைந்து வழிபட்டு கண்ணோய் நீங்க பெற்றான் என்று தலவரலாறு கூறுகிறது. கண்ணோய் உள்ளவர்களுக்கு இத்தலத்தில் வழிபாடு செய்து கொண்டால் அந்நோய் நீங்க பெறுவர் என்பது இந்த வரலாற்றின் மூலமாக நாம் அறிகிறோம். இந்த இடும்பன் பூசித்த மற்றொரு தலம் இடும்பாவனம் எனப்படுவது. ஞான சம்பந்தரால் பாடப்பட்ட தலம். மாணவ தேசத்தில் வாழ்ந்த மேதாவி முனிவர் சுதன்மா என்ற முனிவர் செய்த வேள்விக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய பசுக்களை எல்லாம் பாதுகாத்து வரும்படியாக தன்னுடைய மாணவன் தர்ம சர்மா என்பவரை அழைத்து இந்த காரியத்தை ஒப்படைத்து விட்டு சென்றார். இந்த தர்ம சர்மா பசுக்களை சரியாக பராமரிக்காமல் இருந்துவிட்டான். திரும்பி வந்த மேதாமுனிவர் இதனை கண்டு சினந்தார். அவனை நீ நாய் உருவம் பெறுவாயாக என்று சபித்து விட்டார். காலவ முனிவர் என்பவர் இந்த தர்ம சர்மாவின் மீது இரக்கம் அடைந்து இந்த நாய் உருவத்தோடு கன்றாப்பூர் என்ற தலத்தை சென்று நீ சிவதீர்த்தத்தை நீராடினாய், ஆனால் நாய் உருவம் நீங்க பெற்று பழைய உருவத்தை பெறுவாய் என்று அறிவுரை கூறினார். அதன்படியே இந்த தர்ம சர்மா நாய் உருவத்தோடு சிவதீர்த்தத்தை நீராடி நாய் உருவம் நீங்கி தன்னுடைய குருநாதனை சென்று அடைந்தான் என்று வரலாறு கூறுகிறது. இந்த கன்றாப்பூர் திருக்கோயிலுக்கு வைகாசி மாதத்தில் விசாகத்தை ஒட்டி 3 நாட்கள் விழாக்கள் நடைபெறுகின்றன. இந்த திருத்தலத்தின் மீது பாடப்பெற்ற 10 பாடல்களை உடைய பதிகம் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பக்தியையும் நமக்கு அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் ஒருங்கே உடையதாக காணப்படுகிறது. ஆனால் இந்த பதிகத்தில் 9வது திருப்பாடல் கிடைத்துள்ளது. இது திருத்தாண்டகம் என்ற வகையைச் சார்ந்தது. 6வது திருமுறையில் அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்தில் யாருடைய நெஞ்சில் இறைவனை காணலாம் என்பதை பெருமான் அழகாக நமக்கு காட்டுகின்றார். இந்த திருப்பதிகம் நித்திய பாராயணத்துக்கு உரியது. இதில் பெருமானுடைய பெயர்களை பலவிதமாக சொல்லி அவருடைய பெருமைகளை பலவிதமாக சொல்லி அவரை வாழ்த்துவதாக அமைந்து அப்படிப்பட்ட பெருமானை தொழக்கூடிய அடியார்களுடைய நெஞ்சினுள்ளே இந்த கன்றாப்பூர் நடுவையை காணலாம் என்று பெருமான் பக்தி சுவை கனிய கனிய நமக்கு எடுத்துரைக்கின்றார்.

0: உமாதேவியை ஒரு கூறாக கொண்டவனே வேதநாவா, சந்திரசேகரா, தேவாதி தேவா, மகாதேவா என்றெல்லாம் இறைவனை நாம் பரவ வேண்டும். அவன் நாமத்தை சொல்ல வேண்டும். வஞ்சகம் இல்லாமல் அவனை பரவ வேண்டும். நெய்ந்து உருகி அந்த மனம் அவன் ஒருவனுக்கே உரியது என்பதை அந்த பக்தி மூலமாக நாம் உணர வேண்டும். இப்பொழுதும் பூப்பறித்து அபிஷேக நீரால் அவனை நீராட்டி அவனை மறவாமல் தினந்தோறும் விடியற்காலையில் வாழ்த்தி அவனை பரவி காதன்மையால் தொழக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நெஞ்சிற்குள்ளே இந்த கன்றாப்பூர் எழுதியிருப்பனை காணலாம் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. இந்த பதிகத்தில் எந்த பாடலை எடுத்தாலும் அற்புதமான கருத்துக்களை வாரி வழங்குகின்றார் நாவரசர். விடியற் காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? திருவண்ணீற்றை நெஞ்சில் பூச வேண்டும். உலர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு பெருமானை வல்வினை நோயை தீர்ப்பவனே என்று சொல்ல வேண்டும். செல்கதிக்கு வழிகாட்டக்கூடிய சிவனே என்று கதற வேண்டும். அம்பிகை பங்காக உடையவனே என்றும் காட்டில் ஆடக்கூடிய ஜோதிஸ்வரூபமான பெருமானே என்றும் மலர்கள் தூவி அவனை யார் தூவுகிறார்களோ அவர்களுடைய நெஞ்சிற்குள்ளே இந்த கன்றாப்பூர் நடுதலையை காணலாமே என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, எவன் ஒருவர் இந்த திருநீரும் ருத்ராட்சம் போன்ற சமயச்சின்னங்களை அணிந்து மனமுருகி வழிபடுகிறார்களோ அவர்களை மகிழ்வோடு ஏற்று நாம் அவர்களை வழிபட வேண்டும். அவர்களுக்குள்ளே பேதம் பாராட்டக்கூடாது. அவர்களை சிவமாகவே நாம் பாவிக்க வேண்டும். இப்படி செய்யக்கூடிய வழிபாடுகளை ஈசன் ஏற்பான். அப்படிப்பட்ட அடியார்களுடைய நெஞ்சிற்குள்ளே கன்றாப்பூர் எழுதலையை காணலாம் என்று அற்புதமான கருத்தையும் இந்த பதிகத்தில் சொல்கின்றார். அதோடு மட்டுமல்ல, சுவாமியை பல நாமங்களை சொல்லி அழைக்கின்றார். விருத்தனே, வேலை விடமுண்ட கண்டா, அதாவது சுவாமி விருத்தனாகவும் இருக்கின்றார், பாலனாகவும் இருக்கின்றார். விருத்தகிரீஸ்வரர் என்று சுவாமிக்கு விருத்தாஜலத்தில் அமைந்துள்ள ஒரு பெயர். விருத்தனே, நீலகண்டனாகி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை கடல் விடம் உண்ட கண்டன் அல்லவா, ஆகவே வேலை விடம் உண்ட கண்டா என்று சொல்கின்றார். பெருமான் ஆடும்போது சடை விரிந்து ஆடுகின்றார். விரிச்சடை மேல் சந்திரனை சூடியவர் அல்லவா, விரிச்சடை மேல் வெண் திங்கள் விளங்கச் சூடும் ஒருத்தனே என்று பெருமானை அழைக்கிறார். உமை கனவா, உலகமூர்த்தி, முந்தாத ஒன்றுடரே, அடியார் தங்கள் பொருத்தனே என்றென்று புலம்பி நாளும் புலன் ஐந்தும் அகத்து அடக்கி புலம்பி நோக்கி கருத்தினால் தொழும் அடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் எழுதலையை காணலானே. தேடி தேடி பார்த்தாலும் இது போன்ற பாடல்களை கிடைப்பது மிக மிக அரியது. அப்படிப்பட்ட கருத்துடைய பக்தி ரசம் சொட்ட சொட்ட அருளப்பெற்ற பாடல்கள். இப்பாடல்களை நாம் தினந்தோறும் பாடி பாராயணம் செய்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நம்முடைய மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட பாடல்கள் மிகவும் உறுதுணையாகின்றன. இதை அனுபவத்தால் கண்டிப்பாக நாம் உணர முடியும். இப்படி பெருமானுடைய நாமம் அஞ்சும் சொல்லி கசிவினோடு தொழக்கூடிய அடியார்கள் நெஞ்சத்தில் உள்ளே கன்றாப்பூர் எழுதலையை காணலாம். இந்த உடல் எப்படிப்பட்டது? இறுதி காலத்தில் தொண்டை பேச முடியாமல் அடைத்து விடுகிறது. கோழையினால் குரல் அடைத்து விடுகிறது. உயிர் போனவுடன் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் மையால் கண்களுக்கு தீட்டியும் மாலை சூட்டியும் மயானத்தில் கொண்டு சென்று எரி ஊட்டிவிட்டு சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்பமான வாழ்க்கை. அதற்கு முன்பாக இந்த மதியம் சூடும் ஐயன் இருக்கிறானே, சந்திரசேகரன் ஆகிய சந்திரமூலீஸ்வரன் அந்த பெருமானுக்கு ஆளாகி அன்பு உடையவராக இருந்து அகம் குழைந்து மெய் அரும்பி அடிகள் பாதம் கையினால் தொழக்கூடிய அடியார்கள் நெஞ்சத்திற்குள்ளே இந்த கன்றாப்பூர் எழுதையை காணலாம். இப்படி பெருமான் நமக்கு வழிகாட்டுகின்றார். அவருக்கு பக்தி செலவு செய்ய முடியாமல் நம்மை தடுப்பது எது? ஐம்பொறிகள். அந்த ஐம்பொறிகளை எப்படி நாம் வெல்வது? சிவாய நம என்ற பஞ்சாயத்தை சொல்லி வெல்லலாம் அல்லவா? ஆகவே இந்த ஐம்பொறிகளால் நாம் தடுமாற்றம் உறாமல் என்ன செய்ய வேண்டும்? சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்வதால் மனமயக்கம் நீங்கி பிறவி எண்ணக்கூடிய துன்ப வெள்ளம் இருக்கிறதே, அந்த துன்ப வெள்ள கடலிலிருந்து கரை ஏற்றக்கூடிய பெருமான், அந்த பெருமான் துடியினுடைய பல்லை வீரபத்ரர் மூலமாக பறித்தவன் அல்லவா? பரிது தன்னை பல் பறித்த பாவனாசா பரஞ்சுடரே என்றென்று பரவி நாளும் கருதி மிக தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பொருளை காணலாமே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தை திருநாவுக்கர் சுவாமிகள் இங்கு அருளுகின்றார். இந்த பெருமான் எப்படிப்பட்டவன்? முப்புறம் மெரித்தவன், வளைந்த வில்லால் முப்புறங்களை மெரித்தவன் அல்லவா திருப்புராந்தகன் அல்லவா? அவனை அந்த பெயரிட்டு அழைக்க வேண்டும், முப்புறம் எரித்தாய் என்று சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் காலகாலனாக விளங்குகின்றான் அல்லவா யமனை உதைத்தவன், கூற்று உதைத்த குறை கழல் செவடியாய் என்று கதற வேண்டும். அர்ஜுனனுக்கு பாசுபதத்தை கொடுத்தவன் அல்லவா, ஆகவே தனஞ்சயருக்கு பாசுபதம் இந்தாய் என்று சொல்ல வேண்டும். இந்த ராவணன் இருக்கிறானே, அவன் தன்னுடைய வலி கருதி இந்த மலையை பெயர்த்து வைத்து விடுவேன் என்ற ஆணவத்தோடு கைலி மலையை பெயர்க்க முற்பட்டான் அல்லவா? அதே நேரத்தில் பெருமான் அவனுக்கு மரக்கருணையாக கால் விரலால் சற்றே அந்த மலையை அழுத்தி அவனுடைய தலை பத்தும் தோள்கள் இருவதும் இற்று விழும்படியாக செய்து அவன் பாடலுக்கு இறங்கி அவனுக்கு ராவணன் என்ற பெயரை கொடுத்தான் அல்லவா? அந்த பெருமையெல்லாம் சொல்லி கதற வேண்டும். தசக்ரீவன் மலை எடுக்க விரலால் ஊன்றி முறிந்து அவன் தன் சிரம்பத்தும் தாளும் தோளும் முரண் அழித்திட்டு அருள் கொடுத்த மூர்த்தி என்றும் கனிந்து மிக தொழும்படியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பு நடுதையை காணலாமே என்று திருநாகர் சுவாமிகள் அற்புதமாக இந்த பதிகத்தை பூர்த்தி செய்கின்றார். இந்த பதிகத்தை அன்பர்கள் நிறந்தோறும் பரவி கன்றாப்பூர் நடுதையை மனத்துள் நினைத்தாலே அந்த மனம் தூய்மை பெற்று அந்த நடுதறியப்பர் அவர்களுடைய மனத்தில் காட்சியளிப்பார், அவர்களுக்கு வேண்டிய வரம் கொடுப்பார், முக்தி பேற்றினையும் அளிப்பார் என்பது இந்த பதிகத்தால் நாம் தெரிய வருவது. இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதோடு அல்லாமல் இத்தலத்தையும் சென்று அன்பர்கள் எல்லா நலன்களையும் பெறுவார்களாக. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அம்பருமாகாளம், பண் குறிஞ்சி.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆனைக்கா, கூடற் சதுக்கம், பண் பழம் பஞ்சுரம். திருச்சிற்றம்பலம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்குறக்குக்கா.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருப்பாச்சிலாச்சிராமம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு காவற் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: கருவூர் தேவர் தஞ்சை ராஜராஜேச்சர திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: திருமந்திரம். தலைப்பு
0: உச்சமயம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் உச்சமயம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளிச் செய்த திருக்கோயில் திருவெண்பா. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் குருமார் அருளிச் செய்த கஷேத்திர திருவெண்பா இப்பொழுது பாராயணம்.

அடுவடுத்த நீ கொடுவாராடிதாயல்து நடு நடுத்த நாவடங்கா முன்னா நடு

வஞ்சியனுள்ளிடையார் வாழ்த்தடங்கள் நீர் சோர குஞ்சி

தொட்டு தடவி துடிப்பொன்று காணாது, தொட்டு தடவி துடிப்பொன்று காணாது.

பாதம் நினை நெடுங்களத்தான் பாதம் நினை அழகு திதி குரம்பை ஆங்கது விட்டு ஆகி ஒழுகொள் பொழுதறிய உள்ள கழுகு கழித்து உள் தலையாமுள்ள

குயில் ஒத்து இருள் குஞ்சி கொக்கொத்திருமல் கொக்கொத்திருமல் பயில புகா முன்னல் நெல்ஜே.

வளைக்குளத்துள் ஈசனையே வாழ்த்து அஞ்சனல் சீர்கள்ளார் அறுவருக்குள் அப்பதமாய் குஞ்சி வெளுத்து உடல

பூம்புகார் சாய்க்காடு கைதொழு நீ சாந்தே இட்ட குடிநீர் இரு நாடி ஓர் உழக்க அசட்ட ஒரு முட்டை நெய்தால் கலந்து அட்ட அருவாச்சா என்றங்கழா முன்னம் பாச்சில் திருவாச்சி ராமமே சேர் கழிந்தது நெல்லற்று கட்டு விட்டு நாரி ஒழிந்ததுடல் இராவண்ணன்

கள்ளிடத்தால் வல்லையே நெஞ்சமே ஊழ்வினைகள் கள்ளிடத்தால் வந்து கலவாமுள் கொள்ளிடத்தில் செல் திருவாப்பாடியார் தெய்வமறை நான்கினையில் தல் திருவாய்ப்பாடியான் எல் நெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றே கண்ணம் செய்வாயாயிற் காலத்தால் வல் நெஞ்சே வல் நெஞ்சே மாகம்பத்தானே உரித்தானே வல் கச்சி ஏகம்பத்தானை இறைஞ்சு கரம் ஊன்றி கள்ளிடுங்கே கால் குலைய மற்றோர் மரம் ஊன்றி வாய் குதாமுள்ளும் உறங்கும்

ஆடகையை ஈச்சரத்தால் பாதமே ஏத்து தஞ்சாக மூலகம் ஆண்டு தலை அழித்திட்டு எஞ்சாமை பெற்றிடும் யால் வேண்டேன் நஞ்சம் கறந்துண்ட கண்டதும் ஒற்றையோர் பற்றி இரல் துண்டிருங்க பெறேன் நூற்றுணைத்தோர் பல்கூழி நுழ் வைர

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: அம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு உருத்திர பசுபதி நாயனார் புராணம். பாடியப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.

சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம்

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு திருநாளை போவார் நாயனார் புராணம். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம் பகந்துலகு சீர் போற்றும் பழைய பழம்பதியாகும் திகழ்ந்த புனர்கொள்ளிடம் செழுமணிகள்

ஆட்டலவன் கொடுக்கிழித்த சால் வழி போய் அசைந்து ஏறி செத்தலவன் கருவுயிர்க்க முருகுயிர்க்கும் செழுங்கமலம். ஆட்டலவன் கொழுக்கிழித்த சால் வழி போய் அசைந்து ஏறி செத்தலவன்

பைங்கோடி சூறை மேல் படர்ந்த பழம் கூரையுடை படர்ந்த பழம் கூரையுடை புற்குரம்பை சிற்றில் பல நிறைந்து உளதோர்

நாய்ப்புனிற்று முளை உடைத்து எங்கும் உடைத்து எங்கும் குண்டலை நாய்ப்புனிற்று முளை உடைத்து எங்கும்.

கலைஞர் வினை செயல் புரிவை கரையாமக்குறி கரையாம குறியளக்க உழைப்பு

பறையும் கலிக்கோ உன் புலைச்சியர்கள் கள்ளுண்டு களி தூங்க

இவை அழித்து உள்ளார். சேர்வுற்ற தந்திரியும் தேவர் வீரான் அர்ச்சனை கற்கு ஆர்வத்தினுடல் கோரோசனையும் இவை

புறம் நின்றே மெய் பிறவு பேரன்பு மிகுதியினால் ஆடுதலும் அவ்வியல்பில் பாடுதலுமாய் நிகழ்வார்.

உலகம் உடையவருதம் திருவாயில் முன்னில் பவலோகம் கடப்பவர் அம்ப

அடம் கொண்ட பொல்லிதழி மணிமுடியார் திரு அருளால் அடம் கொண்ட குளத்து அளவு சமைத்து அதற்பில் தம்பெருமானிடம் கொண்ட கோயில் புறம்பலம் கொண்டு பணிந்து எழுந்து

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை பாராயணம். இதில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திரு இடைமருதூர் திருப்பதிகம் தோடோர் காதினன், பாடியிருப்பவர் குடவாசல் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி, பெரிய நாயகியுடனாய் அகோணேச பெருமான் திருவடி போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் அன்புள்ளங்கொண்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேவார திருத்தலங்கள் பகுதியில் தமிழ்நாட்டில் காசிக்கு நிகரான தலங்கள் 6. இந்த 6 தலங்களில் 1 திருவிடைமருதூர் தலமாகும். இத்தலத்திறைவனை ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த தெய்வத் தமிழிசையால் வழிபாடு செய்வோம், இறையருள் பெறுவோம்.

பிறையார் சடை அண்ணல் மறையார் மறுதரை நிறையால் நினைபவர் குறையார் என்பமே. எடுத்தான் புயந்தன்னை அடுதார் மறுதரை தொடுதார் மலர் சூட்ட விடுத்தார் வேட்கையே. இருவர்க்கெரியாய உருவ மறுதரை பரவியேத்துவார் மறு

0: திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கோவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை பாராயணம். இதில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருந்து தேவன் குடி திருப்பதிகம் மருந்து வேண்டில் இவை பாடியிருப்பவர் குடவாசல் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
0: திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.

பூஜித்து அருள் பெற்ற திருத்தலம் திருந்து தேவன்குடி. தனராசி உடையவர்கள் அனைவரும் அவசியம் வழிபட வேண்டிய தலமாகும். இத்தலத்திறைவனை திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த தெய்வத் தமிழிசையால் வழிபாடு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கோவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் அமரநிதி நாயனா கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? அமர்நீதி நாயனார் வரலாறு. யாரோடது? அமர்நீதி நாயனார் வரலாறு. இல்ல, அமர்நீதி நாயனார் நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தருங்க. சரியா, இவங்க என்ன சிவ தொண்டு செஞ்சாங்கன்னு பாப்போமா. இவங்க நம்ம சோழ நாட்டுல தழையாறை அப்படிங்கிற ஊர்ல வணிகர் குலத்துல பிறந்தாங்க. வணிகர் குலம்னா என்ன? பிசினஸ் பண்றவங்க இல்லையா, வியாபாரம் பண்றவங்க. அந்த குலத்துல பிறந்தாங்க. இவங்க எப்போது சிவபெருமான் திருவடியிலேயே மனசுல நினைச்சிட்டே அவங்க காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எடுத்துக்க சிவத்தொண்டு வர்ற சிவனடியார்களுக்கு எல்லாம் நல்ல அமுது செய்வித்து, அமுது செய்வித்துன்னா என்ன, நல்ல அரிசுவை உணவு கொடுத்து இல்லையா, அமுது செய்வித்து என்ன பண்ணுவாங்க, அந்த வர்ற சிவனடியார்களுக்கு எல்லாம் ஒரு கோவணம் கொடுப்பாங்க. இந்த கோவணத்தை அவங்க நீந்து அவர் சிவனடியார்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டு. இந்த சிவத்தொண்டு செய்யறதுக்காக திருநல்லூர்ங்கிற ஊர்ல ஒரு மடம் அமைச்சிருப்பாங்க. அந்த மடத்துல எப்போதும் சிவனடியார்களை வரவேற்று அன்னம்பாதிப்பு செய்துட்டு என்ன பண்ணுவாங்க, கோவணம் கொடுப்பாங்க இல்லைங்களா. இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுடைய சிவத்தொண்டுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி சிவபெருமான் ஆசைப்படுவார். அதனால என்ன பண்ணுவாரு, தானே ஒரு சிவனடியார் போல வருவார். இங்க வர்றாரு, திருநல்லூர்ல அந்த மடத்துக்கு வர்றாரு. அமர்நீதி நாயனார் ஒரு மடம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த மடத்துக்கு வர்றாரு நம்ம சாமி. வர்றவர் எப்படி வர்றாரு தெரியுமா, ஒரு வேதியர் போல வர்றாரு. ஒரு கோவணத்தை கட்டிட்டு ஒரு ஒரு தண்டு வச்சிருப்பார் கையில. தண்டுன்னு என்ன, குச்சி, ஒரு கோல். அந்த கோல்ல ரெண்டு கோவணத்தை கட்டிட்டு வருவார். ஒரு துள்ளீற்று போய் கட்டி வச்சிருப்பார், அப்புறம் தற்பை போய் கட்டி வச்சிருப்பார். என்னென்ன கட்டி வச்சிருப்பாரு, ஒரு கோல்ல ரெண்டு கோவணம், ஒரு துள்ளீற்று போய், தற்பை போல். இவ்வளவு கட்டி வச்சுட்டு ஒரு பிரம்மச்சாரி போல ஒரு வேதியர் போல வருவார். வந்தவர் அமர்நீதி நாயனாருடைய அந்த மடத்துக்கு வந்தவனே அமர்நீதி நாயனார் ஓடி போய் வணங்கி ஏறு கொண்டு அழைச்சு சாமி வரணஞ்சாமி வரணஞ்சாமின்னு வரவேற்று உள்ள கூட்டிட்டு வரார். அப்ப நம்ம பெருமான் என்ன சொல்றாரு, சிவபெருமான் எப்படி வந்திருக்காரு, வேதியர் போல வந்திருக்காரு இல்லையா. அவர் என்ன சொல்லுவாரு, ஓ நீ மடத்துல வச்சு நீ எல்லாருக்கும் எல்லா சிவனடியார்களுக்கும் உணவு கொடுத்து கோவணம் கொடுக்குறியாமே, அதை கேள்விப்பட்டுதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம அமர்நீதி நாயனார் என்ன சொல்லுவார், சாமி நீங்களும் இந்த மடத்துல உணவு எடுத்துக்கணும் சாமி, நீங்களும் வரணஞ்சாமி அப்படின்னு சொல்லிட்டு வணங்குவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, சரி சரி, நான் பக்கத்துல காவிரியார் பொன்னியார் ஓடிட்டு இருக்கோம் சரியா, அங்க போய் நான் குளிச்சுட்டு வரேன், வந்து வந்து நானும் இங்க உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, இங்க மழை வர்ற மாதிரி இருக்கு, எங்கிட்ட ரெண்டு கோவணம் இருக்குது, ஒரு கோவணம் மாத்து கோவணமா நான் கொண்டு போறேன், மழை வர்ற மாதிரி இருக்கு, அதனால ஒரு கோவணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன், அது நல்ல உலர்ந்த கோவணம், அது ட்ரையா இருக்கிற கோவணம், அது நீ பத்திரமா வச்சு நான் வந்து வாங்கிக்கிறேன், இல்லைன்னா மழையில நனைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தன்னோட தண்டுல ரெண்டு கோவணம் வச்சிருந்தோம் இல்லையா, அதுல ஒரு கோவணத்தை அவுத்து என்ன கொடுத்துருவாரு, அமர்நீதி நாயனார் கையில கொடுத்துருவாரு, கொடுத்து இதை பத்திரமா வை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு கோவணம் கட்டியிருக்காரு, ஒரு கோவணம் தண்டுல மாத்து கோவணமா கொண்டு போறாரு குடிக்க போகும்போது இல்லையா. சரி, இப்ப போறவரு நம்ம சாமியா நினைச்சதை நினைச்சபடி செய்ய வச்சிருவாரு இல்லையா, என்ன பண்ணுவாரு, மழை வர வச்சிருவாரு, வச்சு கோவணத்தை நினைச்சிருவாரு, நினைச்சிட்டு கோவணம் நனைஞ்சிருச்சு அப்படின்னு எங்க உள்ள வந்துருவா இருப்போம், குளிச்சுட்டு வரும்போது மாத்து கோவணம் நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இன்னும் இங்க என்ன ஆகும், நம்ம அமர்நீதி நாயனார் அந்த கோவணத்தை வேதியர் கொடுத்த கோவணத்தை பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பாரு. சரி, வேதியர் வந்தோடனே திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாரா. வச்சது இப்போ சாமி காணாம பண்ணிடுவாரு. நம்ம சாமியா நாடகம் போடத்தான வந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, தானே கோவணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த கோவணத்தை தானே காணாம போகவும் பண்ணிடுவாரு சரியா. இப்ப என்னாச்சு, கோவணத்தை காணும், ஆனா வேதியர் இப்பதான் வந்துச்சு, நீ கோவணம் நனைஞ்சிச்சு, உங்ககிட்ட கொடுத்த நீ ஒரு கோவணம் அதை கொடு அப்படின்னு கேட்டார். அமர்நீதி நாயனார் போய் தேடுவாரு, அங்க வச்ச இடத்துல இல்ல. அவருக்கு என்ன செய்யணும் தெரியல, ஏன்னா இங்கதானே வச்சோம், எங்க போச்சு காணுமே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாரு. எல்லாம் அந்த அவங்க இதுல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இந்த மடத்துல இருக்க எல்லாத்தையும் கேட்பாரு, குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் கேட்பாரு. இந்த ஒரு கோவணம் வச்சனே பாத்தீங்களா, யாராவது பாத்தீங்களான்னு கேட்பாரு. யாரும் இல்லைன்னுடுவாங்க, கோவணத்தை காணும். என்ன சொன்ன அப்படியே கலங்கிடுவாரு, ஐயோ உடனடியா கொடுத்ததாச்சே, இது இப்ப காண மாட்டேன்னே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கலங்கி போய் ஓடி வந்து, சாமி நீங்க கொடுத்த கோவணத்தை காணஞ்சாமே பொறுத்துக்கணும், மன்னிக்கணும், எனக்கு என்ன செய்யணும் தெரியல, நீங்க கொடுத்தத நான் பத்திரமா தான் வச்சேன், ஆனா காணன் சாமி அத அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற கோவணம் கொடுத்துட்டுமா சாமி, அதை எடுத்துப்பீங்களா அப்படின்னு ரொம்ப பாவமாவது கேட்பாரு. நம்ம சாமிதான் வேணும்னா நாடகம் தானே போடுறாரு இல்லையா, அதனால என்ன பண்ணுவாரு, என்ன நீ கொடுத்த கோவணத்தை எல்லாம் திருடிக்கிறியா, இதுதான் நீ பண்ற வேலையா, இதைத்தான் எல்லாரும் எல்லா திருநடிகளுக்கும் கோவணம் கொடுக்கறதா சொல்லிக்கிறியா நீ வெளியில அப்படின்னு கோவப்படுற மாதிரி பண்ணுவாரு. அப்ப அமண்டிகன் என்னருக்கு என்ன பண்ணனே தெரியல, ரொம்ப அப்படியே திருவடியில விழுந்துருவாரு. சாமியா தப்பு பண்ணிட்டேன், இப்படியே பொறுத்துக்கோங்க, நான் வச்ச இடத்துல காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கொடுக்குறேன் சாமி, தட்டாடி கொடுக்குறேன் சாமி அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஆனா சாமி என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு கொஞ்ச நேரம் கோவப்படுற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் சரி சரி இவரு தராசு கோல் கொண்டு வா, அதுல என் கோவணத்தை வைக்க, அதுக்கு எடைக்கு எடை நீ மற்ற பொருள் கொடு அப்படின்னு சொல்லுவார். ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரி நம்ம சாமி, ஒரு நம்ம சாமிங்க நாடகம் தானே போடுறாரு இல்லையா, அதனால என்ன பண்ணுவாரு, ஒரு தராசை கொண்டு வர சொல்லிட்டு தன்னோட கோவணத்துல ஒரு கோவணத்தை வந்து வைப்பார், அந்த தராசு கட்டில வைப்பார். வச்சுட்டு அடுத்த பக்கத்துல அமன் நிதி நாயனார அதுக்கு ஈக்குவலா அதுக்கு சமமா வர மாதிரி எடையுள்ள பொருளை வைக்க சொல்வார். அமன் நிதி நாயனார் என்ன பண்ணுவாரு, மத்த செய்தியாளர்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய கோவணம் வச்சிருக்காரு இல்லையா, பண்டில் பண்டிலா வச்சிருக்காரு இல்லையா, அதுல எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வைப்பாரு. வச்சா கூட தராசு தட்டு அசையவே அசையாது, இந்த கோவணம் இருக்கிற தட்டு அப்படியே தரையிலே இருக்கும். மத்த இவர் வைக்கிற எல்லா பொருளும் தட்டுல வச்சுக்கிட்டே இருப்பாரு, கொஞ்சம் கூட தட்டு அசையாது, அப்படியே இருக்கும். கோவணம் இருக்கிற தட்டு கீழே இருக்கும், மத்த பொருளா இருக்கிற தட்டு மேலேயே இருக்கும். என்ன பண்ணனே தெரியல, இன்னும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டுருவாங்க, ஒரு கோவணத்துக்கு ஈக்குவலா இவ்வளவு துணியை வச்சு கூடாது, ஈக்குவலாகலையே இப்படி அப்படின்னு எல்லாருக்கும் அப்பதான் என்னவோ நடக்குறீங்க, ஏதோ ஒரு அதிசயம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்னு அமலே நாயனார் தங்கிட்ட இருக்க எல்லா பட்டாடையும் கொண்டு வைப்பாரு, எல்லா துணியிலையும் கொண்டு வைப்பாரு, தட்டு ஆசையவே அசையாது. அப்ப என்ன பண்ணுவாரு, சாமிட்ட சாமி எங்கிட்ட இருக்கிற எல்லா துணியும் வச்சுட்டேன், தட்டு அசையல, எங்கிட்ட இருக்க தங்கம் வெள்ளி இதெல்லாம் நான் வைக்கட்டுமா சாமி அப்படின்னு கேட்டார். சாமி சரி சரி வச்சுக்கோ அப்படின்ட்டார். அப்ப என்ன பண்ணுவாரு, அமலே நாயனார் தங்கிட்ட இருக்க தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் அதுல கொண்டு வைப்பாரு, அப்பவும் தட்டு அசையவே அசையாது. வேற ஒண்ணும் இல்லை, அவற்றை வைக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் வச்சாச்சு, தட்டு அசையவே இல்லை. ஏன் இப்ப என்ன பண்ணுவாரு, அமல்யனா திரும்ப சாமிட்டு போய், சாமி இருக்க எல்லாத்தையும் வச்சுட்டேன், தட்டு அசையல, நான் என் மனைவி என் மகன் மூணு பேர் தான் மிச்சம் இருக்கிறோம், எங்களையும் நீங்க ஒரு பொருட்டா ஒரு மதிப்புள்ள ஒரு பொருளா நினைச்சீங்கன்னா எங்களை அந்த தட்டுல ஏற விடுவீங்களா சாமி அப்படின்னு கேட்டார். அப்ப சாமி சரி சரி அப்படின்பார். அமல்யனார் என்ன பண்ணுவாரு, தன் மனைவி தன் மகன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே அந்த துலாக்கோல என்ன தராசு இல்லையா, அந்த தராசு அப்படியே வலம் வந்து வணங்கி திருநல்லூர்ல இருக்கிற சிவபெருமான மனசார வணங்கி ஐந்து எழுத்து சொல்லி, ஐந்து எழுத்துல என்ன, நம சிவாய அல்ல சிவாய இல்லையா, அந்த ஐந்து எழுத்து சொல்லி என்ன சொல்வார் தெரியுமா, நான் இதுகார செஞ்ச சிவத்தொண்டுல அன்பிலோ அல்லது திரீக்கு உண்மை அடிமைத்தனத்திலோ துளை எதுவும் இல்லை என்றால் இந்த துலாக்கோல் மேலே நிற்கட்டும் அப்படின்னு சொல்வாரு. என்ன சொல்வாரு, அடியேன் செய்த சிவத்தொண்டு அன்பிலோ இல்லை திருநீற்று அடிமைத்தரத்திலோ துளை எதுவும் இல்லை என்றால் இந்த துலாக்கோல் மேலே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி வணங்கி ஐந்து எழுத்து சொல்லி தட்டுல ஏறி உட்காருவாரா, அப்போ தராசு தட்டு நேரம் வந்துடும். இதுல இருந்து என்ன தெரியுது, சாமி கொண்டு வந்திருக்கிற கோவணமும் சாதாரண கோவணம் இல்லை, நம்ம எல்லாம் இங்க வச்சிருக்கிற துணி போல இல்லை. இன்னொன்னு, நம்ம சாமி கொண்டு வந்திருக்கிற அந்த சிறப்பான கோவணத்துக்கு ஈக்குவலா இந்த பக்கத்தில் சிவத்தொண்டு மட்டுமே நிற்க முடியும், நம்மகிட்ட இருக்கிற பட்டு பட்டாடை அணிகலன் தங்கம் வெள்ளி இது எல்லாம் அதுக்கு நிகராக முடியாது, சிவத்தொண்டு மட்டுமே நிகராக முடியும் அப்படிங்கிறத இது காட்டுது இல்லையா. இப்ப என்ன ஆகுது, தராசு கட்டு நேரம் வந்துருச்சு, சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி வருது, சாமி இப்படி ஒரு அதிசயம் நடக்குதே அப்படின்னு. அப்ப அப்படி வானத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் அப்படியே பூ மாறி பொழிகிறாங்க, பூ மாறி அப்படியே பொழிகிறாங்க. அப்ப என்னது, அந்த பராசக்தி அதுவே ஒரு விமானம் போல ஆகி அப்படியே அமல் நிதிநாயனரோட குடும்பத்தோட அவரு அந்த தட்டுல வச்சு, அவர் தட்டுல மூணு பேர் ஏறி உட்காந்தாங்க இல்லையா, அந்த மூணு பேரோட அப்படியே அது பறந்து சிவபெருமானோட அப்படியே மேல போய் சிவபுரத்துக்கு போயிருந்து. சரியா, இதுல என்ன தெரியுது, அமல் நிதிநாயனார் தன்னோட சிறப்பான சிவத்தொண்டை இப்ப உலகம் தெரிஞ்சிருச்சு, இதுக்காக சாமி நடத்தின நாடகம் இது. கட்சி என்னாச்சு, அமல் நிதிநாயனாருடைய சிறப்பு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது, அமல் நிதிநாயனாருக்கு சிவபுரத்தில் இடம் கிடைத்தது. இல்லையா, சிவத்தொண்டு ரொம்ப சிறப்பா நடக்கணும், அதுதான் முக்கியம், அதுதான் வாழ்க்கையில ஒருத்தர் செய்ய வேண்டிய ஒன்று. சரியா, சிவத்தொண்டை எந்த இடையூறு வந்த போதும் விடக்கூடாது. சரிங்களா, சரி, இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் புரிஞ்சுதா, அமல் நிதிநாயனார் வரலாறு புரிஞ்சுதா. இது நடந்த ஊர் திருநல்லூர், இப்ப கூட நீங்க அந்த கோயிலுக்கு போலாம். சரியா, போகும்போது அமல் நிதிநாயனார மனசார வணங்கிக்கணும். சரிங்க, சரி, நாளை பாப்போமா, திருச்சி சம்பளம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் .org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in anbarnda neyargale, neengal kekkavirupadu திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு ஒன்னி திலநகையாய். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்த திருப்பாடல் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஒன் நித்தில நகையாய் முத்தன்ன வெண்ணகையாயின்னு முந்தைய பாடல்ல அழைத்தாள் அல்லவா, அதே மாதிரியான ஒரு அழைப்பு தான் இதுவும். நித்திலம் என்றாலும் முத்துதான். ஒள் நித்திலம் சேர்த்து எழுதும்போது ஒன் நித்திலம்னு ஆகுது. ஒள் நித்திலம் ஒளி பொருந்திய முத்து, நகையாய் பற்களை உடையவளே, ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களை உடையவளே. இன்னம் புலர்ந்தின்றோ உனக்கு இன்னமா விடியவில்லை, இன்னமா உனக்கு விடியவில்லை. உடனடியே அவ பதில் கொடுக்கிறான். போன பாடலையாவது அத்தன் ஆனந்த நமுதன் கல்லூர் தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தா. இப்போ உடனே இன்னம் புலர்ந்தின்னு உடனே உடனே உள்ளே இருந்து மறுமொழி வருது. என்னமோ நான் தான் எழுந்து வராதபடி பேசுறீங்க. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, அழகிய கிளி போலும் மொழி பேசக்கூடிய நம்முடைய தோழிகள் எல்லாரும் வந்து விட்டார்களோ, நம்ம நான் தான் வரா என்ன எழுந்து வராதபடி பேசுறீங்களே. எல்லாரும் வந்திருக்க மாட்டா எனக்கு தெரியும், ஏதோ வந்தமா கூட்டமானு இல்லாம இன்னும் விடியலையா இன்னும் உறங்குறியான்லாம் கேள்வி பேசுறீங்களே, இன்னும் வராதவா எத்தனை பேர் இருப்பா அப்படின்னு சொல்லி இல்லையா. ஒரு ஆசிரியர் வகுப்புல மாணவனை பேசாம என்னடா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் மட்டுமா சார் பேசுறேன்மா உடனே இல்லையா. என்ன பாருங்க அவன் எனக்கு மேல கத்திக்கிட்டு இருக்கிறான், நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்னதான் கேட்பீங்க அம்மா. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு குறையை சொன்னால் நம்ம வேற எல்லாரும் ஓகேனா அப்படின்னு கேக்குற மாதிரி. என்ன வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னா உடனே சொல்ற எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். எண்ணிக்கொடு எண்ணிக்கொண்டு, கொண்டு என்பது கொடு என்று இருக்கின்றது. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். அப்ப நாங்க எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்றோமா உனக்கு எல்லாரும் வந்தாரோன்னு கேட்கிறேன். நம்ம தோழிகள் எத்தனை பேருன்னு தெரியும், அதுல எத்தனை பேர் வந்திருக்காங்க எண்ணி பார்த்து சொல்றேன் இல்லையா. அப்பந்தான் நினைக்கிறான் இப்படி இவங்க ஏதாவது எண்ணிக்கிட்டு இருக்கட்டும், அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிடுவோம்னு நினைக்கிறா போலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நாங்க எண்ணி தொகை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன நீ கண்ணை தூயின்று காலத்தை அவமே போக்காதே. அவம் வீணாக தவத்தில் ஈடுபட வேண்டிய நேரத்தை வீணாக போக்குது. தவத்திற்கு நேர் மாறானது அவம். உலகத்தின் மீது பற்று வைத்து அந்த உலக வாழ்க்கையே உறுதியாக கொண்டு அதற்கு மேல திருவடி பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மனப்பான்மையோடு செய்யப்படும் செயல்கள் எல்லாம் அவம் தான். யாரு தவம் செய்யறாங்களோ அவன் தான் தங்களுக்குரிய வேலையை செய்யறவனா இல்லையா. நான் தூத்துக்குடி ஐயாலாம் அழைச்சி தூத்துக்குடி வந்திருக்கிறேன்னா இங்க வந்த வேலை எது, இங்க திருவம்பாவை சிந்தனை இதை செய்யணும் இல்லையா. இதை செய்யாம இருந்தா வாரம் வாரம் மடத்துக்கு வரணும் வாரம் வாரம் சொல்லிட்டு அங்க போய் அவளை பார்க்கணும் இங்க போய் இவரை பார்க்கணும்னு இங்க டவுனு சுத்திக்கிட்டு இருந்தானு வைங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னு அர்த்தம், அவத்தை செய்யறேன்னு அர்த்தம், அவத்தை பெருக்குகின்றேன். இங்க வந்து ஐயா இங்க வந்து தவத்தை பெருக்கணும், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்று அழைத்திருக்க அழைப்பை ஏற்று இங்க வந்து நான் இதை விட்டு போட்டு வேற ஏதாவது செஞ்சோம்னா இல்லையா, அது நான் வந்து தவத்திற்கு மாறாக அவத்தினை பெருக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆயிரம் இங்க வந்து நான் இதை சிந்திச்சாதான் இங்க வந்த வேலையை நான் பாக்குறேன்னு அர்த்தம். அது மாதிரி உலகத்துல எல்லாரும் வந்திருக்கிறோம், உலகத்துக்கு வந்திருக்கிறோம், கேவல நிலையிலிருந்து எம்பெருமான அருளால பிறக்கரிய மானிட பிறவியை பெற்று வந்திருக்கிறோம். வந்த நாம நமக்குரிய வேலையை எப்ப செய்யறோம்னா, எப்ப வழிபாட்டை செய்கிறோமோ, வழிபாடுதான் தவம், எப்ப வழிபாடாகிய தவத்தை செய்கிறோமோ அப்பதான் நமக்குரிய கடமையை செய்கிறோம் அர்த்தமா. தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார் இல்லையா. சிலர் வந்து வள்ளுவர்லாம் வந்து பொது நோக்கு உடையவர், அவர் இறை வழிபாடெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார்னா தங்கருமன் செய்வார் தவஞ்செய்வார் அப்படி வச்சுக்கோங்க ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அது மாதிரி குடும்ப பொறுப்புல இருக்கிறாங்க, அலுவலகத்தில் அந்த ஆபீஸ் வேலையை ஒழுங்காக பார்க்கணும், வீட்டுக்கு வந்தா குடும்ப பொறுப்போட நடந்துக்கணும், அவ்வளோதாயா அதாயா அதைத்தாயா தவம்னு சொல்றாரு வள்ளுவர். வேற இறை வழிபாட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை. தங்கருமன் செய்வார் தவம் செய்வார், எவ்வளவு சிறப்பான விளக்கம் பார்த்தீங்களா. ஆனால் வள்ளுவர் அந்த பகுதியோட நிறுத்தலை, இன்னும் கொஞ்சம் சொல்லி வச்சார், இப்படி ஏதாவது புரட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சார். என்ன சொல்லி வச்சார், மற்றெல்லாம் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டுனர், அதாவது உலக ஆசையில் பட்டு அந்த உலக ஆசையை நிறைவேற்றுவதற்கே பொழுதை போக்கிக் கொண்டிருப்பவர்கள்லாம் அவத்தை செய்கின்றார்கள், வீண் வேலை செய்கின்றார்கள் சொல்லியிருக்கிறார். ஆக இந்நிலை வழிபாடு என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் எல்லாம் அலுவலக கடமை செய்ய வேண்டியதான், குடும்ப பொறுப்பு செய்ய வேண்டிதான். ஆனால் இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பா ஒரு பிறவியை யார் கொடுத்தார் இல்லையா, அது குடும்பத்தினர்களோ அல்லது அலுவலக மேலதிகாரோ கொடுக்கல, அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகளோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களோ கொடுக்கல, அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவன் பெருமான். அப்ப அவனை நினைச்சு அவனை வழிபடணும் இல்லையா. மேலும் இந்த கடமைகளுக்கு இடையூறு வராமல் இருக்கின்றவர்களுக்கும் வழிபடணும் எப்படி பார்த்தாலும் சரி இல்லையா. அதனால அந்த வழிபாட்டை செய்யாமல் மற்றவற்றையெல்லாம் செய்தால் அது அவன் செய்தல் தான். அதான் முதல்லயே கடவுள் வாழ்த்துன்னு ஒரு அதிகாரம் சொல்லிட்டு தானே இங்க தவம்னு அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒரு குரல்ல ஒரு தொடர் மட்டும் வைத்துக்கொண்டு நாம அப்படி புரட்ட முடியாது. ஆகவே எவர் தவம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் தம்முடைய கடமையை செய்பவர்கள் இல்லையா. ஆகையினாலே அதற்கு மாறானதெல்லாம் அவன் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று சொல்லிவிட்டு அவளுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களான்னு எண்ணி எல்லாரும் வந்துட்டாங்களா தெரியணுங்கிறாள், சரி எண்ணுவோம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு என்ன முற்படுகின்றாள். ஆனா ஈசன்பால் முதிர்ந்த அன்பினாலே உள்ளம் உருகி என்ன சிந்தனைகள் அங்கே எண்ணி சொல்வதற்கும் சிந்தனை செல்லாமல் உள்ளம் அசைவற்று நிற்க, ஏன்னா எம்பெருமானை பாடிக்கொண்டே வந்ததனால இடையில ஏதோ இவளை எழுப்பதற்காக இவரிடம் பேச்சு கொடுத்தார்கள் அவ்வளவுதான் இல்லையா. அவளும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பாடணுங்கிறது தான் பேச்சு கொடுத்ததன் நோக்கம். ஆக எம்பெருமான் திருவடி சிந்தனையிலேயே இருக்கின்றார்கள், அதனால் அவளுக்கு எண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் ஈடுபட முடியல பாருங்க. அதாவது தொடர்ந்து அந்த இறை சிந்தனையிலே இருந்தால் என்ன மற்றதில் ஈடுபட முடியல, இது எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க. அப்போ ஒரேடியா இறை பக்தின்னு இருந்தா நம்மளால மற்ற வேலையிலே ஈடுபட முடியாதோ அப்படின்னு பயந்துடுறோம். அப்படி இல்லை, உலகத்துல எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்போ அந்த ஒரு வேலையை தவிர மற்றதில் ஈடுபடாம இருந்தா தானே அந்த வேலையை வெற்றிகரமா செய்ய முடியும். இது எல்லா துறையினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே இல்லையா. அலுவலக வேலைன்னு இருக்கும்போது அப்ப வீட்டை நினைக்க முடியாது, அப்போ அந்த வேலையிலே தான் கண்ணு கருத்துமா இருக்கணும், அப்பதான் அந்த வேலையை வெற்றிகரமா செய்ய முடியும். இந்த மாதிரி வீட்டு பொறுப்புகளை கவனிக்கும் போது நேத்து ஆபீஸ்ல அந்த வேலை அப்படி பெண்டிங் நினைக்குதே அவர்கிட்ட போன் பண்ணுமா இவர்கிட்ட போன் இதே நினைச்சுக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையை கொட்ட விட்டுருவோம். எப்போ எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்ப முழுமையா சிந்தனையும் செயலையும் அந்த வேலைக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கறதான எல்லாருக்கும் உடன்பாடு. அது மாதிரி வழிபாடுன்னு எப்போ செய்கின்றோமோ அப்போது நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் வழிபாட்டில் நினைத்திருக்க வேண்டும். வழிபாட்டுக்கு மட்டும் இது பொருந்தாதா இல்லையா. ஆனால் வழிபாடு என்ற ஒன்றை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கின அந்த கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் உலகியல் சிந்தனைகளுக்குள்ளேயே நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால அந்த கொஞ்ச நேரம் வழிபாடுன்னு வரும்போது உள்ளம் நிலைத்து நிற்பது என்பது அரிய செயலாகி விடுகின்றது. ஆனால் இந்த பெண்ணடியார்களுக்கு அதுதான் எளிய செயலா இருக்குது. வழிபாடு நேரத்தில் வேறொரு செயலை செய்வது தான் அரிதாக இருக்கிறது. பெரிய செயல் ஒன்றும் இல்லை, கூட வந்தவர்கள் எத்தனைன்னு என்ன முயல்கின்றால் அதுவே முடியல. எப்பேற்பட்ட நிலை பாருங்க, அதுவே முடியல. ஏன் முடியல என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகின்றான். தெள்ள தெளிவாக ஏன் என்ன சொல்ல முடியல, என்ன கணக்கு தெரியாத அவர்களுக்கு ஏன் என்ன முடியல, ஏன் என்ன முடியலன்னா பாடிக்கொண்டிருந்ததுனால என்ன, ஓஹோ பாடி இசையில லயிச்சிட்டாங்களோ அப்படின்னா, அப்படி அல்ல. யார் மீது பாடினார்கள், அந்த பாடப்பட்ட பொருள் எந்த பொருளை பாடினார்கள், விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத வெளுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி பாடினார்களா? சரி, பாடுறதுனால என்ன விளைவு ஏற்பட்டது, கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக இல்லையா, பாடுனதுனால உள்ளம் கசிந்தது நின்று. பண்டிதமணி அவர்கள் உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள். உள்ளம் நின்று என்றால் சலனமற்று நின்று, உள்ளம் அந்த சிவசிந்தனையில் நிலை பெற்று விட்டது. அதான் வேறொரு செயலில் ஈடுபட முடியல, எண்ணுதல் என்பதை செய்ய முடியல. எத்தனை பேர் வந்தா ஒன்று ரெண்டு மூணு என்ன முடியல, ஏன்னா உள்ளம் அந்த சிந்தனையில திருவடி சிந்தனையில நிலை பெற்று விட்டது. உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள் அருமையாக. உள்ளம் நின்று உள் நெக்கு உருக இல்லையா, உள்ளே அந்த மனமானது நெகிழ்ந்து உருகுகின்றது. சிவசிந்தனையில நிலை பெற்று விட்டதுனால இந்த உள்ளம் நெகிழ்ந்து உருகுகின்றது. அப்படி உருகி கொண்டிருக்கின்ற எங்களால் என்ன என்ன பண்ண முடியவில்லை, எண்ணி சொல்ல முடியவில்லை. இப்ப என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கு எப்ப வரும்னா, ஒரு உலகியல் மகிழ்ச்சி, நான் எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு இன்பம் எனக்கு கிடைச்சிட்டுது, என் எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி எனக்கு இன்பம் கிடைச்சிடுதுன்னா அந்த மகிழ்ச்சியில திளைக்கும் போது சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய மாட்டேன் இல்லையா. அந்த புத்தகம் இருக்கு பாரு மேஜையில, அதை எடு அப்படின்னு யாரும் கேட்டா கூட சரியா ஒத்து கவனிக்க மாட்டேன் இல்லையா. எங்க புத்தகம் இருக்கு அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோட மகிழ்ச்சியில திளைச்சிக்கிட்டு இருப்பேன். அல்லது நான் எதிர்பார்த்தது நடக்கல, பெரிய ஒரு ஏமாற்றம் எனக்கு கிடைச்சு போச்சு, பெரிய ஏமாற்றம் கிடைச்சு போச்சுன்னா அந்த ஏமாற்றத்திலேயே அமிழ்ந்து கிடப்பேன். அப்போ ஒரு சின்ன வேலை நீங்க சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் இல்லையா. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா, நான் சொன்னேன், அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணீங்களா, விவரம் கேட்டீங்களா அப்படின்னா, எங்க ஐயா ஒன்றும் மனசே சரியில்லை, ஃபுல்லாக மூட் அவுட்டு, என்னத்தை ஃபோன் பண்ண போங்க அப்படின்ட்டுருவேன். இந்த மாதிரி ஃபோன் பண்ணது சின்ன வேலை தான், அந்த சின்ன வேலை ஏன் செய்ய முடியலன்னா, நான் வேற சில விஷயங்களில் பற்று வைத்து கொண்டு அந்த பற்று நிறைவேறிய பட்சத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும், நிறைவேறாத பட்சத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் இவற்றில் நான் அழுந்தி இப்படி வினைப்போகங்களிலேயே உழன்று கொண்டிருப்பதனாலே அதனால சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாம இருக்கிறேன். எனக்கு உள்ள வேலைகள்லையும் அளப்பறைகள்லையும் நீங்க வேற போட்டு அதை செய்ய இதை செய்யுங்கிறீங்க, அவங்க சின்ன சின்னதான் சொல்லியிருப்பாங்க, நீங்க வேற அதை செய்ய இதை செய்யுங்கிறீங்களே அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஆனா இப்படி சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாமல் இருப்பதும் மிக மிக போற்றத்தக்கதாகிறது. எப்போ எம்பெருமானை நினைத்து அந்த நினைவிலே உள்ளம் நிலை பெற்று அவனை பாடி, அது பாடியதனால உள்ளம் அந்த திருவடியிலே நிலை பெற்று அது நெகிழ்ந்து கசிந்து உருகி அதன் காரணமாக மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலை இருக்கிறதே, அது மிகப்பெரிய நிலை. உள்நக்கு நின்று உருக யாம் மாட்டோம், எங்களால் முடியாம போயிட்டுது. அதனால எண்ணி சொல்ல முடியவில்லை. மாட்டோம்னா முடியவில்லைன்னு அர்த்தம், செய்ய மாட்டோம்னு மறுக்கிறது இல்லை இல்லையா. வி ஆர் அனேபிள் டு டூ தட் அப்படிங்கிறங்களை முடியல, முடியாத நிலைக்கு இருக்கிறோம். ஏன்னா ஒரு வேலை ஒரு செயல்ல எங்களை நாங்கள் முழுமையா அர்ப்பணிச்சிட்டோம், பாடி கசிந்து உருகுவதில் நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சிட்டோம். ஆகவே எம்பெருமான பாடுதுன்னா அது உள்ளம் கசிய வேண்டும், உருக வேண்டும், அந்த திருவடியில் சிந்தனையிலே நிலை பெற வேண்டும். அதனால முடியாமல் போய்விட்டோம். நீயே வந்து எண்ணி, ஆனா உன்னால வந்து என்ன முடியும், என்ன நீ அந்த திருவடி சிந்தனையில இல்லை, நீ சகஜமான நிலையில இருக்கிற, நீயே வந்து எண்ணு குறையில் இல்லையா, எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, நான் அவா வரல இவா வரலன்னு தெரிஞ்சா தூயில் போயில் தூங்கிக்கோ, இவ்வளவுதானே. அதுதானே உன்னோட விவாதம், உன்னோட வாக்குவாதம் அதுதானே இல்லையா. எல்லாரும் வந்தாலும் நான் என்ன சொல்லலாம் அப்படிங்கிற, நீ வந்து எண்ணிப்பாரு, எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நீ போய் தூங்கிக்கோப்பா, எங்களால் எண்ணி சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு எப்படி இருக்கும், ஆகா இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் இருக்கிறார்கள், நாமளும் இன்னும் விழித்து எழுந்து எழுந்த நிலையில கூட இல்லை, அறத்தூக்கல அறத்தூக்கத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெரிய உறுத்தலாகி விடும் அல்லவா. ஆகவே அவளுக்கு உறுத்தணுங்கிறதுக்காக மட்டுமில்ல, இவர்களுடைய நிலைப்பாடே அதுதான், விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நின்று உள் நெக்கு உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று சொல்கின்றாள். விண்ணுக்கு ஒரு மருந்தை என்று சொல்லும்போது விண் என்பது ஆகுபெயராக விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களை குறிக்கின்றது. பின்னோர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்றார். ஆலகால விடமானது அவர்களை அழிக்க முற்பட்ட போது அந்த விடத்திலிருந்து காத்த மருந்து எம்பெருமான் அல்லவா இல்லையா? அங்கு அமுதமும் தான் தோண்டியிருக்கு, நினைச்சு பார்க்கணும். என்ன ஆலகால விடம் மட்டுமா தோண்டுச்சு, அமுதமும் சேர்ந்து தானே தோண்டியிருக்குது, அமுதத்தோடு விடமும் வந்து விட்டது. ஆனா அப்ப நினைச்சு பார்க்கணும், அமுதம் அமுதம்னு அதை கொண்டாடுறோமே, அந்த அமுதத்தினால ஆலகால விடத்தின் ஆற்றலை ஒடுக்க முடிந்ததா? முடியலையே. ஆலகால விடத்தின் ஆற்றலை யாரால ஒடுக்க முடிஞ்சது? பெருமான் ஒருத்தரால், மற்ற எல்லா தேவர்களும் இருக்கின்றார்கள். இன்று உலகிலே எத்தனையோ மக்களால் வழிபடக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள்லாம் அங்க இருந்தார்கள், எல்லாரும் பிரசன்ட் தான் இல்லையா? அவர் இல்லைங்க, அவர் மட்டும் இருந்தாலும் இங்க அவர் ஒரு கை பார்த்திருப்பாரு ஆலகால விடத்தை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வழி இல்லை, எல்லாரும் இருந்தாங்க. யாரால ஒடுக்க முடிஞ்சது? எம்பெருமானால மட்டும்தான் ஒடுக்க முடிஞ்சது. அந்த அமுதத்துக்காக தானே இவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அந்த அமுதத்தால அந்த செயலை செய்ய முடியவில்லை, ஆலகால விடத்தை ஒடுக்க முடியவில்லை. அமுதம் நல்வினை பயன், ஆலகால விடம் தீவினை பயன் என்று கொள்ளலாம். நல்வினை பயன் நமக்கு இன்பத்தை தரும், இன்பமாக வரும். ஆனா தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் நல்வினை பயனு கிடையாது. தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் இது கொண்டு சிவபுண்ணியத்துக்கு தான் உண்டு. சிவபெருமான் தான் அங்க ஒடுக்கியிருக்கிறாரு. தேவர்கள் எல்லாம் அந்த அமுதத்தை உண்டார்கள் இல்லையா, அதனால் அவர்கள் ஆயுள் நீட்டிக்கப்பட்டது அவ்வளவுதான். மற்றபடி என்ன நிலையா இருப்பார்களா? பேரொழி காலம் மகாசங்க காலத்துல எல்லாரும் ஒடுங்க வேண்டியதுதான். அதுவரை அவர்கள் நல்ல இளமையோட மகிழ்ச்சியோட இருக்கலாம், என்ன அவ்வளவுதானே ஒழிய அந்த நிலை பேறு என்பதென்ற ஒன்றை, நிரந்தரமான ஒரு நிலை பேறு என்பதை அதனால தர முடியாது. ஆனா அந்த அமுதம் அவர்கள் உண்டு, அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு வழி செய்யும் வகையிலே பெருமான் நஞ்சை ஏற்றாரே, கண்டத்திலே கரையை காட்டி அருளினாரே, அந்த திருநீல கண்டத்திலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து என்றும் அழியாத பெருவாழ்வு பெற்றார் நம்முடைய நாயனார். தேவர்கள் அமுதம் உண்டு போகங்களில் ஆழ்ந்து என்ன ஊழிக்காலம் வரை ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனார்கள் அவ்வளவுதான். ஆனா அந்த ஆழகால விடத்தை அருந்திய அந்த கண்டத்தினையே நினைத்து நினைத்து இந்த அமுதத்தை பெறுவதற்கு ஏதுவாக பசுபுண்ணியங்களை செய்து தேவலோக வாழ்க்கை நாடாமல் அந்த ஆலகால விடத்தை உண்ட அந்த கரைகண்டத்தையே எண்ணி எண்ணி நம்முடைய திருநீலகண்ட நாயனார் போன்ற எத்தனையோ நாயனார்கள் அருளாளர்கள் எல்லாம் உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்றுள்கி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம் அறுப்பானெந்தை ஊர் போலும் வெண்டாமரை மேல் கருவண்டியாள் செய் வெண்காடே என்றார். அந்த திருநீலகண்டத்தையே நினைத்து நினைத்து அழியாத ஒரு நிலைவேற்றினை பெற்றுவிட்டார்கள். தேவர்களுக்கும் மேலான வானோர்க்கும் உயர்ந்த உலகம் பெற்றுவிட்டார்கள். அப்படி விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றார். விண்ணுலகத்துக்கு எப்போ இது மாதிரி ஆலகால விடம் மாதிரி ஒரு பாதிப்பு வரும்போதோ அல்ல அசுரர்களுடைய கூடிய ஆதிக்கத்தினாலே அழிவு வரும்போதோ இல்லையா, மருந்தாக இருந்து காப்பவன் பெருமான். வேத விழுப்பொருளாக இருக்கிறான். வேதத்தில் எத்தனையோ பொருள்கள் வாழ்த்தப்பெற்றுள்ளன, போற்றப்பெற்றுள்ளன. ஆனால் அந்த பொருள்களெல்லாம் மேன்மையான பொருளாக சொல்லப்படுவது சிவபெருமான் தான். வேதத்தில் பல பொருள்கள் போற்றப்பெறுவதனால வேதத்தில் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரையும் தான் போற்றியிருக்காங்க, ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு இடத்துல முரண்படுது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்ப என்னன்னா அதை சரியான முறையிலே நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். குமரகுரு சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். வேதம் குழப்புகிறது என்னன்னா கற்பவருக்கு முதிர்ந்த அறிவு இல்லாமையினாலே அவர் தம்மிடம் ஏற்படும் குழப்பத்தை வேதத்தின் மீது ஏற்றி வேதம் குழப்புகிறதுன்னு சொல்லிடுவாங்க. வகுப்புல சரியா கவனிக்காத மாணவன் என்ன சொல்லிடுவான், அது கெமிஸ்ட்ரியா, அது ஒரே போரியா, ஒரே ஈக்குவேஷனா எழுதிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு, அது பாடம் குழப்பம் நடத்துற வார்த்தையா, அதுக்கு மேல குழப்பம்னு போயிருவான். ஆனா உண்மையில என்ன, இதுதான் ஒரு குழப்பமான சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கான், அதான் உண்மை. அதை ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். அத மாதிரி குமரசுவாமியில அருமையா சொன்னாரு, என்னன்னா தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து, அதாவது என்னன்னா எந்த தெருவுக்கு எப்படி போகணும்னு தெரியல, ஊருக்கு புதுசு, ஒரு தெரு நினைச்சு இன்னொரு தெருவிலேயே போயிட்டான், போன உடனே தெரியுமா தெரியாது, அதுல ரொம்ப தூரம் போயிருவான், போன பிறகுதான் நம்ம நினைச்ச இடம் வரலையே அங்க இங்க இங்கன்னு தெரியுவான். ஆனா கேட்ட என்ன சொல்லுவான், திசை மயங்கி விட்டதுமா, திசை மயக்கம்னு அதுக்கு பேர். ஆனா திசை வந்து மயங்கல, இவனுடைய அறிவு தான் மயங்கி இருக்குது. தன்னுடைய மயக்கத்தை திசை மேல ஏற்றி திசை மயங்குதுன்னு சொல்வது போல தன்னிடம் ஏற்பட்ட குழப்பத்தை வேதத்தின் மேல் ஏற்றி பல மறைகள் குழப்புகின்றன என்று ஒரு சாரார் கூறுவர் என்று அன்றைக்கே குமரகுரு சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து சென்னறி பிழைத்தோன் திசை மயங்கின்றன, திசை மயங்கிற்றன, மொழிகுவது ஏய்ப்ப ஏய்ப்ப போல, மொழிகுவது ஏய்ப்ப, முதுக்குறைவின்மையின் நுண்ணறிவு இல்லாததனாலே பழமறை மயங்கிற்றன்னா, பழமறைகள் மயக்குகின்றன சொல்வார்கள் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். அன்பர்களே, வேதத்திலே பல பல தேவர்கள் போற்றப்பெற்றாலும் அந்தந்த தேவர்களை போற்றும் போது அவர்களை வேதம் போற்றுகிறது, அவ்வளவுதான். சிவபெருமானுடைய திருவருள் வியாபகத்திலே அவர் அருளாலே ஒவ்வொரு பதவியில் இருப்பதனால அது பற்றி போற்றுகின்றது. மேலும் ஒவ்வொருவருடைய பரிபக்குவப்படி ஒவ்வொரு தெய்வம் வரைதான் அவர்கள் சிந்திக்க முடியும், வழிபட முடியும். ஆகவே எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்படட்டும்னு அவ்வாறு போற்றுகிறது. ஆனால் சிவபெருமானை போற்றும் போதுதான் பிற தேவர்களோடு ஒப்பு நோக்கி சிவபெருமானுக்கு உயர்வு கூறி, அப்படி ஒப்பு நோக்கி உயர்வு கூறி போற்றுவது சிவபெருமானை மட்டும்தான். மற்ற எந்த தெய்வத்தையும் அவர் சிவபெருமானுக்கு இணையானவர் என்றோ சிவபெருமானுடைய மேலானவர் என்றோ போற்றவில்லையே. சும்மா போற்றிருக்க உபசாரமா, அவ்வளவுதான். ஆனால் சிவபெருமானை போற்றும் போது மட்டும் இந்திரர் பிரம்மா திருமால் போன்ற பிற தெய்வங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் போல தோன்றி இருந்து ஒடுங்குபவர்கள், தோற்றக்கேடுகளற்ற நிலையான பரம்பொருள் யார் என்றால் ஞானாகாசத்தில் விளங்குகின்ற சம்புவே ஆவான் என்று சிவபெருமானை இப்படி ஒப்பு நோக்கு உயர்வு கூறி பல இடங்களிலே போட்டுகின்றது. பிரம்மம் என்ற அந்த பரம்பொருள் என்ற பொது சொல்லை பலருக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பசுபதி, பசுவர்க்கத்துக்கு தலைவன் என்று பொருள்படும் பசுபதி என்ற திருநாமத்தையோ, யமனை வென்றவன் மிருத்யுஞ்சயன் என்ற திருநாமத்தையோ சிவபெருமான் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் வேதம் வழங்கவில்லை என்பது நான் இங்கே நினைவில் கூறத்தக்கது. ஆகையினாலே வேத விழுப்பொருளாக இருப்பவன் பெருமான் தான். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் அவன் நமச்சிவாயவே என்றார்கள். வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை, இப்படி விண்ணுலகத்தவருக்கு மறந்தா இருக்கிறான், வேதத்தின் விழுப்பொருளா இருக்கிறான். எளியவர்களாகிய நாமளும் கண்ணார தரிசிக்கும் பொருட்டு ஆலயங்களிலே திருமேனி கொண்டு எழுந்தோடி இருக்கின்றான். கண்ணுக்கு இனியானை இல்லையா, அதை இப்படி விண்ணுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற பொருள் நமக்காக எளிவந்து கண்ணுக்கு இனியானாக இருக்கின்றானேன்னு அவனுடைய கருணையை நினைஞ்சு உருகும் போது எங்களால் இந்த எண்ணுதலாகிய வேலையும் செய்ய முடியல என்று அருமையாக சொல்கின்றார்கள் என்ற அளவிலே இந்த நான்காவது திருப்பாடலை சிந்தித்து
4: Shivaya, you are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவுடை மருதூர் திருத்தல தேவார திருப்பதிகங்கள். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
5: மாணிக்கவாசு சுவாமிகள் அருளிய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் இராகம் மோகனம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிடைமருதூர் திருத்தல தேவார திருப்பதிகங்கள். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவுடை மருதூர் திருத்தல தேவார திருப்பதிகங்கள். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய அருள் பத்து திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் மகாமாயா சுத்தி என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகமானது மோகனமாகிய முல்லைப்பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

நேரிடையால் சுரி குழல் மடந்தை துணை மூளை கண்கள் தோச்சுவடு பொடிகொள் வான்தழலி புள்ளி போலிரண்டு பொங்கொலி தங்கு மார்பினே செடிகொள் வான் பொழில் சூழ்

0: 是的。
1: வேற சொல்லி போறது இல்லையா, வேற ராகத்துக்கு போறது.

வருது பண்ணலாம். அது அந்த இந்த சொல்றது அப்படியே தெளிச்சு எடுத்துட்டு விடுவோம், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன

பர்ஃபெக்ட் சுதியா இருக்கு பாருங்க. சொல்லுங்க சார். ஆரம்மாய மாடை அலை காவில் அன்னலை ஹண்ட்ரட் பெர்சன்ட் போதும் அவ்வளவுதான். இதே தான் எல்லாரும் பண்ணணும், புரிஞ்சுதா? இப்ப உங்களுக்கு தெரியல அப்படியே மேட்ச் ஆகுது இல்லையா, அந்த சுதி அதான்.

இருக்கிறார் சுவாமி இந்த இடத்துல. ஒவ்வொரு பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி வருது, உயிர்கள் எல்லாம் தோற்றுறது யாரு, தோற்றுவிக்கிறது யாரு, சிவருமான்ங்கிறது வேற, யாரை வச்சு தோற்றுவிக்கிறார், பிரம்மா, பிரம்மா தான் இல்லையா. அடுத்தது ஆழியா பிரம்ம விஷ்ணு கோளால பார்க்க முடியாத பரம்பொருள்ங்கிறத சொல்ல வர வேற ஒண்ணு இல்லை.

ouvre la porte. Enfin. இந்த பிடியதன் உருவமையெல்லாம் என்ன கடப்படாம கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்படுத்த பிடியதன் உருவமையா எல்லாருக்கும் ஞாபகம் அதுவும் சொல்லலாம். நான் நினைச்சேன் நாலேரி பாட்டா இருக்கணும், சுலபமா வாயில வரணும். ஏன்னா அவீரிக்க வினையெல்லாம் போனா கொஞ்சம் கஷ்டப்படும். சரி ஒண்ணு பண்ணுவோம், திருவிடம் கொடுத்து எடுத்துங்க மகாலிங்க சுவாமி நினைச்சிக்கலாம். மருந்தவன் ஆரம்பிக்கும் இடை மருந்து முதல் திருமலை, முதல் திருமலை மாணவர்களுக்கெல்லாம் யாரு வைத்தியர்கள் யாரு அஸ்வினி தேவர்கள் இல்லையா? அஸ்வினி தேவருக்கு ஒரு வைத்தியம் இருக்கணும் இல்லையா? டாக்டர் உடம்பு வரக்கூடாது ஒண்ணும் கிடையாது, அது பரமேஸ்வரம் தான், வேற யாரும் கிடையாது. அதனால வானவருக்கும் தானவருக்கும் எல்லாருக்கும் வந்தா அது பிரதமோ தைத்தியோ பிஷக்கு தேவாது ருத்ரம். எல்லா தேவர்களுக்கும் பிரதம வைத்தியனா மூர்த்தியா இருக்கக்கூடிய பிரதம வைத்தியனா நான் இருக்கக்கூடியவனுக்கு நமஸ்காரம் சொல்றது. சரி, அதனால இந்த பிறவிங்கிற ஒரு பொல்லா பெருங்கடலை நீந்த துறவி என்னும் தோற்றோணி கண்டீர் நிறையுலகில் பொன்மாலை மார்பன் புனல் காழி சம்பந்தன் தன்மாலை ஞானத்தமிழ்னு அம்பியாண்ட ஆரம்பி பாடி வச்சிருக்காரு 11 திருமுறையில. இந்த பிறவி பொல்லா கடலை தாண்டறதுக்கு என்ன பண்றது, ஒரு துடுப்பு ஒரு தோணி எது அப்படின்னா ஞானசம்பந்த தேவா அதை கட்டணம் குடிச்சுக்கோ அந்த கரையை தொற்றுமை பிறவியே கிடையாது உனக்குன்ட்டு அம்பியாண்ட ஆரம்பி சொல்லியிருக்காரு 11 திருமுறை. பிறவி என்னும் பொல்லா பெருங்கடலை நீந்த துறவி என்னும் தோற்றோணி கண்டீர் நிறை உலகில் பொன்மாலை மார்பன் புனல் காழி சம்பந்தன் தன்மாலை ஞான தமிழ் அழகர் ஒன்பதுல ஜென்மன் இருக்கு படிக்கிறதுக்கு, அது மாதிரி பாடியிருக்கார் ஞான சம்பந்தர் மேல. இது இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து முக்தி வரம் கொடுக்கிறவர் இல்லையா, அதாவது ஞானத்தையும் கொடுப்பார் மோட்சத்தையும் கொடுப்பார் சிவபெருமான். இக்கப்பற சௌபாகியம் அருள்வாய் திருப்புகழ சொல்லுவாங்க, அந்த மாதிரி இகப்பர சௌபாகியம் வந்து நல்கவல்ல கடவுள். அப்பா கொடுத்தான பிள்ளை கொடுத்தானே எல்லாம் தானே இல்லையா? அந்த மாதிரி அதனால அந்த பிறவி வந்து நமக்கு அற பிண்டம் அற அப்படிங்கிற மணிவாசகர் அந்த பெருமான் சனகாதி முனிவர்களோட ஆலமீழ்கள் இருந்து ஞான குருமூர்த்தியா இருக்கிறான். அது அந்த திருவிடை குருத்தூர்ல அப்படியே சொல்ற இந்த பாட்டுல, அதுதான் வேற ஒன்று. வியாழக்குஞ்சி முன்னாடி சொல்ற ராகமத்துக்கு பேரு சௌராஷ்டிரம்னு பேரு. Hello, ma'am.

0: பெருந்தகை
1: பெருந்தகைவினோடு
0: இல்ல அங்கதான் போயிடுச்சு பிறவினோடு பெருந்தகை பிறவினோடு இரவும் மா

0: வந்தவங்கள இடைமருதேயே
1: நான் பாடமே மறு

ஆஸ்பெக்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லா ஆஸ்பெக்ட் தான். சரி, இந்த திருவடி முருகூர்ல எலுமத்தூர்ல அந்த பெருமாள் நிறைய வியாழ கோவிலி விரும்பி இருந்திருக்காரு. நிறைய படிக்கும் சாமி, அது மாதிரி மூணு நாலு படிக்கும் அந்த பாடிட்டு வியாழ குஞ்சியில திருவடி முருகூர்ல. அதான் சட்டி எனக்கு அது ஞாபகம் வந்து, நான் இந்த மத்தியார்ஜுனம்னு சொல்லுவேன், எல்லா சிவஸ்தலங்களுக்கும் நடுவு நடுநாயகமா இருக்கக்கூடிய ஒரு சிவசன்னதி இல்லையா, அது சோழ நாட்டுக்கே சிவசன்னதி அது. நான்

0: திருவாசகம், இதிலிருந்து பாடலாம் திருவாசகம். என்ன சொன்னார் சாமி? திருப்பெருந்துறையில் வந்து என்ன ஆட்கொள்ளலைன்னா எனக்கு அட்ரஸே இருக்காதுங்கிறார். என்னை யார் அறிவார், நான் யார், என் உள்ள என்னுடைய ஞானம் ஞானம் ஏதாவது வந்துருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? எல்லாம் அவங்க கொடுத்தது. ஞான பரமேஸ்வரன் பேரு, திருநாளூர் மயானத்தில் சுவாமி பேரு. அதனால ஞானத்தை வழங்கக்கூடிய வள்ளல், அந்த வள்ளல் கொடுக்க போட்ட பிச்சு தான் இது. அதனால நல்லா எல்லாருக்கும் கேட்டுங்க, எனக்கு கிடைச்சி எல்லாரும் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்றாரு சுவாமி. குருநாதன் இல்லையா, என்னை யார் அறிவார், எனக்கு அவன் அருள் புரியலன்னா எல்லாம் தூத்தோட ஊற்றி ஒன்னா நான் இருந்துட்டு போயிருந்திருப்பேன். ஊனார் உடை தலையில் உள்பலி தேடம்பலகள், சாதாரண ஊன் தலை பிரம்மக பாதம், அதெல்லாம் சுவாமிக்கு வேணுமா? தாயகாவனத்து வீடுகள் தோறும் போய் சேர்த்து வரணுமா? அந்த பிரம்மகபாலத்தை போய் அது ஒரு இல்லையில நமக்குதான் இது உயர்ந்தது தாழ்வு. கேவலம் கேவலாய் பால் கொடுத்த சொன்னாரால ஞான சம்பந்த சுந்தர மாணிக்காட்சியர் கேள்வி கேடுனா பன்னி பன்றியா இருந்து பன்றியை பார்த்தாலும் கேவலம் தான் நமக்கு. நான் பார்த்தா கேட்க வேண்டாம், பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம். அதனால இந்த ரெண்டு விலங்குகளுக்கு பாவம் என்ன பண்ணாங்க, பண்ண பாவம் இருந்தால் அது ரெண்டையும் பார்த்தா மனித ஆரோக்கியமே எதிர்க்கிறது. கிடப்பெய்வார் என் பெருமான் என் பிரானாதாரே, திருவாரூர் சொல்றார். அந்த பன்றிக்குட்டிகளுக்கு தாயாக மாறி, தாய் பன்றியாக மாறி அந்த அந்த பன்றிக்குட்டிகளை வாரி அணைச்சிருந்த உடனே தன்னோட தாய் பன்றி வந்துடுத்து நினைச்சுட்டு அதெல்லாம் குதுகுலிக்கிறது திருவிளையாட புராணத்தில் வருது. அப்படி ஆலவாய் அண்ணன் அங்க போய் அந்த பன்றிக்கு தாயானத வந்து வாசல்ல ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு. என்ன மண்டபம்? என்னமோ மண்டபம் சொல்லுவாங்க. வாசல்ல கிழக்கு சந்தி வாசல்ல ஒரு மண்டபம் இருக்கு, அங்க கையில கடையா இருக்கும் அவருடைய. அதுல ஒரு பன்றிக்கு தாயா வந்து இந்த பன்றி குட்டிக்கு இது பண்ணத வந்து ஒரு தூண்ல பிரம்மாண்டமா சிரித்தி வடிச்சு வச்சிருக்கான். திருப்பரமன்றத்தில் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். நேரம் ரகுநாதரி மீனாட்சி மாதிரி ஒடி வந்துடக்கூடாது, ஒவ்வொரு தூணையும் பார்க்கணும். என்ன அரும்பாடுபட்டு அந்த ஸ்தபதி பண்ணிருக்கான், நம்ம பாக்கிறதுக்கு தான் பண்ணிருக்கான், அதை கடை போட்டு மூடுறதுக்கா. அதனால புது மண்டபம் பேர் பார்த்தீங்க, அதுக்கு பேர் புது மண்டபம். அந்த இந்த கதையை அறிந்தவர்கள் என்னுடைய பிரானாவாரேங்கிறார். அது அது மாதிரி ஒரு வார்த்தை வரலாமா அவர் வாயில? நம்ம எல்லாம் அவர் யான் மாணிகாசிக்கு பிரானா இருக்க முடியுமா நம்மளாம்? அதுதான் அடியார் கடியார், அது அவரால் முடியும், நம்மளால முடியாது. நம்ம உடனே நம்மளோட ஈகோ நம்மளோட சின்ன பையன் நேற்றி வந்தோம் அப்படி உடனே சொல்ற மாட்டேன். நேற்றுக்கு இப்ப ஆதிமியம் படிச்சுட்டு வந்திருக்கான் இவனுக்கு நான் தலை வணங்குறான், அப்படி கிடையாது. எங்குற்றார் அப்பறேனே உருகார் என்று அடியே மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு தெய்வ பெற்று இங்குற்றேன் என்றார். அப்ப சுவாமியோட பக்குவம் நமக்கு வருமா? வராது. குழந்தைதானே, அந்த குழந்தை காலம் போய் விழலாமா நினைச்சாரா? அவர் காலம் போய் விழறேங்கிறாரு. அவர் வணங்காமல் இவர் வணங்குறேங்கிறாரு. இவர் வணங்குற பெரிய விஷயம் இவர் பெரியவர், அந்த குழந்தையை வந்து வணங்குறாரா? அப்படின்னு தான் பெரியவா நம்ம காட்டுறது. அதனால இந்த பதிகத்தை அந்த கதையை தெரிஞ்சவங்களுக்கே நான் வந்து அடிகளாரேன்னு சொல்றேன் சுவாமி. திருக்கச்சூரால கோவிலில் சுந்தரமுன் சுவாமி ஒரு வெளியும்பாடு வச்சிருக்காரு, எங்கேயும் சொல்லாத ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லி வச்சிருக்காரு, நல்லா பிடிச்சி வச்சுங்க அந்த வார்த்தை எல்லாத்தையும். அது மாதிரி ரேரங்க வந்து நான் அந்த வார்த்தை உடம்பு மாதிரி பிடிச்சிருந்தோம். இதெல்லாம் தப்பிச்சு வந்தது நம்ம கிட்ட ராஜா அபவுட்டு டயர்ங்கிறது கதையில ரெண்டு எடுத்து எடுத்து வெட்டத்துக்கு போனா தப்பு நினைச்சது வச்சுட்டாரு, அந்த நம்பியாரோ பாடிட்டானே கதையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தை முதுவாய் ஓய் கதறன்னு ஆரம்பிக்கப்பட்டு பதிகம். அந்த பதிகத்து கடைசியில இந்த பதிகத்தை படிக்கிறவர்கள் என் தரைமே பயில்வாரேங்கிற தாயனரே இருக்கா பிடிச்சுக்கிறாங்க. இந்த பதிகத்தை படிச்சாங்க சுந்தரமுக சுவாமிகளோட இது என்ன, நம்மளா எந்த கால் தூசி போடுவோமா? அவர் சொல்றாரு அந்த வார்த்தையை, ஏன்னா அடியார்க்கடியானவர் காமிச்சவரே அவர் தானே. அதனால அவருக்கு அவர் சொல்றது வேப்பு இல்லை, நமக்கு நமக்கு இதெல்லாம் அப்படியே நடுங்கிறது. அந்த வார்த்தையை கேட்டாலே அடாடா அவருக்கு சொல்லாமா அந்த வார்த்தையை நமக்குலாம், நம்ம எல்லாம் கேவலம் பண்டிக்கும் கேவலமாச்சே, நம்ம போய் பார்த்து சொல்றாரு அப்படிங்கிற ஒரு நிஜமாவே அது. அந்த பாட்டு படிக்கிற போது நமக்கு அதுக்கு யோகிதே இல்லையேங்கிற உடம்பு பரவதிக்கிறது. சரி போட்டோம். அதனால அந்த திருவாசகத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியிருந்தது.
1: கண்டனே அடியேக்கு இன்று யாரும் நின் புகழே ஆக வேண்டும் நான் வரைகளேத்தும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றார். ஆலவாயில் சிவபெருமானே உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடப்பட்டேன். பொன்னை அறிவையரே நினையும் அறிவு இல்லேக்கு நின் தாழ்த்தருவையோ.

0: நந்தன் ஓர் அன்பும் இல்லா உளுத்தரேன், ஓர் அன்பு காட்டி உன்னை காட்டி என்னை காட்டி இந்த தொட்டிலே என்னை ஆட்டி வளர் சொக்கநாதா சொக்கநாத. திருச்சிதம்பரம் நம பார்வதி வதையே சிவனே போற்றி ஒன்றினுள் ஆடி போற்றி இன்றைக்கு.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016, தலைப்பு ஆறாம் திருமுறை பாடல்கள். பாடிப்பவர்கள் வசந்தகுமார் மற்றும் ரமேஷ்குமார். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

அன்பு ந வெற்றிய வாத ஊரரை வாழ்த்து வணங்குவார்.

0: సహస్రం పరమ పార్వదీవత அருள் வடிவாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிதம்பர புராணத்திலே இன்று சேரமகாராஜன் தில்லைக்கு சென்று சுவாமியை வழிபடுவது பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ உள்ளது. நாம் வணங்குகின்றவராகிய பரமேஸ்வரன் யாராலே வணங்கப்பட்டவர் என்றால் பார்வதியினாலே வணங்கப்பட்டவர். விநாயகர், சுப்பிரமணியர், பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் மகர்ஷிகளாலே வணங்கப்பட்ட கடவுளத்தை இப்ப நாம வணங்குறோம். அவர்களுக்கு உண்டான தகுதி நமக்கு கிடையாது, ஆனாலும் அவரை நாம் வணங்குகிறோம். பிரம்ம விஷ்ணுக்களும் பார்வதி முதலானவர்களும் பூஜை பண்ணிய மூர்த்தியை நாம பூஜை பண்ணுறோம். அதனாலே அவர்களுக்கும் அருள் பண்ணுகிறார், நமக்கு அருள் பண்ணுகிறார். அதனாலே நாம் வந்து இப்ப நாம் வணங்குகின்ற கடவுள் பரமவிஷ்ணுக்களுக்கு அரியவனாக இருக்கிற கடவுளை நாம வணங்குகிறோம், பூஜிக்கிறோம், அவன் புகழை பாடுகிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் இரு அதிசயமானது. எல்லாராலும் வணங்க முடியாத சுவாமியார் என்றால் சிவபெருமான் தான். எல்லாராலும் சாமானியர்களால வணங்க கிடைப்பவன் அல்ல. சாமானியர்களாலே, சாதாரணமானவர்களாலே, அற்பறிவுடையவர்களாலே வணங்குகின்ற கடவுள் சிறு தெய்வமாக இருக்கும். அது அவர்கள் மனம் போன வாக்கிலே அவர்களுக்கு மனதிலே பட்டவாறு பத்திய பண்ணுவார்கள், வழிபாடு பண்ணுவார்கள். அதனாலே அவர்களுக்கு அது இயல்பாகவும் எளிதாகவும் பொருத்தமாகவும் இருக்கு. அவர்கள் அறிவுக்கு அது பொருத்தமாக இருக்கும். நாம் வணங்குகின்ற கடவுளாகிய சௌரவான் பிரம்மவிஷ்ணுக்களே வணங்க கூசுகின்றவிடும். இயங்குகின்ற இறைவி திங்கள் மற்றங்கள் தேவரெல்லாம் பயங்களாலே பற்றி நின்றால் சித்தம் தெளிகின்றனர் என்பது சம்பந்தர் தேவார். அவர்களே பயந்து உண்டு நாம் வணங்க தகுதி இருக்குதா என்று சொல்லி பயந்து உண்டு வணங்குகிறார். அப்படிப்பட்ட கடவுளை நாம் வணங்குகிறோம் என்று சொன்னால் இப்ப அவர்களுக்கு சமானமாக நம்ம வந்திருக்கிறோம் அர்த்தம். யாரும் சமானம், பிரம்மவிஷ்ணுக்கள் சமானமாக இதை நினைத்து பார்த்தால் ஓஹோ நம்மை சுவாமி உயர்த்தி இருக்கிறார். ஓஹோ சாமானியர்களாக அற்பர்களாக இருக்கின்ற உலக மக்கள் பேய் விசாஜ வணங்கவும் செத்து பிறக்கின்ற தெய்வங்களை வணங்கவும் இருக்க, நாம் எப்பொழுதும் மங்களமாக இருக்கின்ற பரமேஸ்வரனை வணங்க புத்தி வந்திருக்கிறது என்றால் ஓ நம்மையும் என்னையும் ஒருவன் உடனின்று கருதி இறை இறை திருவருள் காட்டா என்றார் போல நம்மையும் ஒரு பொருளாக எண்ணி இருக்கிறான் சுவாமி. நம்மையும் ஒரு பொருளாக எண்ணவும் தானே நாம எண்ணுகிறோம் என்று எண்ணி பார்க்கிறோம். நம்மையும் ஒரு பொருளாக சுவாமி எண்ணவும் தான் நாம் அவனை எண்ணுகிறோம். அதனாலே நாம நம்மை சுவாமி உயர்த்த எண்ணி இருக்கிறார். நம்மை சாமானியர்களிலிருந்து நம்மை உயர்த்துவதற்காக அவர் எண்ணி இந்த செயலை நம்ம செயலில ஈடுபடுத்தி இருக்கிறார். யாவர்க்கும் கீழாமடியினை ஆட்கொண்டும்பார் மாணிக்கவாசன். யாவர்க்கும் கீழாவடி உன்னை வணங்குகின்றவர்கள் பரமஞானிகள் வணங்குகிறார்கள், மகரிஷிகள் வணங்குகிறார்கள், தேவர்கள் வணங்குகிறார்கள், முனிவர்கள் வணங்குகிறார்கள், பார்வதி வணங்குகிறாள், நாயக பெருமான், சுப்பிரமணிய பெருமான் வணங்குகின்றதையும் ஆகிய உன்னை ஒன்றுக்கும் பற்றாத நாங்களும் வணங்குகிறோம் சார் என்று எண்ணி பார்த்தால் அந்த அருமை ஞானத்தால் துணுவார் சில ஞானிகள். ஞானிகள் ஞானத்தாலே உன்னை வணங்குகிறார். ஞானத்தால் தொழுவேன் உன்னை நானே, அந்த ஞானம் எனக்கு இல்லை. ஆனால் ஞானத்தால் தொழுவார்கள் துளக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவேன். ஞானிகள் வணங்குகிறதை பார்த்து நான் வணங்குகிறேன், ஆனா அவர்களுக்கு உண்டான ஞானம் எனக்கு இல்லை சுவாமி என்று பேசுகிறார் திருநாகர சுவாமி. அதனாலே இப்படி கடவுள் நம்மை உயர்த்த எண்ணித்தான் தன்னை வணங்க வச்சிருக்கிறார். தன்னை வணங்க வைத்திருப்பது என்ன காரணத்தினாலே என்றால் நம்ம உயர்த்துவதற்காக எண்ணித்தான் அவரை நம்ம வணங்க வச்சிருக்கோம். எங்கேனும் யாதாகி பறந்திடணும், எங்கேனும் யாதாகி பறந்திடணும். யாதாகின்னா மற்ற பிராணிகளாக இருந்தாலும் சரி பறந்திடணும். எங்கேனும் யாதாகி பறந்திடணும், தன் அடியாருக்கு இங்கே என்ற உரிமையும் எம்புருமார் என்பது சம்பந்தர் தேவா. அதனாலே இப்படி எங்கு பிறந்தாலும் எந்த ஜென்மமாக இருந்தாலும் அவன் நினைச்சான்னா அந்த ஜென்மத்தை ஆண்டு கொள்கிறான், ஆண்டு கொள்கிறான். அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து தன்னை வணங்க வைக்கிறார். சிவனை வணங்குவது ஞானம், சிவனை வணங்குவது ஞானம், சிவன்புகளை கேட்பது ஞானம், சிவன்புகளை வாசிப்பது ஞானம், சிவனை பூசிப்பது ஞானம். நம்முடைய செயல் அத்தனையுமே ஞான செயல்கள். என்ன செயல்கள் என்று கேட்டால் சிவஞான செயல்கள். நாம் என்ன செயல்ல இருந்து கொண்டிருக்கிறோம், சிவஞான செயலிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்கள் எதுவும் அவஞான செயல்கள் அல்ல, எல்லாம் சிவஞான செயல்கள். சிவன்புகளை கேட்கிறது, சிவன்புகளை வாசிப்பது, சிவனை பூஜிப்பது, சிவன் அடியாரனை வணங்குதல், சிவாலய தரிசனம் செய்தல், சிவபூசை செய்தல், குருபூசை செய்தல், இப்படிப்பட்ட செயல் அத்தனை என்ன செயல்னா அதுக்கு மொத்தமா சொன்னா சிவஞான செயல். இந்த சிவஞான செயலுடையவர்களுக்கிட்ட ஒருவன் ஒரு எள்ளளவு தானம் பண்ணினானால், சிவஞான செயலுடையவர்களாகிய நமக்கு ஒருவன் எள்ளளவு ஏதாவது தானம் பண்ணினானால் அது உலகத்தளவு பெருகி பண்ணினவனை மறுபடி பிறப்பிலை விடாமல் ஞானத்தை கொடுத்து முத்தியிலே சேர்க்கிறாராம் சுவாமி. கொடுத்தவன் சிவஞான செயல் செய்கின்றவர்களாகிய நமக்கு சிவனடியார்களுக்கு எள்ளளவு ஒருவன் தானம் பண்ணினானால் அந்த தானம் செய்தவனை மறுபடியும் பிறப்பிலே போய் அழுந்த விடாது, அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை மறுபடியும் சிவகதியிலே சேர்த்து கொடுக்கிறார்கள். அவன் ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும், அவன் தவமே செய்யாதவனாக இருந்தான் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சுவாமி உயர்த்துங்க, நமக்கு கொடுத்தவனுக்கு சிவலோகம் கிடைக்குதுன்னு சொன்னா, நமக்கு வஸ்திர தானம் பண்றான், நமக்கு திருவமுதுகு படைக்கிறான், நமக்கு பொருளை தருகிறான், ஏதோ தானத்தை பண்ணுகிறான்னு வச்சுக்கப்பா, அந்த தானம் பண்ணவனுக்கு அவன் ஒண்ணுமே செய்யாதவனா இருந்தாலும் அவருக்கு சிவலோகம் கிடைக்குதுன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு சுவாமி உயர்த்திருக்காரு என்று எண்ணி பார்த்தா நம்முடைய நமக்கு சுவாமி செய்யற கருணை தெரியும். இந்த வகையில் அதத்தான் சித்தியார்ல சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே செய்திடும். திலம்னா எள்ளளவு, திலம்னா எள்ளு, தல தர்ப்பணம்னு சொல்லிவிட்டீங்கள, திலமளவே செய்திடும். நிலம் மலைபோர்த்துகள் பவமாய கடலில் அழுந்தாத வகை இருக்கு, பிறவி கடலில் அழுந்தாத வகை இருக்கு. பரபோகம் துய்பித்து பாசத்தை அறுக்க தவமாறும் பரப்பு ஒன்றில் சாரப்பண்ணி. அவன் கொடுத்தவனுக்கு பாசம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக ஒரு பரப்பு கொடுப்பாராம். பாசம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அவனுக்கு தானம் பண்ணினவனுக்கு பாசம் இருந்துச்சுன்னா அந்த பாசத்தை இருக்க ஒரு பரப்பை தருவாராம். அந்த பிறப்பில அவனை தவத்தில் ஈடுபடுத்தி மறுபடி பறக்க விடாம சிவலோகத்தை கொண்டு வருவார். தவமாறும் பரப்பொன்றில் சாரப்பண்ணி சரிய கிரியா யோகம் தன்னினுஞ்சாராவன். சரியை கிரியை யோகம் இவைகளிலே பல நாள் சரியையை செய்து கிரியையை செய்து யோகத்தை செய்தவனுக்கு ஞானம் வரும். அது ஒரு ஜென்மத்தில் வரும்னு சொல்ல முடியாது. ஞானம் வருது சாதாரண முறையிலா அரிய பொருள் ஒன்று இருக்குதுன்னா அதுதான் சிவஞானம். மிக அரிய பொருள்னா அதுதான் சிவஞானம். அதுக்கு அந்த சிவஞானம் கிடைப்பதற்கு சிவயோகம் சிவகிரியை சிவச்சரியைகளை பல பிறவிகளை செய்தவர்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். இந்த எள்ளளவு தானம் சிவஞானிகள் சிவனடியார்களுக்கு செய்தவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துறாங்க. அப்படின்னா நம்முடைய செயல் எப்படிப்பட்ட செயல்வார், பவமாய கடலில் அழுந்தாத வகை எடுத்து பரபோகம் துய்பித்து பாசத்தை அறுக்க தவமாறும் பரப்புண்டில் சாரப்பண்ணி சரிய கிரியா யோகங்கள் தன்னினும் சாராமை நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்லி நாதனடி கமலங்கள் நனுகுவிக்குந்தானே. அந்த திலமளவு செய்த தானம் சிவஞான தான வகையில் எழுதுறாங்களா சிவ தர்மோத்தரத்தில், அதுல நிறைய சொல்லியிருக்காரு. தானத்தை பற்றியும் செய்கின்றவனை பத்தியும் பெருகின்றவனை பத்தியும் அள்ளி கொட்டி இருக்கிறான் புண்ணியம். சுய தர்மோத்திரம் எல்லாம் இன்னும் பல கேட்கும். அதனாலே இந்த தன்மைகள் எல்லாம் எதனாலே வரும் என்று கேட்டால் சிவஞான செயல் சிவஞானம் எதனாலே வரும் என்று கேட்டால் சிவஞான நூல்களை வாசிப்பதாலும் அதை கற்பதாலும் தான், வேற எத்தனாலையும் வராது. சிவ பூஷையினால ஞானம் வந்துருமா, வரது சாமானியம். சிவ பூஷை சாமி என்ன சொல்லுது, பூவை போடுறோம் தூபம் காட்டுறோம் தீபம் காட்டுறோம் கும்பிடுறோம் சாமியை காப்பாற்றி கும்பிடுறோம் அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும். அது தண்டமணி தேசிய சொல்லுவாரா எங்க குருநாத கிட்ட, என்னையா பூசைனா என்னையா வாங்க எங்க சாப்பிடுன்னு சொல்லி இவ்வளவுதான் அவங்க பூசை அப்படி பாரா, சுவையா தமாசா வாங்க இருங்க வாங்க, இதா வாங்க, இருங்க, சாப்பிடுங்க, இதான் உங்க பூஜை அப்படிப்பாரா தமாசா. அது போல பூஷிக்கின்றவனுக்கு ஞானம் வந்துடும் சொல்ல முடியாது. அவன் பார்த்து பல பறவைகளிலே செய்தால் அதை அதை சொன்னார் சைவ நூல். பல்லூலி காலம் பயின்ற அரணை அர்ச்சித்தால் நல்லறிவு சற்றே நகும். பல்லூலி காலம் பயின்று அரணை அர்ச்சித்தால், பல்லூலி காலம் பயின்று பழகி அரணை அர்ச்சித்தால் நல்லறிவு சற்றே நகும். கொடுக்குமா, கொஞ்சம் கொடுக்குமா. அதனால சிவபூஷையினும் மிக உயர்ந்ததா இருப்பது எது என்று கேட்டால் சிவஞான நூல்களை வாசி. இதைத்தான் வந்து ஞான பூஷைன்னு சொல்லுவோம். இதைத்தான் ஞான பூஷைன்னு சொல்லுவோம். எது ஞான பூஷை? சிவஞான நூல்களை வாசிப்பதும் கேட்பதும் கேட்க வைப்பதும் சிந்திப்பதும் ஞான பூஷை. இத வந்து சாதாரண ஆள் சொல்லல. யார் சொல்றா? சகலாகம பண்டிதர் சொல்றார். சொல்றாரு சகலாகம பண்டிதர். சகலாகம பண்டிதர் என்ன? எல்லா ஆகமங்களையும் நன்றாக பருகினவர். ஆகமத்தை எல்லாம் நல்ல ரச மாதிரி பருகினவர். சகலாகம பண்டிதர் யார்? அவரு திருத்துறையூர் அமர்ந்த சிவாச்சர சுவாமிகள். ஆகம ஞானம் அளவில்லாத ஞானம், ஆகம ஞானம் அளவில்லாத ஞானம். சிவாச்சாரியா அந்த பரம்பரைக்கு என்ன வேலை? சிவாயனும் மகேஸ்வராயன் சம்பவம் இதான் வேலை. அது இப்ப இருக்கிற உருக்கள் மாதிரி இல்ல. அந்த ஆகம ஞானத்தோடு மெய்கண்ட தேவனுடைய கிருபா கடாட்சம் கிடைச்சு. அந்த ஆகம ஞானத்தோடு, ஆகம ஞானம் என்கின்ற அறஞானத்தோடு ஆச்சாரியனுடைய கிருபை கிடைச்சது. ஞானாசிரியனுடைய கிருபை, ஞானாசிரியன் இவர் சொல்லி பிறந்த ஞானாசிரியன், அதான் சொல்லி பிறந்த சிஷியனுடைய புள்ள, சிஷியனுடைய புள்ள, சிஷியனுடைய புள்ள தனக்கு உருவாகுது. அது ஒரு அதிசயம் பாரு வேணும் நினைச்சு ஆச்சரியமா இல்ல. சிஷியனுக்கு உள்ள இல்லையன்னு கேட்க இன்ன மாதிரி எதிர்வன் காட்டு போகக்கூடிய நவத்தரு உருவாரு சொல்ல. அது மாதிரி இந்த புள்ள பிறக்க, அந்த புள்ள தனக்கு ஆச்சாரியனாக, அந்த பிள்ளைகிட்ட போய் இவர் யாரு பறக்கிறதுக்கு பழி சொன்னாரோ அவரு போய் ஞானத்தை கேட்க முடியும். இதெல்லாம் என்ன சொல்றது? சிவபெருமான் செய்யற வேலையை திருவிளையாடுன்னு என்ன விளையாடுன்னு சொல்றது? சிவாகம ஞானத்தோடு, வேத சிவாகம ஞானத்தோடு ஞானாசிரியனுடைய கிருபா கடாட்சம் உபதேசம் கிடைத்தபடியினாலே அளவில்லாமல் பொங்கி விட்டது ஞானம். அப்படி பொங்கி வடிந்த ஞானமுடையவராகிய அருணந்தி சிவாச்சாரியதான் இந்த விஷயத்தை சொல்றார். எந்த விஷயத்தை? சிவஞான செயலுடைய ஆற்கையில். அதனால நம்ம எல்லாம் எந்த செயல வச்சிருக்கிறாரு? ஞான செயலில். என்ன ஞானம்? சிவஞான செயலில். அதை நினைச்சு பார்த்தா ஆகா நம்ம சுவாமி நமக்கு ஒண்ணு சொத்து கொடுக்கறது மத்தெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் அதைத்தான் சொன்னார் சித்தியாரில் மறுபடியும் யாவருக்கும் மேலாகும், யாவர்க்கும் மேலாம். செங்கமலத்தால் இனைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசருடன் சிரிந்திட்டு அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறங்கி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கு எளியவோ மல்லோம். யாவருக்கும் நாம் எளியவர்கள் அல்ல. எங்கும் யாம் ஒருவருக்கு எளியவோ மல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பேன் திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று. முதல்ல யாருக்கு வேளாண் என்று இருமாப்புன்னு சொன்னாரா? அடுத்தாப்புல பல்லோரு எத்த பணிந்துங்கிறாப்புல பல்லோரு ஏத்துவார்கள் இவர்கள் எப்படி பணிந்து இருப்பார் என்றார் போல. யாருக்கு வேளாணோ என்று இருமாப்பீர் திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திருந்திடுவர் சிவஞான செய்தியுடையவரே. புரியுதா? அந்த பாட்டு இந்த பாட்டு சிவஞான செயலுடைய சிவஞான செய்தியுடைய இந்த செயலும் இந்த உண்மையும் இந்த ஞானமும் இந்த வாய்ப்பும் இந்த அருமை எதனால கிடைக்கும் என்றால் இப்படி சிவஞான நூல்களை வாசிப்பதினாலும் கேட்பதினாலும் கிடைக்கும். வாசிப்பதனால கொஞ்சம் கிடைக்கும், கேட்பதினாலும் அதிகம் கிடைக்கும். அதனாலதான் இதன் ஞான புஷயனால் இது இந்த ஞான நூல்களை ஓதுவதும் ஓதுவதும் ஓத வைப்பதும் கேட்பதும் கேட்க வைப்பதும் சிந்திப்பதும் ஞான நூல் தரை ஓதல் ஓதுவது படியுங்க இந்த சிதம்பரம் படியுங்க என்று சொல்லு நற்பொருளை கேள்வித்தல் வாங்க கேளுங்க, அது ஞானம். கேளுங்கள் சொல்றாங்களா, அது ஞானம். அதுக்கு மேல இனமேலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும். இதில் ஞானம் விஷயம். இந்த பாட்டை மறந்துடவே கூடாது. இந்த அஞ்சு, இந்த பஞ்சமகா யஜ்யம் சொல்றது, இந்த அஞ்சையும் இப்ப யஜ்யம் சொல்றோம் அல்லவா, யஜ்யம் யாகம் சொல்றோமா, இத பஞ்சமகா யஜ்யம் சொல்றோம். அப்படியே எழுதணும், இந்த ஐந்தும் பஞ்ச மகா யஜ்யம். அதைத்தான் எழில் ஞான புஷம். இதுதான் ஞான புஷம். இப்ப கேக்குறீங்கல்ல, இது ஞான புஷம். உணவிலா கண்மங்கள் தபஞ்சமந்த யானங்கள் ஒன்றுக்கொன்று உயர்வது ஊட்டுவது போகும். ஆனவையால் மேலான ஞானத்தால் அரணை அரிச்சிப்பது வீடையுது அறிந்துவோர் எல்லாம். ஐயோ, பாட்டு பொருளும் என்ன சொல்றது, வீட்டை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் அதனால இந்த ஞான உசை செய்வார்கள். வீட்டை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் அறிந்த பெரியோர்கள் இந்த ஞான பூசையை செய்வார்கள். சிவபூசையில உங்களுக்கு உறுதி வருதுன்னா எதனால வரும், இந்த சிவபூசையை சொல்லுகின்ற நூல்களை கேட்பதினாலும் படிப்பதினாலும் தரும். இதுலதானே சொல்லிருந்த சிவபூசையே, எப்படி சிவபூசையில உறுதி வரும், உயர்ந்ததுன்னு எப்படி எண்ணம் உண்டா? அதனால பூசை என்பது ஒரு உபச்சாரம், அது உபசாரம் தான் பேரு. சோசோபசாரம் உபசாரம் தான் பேரு, பேரே உபசாரம் தான் பேரு. துபம் காட்டுறது இவன் கடுப்பு உண்ணா நம்பர் நெய்ய உழுகலாப்ப முக்கரை வச்சு முன்னாடி வச்சு சுவாமி சிவாய சிவாகா சிவாய சிவாகா சிவாய சிவாகனு எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் சாப்பிடறானா இல்லையே. உபசாரம் காட்டிட்டு போடா அப்படி சொல்றான தவிர சாப்பிடறானா இல்லையா? அதனால உபச்சாரம். அதனாலே இந்த உண்மை எது வந்து கேட்டால் இந்த சிவஞான நூலை கேட்பதும் வாசிப்பதும் சிந்திப்பதுதான் ஞான பூசை. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஞான பூசி ஞானத்தை பற்றி சொல்லுகின்ற இந்த சிதம்பர புராணத்திலே சேரமகாராசன் வருகிறான். எங்கே வருகிறான்? சிதம்பரத்துக்கு வருகிறான். சேரமகாராசன் சிதம்பரத்துக்கு வருகிறான். ஒரு சேரமகாராசனே ஒரு முடியில சிதம்பரத்துக்கு வரும் முடியா, சுந்தரன் கிட்ட வந்து சிநேகம் பண்ண முடியா பண்ணிவிட்டார்கள். ஒரு தந்திரதெல்லாம் பொய் தான். ஒரே நொடியில வந்து கேரளா எங்க திருவாரூர் எங்க வந்து டச் பண்ணி விட்டார்கள். மேசாமி இவ்வளவு நேரம் எனக்கு சிலம்புலிய காட்டாம தாமதமா இருந்துட்ட அப்படின்னாரு. இன்னும் இல்லப்பா, சுந்தரம் வந்து நம்ம மந்திரில பாடிக்கிட்டு இருந்தேன், அம்பலத்துல பாடிக்கிட்டு இருந்தேன், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் மறந்துட்டேன் உனக்கு சிலம்புரிய காட்டு. அப்படியா, சுந்தர பாட்ட கேட்டு சுந்தர எப்படிப்பட்ட தரிசனம் பண்ண அவரு பாட்ட சுவாமி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா உடனே போறோம் அப்படின்னு வரட்டார். யாரு? சேரமான். இதுதான் ஜோசியம். இப்ப இந்த சேரனுக்கு பேர் என்ன சொல்ற, சபாபதி பிரியன்கிறார். சபாபதி பிரியன் ஒரு பேர் சொல்றாரு. அப்ப சேரமான் பெருமாள் களரி தெரிவாருங்கிற அவருக்கு பெயர். இப்படி வந்து பக்குவம் உள்ள ஆன்மாக்களை சுவாமி எப்படியோ ஈடுபடுத்தி விடுகிறார். பக்குவம் உள்ள ஆன்மாக்களை ஈடுபடுத்த இப்ப மார்க்கு 12வதுல அதிகமா எடுத்துட்டான்னா அவனை என்ன பண்றான் அப்பா? சர்க்கார் என்ன பண்ணுது? அவனை இன்னும் மேல சுத்து மார்க் அதிகமா எடுத்துட்டான் என்ன பண்றேன்? மேல இன்ஜினியர் படிக்க வைக்கிறேன், டாக்டர் படிக்க வைக்கிறேன், ஆடிட்டர் படிக்க வைக்கிறேன், கலெக்டர் அப்படித்தான பண்றான். மட்டமா எடுத்துட்டான்னு வச்சுக்க, பாசு மார்க் ஏதோ இந்த பாசு ஐடில சேர்த்து விடுறேன், இல்லைன்னா போனா புக் கேட்டறிங்களா போன. மார்க் அதிகமா எடுத்தவன அழகு தகுந்த ஆள் போல சத்துக்கிறான். அது போற பக்கம் உள்ளான் மார்க்கெடுத்து மேல பக்குவத்தை உண்டு. இவன் தனந்தோடு இந்த அரசனுடைய பெருமை எல்லாம் சொன்னார். இந்த மாதிரி தர்மத்தை உள்ளவன், இந்த மாதிரி குணத்தை உள்ளவன், இந்த மாதிரி நீதி தவறாதவன், இந்த மாதிரி பூசிப்பவன், இந்த மாதிரி நேசிப்பவன், இந்த மாதிரி வாசிப்பவன், இவ்வளவு அன்புடையவன், இவ்வளவு பெருமையுடையவன், இவ்வளவு செல்லமுடையவன் என்றெல்லாம் சொல்லி கடைசியா அவன் பாட்டு சொல்றாரு. வேந்தர் மந்திர கடகர்கள் விளங்க மண்டபத்தில் போந்து வாழறி தவிசிடை பொழிந்து அதையால வேந்தரிடம் பற்றைய சித்தரசர்களும் மண்டலக்கிழவர்களாகிய மந்திரிமார்களும் அதற்கு மேலே மற்ற அறிஞர்களும் சூட மண்டபத்தில் சிம்மாதனத்தில் எழுந்தொழி இருக்கிறான் சேரமகாராசன். அப்படி இருக்கின்ற சேரன் உணையாள் காந்தன் மேவிய உணையாள் காந்தனாகிய பரமேஸ்வரன் மேவிய கனகமன்றிடை புகழ் கனகமன்றாகிய பொன்னம்பலத்தினுடைய புகழை சிற்றம்பலத்தினுடைய புகழை சிதம்பரத்தினுடைய புகழை கனக மன்றல் கனக சபை அந்த புகழ் ஆய்ந்தாம் ஆந்தர் கூற அந்த புகழை நன்றாக கற்ற அறிஞர்கள் புலவர்கள் சொல்ல புலவர்களை எல்லாம் புராணிகர்கள் எல்லாம் சபையில அரசன் வைத்திருந்தான் அந்த காலத்தில். அவங்களுக்கு தான் முதலிடம் அரசவையில புலவர்கள் நீதி சொல்லுகிற குருமார்கள் நாட்டியக்காரர்கள் இருந்து இப்படி முக்கியமான ஆளுகள்லாம் சபையில் வச்சிருந்த அப்படி அந்த மஞ்சளை போல ஆய்ந்த மாந்தர் கூறும் அமிர்தம் சிவி மாந்த உண்மை அந்த கனக சபையினுடைய புகழை ஆய்ந்த அறிஞர்கள் புலவர்கள் சொல்ல அந்த அமுதத்தை செவியினாலே விரும்புவார் அந்த அமுதத்தை செவியினாலே விரும்புவார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருப்பிரமபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை திரு சக்கரமாற்றுப் பதிகம் பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்.

சண்பை மன்னோர் வாழ்த்தும் ஊரே, மன்னோர் வாழ்த்தும் ஊரே கழுமலம், மன்னோர் வாழ்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: இடம் வைகை ஆற்றங்கரை. வைகையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மாணிக்க வாசகப் பெருமானை சுடு மணலிலே நிறுத்தி பாண்டிய மன்னன் செய்ததற்கு பெருமானுடைய சீற்றம் ஆகிய திருவருள் போல வைகை கரை புரண்டு ஓட பாண்டிய மன்னனின் ஆணைப்படி எல்லோரும் தத்தம் கரையை அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ இங்கே உள்ள காவலரிடம் எல்லோரும் தம்மை பதிவு செய்து கொண்டு வைகையிலே கரையடைக்கச் செல்கின்றார்கள். வைகை கரைக்கு நாமும் செல்வோம்.
3: ஐயா, நான் வந்தியம்மையின் கூலியால் வந்திருக்கின்றேன். வந்தியம்மையின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், நான் கரையை அடைக்கச் செல்கின்றேன்.
2: கூலியாளாக வந்த சொக்கநாதப் பெருமான் கூடை நிரம்ப மண்ணை எடுத்துக் கொட்டியும் வெள்ளத்தில் கூடை விழுமாறு செய்தும் பின் அதனை குதித்து எடுத்தும் மர நிழலில் படுத்து உறங்கியும் பணி செய்பவர்களோடு சேர்ந்து பாடி ஆடியும் காவலர்களைக் கண்டால் பணிவோடு இருப்பது போல் பாவனை செய்தும் திருவிளையாடல் புரிகிறார்.
3: என்னப்பா, எப்ப பார்த்தாலும் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களே, இங்க வாருங்கள், ஆடலாம் பாடலாம் சாப்பிடலாம்.
4: எப்பா சும்மா இரு, காவலர்கள் கண்டா எங்களை தண்டித்து விடுவார்கள், எங்களை வேலை செய்ய விடு.
5: ஆமா, உன் தோதனைய பார்த்தா வேலை செய்ய வந்த மாதிரி தெரியலையே. யாரப்பா நீ, உன் பேர் என்ன?
3: என் பேரா சொக்க.
4: சொக்கனா? எந்த ஊரு?
3: என் ஊரா ஆலவாய்.
5: சரிதான், ஓவாய் அடைக்கவே 10 பேர் வேணும் போல. நீ எங்க கரை அடைக்க போற? அது சரி, அங்க உன் வீடு எங்க இருக்கு?
3: என் வீடா இந்த ஊர்லயே பெரிய வீடு, கிழக்குல புகுந்தா மேற்கால வரலாம், வடக்குல புகுந்தா தெற்கால வரலாம். சரி, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, நான் போயிட்டு வந்தி அம்மை பாட்டிக்கிட்ட புட்டு சாப்பிட்டு வரட்ட, நீங்களும் வரீங்களா?
5: சரிதான், காவலர்கள் வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வேலையும் செய்யப்பா.
6: எல்லாம் வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குது போல இருக்கு. தம்பி நல்லா வேலை பாக்குற போல இருக்கு, ஒழுங்கா வேலை பாருங்க.
7: பாடுப்பா, அது தூக்கிப்பாங்க.
3: காலிலிருந்து வேலை செஞ்சு களைப்பாக இருக்கிறது.
7: என்னப்பா வேலை செய்றீங்க? அது தூக்கி இந்த பக்கம் போடுங்க, அப்படி போடுங்க, என்ன பண்றீங்க?
3: அப்பா, விட்டு சாப்பிட்டவுடன் ரொம்ப களைப்பா இருக்குதுல்ல. சரி, இவ்வளோ பெரிய மரம் இருக்குல்ல, இந்த நிழல்ல படுத்தா நல்லா தூங்கலாம், தூங்கி கண்டால் சிவலோகத்தையே பார்க்கலாம்.

0: ஏப்பா எந்திருப்பா, நீ இன்று காலை முதல் பல முறை பிட்டு சாப்பிட்டு சென்று விட்டாய். கரை அடைத்த பாடில்லை. அது மட்டுமின்றி அடைக்கப்பட்ட கரைகள் மீது ஏறி மிதித்து விளையாடுகின்றாய். நீ யார், சித்தனா பித்தனா, இல்லை வந்தியமையை ஏமாற்றிவிட்டு பிட்டு இருந்து வந்த எத்தனா? அழகிய வடிவம் கொண்ட உன்னை கண்டால் கூலியாள் போலவும் தெரியவில்லை. உன்னை பற்றி பாண்டிய மன்னரிடம் அறிவிப்போம். மன்னர் வரக்கூடிய நேரம்தான் இது.
1: பாண்டிய மாமன்னர் அரிமருத்ன பாண்டியர்,
2: என்ன இது? கரையின் ஒரு பகுதி உயரவே இல்லையே, இப்பங்கை அடைப்பவர் எங்கே?
0: மன்னா, இவர்தான். இவர் தன் பணியை செய்யாது, மற்றவரையும் பணியை செய்ய விடாது. ஆடியும் பாடியும் குதித்து விளையாடியும் நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்.
2: என்ன தைரியம்! கடமையை செய்யாது விளையாடிவிட்டு என் முன் எந்த அச்சமும் இன்றி நிற்கின்றாரே.
3: பாண்டிய மன்னன் தன் கையில் உள்ள பொற்பிரம்பால் கூலியாள் வேடத்தில் இருந்த இறைவரை அடிக்க, சோதிவடிவான இறைவன் தான் கொண்டு வந்த கூடையில் உள்ள மண்ணை அவ் அடைப்பில் கொட்டி மறைந்தருளினார். அக்கணத்திலேயே அரசன் அடித்த அடி அரசன் முதுகிலும் இவ்வுலகிலுள்ள அனைத்து உயிர்கள் மீதும் தாய் வயிற்றிலுள்ள குழந்தைகள் மீதும் மால் அயன் முதலான தேவர்கள் முதுகிலும் பட்டது. இறைவர் மண்ணை கொட்டிய இடம் மலை போன்று உயர்ந்து விளங்கியது. வைகை ஆற்றின் கரை அடைபட்டு வைகை வெள்ளம் தணிந்து நின்றது. எல்லோரும் இந்த அதிசயத்தை என்னென்று சொல்வது என்று கண்டுகொண்டிருக்கின்றனர்.
4: இது என்ன அதிசயம்! அவர் மறைந்து விட்டாரே! அவரை அடித்த அடி என் மீது மட்டுமல்லாது உங்கள் அனைவர் மீதிலும் விழுந்ததே. இறைவா, சொக்கநாதா, வைகைக்கரையும் அடைபட்டு விட்டதே! வந்தவர் யாரோ, அவர் சாதாரணமானவர் இல்லை. தவறு செய்து விட்டேனா? அளவா என்னலே, ஒன்றும் புரியவில்லையே. சிவசிவா,
3: அரிமருத்தன பாண்டியனே, உன்னுடைய பொருட்கள் யாவும் தரும நீதியில் வந்தமையால் நமக்கும் நமது அடியவர்க்கும் வாதவும் உதவும்படி செய்தான். நரிகளை பரிகளாகி நாமே கொண்டு வந்துவிட்டோம். நம் அருளினாலேயே அவை மீண்டும் நரிகளாக வாதவூரனின் துன்பத்தை போக்கும்படி வைகை ஆற்றில் வெள்ளத்தை உண்டாக வந்தியம்மைக்காக கூலியாளாகவும் உன்னிடம் திறம்படியும் கொண்டோம். நாமே மண்ணை கொட்டி வைகை கரையையும் சரி செய்தோம். வந்தியம்மையின் துன்பத்தை நீக்கி சிவலோக வாழ்வாழ்வோம். அனைத்தையும் நாம் வாதவூரன்பால் கொண்ட அன்பின் பொருட்டே செய்தோம். இவ்வடியவனின் பெருமையை சிந்தும் தெரிந்து கொள்ளவில்லை. வாதவூரன் என்னிடம் மிகவும் அன்பு கொண்டவன். உனக்கு இம்மை பயனும் மறுமை பயனையும் தேடி இம்மை தவிர எதையும் விரும்பாதான். அவன் விருப்பப்படி செல்லுமாறு விடுவிட்டு சைவ நன்னெறி காத்து செங்கோல் ஆட்சி புரிவாயாய.
4: சிவசிவா, பரம்பொருளே, தென்திரு அளவாயா, சொக்கநாதா, சங்கமமைத்து தமிழளித்த தேவரீரையா பெரம்பால் அடித்தேன். சிவசிவா, சிவசிவா, என்னே உனது கருணை! பேதையேன் செய்வளை பொறுத்தருளுங்கள் பெருமானே. தென்பாண்டி நாட்டானே, அடியேனுடைய குற்றத்தை நீக்கிய கோதிலா அமுதே, குணப்பெருங்கடலே, உன்னை நான் எவ்வாறு பாடுவேன் என்பெருமானே. வாதவூரர் எங்கே? அவரை கண்டு வணங்கி என் பிழையை பொறுத்தருள வேண்டுமே.
0: மன்னா, அவர் திரு ஆளவாய் கோயிலில் உள்ளார்.
4: அப்படியா? நாம் உடனே அங்கு சென்று வாதவூரர் அடிபணிவோம்.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radios 24/7 spiritual channels from shaivam.org. ஓம் நம சிவாய.
6: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கில் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
7: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்

வேளாள் வரைதடிந்த வித்தகனை பெற்றவனை கீழால முடியானை கிளர் சனகாதியர்க்கு அருளும் பாலால நிழலானை பறவைபால் தூதுவிட்ட ஆளால சுந்தரந்தன் அடிக்கமலம் பளிச்சுதுமாள் கருமதவ அடியார்கள் தமசகற்றி அருள் சுரந்த கைலை வாழும் ஒரு முதலை ஏவலும் கொண்டு அவிநாசி கயன் நகரில் ஓர் அகத்தோர் பெருமலையும் நீ தயனார் கம்மலையும் செம்மலையே போந்த பாடி பெருமுதலை சாபதனில் சிறுமதலை அழைத்தானை பணிதல் செய்வான். திருச்சி சம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை என்னுடைய மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு நாவலூர் வன்தொண்டர் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து கொண்டு அருமையான முறையிலே ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாய் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்ற சித்தியார் கருத்திற்கு இசைய அருமையான முறையிலே ஞான நூல்களை பற்றிய சிந்தனைகளையும் அவற்றை ஓத வைப்பதும் அதன் மூலம் சிவத்தை சிந்திக்க வைப்பதும் ஆகிய ஞான பூஜையை செய்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இறைவனை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய சிறப்புகளை எல்லாம் நேற்று நாம் கொஞ்சம் பதியனுடைய இயல்புகளை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். அவர் இரு வகையான கருணைகள் செய்கின்றார். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை என்று நாம் பார்த்தோம். அறக்கருணை என்பது நாம் அவரை வழிபட்டு கொண்டே இருக்க போகிறோம், அதற்கு அவர் அருள் செய்து கொண்டே இருப்பார். சரி, மரக்கருணை என்பது தண்டித்து அதன் பின்பு அருள் செய்வது. தண்டிப்பதும் திருத்துவதும் நம் பொருட்டுத்தான், ஆகையால் அதுவும் அருள்தான். அதற்கு மரக்கருணை என்று பெயர் என்று நாம் நேற்று பார்த்தோம். இதற்கு நமது சித்தாந்த நூலான, அதாவது சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த நூலான நமது சிவஞான சித்தியார் அதிலே மிக அழகாக ஒரு பாடல், மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும் சில நோய் எல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் என்று மிக அழகாக ஒரு பாடலிலே நமக்கு அருளந்தி சிவாச்சாரியார் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார். நரகமா இருந்தாலும் சொர்க்கமா இருந்தாலும் அந்த தண்டனைகள் எல்லாம் மருந்துதான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வியாதிகள் வருது. எல்லாரும் மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவர் வந்து நோயாளி இடத்துல அன்பும் உறுதியும் கொண்டவராக அந்த நோய்க்கு தகுந்தாற் போல சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும். அறுத்து கீறி தீர்த்திடுவன், சிலதை கீறி விடணும், சிலதை அறுத்து எடுக்கணும், ஆப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. இது சிலருக்கு இப்படி பண்ணுவாரு. இன்னும் சிலருக்கு என்ன பண்ணுவாரு, நீங்க நல்ல சர்க்கரையும் பாலும் நல்ல சாப்பிடு, உடம்புக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாரு. சிலரை நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. சிலரை நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, குறைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. உணவை குறைக்கணும், சில பொருட்களை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லி சொல்லி சொல்லி அவங்கவங்க நோயை தீர்க்கிறார். யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்கோ, இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கள இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா. சரி, அடுத்து இந்த ப்ரெஷர்னு சொல்றோம் இல்லையா, ரத்த கொதிப்பு, அப்படி இருந்தா உப்பு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். குறைச்சி சேருங்க, இல்லாட்டா சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த வயிற்றுல புண்பட்டு இருந்தா காரம் சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வலிகள்லாம் ரொம்ப உடம்புல அதிகமா இருந்தா புளிப்பு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படி சில இதை சேர்க்கக்கூடாது. இப்ப பால் சிலர் குடிக்கலாம், சிலர் குடிக்க கூடாது. தயிர் சிலருக்கு சேர்க்கலாம், சிலருக்கு சேர்க்க கூடாது. ஆனா இந்த ஒரே மருத்துவர் தான், ஒரே மருத்துவமனை தான், ஆனா ஒவ்வொரு நோயாளிக்கு அவர் ஒவ்வொரு மாதிரி சிகிச்சை செய்கிறார், விவரங்கள் சொல்லுகிறார். ஏன் என்றால் அவருக்கு யார் மேலேயும் விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. அந்த நோய்க்கு தகுந்தாற் போல் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்கின்றார். அதுபோல இறைவனும் அந்த மருத்துவன் செய்யக்கூடிய இன்ப துன்பம்லாம் எப்படி மருந்தாகுதோ
அது மாதிரி இன்ப துன்பங்களாகிய மருந்தை நமக்கு தந்து அதை அனுபவிக்க வைத்து நம்முடைய இருவினையாகிய நோயை தீர்க்கின்றார். நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இருவினைகளும் செஞ்சு வச்சிருக்கோம். என்னது, நல்வினையும் செஞ்சிருக்கோம், தீவினையும் செஞ்சிருக்கோம். உலக புண்ணியம் அல்லது பசு புண்ணியம்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் பிறவிக்குதான் கொண்டாந்து விடும். அது மாதிரி பாவங்கள் எல்லாமே நம்மளை பிறவிக்கு கொண்டாந்து விட்டுரும். அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவர் வந்து வினை இன்பமாகவும் துன்பமாகவும் ஊட்டி ஊட்டி ஊட்டி கழிச்சாதான் அந்த இரு வினைங்கிற நோய் தீரும். வினை நீங்கினாதான் நமக்கு பிறவி நீங்கும். ஆகையால் அவர் நமக்கு மிகவும் ஒரு தாயினும் சால பறிந்து நம்ம மேல ஒரு அக்கறை காட்டுறாரு அப்படிங்கிறது அந்த மரக்கருணை செய்கின்றார் என்பது. இத இவர் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பல இடத்துல சொல்றாரு. இப்ப ஒண்ணு மருத்துவர் மாறி அப்படின்னா நமக்கு சித்தியார்ல பார்த்தோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாய் தந்தையர். தாய் தந்தையர் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பல குழந்தைகள் இருக்கலாம், 2, 3, 2 இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைகளை அவங்க என்ன செய்யறாங்க, அதெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர். எல்லாம் பாத்திடில் பரிவே ஆகும். இந்த நீர் முறைமை

குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் பொருட்டு செய்கின்றார்கள். அது மாதிரிதான் இறைவனும் நமக்கு வந்து செய்யக்கூடிய தண்டனைகள் எல்லாம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக. இது கருணைதான். எப்படி பெற்றோர் செய்வதையெல்லாம் அருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, நன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இறைவன் செய்வது அருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் சித்தியார் பாடல் தான். தண்டித்தாலும் கருணை அப்படிங்கிறத ஒரு உவமை மூலமா நமக்கு சித்தியார்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப மருத்துவராக எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தோம், அதோட ஒப்பிட்டு கொடுத்தாங்க. அடுத்து தந்தையோட ஒப்பிட்டு கொடுத்தாரு. அடுத்து இப்ப யார சொல்றாங்கன்னு பாருங்க. இறைவன் நமக்கு அனுகிரகம் நிகிரகம்னு ரெண்டு பண்றாரு அப்படிங்கிறத நமக்கு தெளிவுறுத்துறாங்க. இதுவும் சித்தியார் பாடல் தான். நிகிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி, இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பன், எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். நல்வினை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அனுக்கிரகம் செய்யறாரு சுவாமி. அதே மாதிரி யாரெல்லாம் தீவினைகள் செய்தார்களோ அவர்களுக்கு நிகிரகம் என்று சொல்லக்கூடிய தண்டனை, அதாவது தண்டிக்கிறார் அவங்களையெல்லாம். அது எதுக்கு அவங்களை தண்டிக்கிறாங்க? நல்வழிப்படுத்தணும். அவங்க தப்பு பண்றாங்க, தண்டனை கொடுத்தா. இப்ப இந்த உலகத்துல பாக்குறோம் இல்லையா, சட்டங்கள் எல்லாம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. ஒரு தவறு செய்தால் ஒரு தண்டனை கொடுக்கறாங்க இல்லையா, சிறையில கொஞ்ச நாள் போடுறாங்க, சிலதுக்கு தூக்கு தண்டனையே வந்துருது, எத்தனையோ நம்ம பாக்குறோம். அப்போ அந்த சிறையில் போட்டு வைக்கிறது எதனாலேன்னா அவங்க திருந்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்ப அது போல்தான் இறைவனும் தண்டிப்பது நம்மை எதுக்காகன்னா கருணைக்காகத்தான். அப்ப எப்படி குற்றங்களை எல்லாம் தண்டித்து தண்டித்து நீக்கிறோமோ, குற்றவாளியா இல்லாம அவங்களை திருத்தி கொண்டு வருகிறோமோ, அதே மாதிரி நமக்கு ஒரு அச்சத்தை தண்டனை, இது பாவம் பண்ணனா இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தி, அப்புறம் அதனால அதுல இருந்து நம்ம நீங்கணும். இவரே மற்றொரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமைங்கிறார். நம்ம பாட்டுக்கா இப்ப என்ன செஞ்சா நம்ம என்ன, இந்த பிறவியில நமக்கு ஒண்ணும் கரைச்சல் கிடையாது, அடுத்த பிறவியில பாத்துக்கலாம், அப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், நம்ம தவறாக எண்ணிவிடக் கூடாது என்பதால். என்ன சுவாமி எந்தெந்த இதுக்கு உடனடி தண்டனை கொடுப்பாருமோ நமக்கு தெரியாது, நாம செய்யற பிள்ளைகளுக்கு. அதனால இந்த பிறவிலேயே செய்யற தப்புக்கும் இந்த பிறவில தண்டனை கிடைக்கும். இதற்கு முந்திய பல பிறவிகளில் செய்த தவறுகள் ஆகாமியமாக செஞ்சு அதெல்லாம் இப்ப சஞ்சிதமா இருக்கு இல்லையா, அதுவும் இப்ப வந்து அவர் என்ன நமக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறாரோ, இந்த பிறவியில பல பிறவிகளை நாம செஞ்ச வினைகளோட பயனை இன்ப துன்பமாக இந்த பிறவியில பிராரத்தமாக அனுபவித்து கழிப்பதற்கு நமக்கு தருவார். அதிலே கூடுதலாக இந்த பிறவியில் செய்வதும் சேர்ந்து விடும் என்பதால், எக்காரணம் கொண்டும் மனம் வாக்கு காயங்களால் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்பாடாக கொள்ள வேண்டும். அப்ப அவர் தண்டிச்சு நீக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி குற்றம் செய்யாமல் இனிமேல அறம்தான் செய்திட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் அந்த தண்டனையே. அப்ப நம்ம நல்லது பண்ணனா நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வராது அப்படின்னு உணர்த்துறதுக்கு தான் அந்த தண்டனை. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இனிமேல தவறுகள் செய்ய மாட்டாங்க, நல் அற வழியில அப்படி நன்னெறியிலேயே அவங்க ஒழுகுவாங்க. அதுக்குத்தான் அவர் சுவாமி வந்து இதை செய்கின்றார். வினையின் பயனை உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய முறையில இறைவன் செய்யக்கூடிய மறைத்தல் என்ற திரோபாவ கிருத்தியம், அதுவும் உடம்பினை நீக்குதல் இல்லையா, அது வந்து சம்ஹார கிருத்தியம். மறைத்தல் வந்து திரோபாவம் சொல்லுவோம், உடம்ப நீக்கிறார்கள் அது சம்ஹாரம்னு சொல்லுவோம். ஆக இதையெல்லாம் எதற்காக செய்கிறார், எந்த செயலும் எந்த காலத்துல சுவாமி செஞ்சாலும் அது கருணைதான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அக்கிரமம் அப்படின்னா நெறி தவறிய சிரமக்கு தெரியும், அக்கிரமம் பண்ணாதேன்னு நம்மளே உலகியல பேச்சு வழக்கிலேயே சொல்றது உண்டு. நெறி தவறிய செயல்கள், கிரமம் அப்படின்னா கிரமமா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, முறப்படி செய்யறது. இக்கிரமம்னா இந்த முறப்படி இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு, அதாவது ஆகமங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ, ஞான நூல்கள்ல என்ன சொல்லியிருக்கோ, வேத ஆகமங்கள் ரெண்டும் இறைவனால் அருளப்பட்டவை, அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன் வழி நாம நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல இந்த முறைங்கிறது. எக்கிரமம் அப்படின்னா எந்த முறையிலும், கிரமம்னா முறைன்னு பார்த்தோம் இல்லையா, எக்கிரமம்னா எந்த முறையிலும். சுவாமி எல்லாம் என்ன மாதிரி நமக்கு கருணை செஞ்சாலும், அதாவது அறக்கருணையாக இருந்தாலும் மறக்கருணையாக இருந்தாலும் அது கருணை தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கிறத நமது

0: சித்தாந்தம் மிக அழகாக இப்போ மூணு பாடல்கள் சிந்திச்சோம். ஒன்னு மருத்துவரும் நோயாளியும் போல, அடுத்து பெற்றோரும் புதல்வர்களும் போல, அடுத்து அந்த உலகியல்ல வந்து தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் மன்னன் வந்து, அது போல மன்னனும் மக்களும் போல. ஆக இவற்றை எல்லாம் சொல்லி நமக்கு சித்தாந்தம் பிற்காலத்திலே தெளிவுபடுத்துகிறது. அந்த கருத்துக்களை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடலிலே தந்துள்ளார்கள். சரி, எப்படி தந்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஒரு கடத்துல சொல்லும் போது, ஒரு தாய் நின் அருளின் அப்படின்னு சொல்றார். நீ பொறுத்துக்கிட்ட, என்னை தண்டிச்சு என்ன உன்னோட அருளுக்கு பாத்திரமா ஆக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஓயுமாறு உள் நோய் புணர்ப்பானை என்று மற்றொரு பாடலிலும், அல்லலிலே அருள் புரிவானை என்றும் கூறுகின்றார். இது எல்லாமே மரக்கருணையை பத்தி சொல்றதுதான். மற்றொரு பாடல் பாருங்க, மிக அழகாக நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கலையநல்லூர் என்ற தலத்திலே மிக அழகாக ஒரு பாடல், பெற்றிமை ஒன்று அறியாத தக்கனது வேள்வி பெருந்தேவர் சிறந்தோள் பல் கரங்கள் பீடழிய செற்று மதி கலை சிதைய திருவிரலால் தெய்வித்து அருள் பெருகு சிவபெருமான் சேர்தரும் ஊர்வினவில் என்று அந்த பாடல் வருகிறது. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, பெற்றிமை, பெற்றிமைனா தக்கது இல்லையா, தக்கது எதுங்கிறது தெரியாத தக்கனோட வேள்வி, பேரு தக்கன் ஆனா அவனுக்கு எது தக்கது அப்படிங்கறது தெரியல. அதாவது தக்கது தெரியாத தக்கனோட வேள்வியில எல்லா தேவர்களும் போய் கலந்து கொண்டார்கள். அவங்களுடைய தலை தோள் பல் கை கண் இப்படி பல உறுப்புகளை நீங்க அது பார்த்திருப்பீங்க. தக்கன் வேள்வியில யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சந்திரனுக்கு அவருடைய கலைகள் எல்லாம் சிதையும்படி காலால் தேய்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி எச்சன் அந்த வேள்வி தலைவன், அவனுக்கு தலை போயிட்டு இந்திரனுக்கு தோள் போயிட்டு பகன்கிற சூரியனுக்கு பல்லும் நேத்திரன்கிற சூரியனுக்கு கண்ணும் போயிடுச்சு, அக்கினிக்கு கை போயிடுச்சு, சூரியனுக்கும் சூரியனுக்கு கண்டு போயிடுச்சு. இப்படி நம்ம பாக்குறோம், பலருக்கு பல உறுப்புகள் சிதை உற்றுது அப்படின்னு பார்க்கோம். அப்போ இவர்கள் எல்லாம் தேவர்கள் தானே, இவர்கள் அந்த வேள்வியில் கலந்து கொண்டமைக்காக அது வந்து ஒரு பெரிய தவறு, சிவபெருமானை நிந்தித்து தக்கன் செய்த வேள்வியில் அவர்கள் பங்கேற்றது மிகப்பெரிய தவறு, ஆகையால் அவர்களை அவர் ஒறுத்து அந்த தண்டனையை கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய வினையை எல்லாம் நீக்கினார் என்பதை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதிலே சொல்லி இருக்கின்றார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆதி சைவராக இருப்பதால் அந்த வேள்வியில என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத அங்க நடந்ததை புறம் வச்சு நமக்கு மிக அழகாக அந்த பதிகத்திலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவர் என்ன எப்படி இருக்கிறாருன்னு சொல்லும் போது மற்றொரு அதே பதிகத்துல மற்றொரு பாடல சொல்றாரு, நிற்பனவும் நடப்பனவும் நடப்பனவாம் நின்மலன் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது நிற்கக்கூடிய பொருட்களிலும், அதாவது உயிர்கள்ல நிற்க, மரம் செடி கொடிலாம் நிற்கும் ஓரறிவு ஜீவராசிகளாம், அதுக்கு அடுத்த ஜீவராசிகள்லாம் ஊர்வன பரப்பன நடப்பன இருக்கு. அப்ப அந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லாத்துலயும் இறைவன் வந்து கலந்து இருக்கின்றார், உயிருக்கு உயிராக இருக்கின்றார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு அவர் காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். நேத்தே நம்ம பார்த்தோம், அவர் வந்து அவரை வந்து எல்லோருமே வணங்குவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அத வந்து மற்றும் ஒரு பாடல்ல இதுல சொல்றாரு, வன் கமலத்து அயன் முன்னாள் வழிபாடு செய்ய மகிழ்ந்தருளி இருந்த பரன் என்று சொல்லுகின்றார். தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் முற்காலத்தில், நமக்கு வந்து பிரம்மன் வந்து எங்க வழிபட்டாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், பிரம்மபுரத்தை நம்ம சொல்லுவோம். வழக்கமா சொல்லக்கூடியது பிரம்மபுரம் சீகாழி அப்படிங்கிறத சொல்லுவோம், காஞ்சிபுரத்தையும் சொல்லுவோம். ஆனால் அவர் இங்கும் வழிபட்டிருக்கிறார், திருக்கலையநல்லூரிலும் வழிபட்டிருக்கிறார் என்பதை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செய்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மற்ற மிக அழகாக சொல்லுகின்றார், அந்த அந்த ஊர்ல யாரு இருந்தாங்க, அதாவது கடவுளோட அருள் பெறணும்னா அடியவர்களா இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க அந்த ஊர்ல அப்படிங்கறத ஒரு வர்ணனையில சொல்றாரு. மாலையனும் காண்பறிய மால் எரியாய் நிமிர்ந்தோன் வன்னிமதி செந்நிமிசை வைத்தவன் மொய்த்தெழுந்த வேலை விட உண்ட மணிகண்டன் விடை ஊரும் விமலன் உமையவளோடு மேவிய ஊர் வினவில். இதெல்லாம் வர்ணனை. இப்ப பாருங்க, சோலை மலி குயில் கூவ கோல மயில் ஆல சுறும்போடு வண்டு இசை முரல பசுங்கிழி சொல் துதிக்க. அப்பா, ஆறறி உள்ள நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அத நமக்கு கீழ் அறிவுள்ள ஜீவராசிகள் புற செஞ்சிருக்காங்க. என்னது, குயில் கூவுதான், மயில் ஆடுதான், சுறும்பும் வண்டும் மிக அழகாக முரலுதான், கிழி வந்து சொல்லி கிழி பாடும் நமக்கு தெரியும் இல்லையா, கிழி வந்து சொல் சொல்லி துதிக்குது. இவங்க எல்லாரும் இப்படி துதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல காலையிலும் மாலையிலும் கடவுள் அடிபணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலைய நல்லூர் காணே என்று சொல்ல, காலை மாலை ரெண்டு வேளையும் கண்டிப்பாக இறைவனை நாம் பணிந்து வணங்க வேண்டும். அதான் நம்ம வந்து இப்ப அனுஷ்டானம் பண்ணாலும் கண்டிப்பாக இரண்டு வேளை பண்ணணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதிதாக கேட்பவர்களுக்காக ஒரு சின்ன செய்தி, ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கணும்னா 21,600 முறை மூச்சு விடணும். அந்த மூச்சுக்கு ஒரு மூச்சுக்கு ஒரு தடவை இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 21,600 ஜபம் பண்ணணும். ஆனா சுவாமி வந்து கருணையாளன், அதனால அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்ல நீ அதுல நூத்துல ஒரு பாகம் என் நாமத்தை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால 216 நாமங்களை காலையில் 108 மாலையில் 108 நாம் ஜபம் செய்கின்றோம். அந்த நாமம் வந்து நமக்கு எவ்வளவு நன்மை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதே இல்லை. காஞ்சி பெரியவர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள்ட்ட ஒருத்தங்க வந்தாங்களாம், ரொம்ப நேரமா பரிதவிச்சுட்டே இருந்தாங்களாம். என்னன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி என்னுடைய பெற்றோரை ஆஸ்பத்திரியில வச்சிருக்கேன், நிறைய செலவாகுது, அவங்க ரொம்ப அவஸ்தப்படுதாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப சுவாமி சொன்னாங்களாம், இந்த மருந்த நம்புறீங்க, ஆனா அருமருந்தா இருக்கக்கூடிய இறைவனுடைய நாமத்தை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள், உங்களுக்கு பிறவி பிணியவே நீக்கும், நீங்காதுன்னு நினைக்கிற பிறவி பிணியவே நீக்கும் போது நீங்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தன்னால அந்த மந்திரத்தால நீங்கிரும் சொல்லி அதை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த மாதிரி நம்ம சொல்லணும் கண்டிப்பாக. காலையும் மாலையும் காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் என்று மட்டும் ஒரு இடத்திலே சொல்லியிருப்பார். அதனால நம்ம வந்து ரெண்டு நேரமும் கண்டிப்பாக வழிபாடு செய்து அனுஷ்டானம் செய்து ஜபம் செய்ய வேண்டும் என்று மிக அழகாக சொல்லி, அப்படி யாரெல்லாம் இருவேளை கடவுளை வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும், நல்ல முதிர்ந்த அன்பினால் இருப்பார்கள் அவர்கள், அன்பர்கள் அடியவர்கள், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அவங்க மனசு கசிஞ்சிருக்கும், அப்படி கசிந்த மனத்தவர்கள் எல்லாம் அந்த தலத்திலே இருக்கின்றார்கள், அவர்கள் மிகுதியாக இருக்கின்றார்கள் என்று மிக அழகாக நமக்கு அந்த தலத்தோட ஒரு சிறப்பை சொல்லும் போது நமக்கு காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இறைவன் எல்லா உயிர்களிலும் கலந்து இருக்கின்றார், அவரை பிரம்மதேவனும் வழிபடுகின்றார், அவரை நாம் கண்டிப்பாக இரண்டு வேளையும் வழிபட வேண்டும் என்று சொல்லி, மற்றும் ஒரு பாடலிலே, நிற்பானும் கமலத்தில் இருப்பானும் முதலா நிறைந்தமரர் குறைந்திறப்ப நினைந்த அருளி அவர்காய் வெற்பார்வில் அரவு நான் எரி அம்பால் விரவார் புறமூன்றும் எரிவித்த விகிர்தனூர் வினவில் சொற்பால பொருட்பால சுருதி ஒரு நான்கும் தோத்திரமும் பல சொல்லி துதித்து இறைதன் திறத்தே கற்பாரும் கேட்பாருமாய் எங்கும் நன்கார் கலைபையில் அந்தனர் வாழும் கலைய நல்லூர் காணே என்று சொல்லுகின்றார். நிற்பானும் நின்ற கோலத்துல திருமால் இருப்பாரு, தாமரை மேல அமர்ந்த கோலத்துல பிரம்மன் இருப்பாரு. அவங்க முதலாக தேவர்கள் பலரும் குறையுடையவராக சுவாமிகிட்ட வந்து அந்த குறையெல்லாம் தீர்க்கும்படியாக வந்து நிற்கின்றார்கள். அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் திருவுள்ளத்துல அடைச்சு அவர்கள் பொருட்டாக மலையாகியவில் அவர் எப்படி இந்த முப்புறத்தை இது பண்றாருங்கிறது, பாம்பாகிய நானு தீயாகிய அம்பு இதுல பகைவருடைய முப்புறங்களை எரித்து ஒழிய செய்த, அதான் அவங்க எல்லாம் திரிபுர அசுரர்களால் உள்ள துன்பத்தை சொல்லும் போது சுவாமி எப்படி அதை அழித்தார் அப்படிங்கறத சொல்லி, அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தா சொல் வகைகள் பலவற்றையும் பொருள் வகைகள் பலவற்றையும் உடைய வேதங்கள் நான்கு, அடுத்து தோத்திரங்கள் பலவற்றையும் சொல்லி துதிக்கக்கூடிய அந்தணர்கள் இருக்கக்கூடிய தலம் இல்லையா, கற்பாரும் கேட்பாரும் கற்றுக்கொண்டு நமக்கு என்ன நிறைய இருக்கு படிப்பதற்கு, அதனால கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்பாரும் கேட்பாருமாய் நின்று எல்லா இடத்திலையும் நமக்கு நன்மை தரக்கூடிய நூல்களை நாம் படிக்க வேண்டும், தீமை தரக்கூடிய நூல்களை நாம் பயிலக்கூடாது. ஆகையால் மிக அழகாக தோத்திரம் என்று சொல்லியாச்சுன்னா நம்முடைய தமிழ்ல இருக்கக்கூடிய திருமுறைகள். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, வேதத்தையும் சொல்லிட்டாங்க. ஆக அது எல்லாம் அங்கே ஒலித்து கொண்டே இருக்கின்றது என்று மிக அழகாக நமக்கு காட்டி, அப்படிப்பட்ட தலத்திலே அவர் என்ன செய்கின்றார் என்பதையும் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டியுள்ளார்கள் என்று நாம் பார்த்தோம். சரி, அதிலேதான் நமக்கு சொல்லும் பொழுது திரு நீடூர் என்று ஒரு தலம், அந்த நீடூர் தலத்திலே என்ன செய்கின்றார் திரு நீடூர், அதிலே சொல்லுகிறார், அல்லலில் அருளே புரிவானே என்று சொல்லுகின்றார். நம்ம துன்பப்பட்டிருக்கும் துன்பம் இருந்தா அல்லல் இல் அருளே புரிவன், அதாவது துன்பமே இல்லாத திருவருளை தருபவர் இறைவன் என்று மிக அழகா. அப்ப இறைவன் ஏன் சோதிக்கிறாரு இல்லையா, இறைவனுக்கு கருணை இல்லையா, இன்னும் ரொம்ப அபத்தமா இறைவனுக்கு கண்ணு இல்லையா என்றெல்லாம், இரக்கம் இல்லையா என்றெல்லாம் சொல்லுவது மிக மிக பெரிய தவறு. அவர் வந்து திருவருள் நமக்கு புரிகிறார் என்றால் அதுல கொஞ்சம் கூட துன்பமே இருக்காது, எல்லாம் நமக்கு நன்மைக்காகத்தான் அவர் செய்கின்றார் என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருப்பார். கொல்லும் மூவிலை வேலுடையானே, கொடிய காலனையும் குமைத்தானே. இப்ப பாருங்க, நல்லவா நெறி காட்டு விப்பானே, நாளும் நாம் உகக்கின்ற பிரானே என்று சொல்லுகின்றார். நமக்கு நல்ல நெறியை காட்டக்கூடியவர் அதான் சரியை கிரியை யோகம், ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட நெறிகள். அதன் மூலம் ஞானத்தை பெற்று அதன் மூலம் முக்தியை அடையலாம் அப்படிங்கிறது சித்தாந்தமும் நமக்கு அப்படியே சிவாகமங்கள் சித்தாந்தமாகுங்கிறதுனால அதுவும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக நல்லனவாகிய நெறிகளையே நமக்கு காட்டி நாம் விரும்பக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடியவர் யாரு, சிவபெருமான். அவர் துன்பமில்லாத திருவருளைத்தான் நமக்கு வழங்குகின்றார். அவரை நாம் வணங்காமல் விடுதல் ஆகுமோ என்று மிக அழகாக ஒரு கேள்வியை எழுப்பி நம்மை எல்லாம் யோசிக்க செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து எப்படி இருந்தா அவரை பெறலாம் அப்படிங்கிறதையும் ஒரு அழகா இதே பதிகத்துல பதிவு செய்திருக்கிறார். குற்றம் ஒன்று அடியார் இளரானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானே. அவர் தன்னை கொடுக்க தயாரா இருக்காரு, அதை அவரை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப குற்றம் ஒன்றும் அடியார் இளரானால் இல்லையா, அடியவர்கள் குற்றம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம தூய்மையான நிலையில இருந்தார்கள் என்றால் அவர்கள் அடைவதற்கு கூடுமாறுங்கிறது அவர்கள் அடைவதற்கு தன்னையே கொடுப்பவர் இல்லையா. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை வருது இல்லையா, அது மாதிரி. அடுத்து கற்ற கல்வியிலும் இனியானை, காண பேணும் அவர்க்கு எளியானை என்று சொல்லுகின்றார். கல்வியை விட இனிமையாக இனிமையை செய்யக்கூடியவர். அடுத்து என்ன சொல்றார், ஐம்புலன்களையும் முற்ற துறந்து பற்றின்றி இருப்பவர். சுவாமிக்கு நம்மை போல அந்த பொறிப்புலன்கள் வசப்படுறதுன்னு கிடையாது, அது மாதிரி அவர் பற்றற்றவர், முற்ற துறந்தவர். அப்படி இருக்கக்கூடிய முற்ற அஞ்சும் துறந்திருப்பானை என்று சொல்லி மூவரின் முதலாயவன் தன்னை என்று சொல்லுகின்றார். மும்மூர்த்திகளுக்கு மேலான முதல்வனாக இருப்பவர் என்பதை நமக்கு மிக தெளிவாக அதிலே காட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்டவரே நாம் வழிபடாமல் விடலாமா என்று அந்த பாடலிலே கேட்டுள்ளார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: என்னென்ன குணம் நிறைந்திருக்கணும்? பல குணங்கள் திருக்குறள் தான், திருக்குறள் தான் இருக்குது. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு, ஐந்து சால்வு ஊன்றிய தூண். திருக்குறள் அன்பு, பெருமானத்தில் இருக்கிற அன்பு யாருக்கு இருக்கு? ஒருத்தருமே இல்லை. அன்பு, நான் செய்யத்தகாததுக்கு வெக்கப்படணும், செய்யத்தகாத செஞ்சிட்டா வெக்கப்படணும். அதெல்லாம் கூட பாருங்க, ஏதேனும் இப்ப ஏதேனும் ஒரு புத்தகம் இருந்தது, அதை நம்ம போற பக்கம் மேய்ச்சிட்டு அப்படிங்கிறோம். அதான் நாணம். நமக்கு இருக்கிற ஆண்களுக்கு இருக்கிற நாணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெட்கம் என்னன்னு கேட்டா, செய்ய தகா செய்துட்டா அப்படி செய்யறமே, துடிக்கிறமே, அது நாணம். பெண்களுக்கு இருக்கிற நாணம் என்னன்னு கேட்டா, தன்னுடைய அம்மா கிட்ட பேசும்போது கூட, என்னப்பா சாப்பிடலையா, இன்னும் படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வந்துட்டம்மா அப்படின்னு கீழே குனிஞ்சு சொல்லணும், இந்த வந்துட்டேன் அப்படிங்கும். சிவசிவே, அப்படியாக திருக்குறள் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லலாம். அப்படியாக திருக்குறள் இருக்கு. பெத்த தாய் எதேன்னு சொன்னா கூட தலை நிமிர்ந்து பேசாமல் இருக்கிறது இருக்கு பாருங்க, அது பெண்களுடைய நாணம். இந்த வந்துட்டமா, முடிச்சுட்டு வந்துட்டமா அப்படின்னு சொல்றது. ஆகவே பெண்களுக்கு இருக்கிற நாணம் வேறு, ஆண்களுக்கு இருக்கிற நாணம் வேறு. ஆனா நாணம் என்ற ஒன்று இரண்டு பேருக்கும் பொது. இது இந்த உலகத்தில் யாருமே சொல்ல, திருவள்ளுவர் சொன்னது. என்ன சொல்ற, கற்பென்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதில் வைப்போம். உங்க தாத்தா நாணம் என்று சொன்னால் இரு கட்சிக்கும் பொதில் வைப்போம். நாங்க டாம்டாம் பண்ணிக்கல, நீ டாம்டாம் பண்ணிக்கிற, அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் அல்லவா, பெரியவங்க பெரிய பெரிய காரியத்தை செய்துட்டு அமைதியா இருந்துட்டாங்க, இவன் ரெண்டு ஒண்ணு செஞ்சிருவான், இதனால் சகலமான பேர்களும் தெரியப்பது என்னவென்றால் அப்படின்ட்டு. இதுதான் நமக்கு முன்னோருக்கு இருக்கிற வேற்றுமை. சான்றோர்கள் சான்றோர்கள் இல்ல, பல அருமையான காரியம் செஞ்சிருப்பாங்க, யாராவது போய் ஐயா தாங்கள் தானா சிவ சிவ அரியணிங்க செய்தோ பெருமான் செய்ய விட்டுருவாங்க. இவன் நான் என்ன பண்றது, பெரியவங்களுக்கு நமக்கு இருக்கிற வேற்றுமை சொல்லத்தான் வேணும். அப்ப அன்பு, நாணம், ஒப்புரவு, எல்லாருக்கும் ஒப்புரவு இருக்குங்கிறது மனுஷனுக்கு சொல்றோம், பெருமானுக்கு எல்லா உயிர்களுக்கும் ஒப்புரவு. ஒப்புரவுனா உதவி, இன்ன உயிர் இன்ன இது என்பது கிடையாது. ஒரே சேரும் 84,000 யோனி பேதங்களுக்கும் அவனுக்கு ஒரே ஒரு தன்மை தான். இது மனித உயிர், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், தமிழன், அவன் ஆரியன், இந்த பேச்சுக்கே இடமில்லை. அதுபோல உயிர்களிலே இது வந்து பெரிய 6.5 உட்கார்ந்துருக்குது, எறும்பு சின்னதா போகுது என்பதில்லை, அந்த எறும்பும் உயிர் தான். திரு எறும்பியூர்னு ஒரு திருநடுங்கணத்துக்கு முன்னால எறும்பு வழிபாடு செய்த மலை, அது எறும்பியூர். நாவுக்கரசர் அங்கெல்லாம் சென்று பாடியிருக்க, நல்ல திரு எறும்பியூர் திருத்தாண்டவம். அது மாதிரி அந்த எறும்பு முதல் பெரிய இது வரை எல்லாம் ஒரே தன்மையில கருதும். அவே ஒப்புரவு. கண்ணோட்டம், கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த உயிர் எந்த மாதிரி கடினப்பட்டாலும் உடனே அதுக்கு பரிவு செலுத்துவது. ஆனா இப்ப கண்ணோட்டம்னா விளங்காது, ஏன், நாம தமிழன், தமிழ்நாடு, அதனால விளங்காது. தாட்சண்யம்னா விளங்கும், தாட்சண்யம்னா ஏறத்தால ஒரு 400-500 ஆண்டுக்கு மேல இருந்து குட்டிச்சு வராவே போயிட்டோம். அது போல வைராக்கியம் விளங்குது, உறுதிப்பாடு விளங்கல. என்ன பண்ண, அதனாலதான் இந்த வேற்றவருடைய ஆட்சி வந்ததுன்னு சொன்னா நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய அமைப்பு எல்லாம் மாறும். அதனாலதான் பாரதி நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இனி நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம்னா, அப்ப அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, வாய்மை என்னன்னு தெரியும். ஆகவே இந்த 5 குணங்களும் நிறைந்திருந்தால்தான் சான்றோர்னு. நம்ம பெருமான் எத்தனை நல்ல குணங்கள் உண்டு அத்தனையும் சேர்ந்திருப்பதனால உத்தமன், உத்தமன். நம்ம சம்பந்திக்கு என்ன பேர் தெரியுமா, சம்பந்தியார திருமால், புருஷோத்தமன், புருஷோத்தமன், புருஷர்களில் உத்தமன். அப்ப ஆடவருடைய அந்த இனத்திலேயே ஒரு உத்தமன் இருக்குமானா, அது எங்க திருமால் தான். பைனவர்கள் இல்ல, அவங்க என்ன சும்மா இருப்பாங்களா, இங்க உத்தமன் அவங்க புருஷோத்தமன் அப்படின்ட்டாங்க. புருஷர்களில் எங்க பெருமானை விட வேற யாரும் உத்தமன் கிடையாது. அவங்க புருஷோத்தமன் என்றார்கள், நாம உத்தமன் என்று சொன்ன உத்தமன். அத்தன், அத்தன்னா நமக்குரிய தலைவன், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேனலான். யாரு? சுந்தரம். அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேனலாமி. அத்தனை எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. அத்தா உன் ஆடல் காண்பான் அடியேன் வந்தவாறு சிவசிவ. அதனால திருமுறைகள்ல அத்தன்கிற சொல்லி பல இடங்கள்ல வருது. அதனால ஒன்று எடுத்து சொன்ன. ஆகவே அத்தன் தான் தலைவர். எனவே உத்தமன் அத்தன் உடையான். என்ன உடையான்? எல்லா உயிர்களையும் அடிமையாக உடையவன். அடிமையான் அவன் ஆண்டான், நாம் எல்லாம் அடிமை. அதனால அடியவன் நினைந்து உருகி உடையான் அடியே நினைந்து உருகி. அவன் திருவடியே நான் நினைந்து நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட சிவசிவ. இப்ப திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்னாலே மாண்புமிகுதான், மாண்புமிகு அமைச்சர் தான். திருப்பெருந்துறை வந்து பெருமானால் ஈர்க்கப்பட்டு அவருடைய உபதேசம் பெற்ற உடனே மாண்புமிகு அல்ல, மாண்புமிகு அல்ல, பின்ன மிகச்சிறந்த அடியவர் அப்படி ஆயிட்ட. ஆனால் இது ஊருக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நேத்து இந்த திருப்பெருந்துறை இந்த பணம் எடுத்துக்கிட்டயா? எனவே இங்க உடையான் அடியே நினைந்து உருகி இப்படி உருக ஆரம்பிச்ச உடனே திருப்பெருந்துறை வந்த மாத்திரத்திலேயே பெருமானால் ஈர்க்கப்பட்டு இவருக்கு மனம் எல்லாம் எங்க ஆயிட்டது? இதுவரைக்கும் உலகம், அரசன், அமைச்சர், வந்து பாண்டி நாடு என்றெல்லாம் இருந்தது. இது போய் இப்ப பாண்டி நாடும் இல்லை, அரசனும் இல்லை, இவர் அமைச்சரும் இல்லை. பெரிய எப்படினாரு, இதுவே பித்தாயிட்டாரு. எது? திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறை. அதனால ஊர்ல இருக்கவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா நம்ம மாண்புமிகு அமைச்சர் நல்லபடியா தான் இருந்தார் பாருங்க, இந்த திருப்பெருந்துறை போனாரா அதுல இருந்து சரியா இல்லையனர். பின் என்னது? மத்த மனத்தோடு. மத்தம்னா கொஞ்சம் புத்தி கோளாறான மனம். மத்த மனத்தோடு மால் இவன் அந்த சரியாவே பேச மாட்டேங்கிறார் ஐயா. ஐயா ஒரு திருவாத ஊர் தான, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறார். ஐயா ஒரு அப்பா அப்பாலா இருக்காங்களான்னு, பெருமானே அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ இப்படிங்குது. அதனால அன்னிலிருந்து சரியான பேச்சும் இல்லை. மத்த மனத்தோடு மாலிவன் என்ன, மால்னா மயக்கம் பொருந்தியவன் என்ன, தத்தம் ஒத்த மனத்தோடு அவரவர்னு தான் தாம என்னென்ன பட்டம் கொடுக்கறாங்களோ பட்டம் கொடுத்துட்டாங்களாம் தாவோ. அது பட்டம்னு தான் வச்சுக்குவாங்க பெரியவங்க, திட்டம் வச்சுக்க மாட்டாங்க. சரி, அவர் கொடுக்கற பட்டம் அது வச்சுக்கணும். அதனால மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட. அவங்க மனசுல என்னப்படுதோ அது சொல்றாங்களாம். பாவம் இவர் மேல எப்படியோ அவருக்கு அந்த காதல விழுந்திருக்குது. ஏனென்றால் இவர் என்ன பைத்தியமா என்ன இல்ல இல்லவா, பெருமான் மீதே ஈடுபாடு கொண்டிருக்கிறார். போறவன் நாலு பேர் என்ன சொல்லுவான், நாலு வாக்கில பேசுவான், மனுஷன் திருப்பெருந்துறை போனார் சார் மூளையே போட்டு என்ன பண்றது, நல்ல மூளையோடு இருந்தவர் தான், மாண்புமிகு அமைச்சரா இருந்தவர் தான், ஒண்ணும் இல்லையே மனுஷன் அப்படி நாலு பேர் சொல்லிருப்பான். சிவசிவ சிவசிவ அதையும் காதல வாங்கிட்டு போயிருக்கு. அதனால இதை பதிவு பண்ணிச்சு இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க. ஊர்க்காரங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, ஒத்தன ஒத்தன சொல்லிட. நான் எப்படி இருக்கிறேன், ஊர் ஊர் தெரிந்து எவரும் தத்த மனத்தன சொல்லிட அப்படி சொல்லி கொண்டிருக்க எனக்கு என்னன்னு, எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒரு கவலையும் இல்லை. தத்த மனத்தன பேச எஞ்ஞான்றுகள் சாவதுவே. நான் இப்படி எல்லாராலையும் தூற்றப்பட்டா தூற்றப்படுவதே கூட எனக்கு நல்லதுதான். ஏன் இதனாலாவது பெருமானே பத்தியா மணிவாசன் இது மாதிரி ரொம்ப அடிவன் என்று ஒரே சொல்லுது, நம்ம ஆட்கொண்டவங்க நாம் விட்டுட்டு வந்துட்டமே என்று மீண்டும் வந்து என்னை அழைச்சிட்டு போமாட்டியா? அதனால எனக்கு ஊரை பற்றியோ ஊராரை பற்றியோ எனக்கு கவலை இல்லை, உன்னுடைய திருவுள்ளந்தான் வேணும். அதனால இது மாதிரி ஊரார் சொல்றது கூட நான் விரும்புறேன் போங்க, பின்னால கூட சொல்லப்படுற அருமை அருமை பாத்தீங்களா. நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆழ்த்தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்க நம்மானாய். கவலையே பல்லது ஊர்ல இருக்கு நாலு பேர் நாலு சொன்னா சரி நல்லா சொல்லட்டுமே, இன்னும் பத்து பேர் சேர்ந்தான் சொல்லட்டுமே அப்படின்ட்டு. நாட்டார் நகை செய்ய ஆனா அடியேன் நாம் மேலை வீடைத, நான் என்னுடைய அளவில் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன், பெருமானுடைய திருவிழை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதனால் இப்படியாக ஆட்டான் ஆண்டு கொண்டவ பாடுதுங்கானம்மானாய் என்னால படிக்க போறோம். ஆகவே தத்த மனத்தன சொல்லிட ஊரூர் தெரிந்து எவரும் பேச எஞ்ஞாண்டுகள் சாவதுவே. நான் அப்படி பலரும் பேச நான் இறப்பேன் என்றால் அதுவே எனக்கு போதும்பா. ஏன உன் அடியான்னு தானே பேசுறாங்க, பேசிட்டு வேற எந்த தப்பு பண்ணலையே, இது ஒண்ணுதானே ஓட்டுங்க. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார். சாப முன்னால் தக்கன் வேள்வி தகர்தின்று நஞ்சம் மஞ்சி ஆ எந்தா என்று அவிதாவிடும் நம்மவர். இது ஒரு அருமையான பாட்டுன்னு கூட நான் மேற்கோளா சொல்லியிருக்கேன். ரொம்ப கிண்டலா சொன்ன பாட்டு திருவாசகத்துல. சாவ முன்னால் வேள்வி தகர்தின்று பிரியாணி சாப்பிட்டார் யாரு, தேவர்ல எல்லாம் ஒரு நாள். அதனால என்னன்னாரு, ஏன் அப்படி சாப்பிட்டாரு, அவன் தலையெழுத்து சாகர காலம் அதனால சாப்பிட்டான். பாவம் ஏ சார், பிரியாணி தின்னா அப்படி ஆகுவாங்களான்னாரு. பிரியாணி தின்னா ஆக மாட்டாங்க, மணிவாசர் அல்ல அந்த தேவர் அப்படி ஆனாங்க. ஏன் அப்படின்னாரு, எந்த வீட்டுல சாப்பிடணுமோ என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணுமே தவிர எந்த வீட்டுல வந்து கூப்பிட்டாலும் போயிடுறது, வாழைமரம் கட்டினாலே உள்ள போடுறத. ஆமா, அவங்க பல வீட்டுல கல்யாணமா இருக்கு, காட்சியா இருக்கு, அல்லது எதுன்னு கொண்டாடிப்பாங்க, அல்லது பையன் அவங்களோட சசிதி பூர்த்தி 60 ஆண்டு மணி விழாவா இருக்கும், பல காரியமா இருக்கலாம். எங்க வாழைமரம் கட்டுதுன்னு பார்த்து உள்ள நுழைஞ்சு விடுறத, அது மாதிரி நுழைஞ்ச ஆட்கள் சாப. இதெல்லாம் எப்ப இறந்ததுனாரு, முன்னாள் இன்னைக்கு கிமு கிபுக்கெல்லாம் அப்படிப்பட்டது. உன் கிபி கிமுலாம் முன்னாள் என்ன நடந்தது சொல்லுங்க. வேள்வி தகர், வேள்வி செய்யும் போது ஆடுகள்லாம் கூட வைத்து அதை பலியிடுறத வச்சிருந்தாங்க. அதனால் தான் அந்த வேள்வி தமிழனுக்கு உடன்பாடல்ல, நமக்கு உடன்பாடல்ல. இந்த மாதிரி உயிர்ப்பலியிட்டு செய்கின்ற வேள்வியை நாம் சுத்தமா ஏத்துக்கலாம். அப்பர் சுவாமியில் ரொம்ப அருமையா சொன்னார், ஏறி பெருக்குவர் ஐயா, இந்த மாதிரி யாகத்துல வந்து அந்த வேள்வி அப்படியே நெருப்பு அப்படியே தகதன்னு வரும்படியே செய்வார்கள். அதை என்ன நினைப்பாங்க எங்க பெரும் எங்க நம்ம சைவ பெருமக்கள்னா, அந்த மாதிரி எரிகின்ற வடிவமே எங்கள் பெருமான் தான் நினைப்பாங்க. ஆனா ஆரியர்கள் என்ன நினைப்பான்னு கேட்டா, அந்த எரிய அக்னி பகவான் நினைப்பாங்க. அக்னின் அந்த அக்னி மூலமா இந்த உயிர் கீரதெல்லாம் கொடுத்து இன்னார்ட்ட போய் சேர், இந்திரங்கிட்ட கொண்டு கொடு, துருதி பிராப்பர் சேனல் யாரு அக்னி, அவங்களுக்கு அவன் கூரியர்லயும் போலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட்லயும் பண்ணுவான், ஏதோ பண்றான். ஆக யாரு அக்னி, அது அதன் வழியாக அந்த ஆட்டுக்கடாவை யாருக்கு சேர்த்து, இந்திரனுக்கு சேர்த்து. என்னப்பா உனக்கு வேணும்னு சொன்னவொடனே, அவங்களுக்கு இந்திர செல்வம் வேணுமா, நல்ல செல்வம் எல்லாம், எந்த ஊர்ல இருக்காங்கப்பா, இந்த ஊர்ல இருக்காங்கன்னா அந்த இந்திரனுடைய தயவை பெறுவது, அந்த மாதிரி யாகம் தான் அவங்க செய்யறது. எனவே அந்த வேள்வி நமக்கு முற்றிலும் உடன்பாடென்று, அந்த வேள்வியும் வேள்வி அல்ல. பின்ன இந்த மாதிரி அந்த எரி வருகிறது பாருங்க, நெய்யை ஊட்டி ஊட்டி வருகிற அந்த நெருப்பினுடையது, அது பெருமானி சிவருமானி. அதுல என்ன செய்யணும்னா, இந்த நெய் போன்ற பொருள்கள் அல்லது தேங்காய் போன்ற பொருள்கள், பழம் போன்ற பொருள் போடணுமே தவிர ஆட்டுக்கடாயும் கோழியும் போட்டக்கூடாது. புடவை போடலாம், சிவாஜி புடவை போடக்கூடாது. அதெல்லாம் கூட சொல்றேன், எப்பொழுது வந்தது என்பதெல்லாம் எண்ணணும், எண்ணணும். பலது நம்ம எங்கேயோ போய் திசை திரும்பி இருக்கிறோம், எண்ணணும். அல்ல அப்பர் சுவாமிகள் எரி பெருக்குவர் இந்த மாதிரி வேள்வி செய்வார்கள், அவ்வெறி ஈசனது உருவென அறிகிறா. அது பெருமானுடைய வடிவம் அல்ல, அது அக்னி பகவான்ங்கிறியப்பா. அது வேற இவர் மூலமா வேற எங்கேயோ கொண்டு போய் கொடுத்து என்னென்னமோ பண்றீங்கிறீங்களேப்பா என்றார் அப்பர் சுவாமி. இப்ப ஞானசம்பந்த பெருமான் வேள்வி செய்வதற்காக, தன்னுடைய தந்தையார் வேள்வி செய்வதற்காக பெற்ற பொருளை அப்பாட்ட கொடுக்கும்போது கூட, இது சிவ வேள்வி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்பா, நீங்களும் நம்ம சீகால இருக்கிற எல்லா அன்பர்களும் சேர்ந்து இது செஞ்சா கூடப்பா, இந்த பணம் எடுக்க எடுக்க குறையாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதனால சிவ வேள்வியை தவிர அவ வேள்வி அல்ல. இத ஒரு இடத்துல வந்துட்டு வந்துட்டு போய் சொல்லிவிடுறேன், திருக்குறள் படிக்கிறமே ஒரு குரல், அருமையான குரல், பரிமேலகர், பரிமேலகர் போல ஒரே எழுதிய வரி இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். இப்ப பரிமேலருக்கு கருப்பு கொடி, இந்த சுத்தமா கருப்புக்குடி. ஆமா ஆமா, இதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது. என்னுடைய பதிப்புல எழுதியே இருக்கிறேன், இந்த எட்டுனையும் திருவள்ளுவர் கருத்தன்று பொருந்தாது என்று. அதுக்கு நம்ம அந்த மாதிரி சிலங்கள் நம்ம மறுக்கதான் வேணும். பொல்லாமிகள் அதிகாரத்தில் ஒரு குரல், அருமையான ஒரு திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னார். திருவள்ளுவர் இந்த வேள்விக்கெல்லாம் மறுதலையானவர். எந்த வேள்வி? அதனாலதான் முழுமையான தமிழர் திருவள்ளுவர், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. அது என்னமோ இவங்களுக்கும் என்னது ஆதிங்கிறவங்களுக்கும் அந்த இவளுக்கு பறச்சிக்கு பிறந்ததெல்லாம் வெறும் வேட்டு கட்டுக்கதைகள். திருவள்ளுவர் இருந்தார் நல்ல ஒரு ஞானி, நல்ல தமிழர், நல்ல சமய உணர்வுடையவர். நெறியில் அவர் போல இந்த இமயமலையின் உச்சியில் இருந்தவங்க வேற யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர் அவ்வளவுதான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. மனைவி வாசி ஈசிகி இதெல்லாம் நமக்கு அதை தண்ணி இழுத்தா கூட்டணும் வந்த உடனே அப்படின்னு நின்றுது. இதெல்லாம் நம்முடைய கற்பனைகள் என்னென்ன உண்டு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் பின்னால. திருவள்ளுவர் ஒரு இருந்தார் நல்ல தமிழர், நல்ல ஆய்வாளர், அறமே உணர்வுடையவர், நல்ல சமயப்பற்றுடையவர். இவங்க இவங்க போடுற மாதிரி திருவள்ளுவர் எப்படி குஸ்தி மாதிரி போடுறது, அது திருவள்ளுவர் அல்லங்கிறது நான் சொல்லிக்கிறேன். கும்பிடவே மாட்டேன் திருவள்ளுவர். பரம சாதுவா இருக்கிறவர் போய் நீ 122 அடி இல்ல 2500 வச்சா கூட நான் தூக்கி நோரம். நீங்க 1110 குரல் யோகியதைய படிக்கிட்டு அந்த உருவத்தை சமைங்கப்பா. நானும் திருவள்ளுவரை பார்த்ததில்லை, நீயும் பார்த்ததில்லை, ஆனால் 1310 குரல் இருக்குல்ல அது கொண்டு அவருடைய உருவத்தை சமைக்கணும். இல்ல அருமையான சமய நெறியா உடையவராச்ச. நீ வெறுமனை எத்தினே அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி விட்டியப்பா. அவர் தான் திருவள்ளுவர ஏப்பா. சரி போனோம். அதனால நன்றாகும் ஆக்கம் பெரிதனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. ஒரு திருக்குறள் கொல்லாமிங்கிற அதிகாரத்தில் வேள்வி எப்படி தூக்கிறது தெரியுங்களா? வேள்வி இல்ல ஐயா, வேள்வியில ஏதேனும் உயிர்கொலை பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா நமக்கு ஏதேனும் பதவி கிடைச்சதுன்னா நல்லது என்பது யாருடையது? அந்த வேள்விக்காரங்க. எந்த வேள்விக்காரங்க? ஆரியருடைய வேள்வி. அவங்களுக்கு வேண்டியது நன்மை. அதனால ரெண்டு ஆடல்ல ஒரு 4 ஆடு கொடுத்தீங்கன்னா யார் இந்திரனுக்கு உனக்கு இந்திர பதவியே கிடைச்சிருமே. சரி 4 ஆடன்னு 40 ஆடு அடி அப்படிமா. இங்க மூச்சு படிவிடாது. சிவசிவே சிவசிவே சிவசிவே. நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும் நீ வேள்வியிலே சில உயிர்களை பலியிட்டால் அதனால் வருகின்ற இன்பம் நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும். ஐயா இந்திர பதவியா, பிரம்ம பதவியா, திருமகள் பதவியா, குபேர பதவியா, நீ ஒண்ணு கிடைக்கிற காரியமா என்று நீ வேள்வியில அந்த மாதிரி கொலை பண்ணினால் அந்த பதவி கிடைக்குமானாலும் கிடைக்கும் என்று நீ கூறினாலும் நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும் இந்த வேள்வியில கொலை செய்து அதனால் வருகிற நன்மை உனக்கு பெரிதென்று நீ கருதினாலும் சான்றோர்க்கு நல்ல ஞானியர்களுக்கு கொன்று ஆகும் ஆக்கம் கடை. ஒரு உயிரை கொன்று அதனால ஒரு பெரிய நன்மையை வருவது என்பது கடை. மட்டம் மட்டம் போட. யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் உனக்கு ஒரு உயிர்ப்பலி செய்து அதனால் வருகின்ற ஆக்கம் வரும் என்பதாலும் கூட நாங்கள் அதை எங்க இருக்கிறோம் எட்ட 2 கோடி மைல் எட்டத்துக்கு செஞ்சிடும். இதுதான் திருவள்ளுவர். இவர் தான் திருவள்ளுவர். இவர்தான் திருவள்ளுவர். இதுல பரிமேலர் என்ன பண்ணி தொலைச்சுட்டாரு? பரிமேலர் என்ன பண்ணி தொலைச்சார்னா பெருந்தப்பு. பெருந்தப்பு. இந்த 1310 குரல்ல இந்த மாதிரி தப்பு பண்ணது இந்த குரல் தான். வன்மையா கருப்பு கொடி பிடிச்சு பரிமேலகரே இறங்காதீர் கருப்பு கொடி அப்படின்னு சொன்னார். இது திருவண்ணாமலை. இங்க இறங்கி வரலாம்னு நினைச்சேன். கருப்பு கொடி இறங்காதீர் இறங்காதீர் இறங்காதீர் அப்படி பிடிக்க வேண்டியதாம். என்ன பண்றது? என்ன தெரியும் அந்த குரல்ல? ஆனா படிச்சவன்ல இந்த படிச்சதுனால அது நகாஸ் பண்ணி அதை முதல்ல உணரணுமே, அப்புறமல்ல நீ கருப்பு கொடி பிடிக்கிறதுக்கு. அதனால நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும் இது எந்த அதிகாரத்தில் இருந்து? கொல்லாமிங்கிற அதிகாரத்தில் இருக்குது. இந்த கொல்லாமிங்கிற அதிகாரம் எந்த பகுதியை சார்ந்திருக்குது? துறவரவியல் சார்ந்திருக்கு. துறவரவியல் 24 அதிகாரம் வரைக்கும் இல்லறவியல் புகழ் வரைக்கும்.
1: இருபத்தஞ்சு அருளுடைமை, இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் கொழுந்து துறவரையல், இதெல்லாம் ஒரு அஸ்திவாரம். அஸ்திவாரம் இப்பொழுது நாம் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறோம், துறவரவியல் படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அது சரி சாமி, துறவியல் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால நன்று ஆகும் ஆக்கம் எங்க வேள்வியில, எங்க வேள்வியில என்ன சொல்லுது ஐயா, ரெண்டாடல்ல இது போல இந்த மாதிரி வேள்வியில கொலை செய்ததனால் வர நன்மை பெரிதென்று யாரு கூறப்பட்டதுன்னா, இல்வாழ்வாருக்கு கூறப்பட்டதாயினும். அதாவது இங்க நன்றாகும் ஆக்கம் பெரிதென்று எங்க எங்க வடநூல்ல சொன்னது எதுக்குன்னு கேட்டா, இல்லறத்தாருக்கு சொல்லிச்சுப்பா. இங்க திருவள்ளூர் யார துறவிகளுக்கு வேணாம்னு சொல்லிவிட்டார். இப்படி புடிச்சுட்டாங்க எங்க வேள்வியில சொன்னது, சொன்னதுதான் அது சொன்னது, அது இல்லறத்தாரு சொன்னது. இங்க இங்க சான்று திருவள்ளுவர் யாரு சொல்றாருன்னா, துறவிகள் கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப இல்லறத்தானாயின் அடி அப்படின்ட்டு. இது பொருந்துமா? பொருந்துமா? அதனால அப்போ எங்க வடமொழி, அதாவது வடமொழியில சொன்னதும் திருக்குறளும் ரெண்டும் வேறுபடாதது என்று எழுதுகின்ற கருத்து அவருக்கு உண்டு. யாருக்கு? நாம் என்ன சொல்றோம், எங்கெல்லாம் நன்மை இருக்கிறது நாங்க ஒத்துக்கொள்வோம், இல்லை ஆனால் தூக்கி எழுதிடுவோம். அதான் தமிழனுடைய பண்பாடு. இங்க உங்களது ஆன்பிட் வேணாங்க, வேள்வி ஒத்துக்க மாட்டோம். இவர் என்ன பண்ணாரு, இல்ல ராஜா இங்க திருவள்ளுவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, துறவிகளுக்கு வேணாங்கிறாரு, இல்லறத்தார்னா வச்சுக்கலாங்கிறார் என்பது கருத்தாக சொன்னார். சொல்லாம அப்படியே சொல்லாம. அடுத்த குரல் என்ன, கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர். இந்த புலையன் புலையன் வேற யாரும் இல்லடா, இந்த கொலை செய்யறான் பார் அவன் எல்லாம் புலையன் போடாங்க. யாரு திருவள்ளுவர்? கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர் புண்ணு தெரிவார கொண்டு குரல். அங்க என்ன பண்ணாது, விஷமம் பருமையில விஷமம் என்னது ஐயா இப்படி சொல்லிவிட்டார். அடுத்த குரல் என்னாரு, நீ ஒன்னாப்பா கொலை வினையர்னா அதையே தினமும் நறுக்கு நறுக்கு வெளியிட்டு இருக்கான் பாருங்க. அவனை சொல்லிச்சு வேள்வியில என்னைக்காவது ஒரு நாளைக்கு செய்யறது கொலை இல்ல, இப்படி எழுதிவிட்டான் மனுஷன். எழுதி இருக்கான் என்ன பண்ற, கொலை வினையர்னா அதையே செஞ்சுட்டு இருக்காள் இருபத்தி நாலு மணி நேரமும் இருபது முப்பது நாளும் செஞ்சுட்டு இருக்கவன். அவன் கொலை வினையர் தான், என்னைக்கோ ஒரு நாளைக்கு எப்பாவது வேள்வியில ஒரு பெரிய நன்மை வர்றதுன்னா ஏத்துக்கனர். இது சாமி நீ வேணா முக்கு எங்க திருவள்ளுவர் தள்ளுன்ட்டு இங்க இந்த மாதிரி விஷமம் பண்ணார். இந்த இடத்த யாருமே ஏத்துக்க முடியாது. என்னுடைய திருக்குறள் பதிப்புல எட்டுணையும் பொருந்துவதாம் ஒரு அம்மியில கூட இது பொருந்தாது போடான்னு. இங்க பெருமையில கற்பூரி பிடிக்க வேண்டியதுதான், வேற வழி என்ன பண்றது. என்ன கொலை வினையர் என்றதனால் வேள்விக்கண் கொலை கொலை என்மை அறிக பெருமையில இங்க ஒத்துவோமா, இங்க ஒத்துவோமா. அதனாலதான் தமிழருடைய நெறி தனித்தன்மை வாய்ந்தது, ஆரியரோட இணைந்ததல்ல. இதெல்லாம் நல்ல சிவவேள்வியில செய்ய சொல்றோம். இங்க பெருமானி எயில் எரியில் அப்படியே வந்து ஒளிகாட்டுவதாக அந்த பெருமானுக்கு நெய்யும் மற்ற சாதாரண தானியங்களும் இவற்றை வைத்து வேள்வி செய்து பெருமானி என்று வணங்கலாமே தவிர அதை தூக்கி உள்ள போடக்கூடாது. அது உங்க வேள்வி, இது சிவவேள்வி. இந்த வேள்வியைத்தான் ஞானசம்பந்தர்

0: அதனால இந்த வேள்வி இங்கதான். இது மாதிரி ஒரு 4-5 இடங்கள் செஞ்சிருக்கிறார் பரிமேலகர். அந்த இடத்தை கருப்புக்குடி பிடிக்க வேண்டியது உண்மைதான். அதுக்காக தொட்டதுல இருந்து கடைசி வரைக்குமே பரிமேலர் வேண்டாம் நான் தான் சொல்றேன்னா அது சரி வராது. திருவள்ளுவருக்கு போகணும். என்ன என்னப்பா திருவள்ளுவரை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னாரு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தராசு திருவள்ளுவர். ஐயா ஒருத்தங்கிட்ட நல்லது கெட்டது ரெண்டும் தான் இருக்கும், அதை குணத்தையும் பாரு குற்றத்தையும் பாரு, அதுல எது அதிகம்னு பாரு. குணம் அதிகமா இருக்கும்னா சரிதான் போன்னு குணத்தை எடுத்துக்கோ. அந்த வகையில் தான் நாங்கள் பரிமேலகரை பாராட்டுகிறோம். திருவள்ளுவர் தராசு அது பேசாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்தின்றி. அவருக்கு திருக்குறள் திருக்குறள் விருப்பம்னு இந்த மாதிரிலாம் சொல்றோமே, இது மாதிரி எடுத்து ஆராயணும். தப்புனே எல்லாத்தையும் தூக்கிறது, நல்லதுன்னா ஓஹோன்னு பாராட்டுறது எல்லாமே, நல்லதுன்னு எந்தெந்த விதத்தில் நல்லா பாராட்டணும் என்பதெல்லாம் நம்ம நினைக்கணும். பல இடங்கள் ரொம்ப அருமையாக இருக்காங்க. சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்தின்று. இந்த தக்கன் என்ன பண்ணா ஒரு வேள்வி செய்தான். என்ன வேள்வின்னு கேட்டா சிவனை நீக்கி வேள்வி. ஏன் அப்படின்னாரு, இவர் வந்து இவர் தான் மாப்பிளைய கண்ணால எரிச்சு விட்டார். மாப்பிள்ள யாரு? தக்கனுக்கு மாப்பிள்ள யாரு? மன்மதன். ஏன் அப்படின்னாரு, இந்த மாதிரி அந்த குடும்ப தகராறு தான் வேற ஒண்ணும் இல்லை அல்லவா. என்னைக்குமே பிரச்சனை நீங்க படிக்கிற காலத்திலயும் வராது, நீங்க திருமணம் ஆன காலத்திலயும் வராது, குழந்தைகள் சின்னஞ்சிறுசா இருக்கும் போதும் வராது. அதாவது கல்யாணம் கொடுக்க பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம கிட்ட சிக்கலே வர்றது. இது இங்க யாரையும் குறிப்பினா இல்ல கற்பனை. இன்னும் வயசாகி போச்சுன்னு வருங்க, இன்னும் அதிகமான சிரமம் தான். வயசே ஆகி போச்சுன்னு வச்சுங்க, பெருசுகள். இப்ப நாங்கெல்லாம் பெருசுகள் அப்படின்னு அது ஏதாவது ஏதாவது சொல்லிட்டு இருக்க பெருசுகள் அப்படின்ட்டு. ஏன்னா அதை மதிக்க கூடாதுன்னு அர்த்தம், மதிக்கக்கூடாதுதான். ஆனா இப்பதான் என்ன அதிக பொறுப்பு. ஏன் ஏ இன்னைக்கு தம்பியை வந்து மத்தியானம் அழைச்சிட்டு வரணும் பருடத்துல இருந்து, யாரும் இல்ல, தாத்தா என்ன பண்றாங்க அழைச்சிட்டு வருவாங்க, தாத்தா வருவாங்க போ என்று அவங்க காதிலேயே பெரும்பிலேயே சொல்லிவிடுறது. என்ன அர்த்தம், 12 மணிக்கு இது போய் அழைச்சிட்டு வரணும்னு அர்த்தம். இப்ப யாருன்னு போடல, இப்படி ஒரு ஆர்டர் தான். இது மறைமுகமான ஆணை. தாத்தா வருவாங்கடா உனக்கு என்ன வந்திருக்கு அப்புறம், அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா 12 மணின்னா அவங்க 11:30 வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அர்த்தம். போன்னு அர்த்தம் ஜீவே ஜீவே. இந்த பிரச்சனை எப்ப வருது, அப்புறம்தான். பணிக்கு வந்து நீங்க பிள்ளைகள்லாம் பெருசாகிற வரைக்கும் நானானையிட்டால் அப்படி போடுது பம்பே இல்லை. அதுக்கு பிறகு ஆணையெல்லாம் பூனையிட்டாலும் ஆயிடுது. சிவே சிவே. இங்க யாரையும் குறிப்பன இல்ல கற்பனையே அப்படி வச்சுவங்க, என்ன பண்றது. அதனால இந்த தக்கரை வந்து 27 பெண்ண பத்தான். எங்கேயாவது பண்ணா 5 பெண்ணு பத்தால அரசனை என்னமோ ஆகுவான்னு சொல்றாங்க. இப்ப 27 பெண்ணு பத்தான். ஆனா ஒரு நல்ல யோசனை பண்ணா, சரி 27 தனித்தனி மாப்பிள்ள பார்த்தோம்னா தனித்தனியா ஆடி கிளச்சி அவனுக்கு ஐபிஎஸ்சி கிளச்சி அவனுக்கு 5 விரலையும் மோதிரம் போட்டு மைனர் செயின் போட்டு நாளைக்கு குழந்தை பிறந்தன்னு வச்சுங்க, அதுக்கு வேற 10 பவுன் போடு 5 பவுன் போட்டுக்கிட்டு அறுத்து விடுவான். யாரு 27 மாப்பிள்ளையும் சேர்ந்தா என்ன பண்ணுவான், அறுத்தே விடுவான். தக்கன்னு ஒரு ஆளே எங்க போனாரு, இந்த மாப்பிள்ளையினாலே ஒழிஞ்சுட்டான் சார் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தான். நீங்க சரி இந்த 27 பொண்ணுக்கும் வந்து ஒரு மாப்பிள்ள கொடுத்தா தானே, 27 பொண்ணுக்கும் ஒரே மாப்பிள்ளை கொடுத்துட்டோம்னா பம்பு இல்ல சார். நம்ம பொண்ணுக்கு வேணா 27 பொண்ணு எடுத்துக்கிறோம் தீபாவளிக்கு, மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு வேசி தானே விடுறா அப்படின்ட்டான். அவனுடைய ஐடியா என்ன, 27 பொண்ணையும் ஒரே ஒரு மாப்பிள்ள யாரு, சந்திரன். அந்த சந்திரனை கொடுத்து, ஆனா ஒண்ணு மாப்பிள்ள இந்த 27 பொண்ணு ஒண்ணு கொடுத்துருக்கிறோம், எல்லாம் கண்ணீர் பொண்ணா வளர்க்கல கண்ணீரா வளர்த்திருக்கிறேன், ஒரு பொண்ணு கண்ணு கசங்காம வச்சுக்கணும் நீங்க அப்படின்னு சொன்னவனு, சரி மாமா 27 பொண்ணு நான் அப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மாமி இவன் தக்கனுடைய மனைவி என்ன பண்ணுவான்னு கேட்டா, அப்ப இந்த காலத்துல மாமி எல்லாம் மாப்பிள்ளை நேரா பேசுறது இல்ல அந்த காலத்துல. எனவே கதையை முக்கால் அடைச்சுக்கிட்டு
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் 5 கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி

இந்த சைவ நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய திருவடியை சிந்தித்து வணங்கி மழ்கின்றேன். இந்த உலகளாவிய இந்த சைவ நிகழ்ச்சியை, அதிலும் குறிப்பாக திருமந்திர நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி மழ்கின்றேன். இறைவனுடைய திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்றிலிருந்து தொடர்ந்து 11 நாட்களுக்கு திருமந்திரத்தினுடைய உட்கருத்துகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு திருமந்திரமும் திருமூலரும் என்ற ஒரு பகுதியை முதற்கண்ணாக நாம் சிந்திக்கின்றோம். திருமந்திரம் செந்தமிழ் சிவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய நூல். இதையெல்லாம் படிப்பதற்கு பல ஜென்மங்களில் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை, கற்க கசடர கற்பவை கற்க, கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும் என்று குறிப்பிடுவார். அப்ப எந்த நூல்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும் என்று நம்முடைய மனத்திலே ஒரு எண்ணம் எழும். இந்த கேள்விக்கு ஔவையார் ஒரு விடை தருகிறார். தேவர் குறளும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று சொல்லும். அவருடைய பட்டியலின்படி திருமூலருடைய சொல், 3000 பாடல்களை தாங்கி நிற்கக்கூடிய அருமையான ஞான பெட்டகத்திற்கு ஔவையாரிட்ட அடைமொழி திருமூலருடைய சொல். சொல் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு பொருள் அதிலே பொதிந்து கிடத்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அப்பொழுது நாம் எந்தெந்த நூல்கள் எல்லாம் படிக்க வேண்டும்? திருக்குறளை படிக்க வேண்டும். அதன் பிறகு மூவருடைய தமிழ், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுவார். நான் அழகாக சொல்லுவது உண்டு, முத்தி கிடைப்பதற்கு குறைந்தபட்சம் 3 நூல்களையாவது நாம் படிக்க வேண்டும். அந்த முத்தி என்று சொன்னால் தீ என்று ஆரம்பிக்கக்கூடிய 3 நூல்கள். முதல் நூல் திருக்குறள், இரண்டாவது நூல் திருமந்திரம், மூன்றாவது நூல் திருவாசகம். இந்த 3 தீ என்று ஆரம்பிக்கக்கூடிய 3 நூல்களை படித்தால், படிப்பது மட்டுமில்லாமல் அதை உணர்ந்தால் நமக்கு முத்தி எளிமையாக கிடைக்கும் என்று நாம் சொல்லுவோம். அதிலே நாம் இன்ற திருமந்திரத்தை நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். இதற்கு திருமந்திர மாலை என்று பொருள். சைவத்திலே சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் விளங்கக்கூடிய நூல். திருமுறைகள் 12. அந்த 12 திருமுறைகளிலே 10 திருமுறையாக விளங்குவது திருமந்திரம். தமிழிலே 10 என்ற எழுத்திற்கு யா என்று குறிப்பிடுவார்கள். யா என்பது உயிரை குறிக்கும். சிவய நம என்ற ஒரு திருவகந்த எழுத்திலே சி என்பது சிவத்தையும், வா என்பது அருளையும், யா என்பது உயிரையும், ந என்பது மறைப்பாற்றலையும், ம என்பது ஆணவ அழுக்கையும் குறிக்கும். அப்பொழுது யா என்பது உயிரை குறிக்கும். அந்த உயிருக்கு
பத்து என்ற எண்ணை ஏ என்று குறிப்பிடுவார்கள். அப்போ உயிருக்கு இந்த நூல் உறுதுணையாக இருக்க வேண்டும். இதை அனுபவித்து நாம் உணர்கின்ற பொழுது இறைநிலையை நாம் எழுதலாம். அதனால தான் இந்த பத்தாம் திருமுறையாக கூட வைத்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய இந்த திருமந்திரம் வேத நெறியாகிய உலகியல் நிலையையும் மிகுசைவ துறையாகிய ஆகம உண்மைகளையும் இனிய தமிழில் எடுத்து இயம்பக்கூடிய நூல் என்ற ஒரு பெருமையினை உடையது. இதிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு படிநிலைகளுக்கும் உள்ள செய்திகளை தமிழிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த நூலை நமக்கு அருளியவர் திருமூல தேவநாயனார். நாம் இன்றைக்கு திருமூலருடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்லிவிட்டு திருமந்திரத்தினுடைய பெருமைகளையும் நாம் இன்று சிந்திக்கின்றோம். நாதர் என்று சொன்னால் தலைவர் என்று பொருள். நவநாதர்களிலே திருமூல நாதர், சித்தர்களுக்கு தலைவர்களெல்லாம் நாதர் என்று சொல்வார்கள், நவநாதர்கள். அந்த நவநாதர்களிலே ஒருவர் தான் திருமூலநாதர். இந்த திருமூலர் இவருடைய உண்மையான பெயர் சுந்தரநாதன் என்று சொல்வார். இவர் திருக்கைலாயத்திலே நந்தியம்பெருமானிடம் அமர்ந்து குருவாக இருந்து பாடம் கேட்டிருக்கிறார். இவர் ஒரு யோகி என்று சொல்லலாம், சித்தராகவும் சொல்லலாம், சிவஞானியாகவும் சொல்லலாம். 63 நாயன்மார்களிலே நாயன்மார்களுடைய வரிசையிலும் இவர் இடம்பெறுவார். 27 திருமுறை ஆசிரியர்களிலே 10ஆம் திருமுறையை இவர் அருளியதால் திருமுறை ஆசிரியர்களிலும் இடம் உண்டு. இவர் 63 நாயன்மார்களிலே ஒருவராகவும் இருக்கிறார். இவர் சிவசித்தராகவும் சிவயோகியாகவும் எல்லா நிலைகளிலும் அனுபவம் பெற்றவர். அதனால்தான் அப்படிப்பட்ட அருமையான ஒரு ஞான பெட்டகத்தை இவரால் தர முடிந்தது. மந்திரம் கொண்டு வழிபடுவோருக்கு சுந்தரநாதன் சொல்லிய மந்திரம். அப்ப சுந்தரநாதன், அதனால்தான் இவருக்கு நாதன் என்று அவரை குறிப்பிடுவோம். அப்படிப்பட்ட திருமூல தேவநாயனார் கைலாயத்திலே அவர் தங்கி ஆகமத்தினுடைய உண்மைகளை எல்லாம் அவர் கற்றுணர்ந்தார். அவர் நவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய 9 ஆகமங்களுடைய உட்கருத்துகளையும் கேட்டு அதை உணர்ந்தவர். இவருடன் 8 பேர் மாணவர்களாக இருந்தார்கள். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின், 4 பேர் இவருக்கு அந்த நாதர் என்று சொன்னால் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் 4 சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மரு மாமே. அப்பொழுது இவர் 8 பேர் இவருடன் படித்தவர்கள், சனகாதி முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய 4. அப்புறம் பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், சிவயோக மாமுனி, பிறகு திருமூலர். இந்த எண்மரும் ஒரு சாலை மாணவர்கள். அவர் நந்தியம்பெருமானமிருந்து உபதேசம் பெற்று அங்கே நவ ஆகமங்களை கற்றிருக்கின்றார்கள். இந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் காலத்தால் மிகவும் பழமையானவர்கள். அவர்கள் காலத்தில் திருமூலர் வாழ்ந்திருக்கின்றார் என்று சொன்னால் திருமூலருடைய காலத்தை நம்மால் அளவிட முடியவில்லை. கிட்டத்தட்ட அவர்கள் பல ஆண்டுகளுக்கு
எண்ணிலி யுகம் இருந்தார், எண்ணிலி கோடி யுகம் இருந்தேன்கிறார் ஒரு பாடல். அப்ப பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சுந்தரநாதர் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய அகத்திய மாமுனிவரை சந்திப்பதற்காக அவர் தென் திசை நோக்கி வருகின்றார். திருக்காயலாயத்திலிருந்து தென் திசை வருகின்ற பொழுது அவர் திரு கேதாரம், பசுபதி நேபாளம், காசி, திருப்பருபதம், திருக்காளஹஸ்தி, திருவாலங்காடு தரிசனம் செய்கிறார், தில்லையம்பலம் செல்லுகின்றார். இப்படி சந்தித்து விட்டு வருகின்ற பொழுது அங்கே திருவாவூர்துறைக்கும் பக்கத்திலே சாத்தனூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்கிறது. என்ன அற்புதம் என்று கேட்டால், அங்கே ஒரு மூலன் என்ற ஒரு இடையன். அந்த மூலன் அந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து அன்பு காட்டி வருபக்கூடியவர். விதிவசத்தால் அந்த மூலனுடைய ஆவி

நமக்கு தெரிந்த பரகாய பிரவேசம், அது அட்டம்மா சித்தியிலே ஒன்று. அந்த பரகாய பிரவேசத்தின் மூலம் தன்னுடைய உடலிலிருந்து தன்னுடைய ஆவியை பிரித்து அந்த மூலனுடைய உடலிலே அவர் புகுந்தார். அப்படி புகுந்த பொழுது அந்த மூலனுடைய உடலில் சுந்தரநாதனுடைய ஆவி புகுந்ததனால் மூலன் உயிர் பெற்று எழுந்ததாக எண்ணி அந்த பசுமாடுகளெல்லாம் சந்தோஷத்தோடு இருந்தன. அவற்றையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த இல்லம் சென்றார். இந்த திருமூல இல்லம் செல்லுகின்ற பொழுது அந்த பசுக்கள் எல்லாம் அவைகள் சென்று விட்டன. இந்த மூலன் சிவையோகியாக இருப்பதனால் வீட்டிற்கு செல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் கூடிய ஒரு மடத்திற்கு செல்லுகின்றார். அதாவது இப்போ தியானம் செய்வதற்கு உரிய இடம் அங்கே செல்லுகின்றார். அங்கே செல்லும் பொழுது அங்கே மூலனுடைய மனைவி வருகிறாள். அவரிடம் அவர் சொல்லுகின்றார், இந்த நான் யோகி என்று சொல்லுகின்றார். நான் யோகி, அதனால் நான் வந்து தவம் செய்ய போகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருப்பவர்களிடம் சொல்லி சமாதானப்படுத்திவிட்டு அந்த மூலனுடைய மனைவியை அவருடைய இல்லத்திற்கு அனுப்பிவிடுகின்றார். தான் அந்த சிவயோகம் செய்வதற்காக திருவாவூர்துறையிலே தங்குகிறார். அங்கே படர் அரசு என்ற ஒரு மரம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த திருவாவூர்துறை அந்த திருக்கோயிலிலே படர் அரச மரம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த அரச மரத்தடியில் தங்குகின்றார். அங்கே தங்கி ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார், பாடி நமக்கு அருளியிருக்கின்றார். இப்பொழுது இந்த வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த வரலாறு இப்படி இருந்தாலும் இது யோகத்தினுடைய நுட்பமும் இந்த வரலாற்றிலே அடங்கி இருக்கிறது. இந்த மூலன் என்பதை மூலாதாரம் என்று சொல்லி அதிலிருந்து நடுநாடி வழியாக இறைவனை அடைவதற்கு உள்ள வழியைத்தான் நமக்கு காட்டியிருக்கின்றார். இது திருமூலருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு செய்தி. இந்த திருமந்திரம் சிவானந்த தேன் தரக்கூடிய நிலை, திருமந்திர மாலை என்று அதற்கு அழைத்தார். செந்தமிழ் பணுவினால் பணுவல் என்று சொன்னால் பாடல் என்று பொருள். இப்படி அவர் பாடியிருக்கின்றார். அவர் ஏன் அவர் இந்த மாதிரி திருமந்திரத்தை பாடி அருளியிருக்கின்றார் என்று சொன்னால், உலகத்தவர்களெல்லாம் உய்வதற்காக, உலக ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு, உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் பிணி என்று சொல்லுவது பிறவி பிணி, இந்த பிறவி பிணி நீங்குவதற்காகவும் உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் நன்னெறியை அடைந்து இறைவனுடைய திருவடியை சார்வதற்காகவும் தம்முடைய அனுபவங்களை அவர் பாடல்களாக பாடிவிட்டார். ஒரு பாடலிலே அவர் பதிவு செய்கின்றார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அப்ப இவர் என்ற திருமூலர் தன்னுடைய பாடலிலே என்ன பதிவு செய்கிறார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய நோக்கம், ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு மனித பிறவியும் இருக்கிறது ஒரு நோக்கத்திற்காக. அப்ப திருமூலர் வந்ததினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த திருமந்திரத்தை அருளி செய்து நாமெல்லாம் இதை சிந்திப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் அடைந்திருக்கின்றார். இந்த திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய சிறப்பு என்று கொள்ளும் பொழுது, இந்த மந்திரங்களை அவற்றிற்குரிய இயந்திரங்களை வைத்து விளக்கக்கூடிய தமிழ் நூல் இது ஒன்றுதான். இயந்திரங்களையும் மந்திரங்களையும் தமிழில் விளக்கக்கூடிய நூல்
திருமந்திரத்தில் மட்டும்

0: தான் இருக்கிறது. ஆனால்தான் மந்திரம் என்று சொன்னான். அதற்கு அடுத்தபடியாக சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடக்கூடிய முப்பொருள் உண்மை, பதி உண்மை, பசு உண்மை, பாச உண்மை என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையை தொகுத்து முதன் முதலாக சொன்னது திருமந்திரம்தான். பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று முதன் முதலாக சொன்னது திருமந்திரத்தில்தான். வீடு வேறு அடைவதற்கு தமிழிலும் நூல் உண்டு என்று மெய்ப்பித்து காட்டிய நூல் இது. பிற மொழிகள் இருக்கலாம், இருந்தாலும் தமிழிலும் உண்டு என்று மெய்ப்பித்து காட்டிய நூல் இது ஒன்று. அடுத்தபடியாக தன்னுடைய உடம்பை விடுத்து பிறருடைய உடம்பில் புகுந்து நின்று பாடிய நூல் உலகத்தில் இந்த ஒன்றே ஒரு நூல் தான். பிற நூல்கள் எல்லாம் அவரவர்கள் அந்தந்த உடம்பில் பாடியது. ஆனால் திருமந்திரம் மட்டும்தான் இந்த சுந்தரநாதன் மூலனுடைய உடம்பில் புகுந்து பாடியது. வேறொரு உடம்பில் புகுந்து பாடிய நூல் உலகத்தில் இது ஒன்றுதான். அப்படிப்பட்ட சிறப்பினை உடையது இந்த திருமந்திரம். இந்த மந்திரம் என்ற சொல்லிற்கு நாம் விளக்கத்தை காண வேண்டும். ஏனென்று கேட்டால் மந்திரம் என்ற சொல் இருக்கிறதே, அது மந்த்ரா அப்படின்னு சொல்லும். தமிழிலே மந்திரம் என்று சொல்லும். திரம் மந்திரம், நினைப்பவரை காப்பாற்றக்கூடியது, வலிமையை மிக்கது என்று சொல்லும். அந்த மந்திரத்தின் பெயராலேயே ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது திருமந்திரம்தான். அப்ப மந்திரம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதற்கு தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் அதற்கு உரை சொல்லுவார். நிறை மொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறை மொழிதானே மந்திரம் என்ப. அப்ப நிறை மொழி மாந்தர் அப்படின்னு சொல்றார். அப்ப நிறை மொழி மாந்தர் யார் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு அருளாளராகவோ ஞானியாகவோ தான் அவர்கள் இருக்க வேண்டும். அருளாளராக இருக்கலாம், அப்ப அருள் பெற்ற நிலையில், ஞானம் பெற்ற நிலையில், அருளை அந்த இறைவனுடைய அருளை பெற்ற நிலையில் இருப்பவர்கள் தான் நிறை மொழி மாந்தர். அப்ப நிறை மொழி மாந்தராக இருக்கக்கூடிய அருளாளர்களுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய அனுபவ வார்த்தைகள் எல்லாமே மந்திரங்கள் தான். அதைத்தான் சொல்லுகின்றார், நிறை மொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. இது தொல்காப்பியருடைய வார்த்தை. இதனையே நம்முடைய திருவள்ளுவர் தேவநாயனார் திருக்குறளிலே இதையே வேறு ஒரு வடிவத்தில் குறிப்பிடுவார். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அப்ப நிறைமொழி மாந்தருடைய பெருமை, அப்ப அந்த நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடிய மாந்தர் என்று சொன்னால் அனுபவம் பெற்றவர்கள். மாந்துதல் என்று சொன்னால் இறை அனுபவத்தை பெறுபவர்கள் அர்த்தம். அப்ப இறை அனுபவத்தை பெற்ற மாந்தர்கள் அவர்கள் நிறைமொழி மாந்தர்களாக இருப்பவர்கள். அவர்களுடைய பெருமை அவர்கள் நூல் வாயிலாகத்தான் நமக்கு தெரியப்படும். த ட்ரீ இஸ் நோன் பை இட்ஸ் ஃப்ரூட்ஸ் என்று விவேகானந்தர் குறிப்பிடுவார். ஒரு மரத்தினுடைய பெருமை அது ஈன்ற பழத்தின் வழியாகத்தான் அது தெரியும். அப்ப பழத்தினால்தான் அந்த மரத்துக்கு பெருமை. இப்ப மாம்பழம் இருக்கிறது, மாம்பழம் சுவையாக இருப்பதனால் மாம்பழத்துக்கு பெருமை. அந்த மாமரம் காய்க்கவில்லை என்றால் மாமரத்துக்கு பெருமை இல்லை. அப்பொழுது அருள் பெற்ற அருளாளர்கள் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் நூல் வடிவிலே பாடல்களாக பாடி வைத்திருக்கிறார்கள். அது மாணிக்க வாசகருடைய திருவாசகமாக இருந்தாலும் சரி, திருமூலருடைய திருமந்திரமாக இருந்தாலும் சரி, திருவள்ளுவருடைய திருக்குறளாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஞானியர்களுடைய வரிசையிலே வருவார்கள். இப்படி இந்த மந்திர வார்த்தைகளை நமக்கு அதிகமாக பயன்படுத்தி திருமந்திரம் என்ற ஒரு பெயரிலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாமெல்லாம் நிச்சயமாக பெருமை பெற வேண்டிய விஷயம். அதனாலத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அருள்நந்தி சிவாச்சாரியார் ஒரு பாடலை சொல்லுவார், சைவர்கள் வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தத்தி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது என்று குறிப்பிடுவார். நாம் எல்லாம் ஏதோ புண்ணியம் செய்த காரணத்தினால் நாம் இப்பொழுது சைவர்களாக பிறந்து சைவம் திளைக்கக்கூடிய தென்னாட்டில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 28 ஆகமங்களையும் 14 மெய்கண்ட சாத்திரங்களையும் 12 திருமுறைகளையும் நாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குது என்று சொன்னால் நிச்சயமாக நாமெல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் இன்று திருமந்திரத்தை பல்வேறு நிலைகளிலே 11 நாட்களாக தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இதிலே பாயிரம் என்று ஒரு பகுதி உண்டு. பாயிரத்திற்கு பிறகு 9 தந்திரங்கள், இதைத்தான் நம்முடைய 9 ஆகமங்கள் அல்லது 9 ஆகமங்கள் என்று குறிப்பிடுவோம். இந்த 9 ஆகமங்களும் என்ன என்ன சொல்லுகின்றன என்று ஒரு குறிப்பாக பார்க்க வேண்டும். ஏனென்ற திருமந்திரத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் நாம் முழுமையாக சிந்திப்பதற்கு நமக்கு இந்த ஒரு பிறவி நிச்சயம் போதாது. அதனால் நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்குத்தான் நமக்கு இந்த பிறவி இருக்கும். இருந்தாலும் இந்த பிறவிலேயே சிந்தித்து அதனுடைய அனுபவத்தை முழுமையாக பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பதிவுகள் எல்லாம் இங்கு நடைபெறுகின்றது. இருந்தாலும் இந்த முதல் தந்திரம் என்று சொன்ன தந்திரம் என்று சொன்னால் உபாயம் என்று ஒரு பொருள். உபாயம் என்றால் வழி. அப்பொழுது முதல் தந்திரத்தில் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஞானம் பெறுவதற்கு அந்த அறத்தை நாம் சிந்திக்க வேண்டும், அந்த அற வழியில் நிற்க வேண்டும். தர்ம சிந்தனை தேவை, அருள் உள்ளம் தேவை. அப்ப ஞானம் என்று சொன்னால் இறைவனை அடைவதற்கு நேர் வாயில் ஞானம்தான். ஞானத்தின் வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும். அதை தவிர வேறு எந்த வழி குறுக்கு வழியால் இறைவனை அடைய முடியாது. அப்ப ஞானம் பெறுவதற்கு அறம் தேவை. அந்த அறத்தை உணர்த்துவதற்காகத்தான் படிநிலையில் முதல் தந்திரம் பேசுகிறது. இந்த திருமந்திரத்திலே ஒரு சிறப்பு, இதிலே யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு எந்தெந்த அனுபவத்தோடு இதை பார்க்கிறார்களோ அந்தந்த அனுபவத்திற்கு ஏற்ப இதிலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் இது ஆரம்ப நிலையிலிருந்து முடிநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் பக்குவப்பட்ட நிலைகளில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய நூல் இது. ஒன்று எல்கேஜி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கல்வி முதல் பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய முடிநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை சிலபஸ், அத்துணை பாடப்பகுதிகளும் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இதிலே பதிவாகியிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் தந்திரம் என்று சொல்லுவோம். இந்த இரண்டாம் தந்திரம் என்பது புராணங்களின் வழியாக சிவபெருமானுடைய வெற்றி செயல்கள் அதாவது வீரச் செயல்கள் அவருடைய பராக்கிரமங்களை பற்றி எல்லாம் குறிப்பிடக்கூடிய பகுதி அதில் அடங்கியிருக்கு. அடுத்தபடியாக மூன்றாம் தந்திரம், இதிலே இறைவனை அடைவதற்கு உள்ள யோக ரகசியங்கள் அடங்கியிருக்கும். இப்ப இறைவனை அடைவதற்கு 4 வகையான மார்க்கங்கள் உண்டு. இந்த 4 வகையான மார்க்கங்களிலே சரியை மார்க்கம், கிரியை மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் என்று 4 வகையான வழிகள் உண்டு. அவற்றிலே மூன்றாம் தந்திரத்தில் யோக சாதனை வழியாக செல்வதற்கு உள்ள வழியை காட்டுகிறது. இந்த 12 யோகங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப யோகியாக மாறுவதற்கு யோகி யோகியாக இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்து அதன் வழியாக யோக ரகசியங்களை எல்லாம் அனுபவித்து யோகத்தின் வழியாக இறைவன் அடையக்கூடிய ஒரு ரகசியங்கள் அடங்கிய பகுதி மூன்றாம் தந்திரம். அடுத்தபடியாக 4 தந்திரத்தில் தான் மந்திரங்களும் யந்திரங்களும் அடங்கி இருக்கின்றன. யந்திர வழிபாட்டு முறை, இதில் நிறைய சக்கரங்கள் உண்டு. திருவம்பல சக்கரம், ஏரொளி சக்கரம், நவாக்கிரி சக்கரம், இப்படி நிறைய சக்கரங்கள் உண்டு. அந்த சக்கரங்களை எல்லாம் வழிபாட்டு முறைகள், வழிபட செய்யக்கூடிய முறைகள், கிரியைகள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கும். இது நான்காம் தந்திரத்தில் உண்டு. அதனால தான் நான் சொன்னேன், மந்திரங்களையும் யந்திரங்களையும் வைத்து பூஜை செய்து வழிகாட்டக்கூடிய நூல் தமிழில் உண்டு என்று சொன்னால் அது திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் மட்டும்தான் உண்டு. அதன் பிறகு சைவத்தில் பிரிவு, சைவத்திலே இறைவனை அடையக்கூடிய வழிகள், நான்கு வழிகள் இருக்கின்றன. அதைத்தான் நாம் சொல்லுகின்ற பொழுது தாத மார்க்கம், தாச மார்க்கம் சொல்றது, அப்புறம் சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று நான்கு வகையான மார்க்கங்கள், இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்கள் அந்த அதை மையப்படுத்தி பேசக்கூடிய பகுதி ஐந்தாம் தந்திரத்திலே உண்டு. அப்புறமா ஆறாம் தந்திரத்திலே சிவமே குருவாக வந்து அருள் செய்வார். நமக்கு சிவமே குரு, குருவே சிவம். ஆனால் சிவஞான போதத்திலே எட்டாவது நூற்பாவிலே குறிப்பிடுவார், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கடல் செழுமை என்பது மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தில் உள்ள எட்டாவது நூற்பா. இந்த எட்டாவது நூற்பாவினுடைய விளக்கம்தான் திருவாசகம் என்ற ஒரு ஞான நூல். இதை மையப்படுத்தி இதில் தான் அந்த நுட்பம் இருக்கிறது. அப்போ சிவமே குருவாக வருவார், நம்முடைய சகல வகையான ஆன்மாக்களுக்கு இறைவன் மானிட வடிவ சட்டையை தாங்கிக் கொண்டு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தீட்சை கொடுத்து அருள் கொடுப்பான் என்பதுதான் இறைவனை குருவாக வந்து ஆட்கொள்ளும் நிலை. இதை பகுதியை நிறைவாக சொல்லக்கூடிய பகுதி ஆறாவது தந்திரத்தில் இருக்கிறது. அப்பொழுது ஏழாம் தந்திரம், அதிலே சிவபூஜை குரு பூஜை செய்ய வேண்டிய அவசியம், ஆத்மார்த்த பூஜை என்று சொல்லக்கூடிய சிவபூஜை, குருமார்களை பூஜிக்க வேண்டியதனுடைய அவசியம், இதனுடைய நுட்பங்களும் இதனுடைய பெருமைகளும் அதிலே ஏழாவது தந்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எட்டாவது தந்திரத்திலே இந்த உடலில் ஐந்து வகையான உடல்கள் உண்டு, அதாவது காரண தேகம், கஞ்சுக தேகம், குணதேகம், சூக்கம தேகம், ஸ்தூல தேகம், இப்படி அஞ்சு வகையான தேகங்கள் உண்டு. தேகம்னா உடம்பு, இதனால் காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு, குண உடம்பு, சூக்கம உடம்பு, ஸ்தூல உடம்பு என்று சொல்லுவோம். இதை நம்ம வடமொழியிலே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று குறிப்பிடுவார்கள். கோஷம் என்று சொன்னால் உரை என்று அர்த்தம். ஒரு உரைக்குள் ஒரு உரை இருப்பது போல நம்மளுடைய உடம்பிலே ஐந்து வகையான உடம்புகள் உண்டு. இதை பற்றி அதிகமாக விளக்கக்கூடிய பகுதி எட்டாம் தந்திரம். அது மட்டுமல்லாமல் ஐந்தவத்தை சைவ சித்தாந்தத்திலே மிகவும் சிறப்பாக பேசக்கூடிய பகுதி ஐந்தவத்தை. இந்த ஐந்தவத்தை இலக்கணம் என்றே சொல்லுவார்கள். இந்த ஐந்தவத்தினுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் அதிகமாக பேசக்கூடிய பகுதி இந்த எட்டாம் தந்திரத்திலே இருக்கிறது. பிறகு ஒன்பதாம் தந்திரம், இந்த ஒன்பதாம் தந்திரத்திலே திருக்கூத்து, இறைவன் நடனமாடுகின்ற கூத்து வகைகள், அஞ்சு வகையான கூத்துக்களை அவர் குறிப்பிடுவார். அதன் பிறகு பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து, ஸ்தூல ஐந்தெழுத்து, சூக்கும் ஐந்தெழுத்து, அதிசூக்கும் ஐந்தெழுத்து, இந்த ஐந்தெழுத்தினுடைய வகைகள், திருக்கூத்தினுடைய நடராஜ பெருமானுடைய வடிவங்களினுடைய சிறப்புகள், இவற்றையெல்லாம் குறிப்பிடக்கூடிய பகுதி, நிறைய வகை இறைவனோடு அடையக்கூடிய அந்த முத்தி நிலையை பற்றி பேசக்கூடிய பகுதி இந்த ஒன்பதாம் தந்திரம். அதில் மௌன சமாதி என்று சொல்வார்கள், அந்த சமாதி நிலை வரைக்கும் அது கொண்டு செல்லும். இப்படி ஒன்பது தந்திரங்களையும் சிறப்பாக பேசக்கூடிய நூல் நமக்கு திருமந்திரம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கடித்தாடும் தமருகங்கள் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்தாட்டி பொலியோற்றி தம்பளத்தாம் பெருமானை பெற்றாமன்றி, அருமையான அந்த பதியத்தில் தான் அப்படி அடியெடுத்து கொடுக்கிறார். இங்கே அந்த பதிகத்தை இங்கே அருமையாக பாடியவர் இங்கே என்றெடுத்து மண்ணுயிருக்காரலும் மாற்றால் அடுத்தாற்று நன்னெறிக்க நின்றார்கள் வழிவி நரகனையாவண்ணம் தடுப்பானை. ஆகவே நாம் எல்லாம் நரகம் எய்தவாறு பெண்ணுடைய திருமான் திருவடி அடையும்படியாக செய்வது அவனுடைய திருவடிதான். அப்படிப்பட்ட திருவடி இதோ இங்கே பெருமாண்டத்தில் இருப்பதியா என்று காட்டி பேரூரில் கண்டநிலை சிறப்பித்து பாருங்க, பேரூரில் கண்டநிலை சிறப்பித்தனர். இந்த வடிவை தான் இதே நடராஜ பெருமானை அங்கேயும் பார்த்தாராம். ஏன் தடுத்தாட்டி தருமனா தமசைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் தடுத்தாடும் கரதளத்தில் தமருகமும் எரியகலும் கரியப்பாமும் பிடித்தாட்டி புளியூர்ச்சி தம்பலத்தே பேரூரர் பெருமானை புளியூர்ச்சி தம்பலத்தே பெற்றாமன்றி. அப்ப பேரூரில் கண்ட அந்த பெருமானை காட்சியை இந்த புளியூர் தில்லையிலும் கண்டினர். அதை வாங்கிய சேக்கலார் தான் சேக்கலார் இப்படி செய்தார். பேரூரில் ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு இந்த வரி. ஆமா, பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்து அந்த வரிக்கு பொருள் அந்த பேரூரில் அந்த பெருமாள் சுந்தர பாடுவதனால்தான் தனி கூத்தென்றும் நடிப்பானை நாம் மனமே பெற்றவாறு எனும் கழிப்பால் நயந்து பாடி. அந்த பாட்டினுடைய அருமையான கருத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு. மீளாதாருள் பெற்று புறம் போந்து திரிவேதி மேவி தாழ்ந்தே ஆளானவன் தொண்டர் அந்தனர்கள் தாம் போட்டு அமர்ந்து வைகி மாறாத பேரன்பால் பொற்பதிய வணங்கி போய் மரளி வீட தாளாண்மை கொண்டவர்தம் கருப்பரியலூர் வணங்கி சென்று சார்ந்தார். ஏவா மிக விரைவில் எல்லாம் சீர்காழியெல்லாம் தாண்டி திரு கருப்பரியலூர் வந்து வணங்க ஆரம்பித்தார். அதன் பிறகு கூற்றுதைத்தார் திரு கொகுடி கோயில் நன்னி கோபுரத்தை தொழுது புகுந்து அன்பர் சூழ ஏற்ற பெரும் காதலினால் இறங்கி ஏற்றி எல்லையிலா பெருமகிழ்ச்சி மனத்தில் எய்த போற்றிசைத்து புறம் போர்ந்து நம்ம புறத்தணிந்து பதியில் வைகி புனிதரவை தமிழனையும் இன்பம் கூறி சாத்தியமை திருப்பதியும் சிம்மாந்து என்னும் தமிழ் மாலை புனிந்தங்கு சாரும் நாளில். அருமையான பாட்டு சிம்மாந்து சிம்புளித்து தெரியுங்களா, சிம்மாந்து சிம்புளித்துன்னு தொடங்க முடியாத ஒரு பாட்டம். அதாவது நம்முடைய நால்வர் பெருமக்களும் நான்கு நெறிகளில் நம்மை ஆட்படுத்துவார்கள் என்று சொல்றது உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது சரியையிலே ஆட்படுத்துகின்றவர் அப்பர் சுவாமிகள், கிரியையிலே ஆட்படுத்துகிறவர் ஞானசம்பந்தர், யோகத்தில் ஆட்படுத்துவர் சுந்தரர், ஞானத்தில் ஆட்படுத்துவர் மணிவாசகர். என்னையா ஒருத்தருக்கு ரெண்டு மனைவியோட வாழ்ந்தவர் யோகத்துல நம்ம வந்து எங்கேயா சரிப்படுத்துவார் கேப்பான்ல பையன். அப்பர் சுவாமிகள் மனைவி இல்லாதவர், வாத உடைகள் இல்லாதவர், ஞானசம்பந்தர் மனைவியோடு அவர் வந்தார்த்தவர் உடனே கலந்து ஜோதியில கலந்து இவர் தான் ரெண்டு மனைவியோடு வாழ்ந்து விழுந்து கண்ணு போய் இப்படி எல்லாம் இருந்தவர். இவரை போய் யோகம்னு சொல்றீங்க இல்லையா பொருந்துமா என்று கேட்டால் அவர் பொருந்துவதற்கு ஏற்ற பாடம் இப்படி எல்லாம் இருக்கு. இது அப்படியே யோகத்தை சொல்லுது. சிம்மாந்து சிம்புளித்து சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திறம்பாவண்ணம். இது அப்படியே அப்படின்னு கேட்டா அப்படியே உட்காரணும். இந்த உடம்ப முதுக வளைக்கப்படாது. அதனாலதான் நல்லா இப்படி பண்றவங்க இப்படி இருப்பாங்க. இப்ப இந்த அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சிட்டு கூட திருவைந்தெழுத்தை அப்படியே நம்ம மனசுல ஜெயிக்கும் போது நல்லா இப்படிதான் இருக்கும். நேரம் அந்த நெஞ்சு அப்படியே நேரா இருக்கும். ஆனா கண்ணு மட்டும் அப்படி மூடி இருக்கும். அப்படி மூடி நின்று ஜெபிக்கணும். அதான் சிம்மாந்து நல்ல நேரா நிமிர்ந்து சிம்புளித்து கண்களை மூடும். ஆனா உள்ள என்ன நினைவு இருக்கணும், நாம் எந்த குருநாதனை கொண்டு நாம் அந்த இது பெற்றமோ அந்த குருநாதன் திருவடியை வணங்கி அந்த பெருமானியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குருநாதன் சொல்லுவாங்க அந்த இதை சொல்லுவது. அப்படி திறம்பா சிந்தையினில் வைத்து வந்து அந்த பெருமானை மனதிலேயே கொண்டு வைத்து திறம்பா வண்ணம் வேற எந்த ஞாபகம் வரக்கூடாது. தினமணியை கீழே போட்டாங்கன்னா சேத்துல போட்டாங்கன்னா அதெல்லாம் அப்புறம் தான் எடுத்துக்கணும். அது தினமணி வந்திருக்க போய் எடுத்துட்டு வாங்க கூடாது. சிவசிவ நல்லவா திறம்பா வண்ணம் அப்படியே அந்த கண்மூடி அந்த பெருமானை கண்டுகொண்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து மாறாமல் திருவேந்தெழுத்தை ஓதியவாறு திறம்பா வண்ணம் கைமாவின் உரி போர்த்து உமை பெறுவ கண்டானை. அப்படியெல்லாம் நாம் இருந்து காண வேண்டிய அந்த பெருமானை கருப்பலூரில் கொய்மாவின் மலச்சோலை குயில்பாட மயிலாடும் கொகுடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரி. பெருமான் எப்ப இனிமை தருவான்னாரு, அது மாதிரி சிம்மாந்து சிம்புளித்து திறம்பாவண்ணம் அந்த உள்ளத்துல அடக்கி அந்த பெருமானையே நினைந்து கொண்டிருக்கின்ற பொழுது வருகிற இன்பம் அதான் நான் பெற்ற இன்பம் பெருகையுடைய. இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் பாடியமையினால் தான் இவரை என்ன சொல்லுகிறோம், என்ன யோக நெறிக்கு நமக்கு ஆட்படுத்துகிறார். அதனால் இந்த அருமையான இப்படியே அதுல பல பாட்டு இருக்கு, இதோட அதை வைத்துக் கொள்வோம். எனவே இந்த அருமையான பாட்டிலே பாடலை எடுத்து பாடினாராம். பாடி மீண்டு புகு புண்ணியனார் போம்பொழுது நினைந்து மீண்டு புகின்றார் தலைக்கலன் எடுத்து போற்றி திருப்பதியும் பாடிய செந்தங்கை தேவ பெருமானார் தம் கோயில் வாயில் உருப்பொலியும் ஐற்புலகம் பிரபத்தாழ்ந்தே உள்ளணிந்து பணிந்தேத்து உருகுமன்பால் பொறுப்பறையன் மரப்பாவை எடப்பாலானை போற்றி வைத்து புறம்போந்து தங்கி பூமென் கருப்பு வயல் வாழ்கொடி புத்தூரை நீங்கி காணாட்டு முள்ளூரில் கலந்த போது திருவாழ்கொடி புத்தூரை விடுத்து திரு காணாட்டு முள்ளூருக்கு சென்றாராம். அங்கு சென்று முள்ளூரை சாரும் போது கண்ணுதலார் எதிர்காட்சி கொடுப்ப தூணாழ்மென் மலர் கொண்டு சடையார் செய்ய துணைப்பாத மலர்கண்டு தொழுதேன் என்று வானாளும் திருப்பதியும் வள்வாய் என்னும் வந்தமனின் தொடைமாலை மலரச் சாத்தி. பாருங்க, அந்த ஊரை அடைந்த போது என் பெருமானை நான் கண்டு தொழுதேன் என்ற அமைப்பில் பாடுகிறார். அப்ப என்ன தெரியுது கேட்டா, அந்த ஊரை அணுக பெருமான் காட்சி கொடுத்தார் என்று தெரிகிறது. எல்லாம் உயிர்த்துணர்வு தான், நேர வெளிப்படையாக சொல்லுகின்ற சிலதான். இந்த மாதிரி நுணிக நுணிக ஆய்ந்துதான் அவர் சைக்கிளார் எழுதுகிறார். இப்படியாக அங்கே சென்று சென்றாராம். சென்று அந்த பாடலை பாடினார். எத்திசையும் தொழுதேர்த்த மத்த யானை எடுத்து எதிர்கொள் பாடியினை அடைவோம் என்னும் சித்தநிலை திருப்பதியும் பாடி வந்து. பாருங்க, இப்ப இந்த சில பாடல்கள் பெருமான் திருமுன்னிலிருந்தே பாடியது, சில பாடல்கள் இந்த கோயிலை அடைகின்ற பொழுது பாடியது. அது எப்படி கண்டுபிடிச்சு கேட்டா, அந்த பதியம் தான் மத்

0: யாரும் இல்லை சிந்தையுள் வைவின் வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் பம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே அப்படியான இந்த பாட்டு எங்க பாடணும் போகும்போது பாடணும்னு தெரியும் ஏன் அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதை அடைவோம் என்று சொன்னார் அடையில எனவே அந்த திருக்கோயிலை கண்டு செல்லுகளும் பொழுது பாடியது அப்போ கோவிலின் உள்ளே சென்று பாடிய பதியங்கள் பல அப்படி சென்று போயிருந்த பொழுதே பாடிய பதியும் இதெல்லாம் அந்த பாட்டை இந்த கருத்தை வைத்துக் கொண்டேதான் இதெல்லாம் அருமை அந்த பாட்டு அருமையான செத்த போதில் யாரும் இல்லை சிந்தை உள்வையும் எல்லாம் இருக்கும்போது தாத்தா மாமா அல்லது எதோட்டுக்காரர் ஐயா அதெல்லாம் இருக்கும் அது போட்ட உடனே முடிஞ்சு போச்சு சார் அவர் காரியம் முடிஞ்சு போச்சு உடனே அடுத்து என்ன கேட்பான் எப்ப எடுக்கிறாங்கன்னு தான் கேட்பான் ஏன் யாரு பட்னியா கிடக்கிறது சிவ சிவ அதனால் இப்படியெல்லாம் கோவிந்த அமைப்பை சொல்கிறது அப்புறம் மத்த யானை என்று எடுத்து சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே சென்றார் அத்தர் தமையை அடிவணங்கி அங்கு வைக அருள் பெற்று திருவேள்விக்குடியில் எழுதி திருவேள்விக்குடிக்கு போயிட்டார் அங்க மூப்பதிலையனும் பதியம் பாடி அங்கே அந்த பதியத்தை பாடினார் காட்டு நல் வேள்விக்கேலும் வேள்விக்கோலம் கருத்துர வணங்கி காதல் நாட்டிய உள்ளத்தோடு நம்பி ஆரூரர் போற்றி ஈட்டிய தவத்தோர் சூழ அங்கு நின்றேகி அன்பு கூட்டியாட்கொண்டார் மன்னும் தானங்கள் இறங்கி போந்து திருவேள்விக்குடி போனவர் அங்கிருந்து பல பதியங்களையும் அப்படி பல இடங்களையும் போயிட்டு இருக்கலாம் போய் எஞ்சாத பேரன்பில் திருத்தொண்டருடன் எய்தி தம்சாரும் கரிமடத்தார் இடம்பலவும் நயந்தேத்தி அங்கு அருகில் உள்ள பல பதிகளையும் அணங்கியவர் நேர திருவாரூர் போனாராம் மஞ்சாரும் பொடிலுடுத்த மலத்தடங்கள் பொடிசூடும் செஞ்சாலி வயல் மருத திருவாரூர் சென்றடைந்தார் அப்ப திருவாரூர் இருந்து புறப்பட்டவர் இந்த பதிகள் எல்லாம் வணங்கி மீண்டும் திருவாரூர் அதனாலதான் சொல்லுகிறோம் இப்ப ஞானசம்பந்தர் தம்முடைய தலையாத்திரை எப்படி அமைத்தார் காழியை மையமாக வைத்து அமைத்தார் தன்னுடைய வீட்டை வைத்து ஊருக்கு வர்றது வழிபாடு செய்யறது வெளியில போறது வழிபாடு செய்யறது மீண்டும் ஊருக்கு வந்துடுறது போய் வழிபாடு செய்வது மீண்டும் ஊருக்கு வந்து இந்த மாதிரி நிலைமையில அவர் செய்தார் நாவுக்கரசர் எந்த ஊரையும் மையமாக கொள்ளல காடிட்டே போயிட்டார் யாதானும் நாடாமான் ஊராமான் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவான் அவர் ஒரு மையமா வச்சே பாடி அக்கா போனாங்க அவ்வளவுதான் ஈண்டாளுமா எனக்கு எந்தையுமாயின்னு திருப்பாதிருப்பதி உள்ள பெருமான் தோன்றினார் தோன்றா துணையாக இருக்கின்ற பெருமான் திருவருள்ள அப்படியே என்ன சோழ நாட்டு தலங்கள் குங்க நாட்டு தலங்கள் அப்புறம் வடநாட்டு தலங்கள் திருக்கைலாயமே சென்று வந்து மீண்டும் திருவையாறு சோழ நாட்டு திருப்பதிகள் என்று இப்படி வணங்கிட்டு வந்துடுற ஒரு இடத்தை மையமாக கொண்டு தன் தலையாத்திரையை வைத்துக் கொள்ளவில்லை மணிவாசியர் ஏதும் அறியேன் பராபரம் ஏன் சேக்கிழார் வரலாறு அமைத்திருந்தால் அருமையா ஐயா அவர் திருப்பெருந்துறையை மையமாக கொண்டு பாடினார் சென்று வந்தார் என்று சொல்லியிருப்பார் அல்லது உத்தரகோசம் ஒன்னும் தெரியும் உத்தரகோசம் அங்கைக்கு அரசி சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே பாவம் அப்படியே அவருடைய வாழ்க்கை இதெல்லாம் கூட காட்டணும் பெரிய புராணத்தில் காட்டணும் இந்த நால்வர் தலையாத்திரை எவ்வாறு செய்தவர்கள் ஞானசம்பந்தர் தான் தோன்றிய ஊரை மையமாக கொண்டு திருப்பதி செலவு நினைப்பு செய்தார் நாவுக்கரசர் அவ்வாறு வைத்துக் கொள்ளாமல் சென்றிடங்களெல்லாம் சென்று வந்தவாறு அமைத்துக் கொண்டார் சுந்தரர் திருவாரூரை மையமாக கொண்டு சென்று வந்தார் மணிவாசரை பற்றி பெரிய புராணத்தை இல்லாதனால அதுக்கு விட்டுருவோம் அப்படிதான் செய்வேணாமா அப்படிதான் சரியா இப்படித்தான் இருக்குன்னு யாராவது சொல்லிடணும் புளிஞ்சு சொல்லணும் இப்படி எல்லாம் சென்றவர் இப்ப திருவாரூர் சென்றார் சரி திருவாரூர் சென்றவர் என்ன செய்தார் செல்லம் அலி திருவாரூர் தேவரோட முனிவர்களும் அல்கு திருக்கோபுரத்து வந்திரஞ்சி உள் புக்கங்கு எல்லை இலா காதல் மிக எடுத்தவளர் கை குவித்து பல்கு திருத்தொண்டருடன் பரபர திருமணம் அணிந்தார் நேர திருவாரூர் பெருமானி போய் பாருங்கிறார் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே அது முன்ன சொன்ன போது அதுவா இப்ப அது சொல்லல ஆனால் அந்த மன அந்த எண்ணத்தில் இருப்பார் பெருமானி போய் வணங்கினார் செல்லம் அலி திருவாரூர் தேவரோட முனிவர்களும் மல்கு திரு கோபுரத்து வந்திரஞ்சி உள்புக்கங்கு எல்லை இலா காதல் மிக எடுத்த மலர் கை குவித்து பல்கு திரு தொண்டருடன் பரமர் திருமுன் அணிந்தார் இதோ வன்மீகநாத பெருமான் திருமுன்னிலே அப்படியே சென்றாராம் மூவாத முதலாகி நடுவாகி முடியாத சேவாரும் கொழியாறு திருமூலட்டானத்து ஓவாத பெருங்காதலுடன் இறங்கி புறம்போந்து தூவாத புகழ் பறவை ஆத்திரு மாளிகை சேர்ந்தார் பாருங்க பதியம் பாடியிருப்பார் ஆனா தெரியல அதனால விட்டுட்டாரு போனார், திருவாரூர் பெருமானை வணங்கினார், வணங்கி வளம் வந்தார், நேரம் மாளிகை போட்டார், எங்க பறவையா இருக்கிற மாளிகைக்கு போட்டார். இப்படி அவர் சென்று சேர்ந்தார். பொங்கு பெருவிருத்தியனோடு பொறிகுழலார் பலர் போற்ற பங்கையக்கன் செங்கனிவாய் பறவையார் அடிவணங்கி எங்களையும் நினைந்தருளிற்றன எம்ப இனிதளித்து மங்கை நல்லார் அவரோடு மகிழ்ந்துரைந்து வைகினால் அருமையினும் அறிவித்தார். சேக்கிடார் சேக்கிடாரே பெரிய பாராட்டுறதுக்குரியதில்லை, நமக்கு என்ன தகுதி இருக்கு, இருந்தாலும் போற்றி மகிழும். நம்மை பாராட்டணும்னு சொல்லக்கூடாது, பாராட்டணும்னா நம்மோடு ஒத்தவர்களை பாராட்டலாம், நம்மினும் உயர்ந்தவர்களை போற்றி மகிழலாம். பாராட்ட என்ன யோகியதை நமக்கு இருக்கு, ரொம்ப அப்படியே நம்ம அட்டுக்காரராவது போற்றி மகிழும். இப்ப நேர மாளிகைக்கு போனாராம். போனா இது எப்படித்தான் சொல்ல முடிஞ்சதோ கேட்டா, பறவையார் இந்த தரம் எப்பவுமே எங்கேயும் போனா விரைவில் வந்துடுவார், இந்த தரம் கொஞ்சம் நீட்டிட்ட தலையாத்திரை போயிட்டு வந்தார். போன உடனே என்ன அப்படின்னு கேட்டிருக்கார், ஏதோ நான் ஒருத்தி இருக்கிறேன்னு நினைச்சீங்க, எங்களையும் நினைந்தருடிட்டு. என்ன போனவர் பல நாட்களா பிரிஞ்சிருந்துட்டார, ஏதோ இங்க ஒரு கட்டை இருக்குங்கிறதையும் பார்க்க வந்தீங்க அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க. அதனால அது மாதிரி எங்களையும் நினைந்தருடிட்டு அருமையான தமிழ்ச்சல், ஏதோ நான் ஒருத்தி இங்க இருக்கிறேங்கிறதுனாலே நினைக்கும் உங்க திருவுள்ளத்துல இருக்குது. இவர் என்ன பண்ணிருப்பாரு, இவரும் சிரிச்சிருப்பார் அவரும் சிரிச்சிருப்பார், எஞ்சிய வெள்ளி தெரியல் காண என்ன இதெல்லாம் கூட சேர்க்கிறார். எப்படி சொல்லுகிறார், இது மாதிரி ஞானம் சொல்ல முடியாது, ஏன்னா கல்யாணம் ஒன்னே போட்டுது, அப்ப இருக்கு இல்லவே இல்ல, மணிவாசருக்கு இல்லவே, சிவனே அரியேன் பராபரவி இல்லவே இல்லை, இவருக்கு தான் இருந்தது. அதனால அந்த வரி ரொம்ப அருமை, எங்களையும் நினைந்தருளிற்று. நீங்க அதை படிக்கும்போது சத்தம் போடலாம் படிக்கக்கூடாது, சிவ சிவ, ஏன்னா அது அறக்குள்ள இருந்த விஷயம். அதனால ஏதோ எங்களை நினைந்தருட்டு அப்படி சொன்ன உடனே அவர் என்ன, அவர் சிரிச்சிருப்பார், இந்த அம்மாவும் சிரிச்சிருப்போம், அவர் சிரிச்சுக்கிட்டே உள்ள இந்த கண்ணாலியானும் கண்டேன் காண்கிற அந்த காட்சியை கூட காண வைத்தார். இந்த அருமையான தொடர் ரொம்ப அருமை. இப்படி உள்ளே சென்றார்லாம். நாயனார் முதுகுண்ட தமக்களித்த நன்னிதியம் தூயமணி முத்தாற்றில் போவிட்டேன் துணைவரவர் கோயிலின் மாளிகை மேற்பால் குளத்தில் அவர் அருளாலே போயெடுத்து கொடுபோத போதுவா என புகழ. சில நாட்களுக்கு பின் அதை போடல, அவரு நாமம் போடணும், படிக்கிறவன் நீ மாதிரி என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் தெரியாத உள்ள போனா எங்களையும் நினைந்தாங்க, அப்படியே இருந்தாங்க. ஒரு நாலு நாலஞ்சு நாள் போச்சு, ஒரு செய்தி அல்ல அப்படின்னா, என்ன பெருமான் திருமது குண்டத்துல எனக்கு வேண்டிய 12,000 பொன் கொடுத்தார் அப்படின்னு உடனே, நீ இதை கொடுத்தான்னு சொன்ன உடனே பறவையாருடைய முகத்தையும் காட்டணும், ஒலியும் ஒலியும் இவன் காட்ட போனான் இல்ல அப்படின்னே மகிழ்ச்சி அப்படிங்களா. இதை அடியேன் அங்கிருந்து கொண்டு வருவதற்காக பெருமான விண்ணப்பித்து அங்க இருக்கிற ஆற்றில் இட்டு குளத்தில் எடுத்துக்கேன்னு சொன்னார். பறவையார் முகத்தை காட்டணும், இதான் பெரிய பிரான ஒலியும் ஒலியும் காட்டணும்னா நம்ம மாதிரி இருக்கிற ஆளை வச்சு காட்டணும், வழியில போற பயிலாம் காட்டக்கூடாது. உங்க வெறும் சாதாரண ஆளா யாங்க, அதனால எப்படி காட்டினேன், பறவை முகத்தை காட்டுவது. இது 1,000 போட்டு கொடுத்தா அது அங்க இருக்கிற ஆத்துல போட்டிருப்பா, உங்க ஊரு குளத்துல எடுத்துக்கலாம்னு சொன்னார்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு, அத போடாம வந்தாரா மடியில கட்டி வந்தாரா சொல்லுது. அடியேனும் போட்டுட்டு வந்தேன்னாரு, போட்டுட்டு வந்தேன்னு சொன்னோன்னு சொல்லுவா, இப்படிதான் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடிக்கலாம் சார், நடிக்கலாம் அதை வச்சிருக்கேன். எனவே நம்ம இந்த குளத்துல எடுத்துட்டு வரலான்னு சொல்லி அழைச்சாராம். என்ன அதிசயம் இதுதான் என் சொன்னவார் என்று மின்னிடையார் சிறுமுருவலுடன் விளம்ப. ஆயில் அந்தம்மா ஒன்னும் சொல்லல, சொல்றதுக்கு என்ன இருக்கு, போட்டார் இனிமே வந்தா வரவுல வைக்க வேண்டியதா, வராது செலவுல வைக்க வேண்டியதா, அதனால ஒண்ணுமே சொல்லலையா, என்ன அறிவிப்பாடு தெரியுங்களா, இதெல்லாம் தான் அனுபவிக்கிறது. கொஞ்சம் நேரம் ஆகுது சொல்லப்படாது, நாங்க முடிச்சிடறோம். ஆனா இதெல்லாம் 100 எங்க நம்ம எல்லாம் சேர்ந்து 12 மன்றத்தோட சேர்ந்து அனுபவிக்க போறோம் இல்ல, அதனால இதான் நமக்கு நாம அதனால அனுபவிச்சிருந்தா அனுப்பிச்சிருவோம், இல்லன்னு சில பாட்டு தாண்டி போடுவோம் பட்டுன்னு, அதனால நாம ஓடுபோய் ஓடிடுவோம், நிக்கும் போது நினைவோம். அதனால இது மாதிரி இருக்கும்போது அதை போய் எடுத்துட்டு வான்னு சொன்னோம்னு அந்த பாப்பா அந்த பறவையார் மூர்த்தியும் காட்டி இவர் மூர்த்தியும் காட்டணும்னா தனியா தெரியும், போய் எடுத்துட்டு வரலாம் வா போவோம் சொன்ன உடனே இது என்ன பண்ண, வெளியில பக்கம் சொல்லவும் முடியல இப்படி போட்டு வருவாங்களான்னு இல்ல அப்படின்னு சொல்லும் போது மனசுல அந்த மாதிரி இருப்பேன், என்ன 12,000 போகணும், இது 80 கிடைக்காது, அடியோருக்கு எங்க கிடைக்க போகுது சரிங்களா, அதனால கிடைக்காது அப்படி இருக்க சரின்னு பொறுப்பிட்டாங்க ரெண்டு பேரும் சரிங்களா. அப்போ இப்ப என்று ஆங்கவரும் உடன் போல அளவிறந்த விருப்பனுடன் பூங்கோயில் உள்மகிழ்ந்த புராதனரை புக்கிரஞ்சி அருமை. நேரா போகல, பெருமாண்ட போனார், போய் என்ன சொல்லிருப்பா,
1: அன்னைக்கு சொன்னீங்க திருமது குண்டத்துல அதை நம்பி வந்துட்டேன், கூடவும் வர்றா பாத்துங்க. அதனால நான் மட்டும் தனியா இருந்தேன்னா நடந்தது நடக்கிறது போட்டுலாம். இப்ப கூட வேற வர்றாங்க. அதனால போய் பணிவா விண்ணப்பித்து செஞ்சிருப்பார் யாரு பெருமான்கிட்ட என்று சொன்னே. அவர் புராதனரை புக்கிரஞ்சி ஓங்கு திருமாளிகை வளம் வந்தங்குடன் மேலே வாங்கு திரு குலத்தணிந்தார் பறவையார் தனித்துணைவர். இப்ப தெரியும் நமக்கு திருவாரூர் எல்லாம் போயிருக்கிறோம் சரிங்களா. அதனால நம்ம திருவாரூர் இப்ப கூட போய் வழிபாடு செய்திருக்கோம். அந்த பாந்தி வேலை இருப்பதுனால பண்ணும். அது இருந்த பொழுது திருவாரூர் அந்த குளம் என்னால இருக்கு பெரிய குளம். அந்த மாதிரி திருவிசிப்பா திருவாரூருக்கு இருக்குது. ரெண்டே பாட்டு தான் இருக்கு. எப்படி எல்லாம் பல பாட்டு போயிருக்கு. இருந்தாலும் அந்த ரெண்டு பாட்டையாவது நம்ம அங்க திருமுன்னில படிக்கணும். அதான் திருவிசைப்பா பாடல் பெற்ற பதிகளை பார்த்தோம்னா அந்த இடத்துல போய் அந்த பதியத்தை விண்ணப்பிக்கணும். அதான் மிக முக்கியம். ஆமா, அதனால் ஏற போய் பெருமாள் முன்னில உட்கார்ந்து அந்த ரெண்டு பாடலை படிச்சுட்டு அப்புறம் ஆகவே அது முடிச்சிட்டு வந்தா பெரிய குளம் தெரியும். பெரிய குளத்துல என்ன செய்யறாங்க இப்ப ரெண்டு பேரும். ஆங்க அளவு புராதனரை புக்கிரிஞ்சி ஓங்கு திருமாளிய வலம் வந்தங்குடன் மேலே பாங்கு திரு குலத்தணிந்தார் பறவையார் தனித்துணைவர். மற்றதனில் வடகிழ்பால் கரை மீது வந்தருளிங்களா. வடகிழக்கில் இருக்கிற அந்த கரையில வந்து முற்கிழையார் தமை நிறுத்தி என்ன வந்தாலும் குளத்துக்குள்ள அம்மா வளர்த்திட்டு போலாமா. அதனால பதுசா மேல நீர் நான் கீழே இறங்கி போறேன். முனைப்பாடி திரு அதெல்லாம் கூட சொல்லுகிறது. இத்தனையும் வேண்டும் எமக்கேலூர் எம்பாவா. நீ இறங்குன்னா புடவை நினைச்சுக்கிறது இல்லைங்களா. ஏ மாண்ணா பேசிய கொஞ்சம் சுருக்கலாம். பெண் சுருக்குவாங்களா இவசீத. அதனால நீங்க கரையிறது நான் எத்தனை சொல்லுகிறேன். இங்கெல்லாம் மாண்டவங்க அமைச்சர்னே கருத முடியல. நம்மோட கூட நமக்கு முன்னால இருந்து அப்பா எல்லாம் விளங்கிட்டீங்களாப்பா, நல்லா விளங்குச்சா, நல்ல வரலாறு தெரியுதா அப்படின்னு சொல்ற ஒரு புண்ணியமானா இருக்க. அந்த அம்மா வாங்க நிறுத்தி வச்சுட்டு ஆமா வந்த அருளி ஆமா குளத்தில் இழிந்து சரிங்களா. இவரு அந்த அம்மா மேல கரையில் இருக்க இது குளத்தில் இறங்கினாராம். அத்தை நாள் இட்டெடுப்பார் போல் அங்கு தடவுதலும். இங்க தேக்கிலாரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டார். யார் பக்கம் பறவை யார் பக்கம்னு இப்போ இதுவரைக்கும் சுந்தர பக்கமா இருந்தார். கொஞ்சம் சிரிப்பா இருக்கிட்டு மேலே நினைச்சு வரலாறுன்னு என்ன இனி அங்க திருத்தொடுப்பாம்னு என்ன நகைச்சுவை இருக்கக்கூடாதா. நகைச்சுவை இருக்கு அதனால என்ன இவரு அது கூட அவர் சரி இப்ப எப்படி எடுக்கிறாராம். இப்ப திடீர்னு நமக்கு பையிலிருந்து கீழே விழுந்து உடனே எவ்வளவு எடுப்போம் அது மாதிரி எடுக்கிறாராம். என்ன அர்த்தம், என்னைக்கு போட்டுட்டு எங்க போட்டுட்டு இங்க எடுக்குது பாத்தியா என்ற அர்த்தம். அப்பொழுது போட்டு எடுப்பார் போல இது ஏன் காட்டணும் சொல்லவா. இது பறவையா கொஞ்சம் தெரியுது. அதனால இப்படி அப்பொழுது போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம குனிஞ்சோம் ஏதாவது ஒரு ரூபா விழுந்து வச்சுங்க எடுக்கிற மாதிரி எடுக்கிறாராம். ஆனா போட்டது என்னைக்கோ அது எங்கேயோ எடுக்கிறது இங்க இன்னைக்கு தாண்டி நாளும் தாண்டி இடமும் தாண்டி எடுக்கிறார்.
2: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
3: அருள்வடிவாயிய பாலகுசாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே இந்த சிவ தர்மோத்தர என்கின்ற இந்த ஞான நூலிலே பல விசிட்ட காரணவியல் என்கின்ற இயலிலே எளிமையாக சிவஞானத்தை பெறுவதற்கு ஒரு வழி சொல்லுகிறார். உழவு தொழிலாலும் மற்ற சமையல் முதலானவற்றினாலும் பாவங்கள் வரும். அந்த பாவங்கள் சிவனடியாரளுக்கு திருமுது செய்வதிப்பினாலே அந்த பாவம் வராமல் போகும். உணவையே தினந்தோறும் இது சிவனடியாரளுக்கு ஆக வேணும்னு நினைச்சு செய்யணும். தனக்குன்னு சமையல் பண்ணினானா அவன் பிராமணனை கொன்ற பாவத்தை அடைகிறான். அண்ணன் தன்னை குறித்தே ஆக்குமவன் அந்தனன் தன்னை வதைத்தானுக்கு ஒத்தான். சைவ சமய நெறி அண்ணன் தன்னை குறித்தே ஆக்கும். இது எனக்கு என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கும் ஆக்கணா போச்சு. சிவனடியா அப்படி அந்த மாதிரி இப்ப ஐக்கியம் கிடைக்கணுமே, சிவனடி அருள் கிடைக்க வேணும்.
4: அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்.
3: இப்ப நாயன்மார் இளையான்குடிமார நாயனார் முதலான நாயன்மார்லாம் எப்படி அருளை பெற்றார்கள்? இப்படித்தான் பெற்றார்கள். எப்படி பெற்றார்கள்? இப்படித்தான் பெற்றார்கள். அடியவர்களுக்கு அமுது செய்வித்து, அடியவர்களுக்கு அமுது செய்வித்து, அதனாலே அருளை பெற்றார். இலகுவா விளங்குதா? அதனாலே பாவம் போக வேண்டுமானால் திறந்தோறும் சிவனடியார்களுக்கு சமைக்கிறதுல பாவம் இருக்கான், வந்து உழவு தொழில் செய்யறதுல பாவம். அதனாலே அன்னத்தை வந்து இது அடியவர்களுக்கு ஆக வேணும் என்று சமைக்க வேணும். உண்மையான சைவ சித்தாந்தம், சைவாசாரம் மரபு ஒளியாக வந்தவர்கள், சைவ மரபிலே வந்தவர்கள் தினந்தோறும் அயாலே அரிசியை அரிக்கும் போதும் சரி, அதை உலையில போடும் போதும் சிவநாமத்தை சொல்லி இது சிவனடியார்களுக்கு ஆக வேணும் என்று செய்யவும் என்று வாச்சுக்கிட்டா தேவலாம். அடியார்கள் வந்து கிடைச்சா நல்லது, கிடைப்பது அரிது. யாராவது ரெண்டு அடியவர்களுக்கு பர்மனண்டா போடுறேன்னு இது வாங்கிக்கணும் லைசன்ஸ். ஆகையினாலே அப்படி அந்த மாதிரி எல்லாருக்கும் அது அமைவது ஆச்சரியம், எல்லாருக்கும் அமைவது ஆச்சரியம். நிறைய தவம் பண்ணினவர்களுக்கு அது வாய்க்கும். அடியார்களுக்கு திருச்சொண்டனாயனார் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுவார். அடியவருக்கு அமுது செய்விப்பார், ஒருவரையும் காணவில்லை என்று தேடி போனார். நீங்கள் வந்ததை அறிந்தால் மிகவும் மகிழ்வார், வந்து விடுவார், இருங்க அப்படின்னாங்க. அவர் வந்த சாமியார் சரியான கராக்கி, நான் அப்படிலாம் அங்க இருக்க மாட்டேன், அங்க ஆத்தி மரத்துக்கடியில் இருக்கிறேன், வந்து அங்க வர சொல்லு. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் வாய்ப்பது என்றால் சாமானியம். அதனாலே வந்து தான் பட்டினி இடந்து அடிவர்கள் சாப்பாடு போட்டார்கள். இந்த சிவ தர்மத்தை அப்படியே கதையா சொல்லுது பெரிய புராணம். சிவ தர்ம கதை பெரிய புராணம், சிவ புண்ணிய கதை பெரிய புராணம், பெரிய புராணமா? ஆமா, அதுதான் பெரிய எதை சொல்லுகிறது? சிவ புண்ணியத்தையே சொல்லுகிறது. இவர் சிவனடியாருக்கு திருமுது செய்வித்தார், இவர் சிவாலயத்துக்கு திருவிளக்கிட்டார், இவர் சிவாலயத்திலே துகமிட்டார், இவர் சிவனடியாருக்கு பொருளை வாரித்தந்தார் என்று சிவ தர்மமா சொல்லுவது. சிவபுண்ணியம் தானே பெருசு, அதனாலே அது பெரிய புராணம். சிவபுண்ணியம் தானே பெருசு, அப்படி சிவபுண்ணியத்தையும் சொல்லுவதனாலே அதுக்கு பெரிய புராணம். சிவபுண்ணியத்துக்கு மேல பெரியது கிடையாது, அதை சொல்லுகிற நூலுக்கு பெரிய புராணம் தானே, இதுல என்ன யோசனை? ஆகையினாலே இப்படி புறத்தில் மக்கள் வேளாண்மை தொழிலை செய்யும் போது கலப்பையால் நிலத்தை உழுகிறார்களா, அதனால் மண்புழு எறும்பு முதலிய சிறு உயிர்கள் இறக்கின்றன. இங்கன ஐவக தொழிலார் பாவம் நேர்கின்றது. அகத்தில் மகளிர் துடைப்பத்தால் வீட்டை பெருக்கி துப்புரவு செய்யும் போது வீட்டில் ஊர்முதிரி எறும்பு மூட்டை பூச்சி போன்றவையும், மருந்து அடிக்கும் போது கொசு சிலந்தி பூச்சி கரப்பான் பூச்சி போன்றவையும் சாகின்றன. இங்கனம் அங்கும் ஐவகை தொழில் பாவம் உண்டாகிறது. சிவபுரானை வணங்குதல், தீ வளர்த்து சிவவேள்வி செய்தல், சிவாகம நூலை கற்பிக்க ஆசாரையும், சிவசமய தலைவியை துறவியையும் தினமும் வழிபாடு செய்து அவர்களுக்கு வேண்டுமென உதவுதல் போன்ற புண்ணிய செயல்களால் சிறு உயிர்களை சாக பண்ணுதலாம் பாவத்தை இல்லறத்தார் போக்கிக் கொள்ளலாம். இதனாலேயே பாவம் வருதுங்கிறாங்க, செய்ய தினமும் செய்ய வேண்டியது, இதனாலேயே பாவம் வருதுங்கிறாங்க, அதையே செய்கிறாங்க. அட்டவை தன்னை சொன்ன நால்வரும் அருந்த அன்பால். அட்டவை என்றால் சமைத்த அன்னத்தை, சமைத்த அன்னத்தை நால்வரும் அருந்த. நால்வரும்னா சிவபெருமான், சிவஞானி, சிவாக்கினி, சிவனடியார்கள். சிவாக்கினி, சிவபெருமான், சிவனடியார், சிவபெருமான், இப்படி நால்வரும். அட்டவை தன்னை சொன்ன நால்வரும், சிவபிரான், சிவாகம நூல் கற்பிக்க ஆசிரியன், சிவ யோகி, சைவத்துறவி ஆகிய நால்வரும் உண்ணும்படியாக செய்தல். அட்டவை தன்னை சொன்ன நால்வரும் அருந்த அன்பால் இட்டுமிக்கு அதனை உண்கை. இப்படி நால்வரும் உண்ட பிறகு உண்ண வேணும், நாலூர் உண்ட பிறகு உண்ண வேணும். அப்படி உண்ட பிறகு உண்ணாமல் உண்பது கட்டம். கட்டமும் கடுவும், கடுவும்னா விஷம், கட்டம்னா மலம், ஆவி கழிந்தவும் காயந்தான் ஒட்டிய உடலில் தோன்றும் புழுவும் என்று ஒழிக ஓர்ந்தேன். இப்படி நால்வருக்கு அமுது செய்விக்காமல் சாப்பிடுகிற உணவு, நால்வருக்கு அமுது செய்விக்காமல் சாப்பிடுகிற உணவு சொல்லவே வேண்டியில்லை, விளங்குதா? அதனாலே அவர்கள் நான்வரும் உண்ட பிறகு உண்ணவும். அதனாலே வந்து உண்ணும் போது மானசீகமாக சிவனை வேதனம் அதான் யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடினார். அது மாதிரி வாய்ப்பு அமையன் எவ்வளவு கஞ்சத்தனமா இருக்கிறாப்ப. உலகத்துல சாதாரண எச்சு கையினாலே காக்கா ஓட்டார், அது ஏதாவது ஒட்டி இருக்கிற வருக்கு உதிர்ந்து போச்சுன்னு என்ன பண்றது? அப்படி கஞ்சத்தனமா இருக்கிறேன், என்ன கொண்டு போவானோ? அதனாலே இந்த ஈகை என்பதும் அந்த ஈகையும் சிவஞானிகளுக்கு சிவனடியாரு செய்கின்றதும் நம்முடைய சித்தாந்தம் சைவ சமயம் தெளிவாக. மற்றைய சமயவாதிகள் இந்த நெறியில வராதவர்கள் யாருக்கோ எங்கேயோ போட்டுட்டு போவான், எங்கேயோ போட்டுட்டு போவான். அது என்ன பின்னாடி வருது? அதுவும் வருது, அதுவும் வருது. எங்க போடுறா அது என்னமா போகுதுன்னு ஆவி கழிந்த ஊங்கிறாரு. அந்த மாதிரி அடியார்களுக்கு போடாம சாப்பிடு, அதனால முடிஞ்சவர்களையும் பாருங்க. அப்படி தலத்துழல் கூலி வேலை சந்தையிற் கொண்டு விற்கை குலைத்ததொரு கூட்டும் கோபம் சத்தியங் கூறல் உள்ளும் அலக்கிடன் மெழுகல் அங்கி ஆக்கல் நீர் அரிசி என்றே இலக்கிய தியம்ப பத்தும் தமக்கு நீர் பாவம் கட்டும். இது எப்படின்னா நிலத்தை உழுதலும் ஊதியம் பெற்றுக் கொண்டு பெற்ற ஊதியத்திற்கு தகுந்த அளவில் செய்தலும் அந்த ஊதியத்துக்கு தகுந்த அளவிலே வேலை செய்யாமல் ஏய்ப்பது, நாய் குறைப்பது போல பிறர் மனம் புண்பட பேசுதலும், நாய் குறைப்பது போல பிறர் மனம் புண்பட பேசுதலும் பிறர் மீது கோபம் கொள்ளுதலும், பிறர் மீது கோபம் கொள்ளுதலும் அதுதான் மூல காரணமே. பாவத்துக்கு மூல காரணம் இது. ஞானிகள் சாந்தமாக வைதவனையும் வாழ்த்து வரல என்றால் அப்புறம் என்ன சொல்ல வேணுமா? வைதவர்களையும் செய்போல் இருப்பர் கண்டில் உண்மை ஞானம் தெளிந்தவரே, குழந்தையை போல் இருப்பார் ஞானிகள், குழந்தையை போல் இருப்பார். பிறர் மனம் பிறர் மீது கோபம் கொள்ளுதலும் நடந்தவற்றை நடந்தபடியே கூறுதலும் இல்லத்தை துடைப்பத்தால் பெருக்கி துப்புரவு செய்தலும் சாணத்தை நீரில் குழைத்து தரையில் பூசுதலும் உணவு சமைக்க நெருப்பு மூட்டுதலும் குளத்தில் இருந்தோ கிணற்றிலிருந்தோ நீர் கொண்டு வருதலும் அரிசி குற்றலும் ஆகிய பத்து வேலைகளையும் தமக்கு என்று செய்யும் போது பாவம் உண்டாகும், தமக்கு என்று செய்யும் போது பாவம் உண்டாகும். அதனாலே பாவம் அகலும் வழி, பாவம் அகலும் வழி. தேசுரு சிவாதி பூசைக்கு என இவை தன்னை செய்ய நாசமாம் பாவவேணும். இது வந்து சிவாதி பூசைக்கு அதனால சிவனடியார்களுக்கும் சிவனுக்கும் சிவை ஒகிகளுக்குமாக இதை செய்கின்றோம் என்று செய்தால் பாவங்கள் நாசமாகும், பாவம் நாசமாகும். பாவவேத தன்மையே நாடி தம்மையே நாடி செய்ய பாசமாய் தனக்காகவே செய்தானால் பாசமாய் நரகவேத படுகொலி படுத்தி என்று ஊசல் போல் உளவித்தாக்கும் துயரினுக்கு அளவும் உண்டு. அதனாலே தனக்கென்றே செய்தானால் அவனை பாசமாகிய குழியிலே ஆழ்த்தி நரகத்திலே தள்ளி இங்கு அங்குமாக உடல வச்சு அவன் படுகின்ற துயரத்துக்கு அளவில்லை. அதனாலே இப்ப இந்த நுட்பம் எல்லாம் வேற நூல்கள் சொல்லாது, இவ்வளவு நுட்ப இதுதான் தர்மோத்தம் தர்ம உபதேசம். அதனாலே இப்படி வந்து நுட்பமான தர்மத்தை அப்ப எப்படி கொண்டு போய் உச்ச கட்டத்துல நிறுத்துது பாத்தியா? உணவு உண்பது சமைக்கிறதுல இருந்து அங்கே வரையிலும் சிவஞானத்துக்கு பெறுகிற வழி. இந்த ஈரைந்தினாலும் ஏறிய பாவம் மாற இந்த பத்து வகை நிகழ்ச்சிகளாலும் உண்டாகிய பாவம் தொலைவதற்கு சிந்தனை செய்தார். இது தொலைய வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் பாவம் தொலைய வேண்டும்னு என்ன வேணுமா இல்ல சேர வேண்டும்னு எண்ணுவோமா? தொலைய வேண்டும்னு தான் பாவம் தொலைய வேண்டும். பாவத்தை தொலைப்பதற்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அமையாது. இது மாதிரி வாய்ப்பு அமையவே அமையாது. பாவத்தை தொலைப்பதற்கும் புண்ணியத்தை சேர்ப்பதற்கும் வெகு பேர் பாவத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிற, அது வேற. நமக்கு இந்த மாதிரி வாய்ப்பு பாவத்தை தொலைப்பதற்கும், அது கணவன் முதலானவர்கள் பூசையுடையவர்களா இருந்தா பெண்களுக்கு நல்ல புண்ணியம். கணவன் பூசைக்காரனா இருந்தாலும் வச்சுக்கோ, ரொம்ப நல்லது. தினந்தோறும் அயாலே அந்த இடத்தை மெழுகி, கணவன் சாப்பிடுகின்ற இடத்தை மெழுகி, நல்ல ஆசனம் விரித்து, அதில விளக்கேற்றி வைத்து, அதில இலைய போட்டு பக்கத்துல கணவனை வந்து மலரால அர்ச்சனை பண்ணி தூப தீபம் காட்டி சுத்தி வந்து கும்பிட்டு பூஜை பிரசாதம் வாங்கிட்டு அப்புறம் கணவனுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி செய்தா அவ கொள்ளை திறந்தோறும் சௌனியத்தை கொள்ளையடிக்கிறான். பூசித்து போடவனும் தூசித்து போடப்படாது. கணவனை பூசித்து கணவன் அப்படி அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கடாடா. அதனாலதான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருடு பின்னை புதுமைக்கும் பேர்த்து அப்பெற்றியல். உன்னை பெறாராக பெற்ற உன் சீரடியோ உன் அடியார்த்த ஆழ்பணிவோ ஆங்கவர்க்கே வாங்காவோ அன்னவரே எங்கனவர். எளிதாக பெற்றுக் கொள்ளலாமே, வெளியிலே போகாம வீட்டிலேயே பெற்றுக் கொள்ளலாமே. அவ கோயிலுக்கு போக வேண்டியது இல்லையே. தெய்வந்தொழாள் கொடுநந்தொழுதொடுவாள் பெய்யனுப்பி அன்னவரே எங்கனவர் ஆவார். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பனிஷ. ஐயோ இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியில் என்ன குறைவும் எதுவுமே. இவ்வளவு சிவபுண்ணியத்தை எப்படி சொல்றாருவா? யாரு சொல்றா? பெரியமா இருக்கார். பெண்கள் கேட்கணும், அந்த மாதிரி கடைபிடிக்கணும். அப்பா இவ்வளவு நுட்பமான செறிந்த தீவினையும் தீர்க்க புந்தி செய்தார்கள் தாம் சிவாதியை புரிய பூசை. சிவனையும் சிவனடியார்களையும் பூசை புரிய நைந்தரும் பாவம், பாவங்கள் நைந்து தொலைந்து போகும். வாய்க்கும் நலங்களும் நவிற்றுவார். அவர்களுக்கு பாவம் தொலைந்து போகும், புண்ணியம். பாவ புண்ணியங்கிறது ஒண்ணு இருக்குன்னு தெரியுதுல்ல. பாவ புண்ணியம் என்பது உணர்கிறோம்.
5: இது வந்து ரொம்ப நுட்பமான புண்ணியம்,
3: ரொம்ப நுணுக்கமான நுட்பமான உயர்ந்த புண்ணியம். ஆனா இப்ப இந்த செயல்கள் பெருசு இல்லை, அதை செய்து பழகி கொள்ளணும். நாளையிலிருந்து கணவனுக்கு என்ன பண்ணணும், சாப்பாடு ஓடும்போது வந்து அந்த இடத்த தண்ணீர் இல்லையோ சாணத்திலையும் மெழுகி ஏழு ஆசனம் விரித்து இலைய வைத்து பலகாரங்க உணவு வைத்து அதுக்கு மேலே சுற்றி வந்து புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணி தூப தீபம் காட்டி மாகேஸ்வரர் தானே சாப்பிட்றவரு, அப்படி சுற்றி வந்து நமஸ்காரத்தை பண்ணி பிரசாதம் பெற்று கொண்டு மறுபடியும் நமஸ்காரத்தை பண்ணி பிரசாதம் பெற்றுக் கொண்டவர்கள் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணணும். திருநீர் பெற்றுக் கொண்டு பூசிக்கிறோம் அல்லவா, மறுபடியும் நமஸ்காரம் பண்ணணும். சைவ மனாவடையை படிக்கணும். அப்படி பெற்றுக்கொண்டு சாப்பிடுங்க சுவாமி. தீய அவிழி நேகம் அமலனை முதலோருக்கு அன்பால் சிவன் அடியார்களை சிவஞானிகளை திருவமுது செய்திருக்கிறோம் அல்லவா. அந்த திருவமுதிலே ஒரு அன்னம் ஒரு பருக்கை, அந்த ஒரு அன்னமானது சிவஞானிக்கு திருவமுது செய்து செய்வித்தவனை சிவலோகத்துல 1000 வருஷம் அவளை சென்று வாங்கி கொடுக்குமா. ஒரு அன்னம் ஒரு சோறு 1000 வருஷத்துக்கு போட்டவனுக்கு அங்க பர்மிட் வாங்கி கொடுக்கும். அருத்திய அவிழின் நேகம் அமலனை முதலோர்கண்பால் இருத்திடும் சிவலோகத்தில் வருடம் 1000 பொருத்திய அன்பர் தம்மை பொருத்தி பொருந்திடீர் பருப்பு நெய்யும் உரைத்தவ வருடந்தனில் தசகுணம் உங்கு வாங்கி. அப்படி அந்த அன்னத்தோடு பருப்பு நெய்யும் சேர்த்து போட்டோமானால் 10000 வருஷம் ஒரு பருக்கைக்கு சிவலோகத்துல, ஒரு சோறுக்கு 10000 வருஷம். விளங்குதா? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இவர் சாப்பிட்டுட்டு தவம் பண்ண போவார், அப்புறம் எல்லாம் அவம் பண்ண போவார். சிவனடியார்கள் சிவஞானிகள் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார், சிவனை தியானிப்பார்கள், சிவபுராணத்தை வாசிப்பார்கள், திருமுறையை வாசிப்பார்கள், சிவபூஜையை பண்ணுவார்கள், சிவ யோகத்தில் இருப்பார்கள், சிவ மந்திரத்தை செவிப்பார்கள், இப்படித்தான் பண்ணுவாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும், பண்ணுவோம், சீட்டாட போவோமா? புரியுதா? அதனாலே இவர் சாப்பிட்டுட்டு தவம் செய்கின்றபடியினாலே போட்டவனுக்கு அந்த பலன் எல்லாருக்கும் வாரி போடுறவங்க அது அவகதம். ஆகையினாலே இப்படி ஒரு பருக்கையானது 1000 வருஷம், பருப்புனையும் கலந்து போட்டா 10000 வருஷம். அதோடு புரிக்கணர் கரியும் புரிகள், அதோடு கூட்டு கரிகள் சேர்த்து போட்டுட்டோமானா தச தச குனிதம், தச தசம்னா எவ்வளவு, பைத்து பைத்து 100000 வருஷம் சொல்லும். தச தச குனிதம் போனம் தரித்த சாட்டியமே எண்ணில் சததச குணம் உஞ்சாரும். ஆகையாலே அந்த சாட்டியம்ங்கிறது ஒரு வகை நெல், சாட்டியம் என்பது ஒரு வகை நெல். அது போட்டா இரத்தனர் சாலி எண்ணம் நீதமே எண்ணில் என்றும். சாலி எண்ணம்னா நல்ல சம்பாசிச்சூர், நல்ல சம்பாரிசிச்சூர், நல்ல புண்ணி ஒன்னு ஃபேமஸா இருக்கு புண்ணி. முன்னையெல்லாம் சம்பா சீரக சம்பா சாப்பாட்டுக்கு ஆகாது, சீரக சம்பா சாப்பிட முடியாது. வந்து சம்பாரிசிச்சோறு, சம்பாரிசிச்சோறு வந்து பருப்பு நெய் அதோட நல்ல கறிகள் தயிர் இந்த மாதிரி வர்க்கத்தெல்லாம் சேர்த்துட்டா அவ வந்து முன் சொன்ன பருப்பு நெய்யும் கலந்த உணவுடன் பொறிக்கறியும் கலந்து உண்ண செய்தால் 10000 ஆண்டுகள் 100 மடங்கான ஆண்டுகள், அதாவது 100000 ஆண்டுகள் வரை உணவளித்தவர் சிவ உலகத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு 60 நாளில் விளையும் குறுவை அரிசி சோற்று அளித்தால் 10100000 ஆண்டுகளும், மனம் பொருந்திய புடுகு சம்ப அரிசி சோற்றுணவு படைத்தவர் 1 கோடி ஆண்டுகளும், நல்ல சென்னல் அரிசி சோற்றுணவை படைத்தால் 10 கோடி ஆண்டுகளும் உணவு அளித்தவர் சிவ உலகத்தில் வாழ்வார். அதனால சாப்பாடு போடுறது நல்ல அரிசி சாப்பாடு நல்லா இருக்கணும்ப்பா. நான் பல இடங்கள்ல பாக்கிறேன், சில இடங்கள்ல தான் நல்லா அமையும், பல இடங்கள்ல அமைய மாட்டேன். அரிசி மட்டமான அரிசி வாங்கி போடுறான், அதனால அரிசி உண்ணா நம்பரா இருக்கணும். அது தகுந்தா போல மற்ற உணவு வர்க்க வர்க்கங்களும் சிறப்பாக இருக்கும். காதலோடும் தொழுதொழுத்து கொண்டு நின்று கைகுவித்து பெருமகிழ்ச்சி கலந்து பொங்க நாதர் விரும்படியார்கள் நாடு நாடு நல்விருந்தா என்பதற்கு வருகவென்று தீதில் வரை நிகழ்வித்து சிறந்த தொண்டர் திருவமுது கரி நீ பால் தயிர் என்று ஏதம் ஒரா தினிது உண்ண ஊட்டி அந்த இருதரத்து பெருந்தவரும் இருந்தார்கள். யாரு? திருநாவுக்கர் சுவாமிகளும் திருஞான சம்பந்த சுவாமி. அவங்க ரெண்டு பேரும் அப்படி மாவே சொல்ற அவங்க பண்ணாங்களா சாமி கிட்ட மனம் வாங்கி இந்தூர்ல திருவடிவிட. காதலுடன் தொழுதெடுத்து கொண்டு நின்று கைகுவித்து பெருமகிழ்ச்சி கலந்து பொங்க நாதர் விரும்படியார்கள் நாடு நாடு நல்விருந்தாய் உண்பதற்கு வருக என்று தீதில் பறை நிகழ்வித்து மேல வச்சு அழைச்சாங்களா. தீதில் பறைனா அதுன மேல வாத்தியம், மங்கள வாத்தியம் வச்சு அடியார்கள் அழைச்சு தீதில் பறை

அமுது உடைப்பதனாலே மாகேஸ்வரர். மாகேஸ்வரர் அவர்தான் உருத்திர பல்கணத்தார் மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் பாரிச்சலம் அமர்ந்தான். ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே பொதியோ பூம்பாவாய். சின்ன பிள்ளையா இருந்தா நல்லா பாடிவிட்டு அதிக நல்லறம் நிற்பதென்றறிந்தனை அவற்றுள் அதிகமாம் சிவபூஷையுள் அடியவர் பூஷை. அதிகமாம் சிவபுண்ணியம் சிவார்ச்சனை அதிகம் அதிக நல்லறம் நிற்பதென்றறிந்தனை அவற்றுள் அதிகமாம் சிவபுண்ணியம் சிவார்ச்சனை அதிகமாம் சிவபூஷையுள் அடியவர் பூஷை. அதிகம் என்று அறிந்து அன்பரை அரிச்சனை செய்வாய் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே பொதுவாக தர்மம் உயர்ந்தது. அந்த தர்மத்திலே சிவ தர்மம் உயர்ந்தது. அதிலே சிவபூசை உயர்ந்தது. அதிலே சிவனடியார்களுக்கு மாகேஸ்வரர் உயர்ந்தது. அதனாலதான் அந்த உச்சக்கட்டத்தை சொல்லி இந்த எலும்பு பெண்ணாகட்டும்னு பாடினார். மண்ணினர் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடு அண்ணாளார் அடியார்தமை அமுது செய்வித்தல். அதான் முதலில் பிறகுதான் சிவபெருமானுக்கு விழா. அண்ணாளார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா புரிவு கண்டார்கள். உண்மையாம் எனில் பொய்யா இருந்தா வேண்டாம். உண்மையாம் எனில் உலகர் முன் வருகன உரை. ஆகையினாலே இப்படி சிவ புண்ணியத்தை சிவஞானத்தை எளிதிலே பெறுவதற்கு இது நல்ல வழி. அதனாலே உயர்ந்த உணவு உயர்ந்த உணவு. சாலியில் விசிட்டராஜ சாலியார் சமைத்த அண்ணம் சம்பா நெல்லு அதிலே உயர்ந்த சம்பாங்கிறது. அந்த காலத்துல இருந்தது. அந்த காலத்து நெல்லு மாதிரி இப்ப இல்லை. அரிசி அந்த காலத்து அரிசி மாதிரி எல்லாம் சாலியின் விசிட்டராஜ சாலியார் சமைத்த அண்ணம் மேலைய பலத்தின் மிக்க தசகு உணவு அளிக்கும். விசிட்டராஜ ஜாலி ராஜஜாலி அண்ணம் நெல்லு ராஜஜாலின்றது. அதெல்லாம் அப்பதான் அப்படி சாப்பிட்டு ஆளுக ஜாலியா இருந்திருக்கிறான். இப்ப எல்லாம் காலியா இருக்கிறேன். சாலியின் விசிட்டராஜ சாலியால் சமைத்த அண்ண மேலைய பலத்தின் மிக்க தசகுணம் விளைக்கும் உண்டு. பத்து கோடியா அது வந்து இன்னும் பத்து பங்க கூட்டிக் கொண்டார். மீண்டும் கோலிய பழங்கள் ஏறும் கொழுவிய நெய்யுங்கூடில் ஏலவே கரியுங்கூடில் ஏற்றம்னு செத்தவா. அதனால நெய் போடவன் சாப்பாடுல நெய் போடவன். திருத்தொண்ட நாயனார் சாப்பாடு போட்டா நெய் பாயுமா தயிர் பாயுமா நெய் பாயும். அப்படி காட்டிட்டு போவாம போட்டுட்டு போகணும். கரண்டியை காட்டிட்டு போவாங்க. அப்படி இல்லாம நெய்ய போட்டுட்டு போகணும். விழாக்காலங்களிலே வந்து சிவாலயத்திலே மடங்கள் கட்டி வைத்துவும் அந்த தர்மம் அறிந்தவர்கள் ஓரளவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இந்த நுட்பமான இந்த தர்மங்கள் சிவனடியார்கள் செய்யறது குறைவாக போய்விடுவது. அமர்நீதி நாயனார் ஊர் பழையாறு. அவர் வந்து சிவனடியார்களுக்கு திருமுது சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்று இல்லார். அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். செல்வத்தின் வளத்தினாலே வந்த பயனை இப்படி செய்யாதவன் செல்வத்தினாலான பயனை பெறமாட்டான். அதனாலே இப்படி சென்னல் அரிசி சோற்றுணவை விட மேலான ராசசாலி சோற்றுணவை அந்த நால்வர் உண்டால் உண்பித்தவர் மேலும் பத்து மடங்கு காலம் சிவலோகத்தில் இருப்பார்கள். இந்த உலக உணவுகளில் நெய் கலந்திருந்தால் இன்னும் அதிகாலமும் நெய் கலந்த உணவோடு வேறு பல கருவைகளும் பொருத்துமானால் அவைகளை உண்ணச் செய்தால் மேலும் பலகாலம் சிவபுரியில் வாழ்வார். பழுவேறு பாயதாதி பலவித விரதபாகம் அதுக்கு மேல பாயதாதி பாயதாதி என்ன பாயசம் முதலாம் பாயசம் பாயசத்தை கூட விடலு வரும். பலவித விரத பாவம் குழுவிய கரி கனியின் பேதம் பழவர்க்கங்கள் குளகிருதாதி குளகிருதாதின்னா வெள்ளத்தினால சர்க்கரையினால செய்யப்பட்ட பற்றிய பழகம் கூடும் முழுமனம் மோதகாதி முன்னையின் அதிகம் முற்றும் விழுமிய பலத்தை வேண்டி விரதரை மிசைவித்தார்கள். அதனால் இப்படி உயர்ந்த பலகார வர்க்கங்கள் பழவர்க்கங்கள் பலகார வர்க்கங்கள் பழவர்க்கங்கள் வரை நற்கணிகள் சர்க்கரை வறுப்புடனை என்றார் போல அப்படி பலகார வர்க்கங்களும் பல வர்க்கங்களும் பழவர்க்கங்களும் பல வர்க்கங்களும் பழவர்க்கங்களும் நல்ல உண்ணா நம்பர் செம்பாசி சோறு பருப்பு நெய் பொறிக்கறிகள் அதோடு பலகார வர்க்கங்கள் பழவர்க்கங்கள் இவைகளெல்லாம் சேர்த்து சிவஞானிக்கு சிவனடியார்களுக்கு போட்டவர்கள் பலத்தை சொல்லி முடியாது. அன்போடு செய்தவர்கள் கொண்டு வந்து மனைபு வந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திட

0: வைத்த அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவைத்தரத்தினில் குப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அதனாலே அப்படி உணவு அளிப்பது அன்பின் அடிப்படையில அமைக்கவும். அன்போடு அன்பு இல்லையானால் எவ்வளவு உயர்ந்த உணவிட்டாலும் அது உணவு ஆகாது. ஆகையினாலே இப்படி சொல்லி அதற்கு மேலே சிவ யோகிகளை உண்பித்தவை என்கிறார். சிவ யோகிகளை அவங்க பெரும் புலவர். சிவ யோகிகளை உண்பித்தவையன் உரைத்த இப்பாகவேதம் உயிர்க்குயிர் உணர்ந்தார்தம்மை அருந்தின் அருத்தினர் சிரார்த்தத்து அன்பால் அழுங்கிய மூவேழு சுற்றம் இருத்தினர் சிவலோகத்தில் எண்ணியபடியே தாங்கள் கருத்தினுள் கழிப்பும் பொங்க புதல்வனை பெற்றே காண்பர். இது எப்படி சொல்றாருன்னா, முற்கூறிய உணவுகளை உயிருக்குயிராக விளங்கும் சிவபெருமானை தம் நெஞ்சத்துள் கண்டு தெளிந்த சிவ யோகிகள். உயிருக்குயிராக இருக்கின்ற பரமேஸ்வரனை உள்ளத்திலே கண்டு தெளிந்த யோகிகள். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் ஜோலிங்கம் வருது அல்லவா, அதனால தெள்ள தெளிந்தவர்கள். அப்படி தெளிந்த சிவ யோகிகளுக்கு சிரார்த்த நாளிலே அன்போடு அமுது செய்வித்தால் தரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நரக பள்ளத்தில் கடந்து துன்பங்களை அனுபவித்து வருகின்ற தம் 21 தலைமுறைகளைச் சேர்ந்த உறவினர்களை நரகத்திலிருந்து கரையேற்றி சிவ உலகத்திலே தங்கச் செய்தவர் ஆவார். மேலும் தாம் கருதியபடியே நன் மகனை பெற்று மகிழ்வார். அதனாலே இந்த உலகத்து பலனும் அந்த உலகத்து பலனும் அதற்கு மேலே முன்னோர்களுக்கு இவன் நிறைய நம்மை செய்கிறான். சிவஞானிகளுக்கு அமுது செய்விப்பன் முன்னோர்களுக்கு சிவலோகத்தை வாங்கி கொடுக்கிறான். சிவயோகியின் வருகை தரும் உவகை.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 54 பதிகம் 5 பாடல் மின்னுருவை. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு புள்ளிருக்கு வேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூர் அபவுட் டு லிசன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ராஸ். த டைட்டில் இஸ் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம், பிரசன்டட் பை டாக்டர் தியாகராஜன், ரகுராமன், மாலோலகண்ணன் அண்ட் பக்தவத்சலம். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, you're about to listen Sri Dakshinamurti Stotras. The title is ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நவரத்ன மாலா ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை டாக்டர் தியாகராஜன், ரகுராமன், மாலோலகண்ணன் அண்ட் பக்தவத்சலம். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
1: திருச்சிதம்பரம்.

திரு அகத்தியான் பள்ளி என்ற திருத்தலம் இன்றைய ஆலய தரிசனமாக அமைவது. இது வேதாரண்யத்திற்கு தெற்கே கோடிக்கரை செல்லும் மார்க்கத்தில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சோழ நாட்டில் காவிரியின் தென்கரை தலங்களுள் 126வது தலமாக வைத்து எண்ணப்படுவது. திரியான் சம்பந்த பெருமானுடைய தேவார திருப்பதிகம் இத்தலத்தின் மீது அமைந்துள்ளது. அகத்தியன் வழிபட்டதால் அகத்தியான் பள்ளி என்று இத்தலத்திற்கு பெயர் வந்தது. சிவபெருமானுடைய மணவாள திருக்கோலத்தை காண்பதற்காக அகத்தியர் தவம் செய்த சிறப்பினையும் உடையது. அகத்தியரை தென்திசைக்கு அனுப்பிய சிவபெருமான் தமது மணவாள கோலத்தை திருமறைக்காட்டில் காட்டுவோம் என்று அருள் செய்தபடியால் தென்திசைக்கு வந்த அகத்தியர் இந்த அகத்தியான் பள்ளியில் அத்திருமண கோலம் காண்பதற்காக தவம் செய்தார் என்பது இத்தல வரலாறு. இக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோயிலுக்கு எதிரில் அக்னி புஷ்கரணி என்ற ஒரு அழகிய தீர்த்தம் உள்ளது. இந்த ஆலயத்தை தேவக்கோட்டை நகரத்தார்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். அம்பிகையினுடைய சன்னதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. பிராகாரத்தில் சுவாமியை நோக்கிய நிலையில் அகத்தியருக்கு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. சுவாமியினுடைய திருப்பெயர் அகஸ்தீஸ்வரர் என்பது. அம்பிகை பாகம் பெரியாள் எனப்படுகிறாள். மங்கை நாயகி எனவும் ஒரு பெயர் உண்டு. தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் கோயிலுக்கு மேற்புறம் உள்ளது. அக்னி தீர்த்தமாவது சுவாமி சன்னதிற்கு எதிரே 2 கிலோமீட்டர் தொலைவில் விளங்கும் சமுத்திர தீர்த்தம். அக்னி புஷ்கரணி என்பது சுவாமி சன்னதியில் விளங்கும் திருக்குளம். யமதர்ம தீர்த்தம் என்பது அக்னி புஷ்கரணிக்கு வடக்கில் உள்ளது. இத்தலத்தின் தலவிருஷமாக வன்னி மரம் கருதப்படுகிறது. செந்தமிழ் பரமாச்சாரியான் என்று தொல்காப்பிய சொல்லதிகார உரையில் அகத்தியர் துதிக்கப்படுகின்றார். திருவிளையாடற் புராணமும் இவரை துதிக்கின்றது. வடமொழியை பாணினிக்கு வகுத்து அருளி அதற்கு இணையாக தொடர்புடைய தமிழ் மொழியை தொல் உலகம் புகழ்ந்து ஏத்த குடமுனிக்கு வகுத்து அளித்தார் கொல் ஏற்று பாகர் என்று வடமொழியை பாணினிக்கும் தமிழ் மொழியை அகத்திய பெருமானுக்கும் சிவபெருமான் வகுத்து அளித்தார் என்று திருவிளையாடற் புராணம் கூறுகிறது. அகத்தியரிடம் பயின்ற மாணவர்கள் தொல்காப்பியர் முதலியோர். அகத்தியர் இயற்றிய அகத்தியம் என்ற இலக்கண நூல் தற்போது கிடைத்தினது. இத்தலத்தை வழிபட்டாலும் நினைத்தாலும் தீவினை நீங்கும் என கூறப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலில் சோழமன்னர் நூலுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பெற்ற கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. பிற்கால பாண்டியர்களில் மாரவர்மன் என்பவனுடைய ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்ட 2 கல்வெட்டுகள் ஆகிய 4 கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. இவற்றால் அம்மன்னர்கள் நுந்தா விளக்குகளுக்கும் நித்திய வழிபாட்டிற்கும் நிலங்கள் அளித்தார்கள் என்ற செய்திகளை நாம் அறிகிறோம். வேதாரண்யத்திற்கு வரும் அடியார்கள் கோடிக்கரைக்கு சென்று கடல் நீராடுவது வழக்கம். அப்படி செல்லும் வழியில் அகத்தியான் பள்ளியையும் தரிசிக்க வேண்டும் என்பது இதன் மூலம் நாம் தெரிவிக்கின்றோம். அகத்தியான் பள்ளியில் திரியான் சம்பந்த பெருமான் பாடிய திருப்பதிகத்தில் சிவபெருமானுடைய திருக்கோலத்தை அருமையாக வர்ணிக்கின்றார். அவர் ஆடும்பொழுது இருட்டில் இடுகாட்டு நெருப்பில் கொல்லி விளக்கு தெரிகின்றது. வாடிய வெண்தலை மாலையை சூடி பெருமான் பாடுகின்றான். அப்படிப்பட்ட பெருமானுடைய அகத்தியான் பள்ளியை சிந்தையில் வைப்பவர்களுக்கு பாவம் இல்லை என்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். கோவண ஆடையை தரித்தவன், வெண்ணூறு பூசியவன், கொன்றை ஊமத்தை ஆகிய மலர்களை சூடியவன், புலித்தோலை உடுத்தவன், பலர் இல்லங்களுக்கும் சென்று வாங்கி வந்த பலியை உண்பவன், காலால் காலனை உதைத்து காமனை கண்ணால் எரித்தவன், 4 வேதங்களையும் உண்டாக்கியவன், போர்த்தது யானைத்தோலை, உடுத்ததோ புலித்தோலை, கையில் ஏந்தியதோ கூறிய மழுவை, இடையின்கண் கட்டியதோ பாம்பை, எரியில் மூழ்குமாறு பார்த்ததோ முப்புறங்களை. இப்படி அழகாக இந்த வர்ணனை செல்கின்றது இந்த திருப்பதிகத்தில். இத்திருப்பதிகத்தை ஓதுபவர்களுக்கு வினைகள் நில்லா வினைகள் யாவும் மாயும் என்று இத்திருப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் அடையும் பலனை ஞானசம்பந்த பெருமான் திருக்கடைக்காட்டு அருளுகின்றார். இத்திருப்பதிகம் காந்தாரம் என்ற பண்ணில் அமைந்துள்ளது.
இத்திருப்பதியத்தில் ஞானசம்பந்த பெருமான் இறைவனை வர்ணிப்பதை நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு அரிய குறிப்பையும் பெருமான் இங்கு அருள் செய்கின்றார். எங்கள் பிரான் அகத்தியான் பள்ளியை சிந்திமின் என்று சொல்கின்றார். அகத்தியான் பள்ளியை நினைத்தாலே நம்முடைய வினைகள் யாவும் விலகிவிடும் என்பது அதன் குறிப்பு. எங்கள் அகத்தியான் பள்ளியை சிந்திமின் நும் வினையானவை சிதைந்து ஓடுமே என்று ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்கின்றார்.

விரைந்து ஓடுமே. ஞாலம் மல்கும் தமிழ் ஞான சம்பந்தன் மாமயிலாலும் சோலை புடைசூழ் அகத்தியான் பள்ளியுள் சூலம் நல்ல படையான் அடி தூ

0: சிவபெருமான் தன்னுடைய திருவாயினாலேயே திருவிளையாடற் புராணத்தில் அகத்தியனை நோக்கி, நீ எனக்கு சமம், உன்னுடைய மனைவி லோபாமுத்திரை பார்வதிக்கு இணையாவாள் என்று சொல்லியபடியால் அகத்தியரை வழிபட்டால் இறைவனை அடைவது மிகவும் எளிது. 18 சித்தர்களுள் முக்கியமானவராக கருதப்படும் அகத்திய பெருமானை மனதாரத்தொழுது வாயார வாழ்த்தி அகத்தியான் பள்ளி ஈசனிடம் நம்மை செலுத்துமாறு அவரது பாத கமலங்களை தூவுமாக. திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: திருச்சி தம்பரம்.

இத்தனும் ஓர் சிவத்தலம் எனும் தலைப்பில் இன்றைய திருத்தலமாக திகழ்வது கோடிக்குழகர் கோவில். தற்காலத்தில் இத்தலம் கோடிக்கரை என்று வழங்கப்படுகிறது.

வரிசையாக உள்ளன. சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் விளங்குகின்றாள். முன்மண்டபத்தில் காடு கிழாள் எனப்படக்கூடிய ஒரு அம்பிகையுடைய கோயில் இருக்கிறது. இந்த அம்பிகையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய திருப்பதிகத்தில். மையார் தடங்கண்ணி பங்கா கங்கையாலும் மெய்யாகத்து இருந்தனள் வேறு இடம் இல்லை கையார் வளை காடுகாலோடும் உடனாய் கொய்யார் புவியில் கோடியே கோயில் கொண்டாயே என குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கோடியின் மோடி என திருநாவலூர் பதிகத்திலும் குறிப்பு வருகின்றது. மகாமண்டபத்தில் கொழக முனிவர் என்பவரது திரு உருவமும் இருக்கிறது. சுவாமி அமிர்தகடேஸ்வரர் என்பது போல கொழகேஸ்வரர் என்றும் ஒரு பெயர் குறிப்பிடப்படுகின்றது. அம்பிகையினுடைய பெயர் மையார் தடங்கண்ணி, மையார் தடங்கண்ணி பங்கா என்று சுந்தரர் இப்பெயரை குறிப்பிடுகின்றார். அது வடமொழியில் அஞ்சனாட்சி எனப்படுகிறது. இங்குள்ள சிறப்பு மூர்த்தியான முருகப்பெருமான் ஒரு கையில் அமுத கலசமும் ஏனைய கைகளில் நீலோத்பலம், பத்மம், அபயம், வஜ்ரம், வேல் ஆகியன தாங்கிய குளங்களோடு இருக்கின்றார். மயில் வடக்கு நோக்கியவாறு நிற்கின்றது. காட்டு பகுதியில் விளங்குவதால் காடு கிழாள் என்றக்கூடிய அம்பிகை இக்கோயிலில் எழுந்து வலிக்கிறாள். இந்த தலத்தினுடைய தல விருட்சம் குராமரம். தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்த போது தோன்றிய அமுத கலசத்தை தான் வாயுதேவன் ஆகாய வீதி வழியே தேவர் உலகத்துக்கு எடுத்துச் சென்றான். அப்பொழுது அதில் ஏறி கீழே விழுந்தது சிவலிங்கம் ஆயிற்று என்று இத்தலத்தினுடைய புராணம் சொல்கிறது. வடநாட்டில் நர்மதை ஆற்றங்கரையில் சுவேத முனிவருக்கும் சுசீலை என்பவளுக்கும் மகனாக பிறந்த குழக முனிவர் தன்னுடைய நாடு வறுமைப்பட்டு விட்டபடியால் தலையாத்திரையாக தெற்கு நோக்கி வந்து இங்கு தவம் ஏற்றி பல பேர்கள் பெற்றார் என்று தலபுராணம் சொல்கிறது. குழக முனிவர் பூஜித்ததால் இறைவன் குழகன் எனப்படுகின்றான். அந்த முனிவருடைய சிலையும் இந்த கோயிலில் இருக்கிறது. மற்றும் பிரம்மன் இந்திரன் முதலிய தேவர்களும் நாரதர் முதலிய முனிவர்களும் நவகோடி சித்தர்களும் இப்பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள். ஆதி சேது எனப்படக்கூடிய கோடிக்கரை இதனுடைய முக்கியமான தீர்த்தமாகும். இங்கு நியதிபாத யோகம், தட்சிணாயன உத்தராயண புண்ணிய காலங்கள், மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, விஷு புண்ணிய காலங்கள் இவற்றிலெல்லாம் நீராடுவது சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. கங்கையில் 10 ஆண்டுகள் ஆடிய புண்ணியம் கோடியில் ஒரு நாள் ஆட கிடைக்கும் என்பார்கள். அர்த்தோதய மகோதய புண்ணிய காலங்களில் நீராடி பித்திருக்காரியங்களை செய்தால் பெரும் பயன் பெறலாம். இங்கு செய்யப்படும் தானங்களுக்கு பலன் மிகவும் அதிகம். ஆகவே இந்த கடல் நீராடி செல்பவர்கள் கோடி குழகர், அகத்தியான்பள்ளி, வேதாரண்யம் ஆகிய தலங்களையும் ஒரு சேர தரிசிப்பது சிறந்த புண்ணியத்தை தரக்கூடியது. இங்குள்ள சித்தர் கட்டம் மிகச்சிறந்த இடம். ஜீவன் முக்தர்களான சித்தர்கள் இங்கு வாழ்வதாக ஒரு நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த தலத்துக்கான கல்வெட்டுகள் 8 உள்ளன. பிற்காலத்தில் தஞ்சை மகாராஜா காலத்து கல்வெட்டுகளும் அமையப்பெற்றுள்ளன. இந்த தலத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாளுடன் தரிசனத்திற்காக வரும்பொழுது இங்கு அருகில் வீடுகளே இல்லாமல் இருந்தபொழுது மிகவும் வருந்தி பாடியதாக இப்பதிகம் அமைந்திருக்கிறது.

0: குழகீர் அடிகள் உமக்கு ஆர் துணையாயிருந்தீரே. கோடிக்குழகரே, பெருமானே, கடல் காற்றே துணையாக இங்கு இருக்கின்றீர். உமக்கு ஆர் துணையாக இருக்கிறார்கள். அருகில் வீடுகள் இருந்தால் குற்றமாகிவிடுமா? இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் இக்கொடியேன் கண்டேனே என்று உருகி பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார்.
1: முந்தான் கடல் நஞ்சம் உண்ட அதனாலோ, பின்தான் பறவைக்கு உபகாரம்.

முன்பு கடல் நஞ்சை கொடுத்தது. அதற்கு உபகாரம் செய்வதற்காக கடல் தனியாக இருத்தலை கருதி அதற்கு துணையாக நீ இருக்கிறாயா? எந்த காரணத்தினால் இங்கு தனியாக இருக்கிறாய் சொல்வாயாக என்று பெருமானிடம் வினவுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். இங்குள்ள காடோ மிகப்பெரியது, உன் தேவியோ அச்சம் கொள்ளுமாறு மரப்புந்தில் இருக்கக்கூடிய ஆந்தைகளும் கூகைகளும் கூக்குரல் இடுகின்றன. வேட்டை தொழில் செய்பவர்களோ இங்கு மிகவும் அதிகம், மஞ்சனையை உடையவர்கள். இப்படிப்பட்ட இடத்தை போய் நீ இடமாக கொண்டாயே, இது என்ன ஆச்சரியமாயிருக்கிறது என்று பெருமானை கேட்கின்றார். காடேல் மிகவால் இது காரிகை அஞ்ச கூடி பொந்தில் ஆ

கையாளும் மெய்யாகத்து இருந்தனள் வேறு இடம் இல்லை கையார் வளைக்காடு காளோடும் உடனாய் கையார் வளை காடு காளோடும் உடனாய் கொய்யார் பொழில் கோடியே கோயில் கொண்டாயே எம்பெருமான் உனக்கு யார் துணை இரவே துணையாயிருந்தாயே என்று கோடிக்குழகனை பார்த்து வினைகின்றார் சுந்தரர். பறையும் குழலும் ஒலி பாடல் எம்ப அறையும் கழல் ஆர்க்க நின்று ஆடும் அமுதே.

திருவானும் பிரம்மனும் அறியாத பெருமானே, நீ இருக்கக்கூடிய இடத்தில் குடிகள் இல்லை, கொடிய பல வேடர்கள் மாத்திரம் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட இடத்தில் நீ கோயில் கொண்டாயே என்று உருக்கமாக பாடுகின்றார் நாவலர் பெருமான். நெடியானொடு நான் முகனும் அறிவுண்ணா படியான் பலி கொள்ளும் இடம் குடி இல்லை, கொடியார் பலர் வேடர்கள் வாழும் கரைமேல் அடிகள் அன்பதாயிடம் கோயில்.

கோடிக்கொழுகை ஆரூரன் உரைத்தன பத்து இவைவல்லார் சீரூர் சிவலோகத்து இருப்பவர் தாமே. இவ்வாறு கோடிக்கொழுகனை நம்பியாரூரன் உரைத்த இப்பத்து பாடல்களையும் வல்லவர்கள் சிவலோகத்து இருப்பவர்கள் என்று கடைசி பாடல் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. சுந்தரமுசுவாமிகள் இந்த ஊருக்கு வந்தது போல் ஞானசம்பந்த பெருமானும் வந்ததாக பெரிய புராணம் நமக்கு சொல்கின்றது. தென் திரைசூல் கடல் காணல் திரு அகத்தியான் பள்ளி அண்டர்பிரான் கடல் வணங்கி அருண் தமிழ் மாமரை பாடி கொண்டல் பையில் மணல் கோடு சூழ் கோடிக்கொழகர் தம்மை தொண்டருடன் தொழுது அணைந்தார் தோணிபுரத் தோன்றார் என்கிறார் சேர்க்கிறார். அதேபோல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அகத்தியான் பள்ளி வழியாக கோடிக்கொழகருக்கு தரிசனத்திற்காக வந்தார் என்பதை சொல்ல வந்த தேவி சேக்கிழார், அங்கு அயலே குடிகள் ஏதும் இல்லை என்பதை சுந்தரர் சொல்வதாக அந்த பதிகத்தின் முதல் வரியான கடிதாய் கடற்காற்று என்பதை அப்படியே எடுத்தாண்டு பிரியபுராணத்தில் பாடுகின்றார். கோடிக்கொழகர் கோயில் அயல் குடிகள் ஒன்றும் புறத்து எங்கும் நாடிக்காணாது.

0: ஆடுகள் புலர்ந்த பரிசும் பதிகத்தேடை வைத்தார். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அம்பருமாகாளம், பண் குறிஞ்சி. திருச்சிற்ற

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கானூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: பரத்தையில் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

மற்றிரண்டதோளானை சேர் நெஞ்சே சேரப்போய் மற்றிரண்டதோள மலையே மலை.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் கும்புரிய கலைய நாயனார் புராணம். பாடிப்பவர் சிவகாசி ரமேஷ்குமார் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் குடைத்தார் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உடைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவாய் எனையாழ்வாய் பிழைத்தா பொறுக்க வேண்டாவோ பெருசேர் சடையா முறையோ வென்று அழைத்தால் அருளாதொழிவது அம்மானே உன் அடியேற்கே அடியேன் அல்லல் எல்லாமுன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேறிடையால் கூறாயுங் கோவே ஆவாவென்றருளி செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கெங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணிகொள்ளாது உறுத்தால் ஒன்றும் போதுமே ஒன்றும் போதா நாயேனை உய்யக் கொண்ட நின் கருணை இன்றே இன்றிப் போய்த்தோதான் ஏழை பங்காயங்கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோல் புக்கண் எம்மானே மானேர் நோக்கி மணவாளா மண்ணேனின் சீர்மரப்பித்து ஊனே புகையந்தனை நோக்கி உள்ள பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடிய

ஆம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லார் வேண்டும் பரிசொன்று.

0: கூட்டூர் எனக்குண்டோ என் தோல் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே, நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே அட்கொண்டாய், மாயப் பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் மதுவன்றி, ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கதிகாரம், காயத்திடுவாய் உன்னுடைய கழற்கே வைப்பாய் கண்ணுதலே, கண்ணார் நுதலோய் கடலினைகள் கண்டேன் கண்கள் களி கூற, என்னாதிரவும் பகலும் நான் அவையே என்னும் மதுவல்லால், மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கழற்கே புகுமாறும், அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே, அழகே புரிந்திட்டடினாயேன் அறற்றுகின்றேன் உடையானே, திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய், புகழே பெரிய பதம் எனக்கு புராணனி தந்தருளாதே, குழகா கோல மறையோனே கோனே என்னை குடைத்தாயே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: குளம் பிரியான், தேனார் சடை முடியான்மனு திருப்பெருந்துரை உறைவான், வானோர்களும் அறியாதொரு வளம் ஈந்தனன் எனக்கே. என்னை நான் என்பதறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாச்சகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி, சினமால் விட உடையான்மனு திருப்பெருந்துரை உறையும் பணவன் என்னை செய்த படி அறியேன் பரஞ்சுடரு. வினை கேடரும் உளரோ பிற சொல்லீர்வியன் உலகில், என்னை தான் புகுந்தாண்டான் எனதென்பின் புரையுருக்கி, பிணைத்தான் புகுந்தெல்லே பெருந்துறையில் உரை பெம்மான், மனத்தான் கனி நகத்தான் மறு மாற்ற திடையானே. பற்றாங்கவே அற்றீர் பற்று பற்றாங்கது பற்றி, நற்றாங்கதி அடைவோமெனில் கெடுவீரோ அடிவம்மின், தெற்றாசடை முடியான் மனு திருப்பெருந்துறையிறை சீர், கற்றாங்கவன் கடல் பேணினரொடுங்கூடுமின் கலந்தே. கடலின் திரை அதுபோல் ஒரு கலக்கம் மல மறுத்தன் உடலும் எனதுயிரும் புகுந்தொழியாவனும் நிறைந்தான். சுடரும் சுடர் மதிசூடிய திருப்பெருந்துறை உரையும் படரும் சடை மகுடத்தங்கள் பறந்தான் செய்த படிரே. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வ வேண்டேன் மனு விண்ணு வேண்டேன் பிறப்பிறப்பு சிவம் வேண்டார் தமிழ்நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மனு திருப்பெரும் துறையிறைத்தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலுட்டேனே. கோற்றேன் எனக்கெங்கோ குறை கடல்வாயமுதென்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனதரசு. சேற்றாவையில் புடைசூழ்த்தரு திருப்பெரும் துறை உரையும் நீற்றார்த்தரு திருமேனின் மலனே உனையானே. எச்சம் அறிவேன் யான் எனக்கிருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுது. செச்சை மலர் புறமேனையன் திருப்பெரும் துறை உரைவான் நிச்சம் என நெஞ்சில் மணியானாகி நின்றானே. வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே ஊன் பாவிய உடலை சுமந்தடவி மரமானேன். தேன் பாய்மலர் கொன்றை மனு திருப்பெரும் துறை உறைவாய் நான் பாவியன் ஆனால் உனை நல்காயனலாமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் மூன்றாம் படலம் திருநகரம் கண்டபடலம். திருவிளையாடல் புராணம் முழுசுமே மதுரை மாநகரில் தான் நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன். ஞாபகம் இருக்கா? முதல் ரெண்டு புராணத்தில் சுவாமி கடம்பவனத்துக்குள்ள சுயம்புலிங்க மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறது வரைக்கும் நாம் பார்த்தோம். நாம் இன்னைக்கு மதுரையில் பார்க்குற அற்புதமான மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலெல்லாம் எப்போ கட்டினாங்க, யார் கட்டினா, கடம்பவனமாக இருந்த இடம் எப்போ மதுரையாக மாறிச்சு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது தான் இந்த மூன்றாம் படலமான திருநகரம் கண்டபடலம். சுவாமி சொக்கநாத பெருமானாக வீற்றிருந்த கடம்பவனத்தின் கீழ் திசையில் மணவூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. இங்கே தான் முதல் முதலாக பாண்டிய மன்னர்கள் அரசாண்டுட்டு வந்தாங்க. அப்போது குலசேகர பாண்டியன் என்னும் மன்னன் மணவூரை ஆண்டுட்டு வந்தார். இன்னைக்கு இந்த ஊரை மணற்புரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் அந்த ஊர் அங்கே இருக்குது. இந்த ஊரில் தனஞ்சயன்னு ஒரு வணிகன் வாழ்ந்துட்டு வந்தான். பெரிய வணிகன். அந்த காலத்திலேயே பல ஊர்களுக்கு ஏகப்பட்ட வியாபாரத்தை செய்து மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்ந்து வந்தான். செல்வத்தை மட்டுமல்லாமல் சிவபூஜை செய்து சிவாலயங்களுக்கு சென்று சிவ கைங்கரியங்களிலும் ஈடுபட்டு சிவ புண்ணியங்களையும் ஈட்டி வந்தான். அந்த மாதிரி அவன் சம்பாதித்த சிவ புண்ணியங்களின் பலனாக மிக அருமையான ஒரு காட்சியை ஒரு நாள் அவன் பார்க்க நேரிட்டது. என்ன காட்சி தெரியுமா? ஒரு நாள் என்னாச்சுன்னா, இரவு நேரம் வியாபாரத்தை முடிச்சுட்டு காட்டு வழியே தனஞ்சயன் வீடு திரும்பிட்டு இருந்தானாம். அப்போ அந்த கடம்பவனத்தின் வழியே அவன் போக நேரிட்டுதான். இந்த கடம்பவனத்தில் தானே சுவாமி வீற்றிருக்காரு, அங்கே தானே இந்திரன் வந்து சுவாமிக்கு தங்க கூரை வைந்த விமானத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போனாரு. அந்த தங்க விமானம் இருட்டில் நிலா ஒளியில் தக தக தக தகன்னு மின்னுச்சான். என்னடா இது, நாம இந்த காட்டின் வழியே எவ்வளோ நாள் போயிருக்கோம், அப்பெல்லாம் தென்படாத இந்த தங்க விமானம் இப்ப மட்டும் எப்படி புதுசா முளைச்சு வந்துச்சு அப்படின்னு தனஞ்சயனுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். குடுகுடுன்னு ஓடி போய் கிட்ட பார்த்தானாம். பார்த்தா அது தங்க விமானம் மட்டும் அங்க இல்ல, அதுக்கு கீழே ஒளி பொருந்திய அற்புதமான லிங்க திருமேனியும் இருந்துதான். இந்த லிங்கத்திற்கு வெயிலும் மழையும் படக்கூடாதுன்னு தான் நிழலா இந்த தங்க விமானம் இருந்தது. அந்த விமானத்தின் வேலைப்பாடுகளை தனஞ்சயன் உற்று கவனிச்சாராம். நாலு கொம்புகளை உடைய யானைகள் நாலா பக்கமும் தங்களோட பிடரியில சுமக்கிற மாதிரி ரத்தனங்கள் பதித்த தகதகன்னு மின்னும் சுத்தமான தேவலோகத்து தங்கத்துல செய்யப்பட்ட உயர்ந்த கலைநயம் மிக்க விமானமா இருந்துதான் அந்த மேற்கூரை கொண்ட விமானம். அவ்வளோ அதி அற்புதமான சுவாமிய எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு அங்கேயே பல தோத்திரங்களை சொல்லி பல முறை விழுந்து வணங்கினானா தனஞ்சயன். தனஞ்சயன் அத்தனை காலம் உருகி உருகி சிவபூஜை செய்ததன் பலனாக இன்னொரு அரிய காட்சியையும் காண நேர்ந்ததான். என்ன தெரியுமா? அது அன்னைக்கு இரவு சோமவாரங்கிறதால அங்க தேவர்கள் வானுலகத்திலிருந்து வந்தாங்களாம். சொக்கலிங்க மூர்த்தியின் திருவடிகளை வணங்கி சிவராத்திரிக்கு எப்படி விடிய விடிய நான்கு ஜாமங்களையும் பூஜைகள் செய்வாங்களோ அதுபோல சோமவாரத்தின் இரவிலையும் நாலு ஜாம பூஜைகளை நியமப்படி உள்ளன்போட செய்தாங்களாம். இந்த அற்புத காட்சியை பார்க்கும் பாக்கியம்தான் தனஞ்சயனுக்கு கிடைச்சுதான். அத பாக்கியம்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்போ நம்ம வீட்டு தெருவுல இந்த முட்டு சந்தெல்லாம் இருக்கும்ல, அந்த முட்டு சந்தில் ஒரு காம்பவுண்டு வாலில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அது அந்த சின்ன பிள்ளையார் கோயிலுக்கு பார்ட் டைமாக பூஜை செய்ய ஒரு அர்ச்சகர் ஒரு கூடையில் பூஜை சாமானெல்லாம் கொண்டுட்டு டூ வீலரில் வருவார். ஒரு சொம்பு ஜலம் விடுவார், ஒரு முழம் பூ வைப்பார், ஒரு தேங்காய் ரெண்டு வெத்தலை பாக்கு, ஒரு சீப்பு வாழைப்பழம், ரெண்டு ஊதுபத்தி, ஒரு மண் சுட்டியில் சின்ன விளக்கு, அஞ்சு நிமிஷம் மந்திரம், அவ்வளோதான். பூஜை முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை முடிஞ்சு. இதே ஒரு பழமையான கோயிலில் நல்ல வேதம் படித்த பட்டர்களை கொண்டு நறக்க நறக்க பாலும் தயிரும் பூவும் வேத மந்திரங்களும் மங்கள வாத்தியமும் கொண்டு பூஜை அபிஷேகம் செய்யறத பார்த்தா அப்போ மனசுக்கு எப்படி இருக்கும்? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்க மார்கழி திருவாதிரை அன்னைக்கு தில்லை நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் பண்றத பார்க்கணும். பார்க்க கண் கோடி வேணும். எத்தனை குடம் பால்னு எண்ணவே முடியாது. அப்படி குடம் குடமா பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தனம், தேன்னு விதவிதமா குடம் குடமா சுவாமி மேல விடுவாங்க. பால் அபிஷேகத்தை எல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா எத்தனை குடம் பால்னு நான் எண்ணிடுறேன் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணவங்க எல்லாம் கவுண்டை விட்டு தோத்து போன கதையெல்லாம் இருக்கு. அப்படி பிரம்மாண்டமான அபிஷேக ஆராதனைகளை பார்ப்பது ஒரு

தனஞ்சயன் பலகாலம் செய்த பூசைகளின் பலனாக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்று தேவர்கள் செய்யும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாத்தையும் தன்னை மறந்து பார்த்துட்டு இருந்தானாம். தானும் தூரத்துல இருந்தே இரண்டு கைகளையும் சிரசன் மேல தூக்கி அஞ்சலி செய்து அவங்க எல்லாரும் விமானத்தின் மேலேறி திரும்ப இந்திரலோகம் போனதும் இவரும் பக்கத்துல போய் பலம் வந்து வீழ்ந்து வணங்கி பின் விடிஞ்சதும் தன் ஊருக்கு வந்து சேர்ந்தாராம். ஊருக்கு வந்ததும் தனஞ்சயன் மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது. இவ்வளோ அற்புதமான சுயம்புலிங்க மூர்த்தி நம்ம ஊர்ல இருக்காரு, அவருக்கு தேவர்கள் வானுலகத்துல இருந்து பூஜைகள் செய்துட்டு போறாங்க, நம்ம யாருக்கும் இது தெரியாமலே இருக்கே, இதை உடனே நம்ம மன்னன் கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு அரண்மனையை நோக்கி ஓட ஓடி போனாராம். நேரா போய் குலசேகர பாண்டியன் முன்னால விழுந்து வணங்கி, அரசே, நான் நேற்று வாணிபத்தை முடிச்சுட்டு கடம்பவனத்தை கடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு அற்புதமான காட்சியை கண்டேன். தகதகன்னு ஒளி மின்னும் தங்க கூரை வேந்த ஒரு விமானத்தையும் அதன் கீழே மண்ணில் முளைத்த ஒப்பற்ற ஒளி பொருந்திய அற்புத சிவலிங்கம் ஒன்றையும் நான் பார்த்தேன். அது மட்டுமல்ல, அந்த சுயம்பு மூர்த்திக்கு தேவர்கள் விண்ணுலகத்துல இருந்து வந்து நாலு காலமும் ஆன்மார்த்தமா பூஜை செய்யறதையும் நான் பார்த்தேன். நம்ம ஊர்ல இப்படி ஒரு லிங்க திருமேனி இருப்பது நாம செய்த பாக்கியம் தானே, நீங்க உடனே அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாராம். அது கேட்ட குலசேகர பாண்டியன் உள்ளம் முருக கண்கள் பணிக்க, கண்டிப்பா நாம போய் பார்க்கலாம், இந்த நல்ல செய்தி சொன்ன உனக்கு இந்த பொண்ணும் பொருளும் பரிசா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பரிசுகள் கொடுத்து அனுப்புனாராம். தனஞ்சயன் காலையில போய் சொன்னாரா, அன்னைக்கு பகல் பொழுது நிறைய வேலைகள் இருந்து அப்படியே கழிஞ்சு போயிடுச்சு மன்னனுக்கு. அன்னைக்கு இரவு குலசேகர பாண்டியன் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல சுவாமியே ஒரு சித்தரா தோன்றி குலசேகர பாண்டியா கடம்பவனத்துல உள்ள காட்டை திருத்தி அதை அழகிய நகரமாக செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அங்க சுவாமி இருக்கிறதோ அங்க கோயில் கட்டு அப்படின்றதெல்லாம் சொல்லல, கடம்பவனத்துல உள்ள காட்டை திருத்தி அதை அழகிய நகரமாக செய்வாயாகன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திடுக்கிட்டு முழிச்சாராம் குலசேகர பாண்டியன். ஆஹா, இப்பதானே காலையில வந்து இந்த தனஞ்சயன் சொல்லிட்டு போனான், நம்ம அப்பவே போய் பார்த்துருக்கணும்ல, நம்ம போகவே இல்லை, அதனால சுவாமி வந்து நகரை திருத்துன்னு மட்டும் சொல்லிட்டு போனாரு, அங்க அற்புதமா நான் வீட்டு இருக்கேன்னு நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. அதான், ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட சொன்னா அது நல்ல விஷயமா மேன்மையான விஷயமா இருக்கும்போது உடனே செய்யணும், சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கிடப்புல போட்டா அது இப்படிதான் ஆகும். இது குழந்தைகளான உங்களுக்கும் சேர்த்துதான். நைட்டு கனவு வந்ததா இவர் திடுக்கிட்டு முழிச்சுட்டு, சா இப்படி நம்ம விட்டுட்டோமே, சுவாமியே இல்லைன்னா அவர் அங்கே வீட்டு இருக்கிறத நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாரே அப்படின்னு பல வாரா தன்னையே நொந்துட்டு இருந்தாராம். பகல்ல தனஞ்சயன் அந்த காட்டில் அற்புதமான லிங்க திருமேனியை கண்டது சொன்னான், இரவுல கனவுல சித்தர் வந்து காட்டை திருத்தி நகரமாக்குன்னு சொல்றாரு, அப்ப அங்கதான் விசேஷமான சுவாமி இருக்காரு அப்படின்னு அதோட தூக்கம் வராம விடியறதுக்காக முழிச்சுட்டே இருந்தாராம் குலசேகர பாண்டியன். காலையில பொழுது புலர்ந்ததும் தன் கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு மொத்தல் வேலையா அமைச்சர்களையும் சிறந்த முனிவர்களையும் அழைச்சு இந்த விஷயங்களை எல்லாம் விவரிச்சு சொன்னாராம். உடனே தாமதிக்காமல் எல்லாரும் வேக வேகமா அந்த காட்டுக்கு போனாங்களாம். அங்க தனஞ்சயன் சொன்னது போலவே ஒப்பில்லா சுயம்புலிங்க திருமேனியும் அவருக்கு மேல நிழல் தர பொன்னாலான ஒரு தங்க கூரையும் இருந்துதான். மேலும் அதி அற்புதமான பூக்கள், அந்த பூக்கள்லாம் இங்க பூலோகத்துல கிடைக்கவே கிடைக்காத பூக்கள், அதெல்லாம் தேவலோகத்திலிருந்து வந்த பூக்கள் இல்லையா, அதனால அதி அற்புதமான பூக்கள் வாடாம இன்னும் மனம் கொடுத்துக்கிட்டே இருந்துதான். தூப தீப நறுமணம், அப்புறம் ஏற்றி வைத்த பெரிய நெய் விளக்குன்னு அந்த இடமே தெய்வீக

அநேக மனம் கமழுமாறு இருந்ததாம். மன்னனும் மற்றவர்களும், பெருமானே, உங்களை தரிசிக்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருமேனியை நாங்களும் வழிபட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் அப்படின்னு பலமுறை விழுந்து வணங்கி, அங்கே இந்த லிங்க திருமேனிக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு அப்போவே தீர்மானிச்சாங்களாம். உடனே அதுக்கான ஏற்பாடுகளை தொடங்கி ஆணைகள் பறந்துதான். பல ஊர்களிலிருந்தும் பல வகை தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டாங்களாம். மரங்களை வெட்டுறதுக்கு, கட்டட வேலை செய்யறதுக்கு, இரும்பு வேலை செய்யறதுக்கு, கற்களை செதுக்கிறதுக்கு, குதிரை யானை முதலிய விலங்குகளை கொண்டு பாரம் தூக்கன்னு பலவிதமான ஆட்களையும் பொருட்களையும் கொண்டு வர ஏற்பாடுகள் நடந்துதான். இது ஒரு புறம் இருக்க, பிளானிங்னு ஒன்று இருக்கே, ஒரு காட்டை எப்படி திருத்தி நகரமாக்குறது, எங்கே மெயின் என்ட்ரன்ஸ் வைக்கிறது, சைடு என்ட்ரன்ஸ் எப்படி வைக்கிறது, இந்த காட்டின் வாஸ்து என்ன, என்ன அமைப்பில் எது எப்படி எங்கே இருக்கணும், அதை எப்படி தீர்மானிக்கிறதுன்னு ரொம்ப யோசித்த போது, குலசேகர பாண்டியனோட கனவுல சுவாமி சித்தரா வந்தாரே, அதே தோற்றத்தோட மன்னனும் மற்றவர்களும் டிஸ்கஷன் செய்துக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு வந்தாராம். மன்னனுக்கு சித்தரை பார்த்ததும், இவர் தானே நேத்து நைட்டு நம்ம கனவுல வந்தாரு, நமக்கு ஆணையிட்டது இவர் தானே அப்படின்னு அவரை பார்த்து திகைத்து நிற்கும் போதே, அந்த சித்தர் சிவாகம விதிப்படி சிவாலயம் எப்படி கட்டணும், கோபுரம் எப்படி அமைக்கணும், நகரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் வேக வேகமாக பிளான் போட்டு கொடுத்துட்டு வந்த வேகத்திலேயே மறைஞ்சும் போயிட்டாராம். பாண்டிய மன்னனுக்கு படபடப்பு நீங்கவே இல்லை, எல்லாம் கனவுல நடக்கிறது மாதிரியே இருக்கு. ஆனாலும் அவரால் மலைத்து போய் நிற்க முடியாதே, மன்னனாச்சே, வேக வேகமாக உத்தரவுகள் பிறப்பிச்சாராம். சில்பசாஸ்திரத்தில் சிறந்த ஸ்தபதிகளை வரவழைச்சு ஆகம விதிப்படி ஆலயம் கட்ட பணிச்சாராம். ரொம்ப பிரம்மாண்டமான திருக்கோயிலாக கட்டணும், மறைகள் ஓதும் பதும மண்டபம் இருக்கணும், அர்த்த மண்டபம் இருக்கணும், மகா மண்டபம் இருக்கணும், அருகார்பீடம் இருக்கணும், நிறுத்த மண்டபம் இருக்கணும், திருவிழா மண்டபம் இருக்கணும், வேள்விச்சாலை, திருமடப்பள்ளி, கணபதி, கந்தர் முதலான பரிவார தேவர்களின் கோயில்கள், சொக்கலிங்க மூர்த்திக்கு வலப்புறம் மீனாட்சி அம்மையின் திருக்கோயில், பெரிய பெரிய மதில் சுவர்கள், மண்டபங்கள், கோபுரங்கள், சுற்றுச்சுவர்கள், அகழி, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாராம். கோயிலுக்கு பிளான் போட்டு முடிச்சாச்சு, அதை செய்யறதுக்கு ஆட்களும் ஏற்பாடாயிடுச்சு. அடுத்து நகர அமைப்பு. நகரே கோயிலை சுற்றி சுற்றி நாலு புறமும் அமையற மாதிரி கட்டணும் அப்படின்னு சொன்னாராம் குலசேகர பாண்டியன். ஊரின் நடுப்புற கோயில், கோயிலை சுற்றி நாலு புறமும் மதில் சுவர்கள், அந்த நாலு மதில் சுவர்களை ஒட்டி வீதிகள் ஒன்றுக்கு பின் ஒன்றா விரிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி கட்டி, இந்த நாலு வீதிகளும் நாலு கார்னரில் நாலு மூலையில் சந்திக்குமாறு நகரை அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாமே இன்டர் கனெக்டட் ஸ்ட்ரீட்ஸை நிர்மாணிக்க சொன்னாராம். அது மட்டுமல்ல, கடை வீதிகள், திருவிழா கொள்ளும் திருவீதிகள், தெற்றியம்பலங்கள், ரெண்டு மூன்று சந்து கூடும் இடங்கள், நாலு சந்து கூடும் நார் சந்திகள், பொது இடங்கள், நீதிமன்றங்கள், செய்குன்றுகள், மேடைகள், நாடகசாலைகள், சைவ முனிவர்கள் தங்கும் இடங்கள், அந்தனர் வீதிகள், அரசர் வீதிகள், வணிகர் வீதிகள், வேளாளர் வீதிகள், யானை கூடங்கள், குதிரை பந்திகள், தேர்ச்சாலைகள், கல்வி சாலைகள், அப்புறம் கிணறுகள், குளங்கள், பொய்கைகள், நந்தவனங்கள், சோலைகள், தோட்டங்கள் போன்றவற்றையும் அமைத்து தனக்கு ஒரு அரண்மனையும் வடக்கே திசையில் கட்டினாராம். இப்படி அற்புதமாக நகரை கட்டி முடித்ததும் சொக்கலிங்க பெருமான்கிட்டயே, இந்த நகரை நீங்கள் சாந்தி பண்ணி மக்கள் தங்கிறதுக்கு ஏதுவாக்கி தாங்க அப்படின்னு கேட்டாராம். சுவாமியும் தன் ஜடாமுடியில் இருந்த சந்திரனன் ஒரு துளி அமுதத்தை அந்த நகரில்
தெளித்தாராம். அந்த ஒரு துளி அமுதம் அந்த நகரம் முழுவதும் பரவிச்சான், பரவி நகரை தூய்மைப்படுத்தியதாம். சுவாமி ஒரு துளி அமுதத்தை சிந்தினார் இல்லையா, அது ரொம்பவும் மதுரமா இருந்ததால அன்னைக்கு முதல் அந்த நகரம் மதுரைன்னு பெயர் பெற்றதாம். பிறகு அந்த நகரை பாதுகாக்க கிழக்கு திசையில அய்யனாரையும், தென் திசையில சப்தமாதரியும், மேற்கு திசையில திருமாலையும், வடதிசையில பத்ரகாளியும் காவலா நிறுவினாராம். இப்போ கோயில் கட்டியாச்சு, நகரும் நிர்மாணிச்சாச்சு. மதுரைக்கு சிறப்பே சோமசுந்தர கடவுள் தானே, அவருக்கு சிறப்பா பூஜைகள் செய்யணுமே. அதுக்காக குலசேகர பாண்டியன் வேத ஆகமங்களை நல்லா கற்று தேர்ந்த முனிவர்களையும் ஆதி சைவர்களையும் காசியிலிருந்து வரவழைச்சு அவங்களுக்கு எல்லா சௌகரியங்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்து மதுரையிலேயே தங்கி சுவாமிக்கு நல்லபடியா பூஜைகளும் அபிஷேகங்களையும் பண்ணுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாராம். அப்புறம் அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர்னு நான்கு பெருங்குடி மக்களும் மற்ற புறக்குடி மக்களும் அந்த நகரில் வாழ்ந்து வந்தாங்களாம். பிறகு குலசேகர பாண்டியன் ஒரு நல்ல நாளில் தன்னுடைய அரண்மனையை கிரகப்பிரவேசம் செய்து அங்கே போய் தன் குடும்பத்தாரும் மற்ற சுற்றத்தாரோடையும் தங்கினாராம். அவருக்கு மலையத்வஜ பாண்டியன் ஒரு நன்மகன் பிறந்தான். அந்த மகன் வளர்ந்து பெரியவனானதும் குலசேகர பாண்டியன் அவனிடம் நாடாளும் பொறுப்பை ஒப்புவித்து இறைவனடி சேர்ந்தாராம். இந்த மதுரை மாநகர எவ்வளவு அற்புதமா நிர்மாணிச்சிருக்காங்க பாருங்க. இந்த நிலக்கரி சுரன் தோன்றாங்க இல்லையா, நெய்வேலி, அந்த நகரத்தை கூட இப்போதான் சமீப காலங்களில் ஒரு 40 வருஷமா முன்னாடி தான் அதை வந்து நிர்மாணிச்சாங்க. அந்த நகரை நிர்மாணிக்கும் போது இந்த அரசாங்க அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்களாம், நெய்வேலின்ற இந்த ஒரு நகரத்தை வந்து நம்ம உருவாக்க போகிறோம், இதை எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம போய் ஃபாரினில் பார்த்துட்டு வரலாம், போய் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வரலாம் அப்படின்னாங்களாம். அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜர் சொன்னாரா, அது என்னத்துக்கு அங்கே போய்கிட்டு, எல்லாரும் போய் மதுரையை பாருங்கள், மதுரையை பார்த்துட்டு வந்தாலே ஒரு நகரை எப்படி நிர்மாணிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே இந்த நகரை சுவாமியினுடைய திருவருளால் குலசேகர பாண்டியன் அவ்வளவு அற்புதமாக நிர்மாணிச்சிருக்காரு. இன்னைக்கு மக்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டாங்க, அதனால தான் நிறைய சந்து பொந்தா அந்த ஊர் வேற மாதிரி இப்போ அமைப்பில் இருக்கு. ஆனால் உண்மையில் அந்த ஊர் எப்படின்னா ஒரு தாமரை இதழ், எப்படி இதழ் இதழாக விரியுமோ அது மாதிரி நடுப்புற கோயில், அதை சுற்றி நான்கு வீதிகள் அப்படியே இதழ் இதழாக விரிகிற மாதிரி அற்புதமாக விரிஞ்சு அழகாக இருந்ததாம். இதோட மூன்றாம் படலமான திருநகரம் கண்ட படலம் நிறைவடையுது. இந்த படலத்தை படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் சொந்த வீடு நிலம் வாங்கும் பாக்கியம் ஏற்படும், கடன் தொல்லைகள் நீங்கும், பல திருக்கோயில்களுக்கு செல்லும் பேரும் கிடைக்கும். அடுத்த படலம் என்ன தெரியுமா, அடுத்த படலத்தில் தான் மீனாட்சி அம்மை வந்து பிறக்க போகிறாங்க, தடாதகி பிராட்டியார் திருஅவதார படலம். அதை நாம் நாளைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: ஆதியும் அந்தமும் இல்லா. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இப்பொழுது முதல் திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இஞ்சன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய். பொதுவாக நான்கு அடிகளிலே திருப்பாடல்கள் இருப்பதனாலே திருவம்பாவை திருப்பாடல்களும் சில பதிப்புகளிலே அவ்வாறு பதிவிக்கப்பெற்றுள்ளன. ஆனால் இது தரவு இணை என்று சொல்லியிருப்பதனாலே ரெண்டு தரவுகள், ஒரு தரவுக்கே நான்கு அடிகள் வந்துடும். ரெண்டு தரவுங்கும் போது எட்டு அடிகள். மேலும் எதுகையை வைத்துதான் நாம் அடியை நாம் முடிவு செய்யணும். ஆகவே ஆதியும் அந்தமும் இல்லா, ஆதியும் என்று தொடங்குது ரெண்டாவது எழுத்து தீ. அடுத்த சோதியை அம்பாட கேட்டேன், அதிலே ரெண்டாவது எழுத்து தீ வந்துவிட்டது, எதுகை ஒன்று போல வந்துவிட்டது. ஆகவே சோதியை என்பதை நாம் இரண்டாம்படியாக கொள்ளலாம். மாதே தே வந்துட்டது, தீ தே எல்லாம் அந்த தகர வரிசை தானே, தானால வர வரிசை தானே, தா தா தி தே இல்லையா. மாதேவன் அடுத்தது வந்துட்டது. ஆக அந்த அந்த தானாவுடைய இனங்களாகவே இருக்கும். ரெண்டாம் எடுத்து போறான் முதல் பாட்டில், அதில் ஆரம்பிச்சதுனால அப்படியே வரும். இதை மாதிரி தான் ஒவ்வொரு பாடலையும் ரெண்டாம் எழுத்து அப்படி ஒன்று போல வரும். அதை வச்சு நம்ம எதுகையை தெரிந்து கொள்ளலாம். எதுகையை வச்சு அடுத்த எதுகை எங்கே வருதோ அதை அடுத்த அடி என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ. சொன்ன மாதிரி பத்திமையில் முதிர்ந்த அடியார் பெருமக்கள் அவர்கள் யாவருக்கும் முன்னால் துயிலினின்றும் நீங்கி எழுந்து அவர்கள் சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு தம்முடைய தோழிகளை அவர்களுடைய மனைகளுக்கு சென்று எழுப்ப புறப்படுகின்றார்கள். அப்பொழுது உள்ளுரையாக கூறியுள்ள செய்தி போல சத்தியை வியந்து போற்றிக்கொண்டுதான் அவர்கள் எம்பெருமானுடைய திருவருட்சக்தி, சிவபெருமானுடைய திருவருட்சக்தியை வியந்து போற்றிக்கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். அப்போது அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்? தோழியின் வீட்டு வாசலிலே போய் நின்று கொண்டு, மா நாங்கள்லாம் வந்துட்டோம் எழுந்துரு அப்படின்னு கூப்பிட்டு அதற்கப்புறம் அவர் எழுந்து வரணும் என்று அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் வரும்போதே எம்பெருமானை பாடிக்கொண்டேதான் வருகின்றார்கள். அந்த ஓசை கேட்டே அவள் எழுந்து வர வேண்டும் என்பதுதான ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தானே. அது நீ பாடலை நிறுத்திவிட்டு நீ எழுந்துருன்னு வர தனியா சொல்லணுமா? அதைத்தான் அந்த அந்த ஆதங்கம் தான் அங்கு தெரிகின்றது. பெருமானுடைய புகழை உன்னுடைய செவியிலே கேட்ட மாத்திரத்திலே நீ எழுந்து வந்துவிட வேண்டாமா? அதற்கு பின்பும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே. யாரை பாடிக்கொண்டு வருகின்றோம்? எப்படிப்பட்ட குரலை பாடிக்கொண்டு வருகின்றோம்? ஏதோ ரோட்டை கேட்கிற சத்தத்துக்கெல்லாம் நீ விழிக்க வேண்டாம். ஆனா நாங்கள் எழுப்புகின்ற ஒளி அது எம்பெருமானை போற்றி பாடக்கூடிய அந்த இசைப்பாடலின் ஒளி. எப்படிப்பட்ட பெருமான்? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. தொடங்கும் போதே சிவபெருமானுடைய மாட்சிமினை ஈடு இணையற்ற தன்மையினை எத்துணை அழகாக எடுத்துரைத்து தொடங்குகின்றது இந்த திருவம்பாவை பாருங்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அதாவது சாத்திரங்களிலே தோத்திரங்களிலே அறிவு பொருள் சோதி என்று குறிப்பிடப்படும். அறிவை ஒளி என்றும் அறியாமையை இருள் என்றும் குறிப்பிடுவது சாத்திர தோத்திர மரபு. ஒளின்னு சொன்னா அது அறிவு, இருள்னு சொன்னா அறியாமை. அறியாமையை இருளாக உருவகம் செய்வர், அறிவை ஒளியாக உருவகம் செய்வர். ஒளியை உடையது சோதி. ஆகவே சோதி என்பது அறிவு பொருள். எம்பெருமானை அறிவு பொருள் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இருக்கின்ற முப்பொருள்களிலே பதியாகிய எம்பெருமான் பதிப்பொருள், பதியாகிய எம்பெருமான் மட்டுமா அறிவு பொருள்? பசு என்று சாதி ஒருமையிலே குறிப்பிடப்படுகின்ற அந்த வர்க்கத்திலே இருக்கின்ற உயிர்களாகிய நாம ஒவ்வொருத்தரும் கூட அறிவு பொருள் தானே. பாசமாகிய மும்மலங்கள் தான் ஜடம், பாசமாகிய மும்மலங்கள் தான் ஜடப்பொருள். பசுவர்க்கமாக இருக்கக்கூடிய உயிர்கள் ஒவ்வொன்றும் அறிவு பொருள்கள் தானே. ஆனா அப்போ அறிவு பொருளை வந்து சோதின்னு சொல்லலாம்னா உயிர்களையும் கூட சோதின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் தான். ஆனால் பெருமானை சொல்வதுதான் சிறப்பு. ஏனென்றால் அவர் தான் இயற்கை உணர்வுடைய பொருள். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி வேறு எவரும் தனக்கு அறிவிக்க வேண்டியதன்றி உணர்த்த வேண்டியதன்றி தானே அனைத்தையும் ஒருங்கே உணரவல்ல பேரறிவு பொருள். ஆகவே பெருமானைத்தான் சோதி என்று சிறப்பாக சொல்வார்கள். அரும்பெரும் சோதி என்று குறிப்பிடுகின்றார். அரும் சோதி பெரும் சோதி. அரும் சோதி என்று சொல்லும்போது உணர்வதற்கு அரிய நிலையிலே பெருமான் இருக்கின்றார். பொறிகள் கரணங்கள் வாயிலாக நாம உலகப் பொருள்களை எல்லாம் அறிகின்றோம். நம் பொறிகரணங்களின் துணை கொண்டு பல புதிய புதிய கருவிகளை உருவாக்குகிறோம். அந்த கருவிகளின் துணை கொண்டு எத்தனையோ நுட்பமான பொருள்களை எல்லாம் கண்டு வருகின்றோம். ஆனால் நம்முடைய கருவிகரணங்களுக்கோ கருவிகரணங்களால் உருவாக்கப்படும் விஞ்ஞான கருவிகள் எவற்றுக்குமோ உட்படாமல் அவை எவற்றாலும் அறிய முடியாத நிலையிலே இருக்கின்றான் பெருமான். ஆகவே பாசஞானம், நாம பொறிகரணங்கள் மூலமாக நமக்கு விளங்கும் ஞானம் பாசஞானம். பாசஞானத்தாலே அறியப்படாத ஒரு பெருநிலையிலே இருக்கின்றார். பாசஞான பற்றை விட்டு அதே சமயம் ஆன்மாவாகிய தம் மீது பற்று வைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அந்த நிலை பசுஞானம் என்று சொல்லப்படும். அந்த பசுஞானத்தாலும் உலகப்பற்று நீங்கினாலும் தான் என்ற அகப்பற்று நீங்காமல் இருப்பதனாலே அந்த அகப்பற்று மயமாய் இருக்கக்கூடிய அந்த பசுஞானத்தாலும் அறியப்படாதவனாக இருக்கின்றான். பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் அப்பாற்பட்ட பொருளாக அந்த ஞானங்களாலே உணர்வதற்கு அரிய பொருளாக இருப்பதனாலே அருஞ்சோதி என்றார். இதுபோல பெருஞ்சோதி என்றார். சோதி என்பது விளக்கம் செய்வது, தன் ஒளியினாலே விளக்கம் செய்வது. எல்லா உயிர்களுக்கும் அறிவு விளக்கம் அருள்கின்றார். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதனாலே, நிறைந்து எல்லோருக்கும் அறிவு விளக்கம் அருள்வதனாலே அது பெருஞ்சோதி. ஆகவே அருஞ்சோதி பாசஞான பசஞானங்களால் அறிய முடியாத அரிய நிலையிலே இருக்கிற சோதி. அதே சமயத்தில் எங்கும் நிறைந்து எல்லாருக்கும் அறிவு விளக்கம் தருகின்ற சோதி பெருஞ்சோதி. உணர்வதற்கு அரிய நிலையில் இருப்பது என்பது அது ஒரு பெரிய சிறப்பாகுமா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒருத்தர் இருக்கிறார், அவரை அணுகவே முடியாது, அவரிடம் பேசி எழுதவும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது, அவரை யாருமே சந்திச்சவங்க இல்லை. அப்படிப்பட்ட அரிய நிலையில் இருக்கிறார்னு சொன்னா அவருக்கு புகழ் இருக்காது இல்லையா? குடத்தின் உள்ளிட்ட விளக்கு மாதிரி ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டு இருக்க வேண்டிதான். மனிதர்களுக்கும் அப்படிதான். மனிதர்கள்லாம் பலராலும் அறியப்படுபவராக இருக்கணும், அப்பந்தான் அவர் புகழ் பெற்றவர், முக்கியஸ்தர், விஐபின்னு சொல்லப்படும். ஆனா சுவாமி யாராலும் அறிய முடியாத நிலையில் இருக்கின்றார், ஆனால் பெரும் புகழுடையவராக இருக்கின்றார். அது ஒரு பெருஞ்சிறப்பு அல்லவா? உலகியல் நிலைக்கு மாறான நிலை. அறிவதற்கு அரிய நிலையிலே இருந்து கொண்டு பெரும் புகழோடு இருத்தல். ஏன்னா அவர் அறிவதற்கு அரிய நிலையில இருந்தாலும் அவர் அறிந்து ஆகணும், அப்பந்தான் ஆன்மாக்கள் கடை தேர முடியும் என்று ஆன்மாக்களாக நம்முடைய நிலைமை அப்படி இருக்கிறது. ஆகையினாலே அவர் அறிவதற்கு அரிய நிலையில இருந்தாலும் அவர் நமக்கு அருளை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய அருளை நாம அனுபவித்துக் கொண்டுதான் வருகின்றோம். திரோதான சக்தியாக மறைப்பாற்றலாக இருந்து கொண்டு நமக்கு பல்வேறு வளங்களை வழங்கிக் கொண்டு வருகின்றார். அதை நாம முன்னை தவத்தின் பயனாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வருகின்றோம். அதனால தானே இதை மாதிரி சாத்திர தோத்திர சிந்தனைகளெல்லாம் வந்து நாம கலந்து கொள்கின்றோம். ஆகையினாலே உணர்வதற்கு அரிய நிலையில் இருந்தாலும் அவர் பெரும்புகளுடையவராக திகழ்கிறார். அது எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு பண்பு பாருங்க. ஆகையினாலே அருஞ்சோதி பெருஞ்சோதி, பாசஞான பசஞானங்களால் அறியப்படாத அருஞ்சோதி, அதுக்கு எட்டாத அருஞ்சோதி, எங்கும் நிறைந்து எல்லாருக்கும் அறிவு விளக்கம் அருள்கின்ற பெருஞ்சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா சோதி. சோதி என்பதோடு அருஞ்சோதி பெருஞ்சோதி ஒவ்வொன்றையும் தனித்தனியா அடைமொழியாக சேர்த்தாதான் ஒவ்வொன்றினுடைய பொருளும் நமக்கு நன்றாக விளங்கும். ஆதியும் அந்தமும் இல்லா சோதி, அதாவது ஆதி என்பது பிறப்பு, அந்தம் என்பது இறப்பு, பிறப்பிறப்பு அற்ற சோதி. சோதி என்றால் அறிவு பொருள். அந்த சோதிக்கு இத்தனை அடை கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கின்றது. அப்படி சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய வாதவுரடிகள். அப்பதான் அதனுடைய மேன்மை நமக்கு விளங்கும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இந்த சோதி என்ற அந்த பெயருக்கு எத்தனை அடைகள்? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இப்போ இவ்வளவு அடைமொழிகள் கொடுத்து சொல்லும் போது நமக்கு என்ன ஓர் உண்மை விளங்குகிறது என்று சொன்னால், அப்ப இன்னொரு வகை சோதியும் இருக்க வேண்டும். நீங்க செந்தாமரைன்னு சொன்னா வெண் தாமரை ஒன்று உள்ளது, அதிலிருந்து பிரித்து காட்ட வேண்டியதான செந்தாமரைன்னு சொல்றோம். இனம் பற்றிய அடை என்று சொல்வார்கள், இனம் பற்றிய அடைன்னு சொல்வார்கள். செந்தாமரைன்னு அப்ப வெண்டாமரைன்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரியான அடை இது. அப்போ ஆதியும் அந்தமும் இல்லா சோதி அப்படின்னா, அப்ப ஆதியும் அந்தமும் உடைய சோதி ஒன்று இருக்க வேண்டும். அரும்ஜோதி என்று சொன்னதுனாலே அத்துணை அருமையாக இல்லாமல் எளிமையான முறையிலே ஒரு எளிய சோதி இருக்க வேண்டும். பெருஞ்சோதி என்று சொன்னதுனாலே சிறு சோதி இருக்க வேண்டும். ஆதியும் அந்த பண்புகளுக்கு நேர் மாறான சோதிதான், ஆனா இந்த சோதிக்கு நேர் மாறாக இன்னொரு சோதி உள்ளது. எப்படி என்றால், ஆதியும் அந்தமும் உடைய எளிய சிறிய சோதி ஒன்று உள்ளது. சோதினா என்ன சொன்ன? அறிவு பொருள். நாம தான் அந்த சிறிய எளிய எளிமையும் சிறுமையும் கொண்ட சோதி பொருள்கள். நாம தான் ஆதியும் அந்தமும் உடையவர்களாக நாம தான் இருக்கிறோம். பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கிறோம். நம்ம சோதி பொருள் தான், நமக்கு அறிவு இருக்கு, சோதி பொருள் தான், சித்து பொருள் தான். ஆனா பிறப்பிறப்புக்கு உட்பட்டு இருக்கின்றோம். ஆதியும் அந்தமும் உடையவராக இருக்கிறோம், எளிமையும் சிறுமையும் உடையவராக இருக்கிறோம். ஆதியும் அந்தமும் உடையவராக இருத்தல் பிறப்பிறப்புக்கு உட்பட்டு இருத்தல். எளிய சிறிய சோதினா, எளிய சோதின்னு சொல்லும் போது என்னன்னா, நாம சோதி அறிவு பொருள் என்றாலும் அறிவிக்கத்தான் அறிகின்றோம். முதல்வன் அறிவிக்க அந்த அருஞ்சோதி அறிவித்தால்தான் நாம அறிகின்றோம். ஆகவே நாம எளிய சோதிதான். எளிய சோதி எளிமை என்பது அறிவிக்க அறிதல். சிறிய சோதி சிறுமை கொண்ட சோதியா இருக்கிறோம். சிறுமை என்பது பாசச்சார்பு, ஆணவ மலச்சார்பு உடையவராக இருக்கிறோம், அது சிறுமை. ஆகவே ஆதி அந்தம் உடையதா இருத்தல் பிறப்பு இறப்புக்கு உட்படுதலாகும். அருமைக்கு மாறாக எளிய சோதியாக இருத்தல் உணர்த்த உணரும் நிலையிலே இருத்தல். சிறிய சோதி சிறுமை கொண்ட சோதி, சிறுமையாவது மலச்சார்பு. இந்த தன்மைகள் இல்லாத சோதி எம்பெருமான். ஆகையினாலே அவனுடைய தனித்தன்மையை, உயிர் வர்க்கத்திலிருந்து அவன் வேறுபட்டு இருக்கக்கூடிய உயிர் வர்க்கமாகிய இந்த சோதியிலிருந்து அவன் வேறுபட்டு திகழக்கூடிய பாங்கினை இல்லையா எடுத்த எடுப்பிலேயே உணர்த்துகின்றான். என்ன, நம்ம பார்க்கின்ற எல்லா உயிரினங்களும் பிறப்பிறப்புக்கு உட்படுபவை, ஆதியும் அந்தமும் உடையவை, எளிமையானவை, சிறுமை கொண்டவை. அந்த உயிர் வர்க்கத்தில் யாரையும் நாங்கள் பாடிக்கொண்டு வரவில்லை அப்படின்னா நீ அதை கவனிக்காம தூங்க கூட செய்யலாம். ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச ஆள் அவங்க பாடிட்டு வராங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கொண்டாடுவாங்க, இதே மாதிரி இவங்க யாரையோ கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சாதாரணமா நாங்க யாரை பாடிட்டு வரோம்? உயிர் வர்க்கத்திலேயே இல்லாத தனிமுதற் பரம்பொருளை, பிறப்பு இறப்புக்கு உட்படாத பிறப்பு இறப்பு இல்லைன்னா வினை இல்லை, வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன், பாசஞான பசஞானங்களால் அறிவதற்கு அறிய அந்த பெருஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றோம். அந்த பெருஞ்சோதியை சார்ந்தால்தான் சிறு சோதிகளாகிய நமக்கு வாழ்வு. பேரொளியா பேரொளியாகிய சூரிய ஒளியை சார்ந்தால்தான் கண்ணொளியாகிய சிற்றொளிக்கு பயன். அல்லது காணுந்தன்மை இருந்தும் அந்த தன்மையை அனுபவிக்க முடியாது, அந்த தன்மையினால் பயன் கொள்ள முடியாது. காணுந்தன்மையினால் எப்போது நமக்கு பயன்? கண்ணுக்கு கண்ணு எந்த குறைபாடும் இல்லாத நல்ல கண்ணு தான் இருக்கட்டுமே, இருந்தாலும் இந்த கண்ணினுடைய ஒளியானது சிற்றொளி. இதுக்கு துணை செய்வதற்கு பேரொளி வேண்டும். பேரொளியாகிய கதிரவனின் ஒளியோடு ஒன்றி கலக்கும் போதுதான் அந்த கண்ணொளியினால் நமக்கு பயனே கிட்டுகிறது. அதுபோல சிறுசோதி சிற்றறிவுடையவர்களாக இருக்கின்ற நாம் பாசச்சார்போடு கூடி எளிமையான சோதியாக உணர்த்த உணரும் சோதியாகவும் சிறுமையாகிய பாசச்சார்போடும் இருக்கின்ற நாம் அந்த பாசச்சார்பிலிருந்து விடுபட வேண்டும். உணர்த்த உணர்தல் நம்முடைய இயல்பு, அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் சிவம் தன்னை உணர்த்த நாம் சிவத்தை உணர வேண்டும். அழிந்து போகின்ற பொருள்களை உணர்ந்து மயங்காமல் அழிவில்லாத சிவத்தை நாம அவன் உணர்த்த உணர வேண்டும். அந்த நிலைக்கு உயரணும். அதுதான் பெரும்பயன் இல்லையா. அப்போ கண்ணானது நன்கு காணக்கூடிய கண்ணானது, ஒளி பொருந்திய கண், நல்ல பெரிய கண். அந்த கண்ணானது கதிரவன் ஒளியை சாராமல் மூடி கிடந்தால் என்ன பயன்? அதுபோலத்தான் எளிய சோதியாகிய ஆன்மாக்களாகிய நாம அரிய சோதியை சார்ந்து பயன் கொள்ள வேண்டாமா? அதான் சோதி என்று பெருமானை வர்ணித்தவள் வாழ்த்தடங்கன் மாதேன்னு அந்த பெண்ணை, தான் எந்த பெண்ணை எழுப்புகின்றாளோ அந்த பெண்ணை அவள் கண்ணின் அழகை குறிப்பிட்டு இங்கே பாடியிருக்கின்றாள். வாழ்த்தடங்கன் வாட்டடங்கன், அதை பிரிச்சா வாழ்த்தடங்கன். வாழ் என்ற சொல் நமக்கு வாழ்கிற ஆயுதத்தை தான் நமக்கு அது ஞாபகப்படுத்தும் பொதுவா. ஆனா வாழ் என்ற சொல்லுக்கு ஒளி என்று பொருள் உண்டு. தொல்காப்பியத்திலே அந்த பொருள் சொல்லப்பட்டுள்ளது. வாழ் என்பதற்கு ஒளின்னு பொருள் உண்டு. ஆகவே தடம் என்பது பெருமை. அந்த கண் பெரிய கண்ணாக இருக்கின்றது. கண்ணை ஆன்மாவுக்கு ஓமையாக சொல்வது சைவ சித்தாந்த மரபு. ஏன்னா கண்ணு காட்ட காணும் தன்மை உடையது. கண்ணு வந்து கதிரவன் காட்ட காண்பது. ஆன்மாக்களாகி நாம சிவபெருமான உணர்த்த உணர்பவர்கள். ஆகவே கண் வந்து ஆன்மாவுக்கு ஓமையாக சொல்லப்படுவது. கண்ணினுடைய ஒளி ஆன்மாவின் அறிவு போன்றது. கண்ணினுடைய அந்த விசாலத்தன்மை ஆன்மாவின் வியாபகத்தை போன்றது. எனவே வாழ் என்பதனாலே ஒளி குறிப்பிடப்பட்டு ஆன்மா அறிவும், தடம் என்பதனாலே அந்த வியாபகம் குறிப்பிடப்பட்டு ஆன்மா வியாபகமும் குறிப்பிடப்படுகின்றன. அறிவும் வியாபகமும் ஆன்மாவுக்கு இருந்தாலும் அந்த ஆன்மா பெருஞ்சோதியாகிய சிவத்தை சாராமல் ஆணவ இருளுக்குள்ளே அழுந்தி கிடப்பது முறையல்லவே என்று இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே நட்புன்னா இப்படி இருக்கணும். ஒரு தோழி இன்னொரு தோழி இப்படி எழுப்புகின்றார். நட்புக்கு நட்பினுடைய பயன் என்று வள்ளுவப் பெருந்தகை எதை குறிப்பிடுகின்றார் என்றால், நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்று கூடுகின்றார். பொதுவாக ரெண்டு பேரும் நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் வள்ளுவப் பெருந்தகை என்ன சொல்கின்றார்கள் சொன்னால், சிரித்து பேசிக் கொண்டிருப்பது மட்டும் நட்பன்று, தன்னுடைய நண்பனிடம் வேண்டாத செய்கை ஒன்று காணப்படுமேயானால் விரைந்து அறிவுறுத்தி அந்த வேண்டாத செய்கையை அவன் விடுமாறு செய்ய வேண்டும். அதுக்கு விரைவாக செயல்படணும்னு. அந்த சமயத்தில் அவன் இன்மொழிகள் சொல்லி கேட்காவிட்டால் வன்மொழிகள் சொல்லியாவது அவனை அந்த வேண்டாத செய்கை செய்வதிலிருந்து தடுக்க வேண்டும். அதான் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டுனர். மிகுதினா என்னன்னா அத தேவையில்லாத செய்கைகள், வேண்டாத செய்கைகள், அதுதான் மிகுதி. மேற்சென்று அப்படின்னா முற்பட்டு சென்று, தாமதப்படுத்தாமல் இல்லையா. ஏதோ வேண்டாத செய்கை வச்சிருக்கான், சரி பண்ணட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு காலதாமதம் பண்ணாம இல்லையா, உடனே சென்று அதை தடுக்கணுமா. இன்மொழிகள் கூறுனா அந்த சமயத்தில் கேட்பானா? கேட்க மாட்டான் இல்லையா. சரி சரின்ட்டு போயிருவான். அப்ப கொஞ்சம் கடிந்து உரைத்தாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுதான் நட்பின் பயன் என்று சொல்கின்ற. அதை நமக்கு நேரடியா புரியல. பரிமேலழகர் தருகின்ற விசேட உரையினாலே நமக்கு புரிகின்றது. அதான் சொல்ற வேண்டாத செய்கை. வேண்டாத செய்கைன்னு அது பழியும் பாவமும் தரக்கூடிய, இம்மைக்கு பழியும் மறுமைக்கு பாவமாகவும் விளங்கக்கூடிய செய்கைகள் அதான் வேண்டாத செய்கைகள் இல்லையா. அவை துன்பத்தை தான் பயப்பிக்கும். அதனால அந்த அந்த மாதிரி செய்கைகளை தான் மிகுதின்னு சொன்னார். அதை செய்யணும்னு நினைக்கிறான் நண்பன். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நண்பனுக்கு, ஆக நம்ம நண்பன் இந்த மாதிரி செய்கையை செய்யணும்னு நினைக்கிறான். தெரிஞ்ச உடனே அவன் செய்வதற்கு முன்பே அதை தடுக்கணும். செய்யட்டும் பார்த்துப்போம் அப்படின்ட்டு கூடாது இல்லையா. அதான் மேற்சென்று அப்படின்னார். முற்பட்டு சென்று தடுக்கணும். அப்ப இனிய மொழிகள் கூறுனா கேட்க மாட்டான்னா, கடிந்து உரைத்தாவது அதை தடுக்க வேண்டும். சொன்னார் பழியும் பாவமும் தரும் செய்கை துன்பமே பயத்தலான் வேண்டப்படுவது அண்மையின் அதனை மிகுதி என்றும், அது செய்தற்கு முன்னே மீட்டல் வேண்டுதலின் மேற்சென்று என்றும், இன்சொற்கு மீளாமையின் இடித்தற் பொருட்டு என்றும் கூறினார். பாருங்க ஒவ்வொரு தொடருக்கும் எப்படி பாருங்க அப்படியே பட்டை தீட்டி பிரகாசப்படுத்துகிறார் பாருங்க. இதனால் நட்பின் பயன் கூறப்பட்டது. இதனால் நட்பின் பயன் கூறப்பட்டது என்று அருமையாக தெரிவிக்கின்றார். அந்த மாதிரியான ஒரு நட்பு தான் அடியார்களுக்குள்ளே இருக்குது. ஆக பாவை நோன்பு காலத்திலே துயிரழ வேண்டிய வைகரை பொழுதிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையினை எப்படி கடிந்துரைக்கின்றாள் பாருங்க. வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான். வாழ்த்தடங்கன் என்று அவளுடைய கண்ணை வர்ணிக்கின்ற அந்த இடத்திலே உள்ளுரை கருத்து எப்படி இருக்கின்றது? வாழ் ஒளி தடம் பெருமை. ஒளி அறிவை குறிக்கின்றது, தடம் என்பது வியாபகத்தை குறிக்கின்றது. அறிவும் வியாபகமும் கொண்ட ஆன்மாவாகிய நீ ஆணவ இருளிலே கிடக்கலாமா? அந்த ஆணவ இருள்தானே விழித்தெழ வேண்டிய நிலையிலும் உன்னை உறங்குவதை சுகம் போல காட்டுகிறது. ஆணவத்தின் இயல்பு என்ன? துன்பத்தை இன்பம் போலவும் இல்லையா, உய்வை தடுக்கின்ற செயல்களை இனிய செயல்கள் போலவும் காட்டுவதுதானே அதனுடைய வேலை. அப்ப துயிரிட வேண்டிய நேரத்தில் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை விளைவிப்பது அங்க ஆணவத்தின் வேலை. ஆகையினாலே உறங்கி கிடப்பதற்கு அந்த ஆணவமல சார்பு காரணம். ஒருவர் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நேரம் உழைத்திருக்கலாம், அதனால் அவரை மீறிய உடல் சோர்வினாலே உறங்கலாம், அது விதிவிலக்கு இல்லையா. அது மாதிரி உடல் நலமின்மையால் உறங்கலாம், அது விதிவிலக்கு. எப்பவும் மாதிரி இருக்கிறோம், வழக்கம் வழக்கம் போல இருக்கிறோம். அப்போ எழுந்திருக்க வேண்டிய இடத்தில் எழுந்திருக்க வேண்டியதுதானே இல்லையா. அப்பவும் நாம என்ன கூட கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குவது ஆணவ மலத்தினுடைய வேலை. நம்ம கீழ்நிலையில் நிறுத்துவது தானே அதனுடைய வேலை. இந்த சகல நிலையில் அது செய்கிற வேலை அதுதானே. கேவல நிலையில அறிவை முழுமையா மறைச்சுது. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க நிலையில என்ன பண்ணும்? கீழ்நிலையில நம்ம நிறுத்தும். அதோ ஞாபக சக்தி என்று சொல்வார்கள். அதோ ஞாமிகா, அதோ ஞாமிகா சக்தி, அதோ ஞாமிகா சக்தி. அதோ என்று சொன்னால் கீழ்நிலை, கீழ்நிலையிலே நம்மை நியமிப்பது அதோ ஞாமிகா சக்தி. ஆகையினாலதான் சொன்னார், நீ அந்த ஆணவ மலம், அதான் பழைய திருப்பரந்தி புராணத்தில் மலை இருள் உற்று உறங்காமல். உறங்குவதற்கு என்ன காரணம்? இருள் மலச்சார்பு தான் காரணம். மலை இருள் உற்று உறங்காமல் அந்த மல பரிபாகத்தை விளைவிக்கக்கூடிய பெருமான் அங்கு தடாகமாகவே விளங்குகின்றார். அந்த தடாகத்தில் வந்து திளைத்தால் அது அவன் திருவருளில் திளைத்ததற்கு சமம். ஆகவே அதன் பொருட்டு எழுந்து வா என்று அழைப்பதுதான் திருவம்பாவை என்று அதனுடைய சாரத்தை அருமையாக சொன்னது. ஆகையினாலே வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ உறங்குகின்றாயோ என்பதற்கு உறங்குதலுக்கு சொல்லு பாருங்க, வளருதல் மங்களமான ஒரு சொல். வளருதியோ என்று சொன்னால் இன்னும் நீ துயர்கின்றாயோ, கண் வளருதல் என்று ஒரு சொல்லாக சொல்வார்கள். அதுதான் இங்க வளருதியோ என்ற, இன்னும் உறங்குகின்றாயோ. வன்செவியோ நின்செவிதான், உன்னுடைய செவி வன்மையான செவியோ என்று தோழியினுடைய செவியை பழிக்கின்றான். ஏன்னா ஏன் செவியை பழிக்கின்றான்? அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும், ஆதியும் அந்தமும் இல்ல, அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வளருதியோ. அரும்பெருஞ்சோதியின் புகழை கருணையினை நாங்கள் வியந்து பாடுவதை கேட்டும் உறங்குகின்றாயே, ஆகவே உன்னுடைய செவிகள் வன்மை கொண்டனவோ என்று சொல்கின்றார். இப்ப பாருங்க, கண்ணு ஒரு உறுப்பு, செவியும் ஒரு உறுப்பு. என்ன, கண்ணு உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? ஆனா பழிப்பு எதற்கு வந்து சேருது? செவிக்கு வந்து சேர்கிறது. கண்ணை பழிக்கவில்லை. வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ சொன்னார், வளருதல் என்ன? கண் உறங்குதல் தான். ஆனா எந்த உறுப்பை கடிந்துரைக்கின்றாள்? செவியை கடிந்துரைக்கின்றாள். ஏன்னா செவி நன்முறையிலே பெருமானுடைய துதியினை உள்வாங்கி இருந்தது என்று சொன்னால் அதுக்கப்புறம் கண்ணால உறங்கி கிடக்க முடியாது. செவிதான் முதல்ல செயல்படணும். கண் விழிக்க வேண்டிய, கண்ணை வந்து விழித்தட வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு செவிக்கு இருக்கிறது என்பது இதுல தெரியுது இல்லையா? ஆகவே வன் செவியோ நின்செவிதான். உலகியன்னே அதான் சொல்றோம். ஒருத்தர் சொன்னதை கவனிக்காம இருந்தான சொல்றோம், என்ன உனக்கு செவுடா, என்ன உன் காது அவிஞ்சு போன காதுன்னு காதை பழிக்கிறோம். ஆனா உண்மையில என்னன்னா, காது வந்து ஒரு வாயில், அது ஒரு பொறிதான். ஆகவே காதை பழித்தால் அதனுடைய உள்ளீடான கருத்து என்ன? காதை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறாயேன்னு அந்த உள்ள உயிருக்கு தான் அந்த கண்டனம் இல்லையா. அதை தூளமா சொல்லும் போது காது மேல வச்சு சொல்றாங்க. ஆகவே இங்க கண்ணை கூட சொல்லாமல் என்ன உறங்கி கிடத்தால் அது கண்ணதான் முதல்ல விழித்திடணும். கண்ணு விழித்தெழுந்துட்டா அப்புறம் தன்னால படுக்கை விட்டு எழுந்து விடுவாள். ஆனாலும் அந்த காது அதை முறையாக அந்த துதிகளை உள்வாங்கி இருந்தால் அது உணர்வு வந்திருக்கும். கண்ணு விழித்திருப்பாள், எழுந்திருப்பாள். ஆகவே அங்கு காதை காதுக்கு பொறுப்பு அதிகம்னு தெரியுது. வன்செவியோ நின்செவிதான். ஏன்னா பெருமானுடைய துதியை கேட்டல் அதாவது ஞான நிலையில் உள்ள படிநிலைகளை சொல்லும் போது என்ன பார்த்தல் என்பதை கூட தரிசித்தல் என்று கூட ஒரு படிநிலை சொல்லல, கேட்டல் என்பதுதான் தொடங்குது. ஞானாசிரியர் சொல்வதை கேட்க வேண்டும். அதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்றார். கேட்டல் சிந்தித்தல், கேட்டா அடுத்த சிந்தனை ஓடும். ஆகா அதையும் வந்தவம் எல்லாம் அரும்பரும் ஜோதி. ஐயப்பா பெருமானுடைய அந்த ஒரு தன்மையை புரிந்து கொண்டாலே அப்ப சிறு சோதியாகி நாம் அந்த பெருஞ்சோதியில கலந்து விட வேண்டும் என்று சொல்லி விரைவாக எழுந்து விடுவாள். அந்த அந்த பொருள் உணர்ச்சி அங்க உள்ளத்துல போய் பதியல. ஏன்னா அதை காது ஒழுங்கா முதல்ல காது வழியா நிர்விகற்பமா உள்ள நுழைஞ்சாதானே மேற்கொண்டு எதுவும் நடக்கும். அத காது அந்த கடமையை செய்யல. அதனால வன்செவியோ நின்செவிதான் என்று இவ்வாறு ஒருத்தி கடிந்துரைக்கவும் மற்றொருத்தி சொல்கின்றாள், நீ நினைப்பது போல் அவள் வன்செவி உடையவளாக அவள் வேண்டுமென்றே தூங்கி கிடக்கவில்லை அம்மா. அவளுடைய நிலை அதீத நிலையாக இருக்கின்றது. என்னவென்றால் நீ மாதேவனுடைய நீண்ட திருவடிகளை புகழ்ந்து உரைத்தாயல்லவா, அந்த புகழ் ஒளி இந்த வீதியிடத்திலே கேட்ட மாத்திரத்திலேயே சொல்கின்றாள், மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே. அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? மாதேவன் வார்களர்கள், நாம எதை போற்றினோம்? ஆதியும் அந்தமும் இல்லாம் அரும்பருஞ்சோதியை போற்றினோம். அந்த அரும்பருஞ்சோதி யாரு? மாதேவன், மகாதேவனாகிய சிவபெருமான். ஆகவே ஆதியும் அந்தமும் இல்லாம் அரும்பருஞ்சோதி என்பது ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத சொரூப நிலை. மாதேவன் என்று சொல்லும் பொழுது நாம ரூபங்களோடு கூடிய தடத்த நிலை. ஆதியும் அந்தமும் இல்லாம் அரும்பரும் சோதினா நமக்கு யாரு ஞாபகத்துக்கு வரணும்? சிவபெருமான், திருவுருவோடு விளங்கக்கூடிய சிவபெருமான் தான் நினைவுக்கு வரணும். ஏன்னா அந்த சோதி அரும்பரும் சோதி நாம் ஆலயத்திலே கண்டு வழிபடுத்துவதற்கு வாய்ப்பான ஒரு முறையிலே திருவுருவம் கொண்டு விளங்குகின்றது. ஆகையினாலே நாம ரூபமற்று சொரூப நிலையிலே சொன்னால் அங்க தடத்த நிலையில சிவபெருமான் தான் நினைவுக்கு வரணும். ஏன்னா இந்த பெருமானுக்கு எத்தனையோ தெய்வங்கள் தெய்வ திருவுருவங்கள் எல்லாம் இருந்தாலும் சிவபெருமான் தான் அந்த சொரூபத்தை உடையவன். அரும்பெரும் சோதி என்று சொல்லக்கூடிய ஒரு சொரூபத்தை உடையவன். ஆகவே அந்த சொரூப இயல்பை கேட்ட மாத்திரத்துல தடத்த இயல்பு நினைவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கருத்துல அடுத்தவள் என்ன பேசுகின்றாள்? மாதேவன் வார்களர்கள் என்று சொல்கின்றார். கழல் என்பது திருவடியை குறிக்கும். ஆடவர் பாதத்திலே அணியக்கூடிய ஆபரணம் கழல். கழல் அணியப்பெற்ற பாதத்துக்கே கழல் என்று ஆகுபேராய் வருகின்றது. ஆகையினாலே வார்கழல் சொல்லும்போது நீண்ட திருவடி, நீண்ட கழல். அந்த திருவடியை அடிய முடியும் அறிய முடியாத அளவுக்கு அண்ணாமலையாக திகழ்ந்தார் அல்லவா. ஆகவே திருவண்ணாமலையில் பாடியதற்கு ஏற்ப ஆங்காங்கே குறிப்புகள் காணப்படுகின்றன. மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலுமே. வீதியில இந்த ஒளி ஒளித்த மாத்திரத்துல அவள் தன்னுடைய செவியிலே கேட்டு கேட்டலுமே, கேட்ட மாத்திரையிலேயே விம்மி விம்மி மெய் மறந்து விம்மித முற்று மெய் மறந்து விட்டாள். அதனாலே என்ன நிலைக்கு உட்பட்டாள்? போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு. அமளி என்பது இங்கு படுக்கையை குறிக்கும். அவள் உறங்கி கிடத்த படுக்கையிலிருந்து புரண்டு கீழே அவள் வீழ்ந்து கிடக்கின்றாள். படுக்கை எப்படிப்பட்டது? போதார், போது என்றால் பூ, போதார் என்றால் பூக்கள் நிறைந்த, பூக்கள் நிறைந்த படுக்கையிலிருந்து புரண்டு தரையிலே வீழ்ந்து கிடக்கின்றாள். எப்படி கிடக்கின்றாள்? ஏதேனும் ஆகாள் கிடந்தாள். ஆகாள் என்பது ஆகாமல் என்று அதற்கு பொருள் பண்ணணும். ஏதேனும் ஆகாமல் கிடந்தாள். ஆகாமல் என்று எச்சமாக இருக்க வேண்டியது ஆகாள் என்று முற்றாக இருக்கின்றது. இப்படி ஒரு எச்சம் முற்று போல இருப்பதை முற்றச்சம் என்று வழங்குவர். அதனாலதான் பழைய உரைகள்ல ஆகாள் என்பது முற்றச்சம், ஆகாமல் அல்லது ஆகாது, ஏதேனும் ஆகாது, எந்த செயலும் செய்ய முடியாத நிலையிலே கிடந்தாள். என்னே என்னே, ஆகா இந்த பெருநிலையை எவ்வாறு எடுத்துரைப்பது? என்னே என்னே வியந்து உரைக்கின்றாள். இதே எந்தோழி பரிசு, இதுவல்லவா என் தோழியினுடைய இயல்பு. பரிசு என்பது இங்கு இயல்பு. இதுவல்லவா என் தோழியினுடைய முறை இயல்பு. ஏலோர் எம்பாவா, ஏல் ஓர் என்பன அசை சொற்கள். ஏல் என்றால் ஏற்றுக்கொள், ஓர் என்றால் ஆராய்ந்துவார் என்றும் விளக்கம் சொல்வோர்களும் உண்டு. எல்லா பாடல்களுக்கும் அந்த அப்படி பொருள் பொருந்துமா என்பது ஆராய்ந்து கொள்ளத்தக்கது. எம்பாவா என்று சொல்லும் பொழுது தாம் வழிபடுகின்ற சிவசக்தியாகிய அம்மையின் திருவுருவினை உள்ளத்திலே கருதி பாடல்தோறும் அப்படி எம்பாவாய் என்று முடிக்கின்ற வழக்கம் இந்த பாடல்களிலே காணப்படுகின்றது என்று ஆதீன மகாவித்வான் தண்டமாணி தேசிகர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மாதேவனுடைய திருவடி புகழ்ச்சியை கேட்ட மாத்திரத்திலேயே திருவடி சிறப்பினை எடுத்துரைக்கின்ற அந்த புகழ் மொழிகளை, தோத்திர மொழிகளை கேட்ட மாத்திரத்திலேயே பூக்கள் நிறைந்த படுக்கையில் நின்றும் புரண்டு கீழே விழுந்தார். பூக்கள் நிறைந்த படுக்கை என்பது அந்த படுக்கையை மட்டும் குறிக்காமல் அது உலக போகத்தையே பொதுமையாக குறிக்கின்றது என்று கொள்ளலாம். அதிலிருந்து புரண்டு கீழே விழுந்து விட்டார் என்று சொன்னால் உலக போகங்களை வெறுத்து அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடியிலே தன்னுடைய சிந்தனையை நிலையாக பதித்து விட்டாள். என்ன சிவஞான போதத்தில் இந்த உலகம், உலகத்தை அறிந்து நுகர்வதற்குரிய கருவிகள் இவற்றின் மீதெல்லாம் பற்றை விட்ட ஆன்மா

0: சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அவன் அந்த ஊஞ்சலிலே ஆடும் பொழுது ஊஞ்சல் தான் அவனுக்கு, ஊஞ்சல் பலகை தான் அவனுக்கு ஆதாரமாக இருந்தது. அது கயிறு அறுந்து விட்டால் இல்லையா, அந்த ஊஞ்சல் பலகைக்கு கயிறு ஆதாரமாகவும் கயிறுக்கு மரம் ஆதாரமாக இருந்தது. அந்த ஊஞ்சல் கயிறு அறுந்து விட்டால் அதுக்கப்புறம் ஊஞ்சல் பலகையோ கயிறோ மரமோ அவனுக்கு சார்பாக இல்லை, நேரடியாக தரையே அவனுக்கு தாரகமாக சார்பாக இருந்து தாங்குகிறது. அதுபோல இந்த ஊஞ்சல் பலகை கயிறு மரம் போல இந்த உலக போகங்கள் அவற்றை அனுபவிக்கக்கூடிய கருவிகள், அனுபவிக்கக்கூடிய நான் ஆன்மா என்ற அந்த அகப்பற்று, இந்த புறப்பற்று அகப்பற்றெல்லாம் நீங்கிவிட்டால் நேரடி ஆதாரமாக தாங்குவது எம்பெருமானின் திருவடிகள் என்று மெய்கண்டார் சிவஞானபோதத்திலே அருளி செய்துள்ளார். உடலை சார்ந்து உடல் கருவிகள் வாயிலாக உலக அனுபவங்களை அனுபவிக்கும் போதும் அப்பமும் இவை எல்லாவற்றையும் வாயிலாகவும் பரம ஆதாரமாக இருப்பது எம்பெருமானுடைய திருவடிகள் தான் இல்லையா. அங்க ஊஞ்சல் பலகை ஆதாரம், அதுக்கு கயிறு ஆதாரம், அதுக்கு மரம் ஆதாரம்னாலும் அந்த மரத்தை தாங்கிக் கொண்டு பரம ஆதாரமாக இருப்பது நிலம்தான். அந்த கயிறு அறிந்த மாத்திரத்திலேயே பரம ஆதாரமாக இருக்கின்ற நிலமே இப்போது நேரடி ஆதாரமாக ஆகிவிட்டது. ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருந்தவரை அந்த மரத்தின் வாயிலாக, ஊஞ்சல் கயிறின் வாயிலாக, ஊஞ்சல் பலகையின் வாயிலாக அது ஆதாரமாக இருந்தது. அது திரோதான சக்தியாக விளங்கும் ஆதார நிலை. தனுகரண புவனபோகங்கள் வாயிலாக ஆதாரமாக இருப்பது. எப்போது இந்த தனுகரண புவனபோகங்கள் இடத்திலே ஆன்மா பற்றை விட்டதோ அப்போது திரோதான சக்தி அருட்சக்தியாகி நேரடி ஆதாரமாக திகழ்தல், அது அருட்சக்தியாக விளங்கும் நிலை. அதுபோல இங்கு போதார் அமளி பூக்கள் நிறைந்த படுக்கையிலிருந்து புரண்டு தரையில் விழுந்தார் என்று சொல்லும் பொழுது தனுகரண புவன போகங்களில் மேலுள்ள இச்சையை விட்டால் எப்போ மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய அந்த வாழ்த்தொழி கேட்ட மாத்திரத்திலேயே அது தீவிரதர சத்தினிபாதம், கேட்டலுமே என்று சொன்னது தீவிரதர சத்தினிபாதம். இது இது மணிவாசக பெருமானின் நிலை இதுதான். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே, வைத்தலுமே இங்க பாருங்க கேட்டலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். போதார் அமளி என்பது துணையான சுற்றங்களாகிய 36 தத்துவங்கள்னு கொள்ளலாம். என்ன தத்துவங்கள் தானே மற்ற உடம்புக்கு உலகங்களுக்கு எல்லாம் ஆதாரம். தத்துவ சார்பு விட்டதுன்னா உடல் சார்பு உலக சார்பு எல்லாமே விட்டதா தான் அர்த்தம். துணையான சுற்றங்கள்னு சொன்ன சுற்றம்னு உலகியல்ல நம்முடைய குடும்பத்தார் சுற்றத்தார சொல்லுவோம், எல்லாம் தத்துவங்களின் வாயிலான உறவு தானே. அப்ப துணையான சுற்றங்கள்னு தத்துவ சார்பு விட்டதுனாலே எல்லாம் சார்பும் விட்டதா தான் அர்த்தம். எப்போ திருவடி வைத்தலுமே, இங்க திருவடி புகழ்ச்சியை கேட்டவன் அங்க திருவடியை வைத்தலுமே, இங்க திருவடியை புகழ்ந்து உரைக்கும் புகழ் மொழியை கேட்டலுமே, வாறுகடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி தானே சொல்லியிருக்காரு அந்த திருவடி. திருவடியை வாழ்த்தி பாடிய அந்த வாழ்த்தொழியை கேட்ட மாத்திரத்திலேயே துணையான சுற்றங்கள் என்ற குறிப்பிலே போதார் அமளி பூக்கள் நிறைந்த படுக்கை உலக போகம் போகங்கள் ஐம்புல அனுபவங்கள் அவற்றை விடுத்து அந்த போதாரமளிக்கும் ஆதாரம் இருப்பது தரை, அந்த தரையிலே விழுந்து கிடக்கின்றாள். அது திருவடி தத்துவ சார்பை விட்டு திருவடி சார்பை பெறுதல். திருவடி சார்பை பெற்ற ஆன்மாவுக்கு தன்முனைப்போடு கூடிய எந்த செயலும் இல்லை, எந்த ஐங்குல அனுபவமும் இல்லை. எனவே ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், உலக அனுபவத்திற்கு வர முடியாத ஒரு நிலையிலே தன் செயலற்று கிடந்தாள். என்னே என்னே இதே என்னே என்னேன்னு வியந்து உரைப்பதை பாருங்கள். நம்ம எதை எதெல்லாமோ வியந்து உரைக்கக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டு வருகின்றோம் மற்ற இலக்கியங்கள்ல. இதெல்லாம் வந்து பெரியவர்கள் சொன்ன உரைகள், அந்த உரைகளை கற்று மேற்கொண்டு சிந்தித்ததனாலே கிடைத்த ஒரு சில கூடுதல் கருத்துக்கள் இதே. ஆகவே நம்மோடு எழுந்து வரக்கூடிய நிலையையும் கடந்து அதீத நிலையிலே அவள் இருப்பதனால்தான் அவ்வாறு இருக்கின்றாளே ஒழிய, அவள் வன்சவியோடு இருந்து கொண்டு வேண்டுமென்றே அவள் வந்து படுத்துக் கொண்டிருக்கவில்லை என்று சொல்லி இன்னொருத்தி தேற்றுகின்றாள். இந்த முறையிலே முதல் திருப்பாடல் அமைகின்றது.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 32வது திருப்பதிகம் பிரார்த்தனை 10. இது திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சதாமுத்தி என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம். மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்ப
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

உதவியில்தான் மகாபெரிவாளுடைய இந்த உற்சவத்தில் கலந்து கொள்ள முடியும். அடுத்த கண்கள் எப்படி என்று ஆரம்பிக்க இவாளுங்கள் வாய்த்தது நந்தமற்றி இதோ உதவி மதித்திருந்தீங்க. இந்த மனுஷ ஜென்மத்தை மதிக்கவும் ஆறறிவோடு எப்போ இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்.

அப்படி சுபூஜை செய்தார். அன்னவன் அருளால் பெற்றனன் இமையோர் அபியலாம் சுமந்திடும் ஆற்றல். அப்புறம் அவனுடைய ஆற்றல்னால அவனுடைய அருளினால ஹவிசை தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைத்தது சொன்னான். அதாவது இந்த ஹவிசில் எப்படின்னா தேவர்களுக்கு கொடுக்கின்ற ஹவிசு, பிதர்களுக்கு கொடுக்கின்ற ஹவிசுன்னு ரெண்டு விதம் இருக்கு. ரெண்டு ஹவிசா, ரெண்டு சாதம் தான், ஆனால் கொடுக்குற விதம் வேற. கவ்யம் ஹவ்யம் என தமிழ் சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. அதாவது ஹவ்யம்னு சொன்னால் அது தேவர்களுக்கு, கவ்யம்னு சொன்னால் அது பிதர்களுக்கு. அந்த கைப்ப அந்த போய்ச்சு சொல் பரம் பரிபாஷெல்லாம் அந்த காலத்தில் சொன்ன, யோ அவன் வீட்டு ஹவ்ய கவ்யமே இப்போ கிடையாது, அவங்க வீட்டுக்கும் எனக்கும் ஹவ்யம் கவ்யம் உறவே கிடையாது. அப்படின்னா என்ன, எந்த விதமான பிதிர்க்கு சம்பந்தமான எந்த உறவும் கிடையாது. ஆனால் ஹவ்யம்னா தேவர்கள் கொடுக்கக்கூடிய பெயர், பிதிர்கள் கவ்யம் என்ற பெயர். அன்னையே கவ்ய வாகன சார்த்தத்தில் கொடுக்கும்போது ஹவ்யம் சொல்ல கிடையாது, அக்னையே கவ்ய வாகனாய சுதானமாக கவ்யம் என்றுதான் சொல்றது. இப்படி ஹவ்யம் கவ்யம் இந்த மாதிரியான முறையில் கொடுக்குற இந்த ஹவிசெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி அவன் கிடைக்குது. அன்னவன் அருளால் பெற்றனன் இமையோர் அவியதாம் சுமந்திடம் ஆற்றல். தமையன்மார் மூவர் சுமக்கல் ஆற்றாடு தளர் உறும் அவியலாம் தானே கமைவுறப் பொறுக்கும் மருகை பெற்று இமையோர் குலாற்றுணர் கலந்தனன் கனதோ. அண்ணம்மாரால கொடுக்க முடியாமல் போனேன், அவரால் முடியாமல் போன இந்த ஹவிசலன் அப்படின்னா இவர் எடுத்துட்டு போய் யாராரு கொடுக்கணுமோ அவருக்கு கொடுக்கணும். அதாவது போஸ்ட் கார்டு சொன்ன போஸ்ட் கார்டே போச்சு, முக்கால் நான் கார்டு கிடைக்கல அவனுக்கு. ஆமாம், லெட்டர் போடுறது எங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு வந்து செத்து போறேன்னு தெரியல, முக்கால் நான் கார்டு கிடைக்கல உனக்கு. ஆமாம், கார்டு எழுதி போடுவாங்க, அதுக்கு வேணும் என்னன்னா தந்தி கொடுக்கும். அவ்வளோதான், இப்போ அதெல்லாம் கிடைச்சி. அதில் அக்னிக்கு எப்படின்னா தந்தி கொடுக்குற மாதிரி உடனே அங்கே போய் சேர்ந்துடும். இப்போ தந்தியை போய் எடுத்தாச்சு, தந்தியை எடுத்தாச்சு, தந்தி நீ உடனேயா போகிற தன்மை போய் அதையே எடுத்தாச்சு, வேண்டாம் நீ கொடுத்ததெல்லாம் போகிறோம் நிப்பாட்டான். அந்த அக்னி பவானுக்கு அதுதான், அக்னி பவானுக்கு என்னென்னா நாம் கொடுக்குற ஹவிசை உடனே தேவர்களை கொண்டு சார், அதனால தான் ஹோமத்துக்கு பலன் கூடுவது ஆனால் சொல்லணும். இப்போ அந்த தமையன் மூவருக்கும் சுமக்கல் ஆற்றாடு தலைவுரன் அவியலாம் தானே கமையுறப் பொறுக்கும் மதுகை பெற்று இமையோர் குழாத்தினர் கலந்தனன் கணரோ. அவட்ட கொண்டு இமையோரோடு அவன் கறந்து விட்டான். இமய வில் வாங்கி குரிசை முந்திருத்த எந்தை வன்னீசனை அண்மி அமையோரும் அன்பால் வழிபடப் பெற்றோர் அறம் சிறல் எய்து வீடடைவார். அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த சகோதர தீர்த்தம். இந்த சகோதர தீர்த்தத்தில் இமய வில் வாங்கி, இமய மேருவை வில்லாக வளைத்தான் அல்லவா, வளைத்தான், குரிசை மூன்றிருத்த திரிபுரத்தை எரித்தான், மூன்றை எரித்தான் அல்லவா, அப்படி மேருவை வில்லை வாங்கி திரிபுரத்தை எரித்த எந்தை வன்னீசனை, இந்த சுவாமி பேர் வன்னீசன் பெயர், அந்த வன்னீசனை அடைஞ்சு அமைவரும் அனன்பால் வழிபடப் பெற்றோ அருண் சிறல் எய்து வீடடைவார். அவரை ஆணவமுதன் நீங்கி வீட்டை அடைவார்கள் என்று இந்த சகோதர சீர்த்தத்துக்கு அந்த பெருமையை சொல்கிறார். விளம்பு வன்னீசன் தனக்கு மேல், இந்த வன்னீஸ்வர் தீர்த்தம் இருக்க இருக்கு மேக்பாகம் விழை தரும் சவுனகேஸ்வரத்தின் சவுனகேஸ்வரம்னு ஒரு தீர்த்தம். அதில் கலங்கனி விழற்ப விளங்கிழன் திணைக்கும் கடமின் தடிகளை நிறுத்தி

பயில் காதற் சௌனக முனைவன் மரபழி அருச்சனையாற்றி உழம்பயில் மலுநோய் தவிர்த்து பேரெந்த வீடு வெற்றுவரைப்பு. சௌனக முனிவர், சௌனக முனிவர் இதுக்கு தென்பாத்துல அவர் ஒரு சூரமானை ஸ்தாபித்து விழுதரும் சௌனகேஸ்வரத்தில் களங்கனி விழற்ப விளங்கிழந்து இமைக்கும் கடமிழற்ற கலத்தில விஷத்தை வைத்தருவானவனுக்கான அவனை அடிகளை இருத்தி வளம்புய காதல் சௌனக முனிவர் தன்னுடைய அன்பினாலே சௌனக முனிவர் மரபுடி அர்ச்சனையாச்சு தான் சொல்லிட்டே இருக்கார். மரபுபடி சம்பிரதாய அர்ச்சனை ஆற்றி என்ன உழம்பொயில் மலநோய் தவிர்த்து நம்முடைய ஆணவ மல நோய் ஆணவன் கண்மம் மாய் நோயெல்லாம் நீங்கி பேரின்ப வீடு வைத்தார் அடைந்தார் என்று சொல்லி இந்த வரலாற்றை இந்த அளவில் கொஞ்சம் சின்ன பதிய சின்ன படம் அதனால் முடிஞ்சது. இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறார்னா இன்பமோ துன்பமோ இறைவன் வழிகாட்டால் நிச்சயமாக அடையலாம், அவன் வழிதான் அதை அனுபவிக்க முடியும். அதாவது எல்லா போகமும் இருக்கும், அனுபவிக்க முடியாது. இருப்பான் சகலமான வசதிகளோடு உட்கார்ந்துருப்பான், ஒரு சாலம் ஆட முடியாது. அவனால் பார்த்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். ஏன்னா அவன் கொடுத்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஒன்றும் இல்லாத சுகபோகத்தில் இருப்பான். இவன் சொந்த கார் இருப்பான், 10 லட்சத்தில் கார் வாங்கி நிப்பாட்டி இருப்பான். இவன் போக முடியாது, டிரைவர் வரமாட்டான், இவன் வேணுங்கிறத டிரைவர் வரமாட்டான். அவனுக்கு தெரியும் எஜமானுக்கு இன்றைக்கு நாளைக்கு மதுரைக்கு போனான், அவருக்கு தெரியும் அவன் வரமாட்டான். லீவ் இவர் எப்படி போவார், வர வேண்டிய பஸ்ஸெலாம் ஏறி போகணும், கார் நிற்கி 10 லட்சம் கார் வீட்டுவாது எனக்கு என்ன பண்ண, அவர் கா பஸ்ஸெலாம் ஏறி இடிச்சுட்டே போகணும். அதனால் போகம் இருந்தாலும் அனுபவிப்பதற்குங்கிறான ஒரு இது வேணும், அது இருக்கணும், அது அவன்தான் கொடுக்கணும், வேறு ஆரோனும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அந்த இன்பமும் வீடும் இன்பத்தை சின்மத்தை கொடுப்பதாக இருந்தாலும் போகத்தை கொடுப்பதாக இருந்தாலும் வீட்டை கொடுப்பதாக இருந்தாலும் அவன் தான் கொடுக்கணும். அவன் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு வேலை தனியாக செய்திருக்கணும். பிறகு இருக்கான் அவனுக்கு காரும் இருக்காது ஒன்றும் இருக்காது, வந்து ஏ ஏற்பா போவோம் ஆம்பான் முன் சீட்டை காட்டுவான், முன் சீட்டு கொண்டு ஜாம் போனால் போவான், போய் அவன் இடத்த போய் இறங்கிட்டு போயிடுவான். அது யோகம் சிலவருக்கு அப்படி ஒரு யோகம். என்ன செய்கிறது பசிக்கிறேன் என்னம்பான், ஏ என்ன இங்கே நீங்கள் வா போவோம் போவோம் ஹோட்டலுக்கு போவோம்மா, ஒரு ராஜ்பவன் போவோம்மா, நல்லா சாப்பிடுவோம் டிஃபன்லாம் சாப்பிடும், சரி என்ன என்ன சரி சரி நீ போயிட்டு வாங்க வீட்டு வந்துடும் காரியம் முடிஞ்சுவோம். இவன் மடியில் துட்டை வச்சுட்டு பசி சாப்பிட முடியாது, ஒன்றும் இறங்காது, என்ன செய்ய. அதனால் போகத்தை அவன் தான் ஊட்டணும். அதுதான் இந்த வளர்ச்சியின் வரலாறு. அதே மாதிரி வலிமையும் அவன் கொடுத்தால் நிச்சயமாக கிடைக்கும் சொல்லுவான். இந்த பலத்தினுடைய நமக்கு கிடைத்த உண்மை என்று கருதி நாம் அமைதி பெறுவோமாக என்று கூறி இதை கொஞ்சம் இந்த கீதையை கொஞ்சம் பார்ப்போம். சிவகீதை எனக்கு அதாவது கைவல்யம் ஒரு முக்தி, முக்தியில் கைவல்யம் என்னன்னா கம்ப்ளீட்டாக ஒன்றும் வச்சுக்கிடப்படாது, எந்த விதமான தொடர்பும் அவனுக்கு இருக்கார். அது கைவல்யம் கடைசி முட்டு, சாதவக சாரூப சாமித்ய சாயுஜ இப்படி 4 விதம் முட்டி இதுக்கு 5வது இந்த கைவல்யம். இந்த கைவல்ய முத்தி இந்த கீதையினால் கிடைக்கும். இந்த கீதையினுடைய பலன் முதலே சொல்கிறார். அடுத்து சுவாமி வைத்தியநாதன் இல்லையா, ஆமாம், அதை வேற என்ன சொன்னா அத்யபோதீபத்த பிரசமோ தைவியோ பிஷக்கு, பிஷக்குனா வைத்தியன், ஸ்ரீருத்தத்தில் வரும் வைத்தியநாதன். அதனால் நமக்கு வைத்தியநாதன் சிவருமான் தான்,
எந்த நோயை தீர்க்கணும்னு, உடலில் உள்ள நோய் மாத்திரம் இல்ல மத நோயும் தீர்க்கக்கூடியவன், அதனால் வைத்தியநாதன் என்று பெயர். அதைத்தான் முதல் ஸ்லோகத்தில் என்ன, அதாத சம்பிரபக்ஷாமி சுத்த கைவல்யமுக்திடம் அனுகிரகான் மகேஷ பவதுக்கேஷஜம். சுத்த கைவல்ய முக்திதாம், கைவல்ய முக்தியை கொடுக்கக்கூடியவன் பவதுக்க பேஷஜம். பவம் என்றால் உலகம், இந்த சம்சார உலகத்தினுடைய துக்கத்தை போக்கக்கூடியவன் பேஷஜம் வைத்தியன். அவன் யாரு, அனுகிரகான் மகேஷ, அந்த மகேஸ்வரன் தான் அவன். முக்தியை கொடுக்கக்கூடிய போர்ட்போலியோ அவனுக்கு தான் இருக்கு, வேறு ஆற்றையும் கிடையாது. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காது. அதான் முக்தியை அவன்தான் கொடுக்கணும். அதோட கீதையிலேயே சுவாமி எல்லாம் சொல்லி படக்கரையெல்லாம் சொல்றார் பகவத்கீதை, அவனை சரணடை தமேவ சரணங்கச்ச. என்ன சரணடை சொல்லலை, நீங்கள் அப்படிதான் சொல்லிட்டு அடையினாலும் அங்கே ஸ்லோகம் அப்படி இல்லை, தமேவ சரண அவனையே சரணடை. அவன் யார், சுப்பிரமணியன் ஈஸ்வரன் என்கிற சப்தத்துக்கு அவன் தான் உரியவன். அப்படி அந்த மகேஸ்வருடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு. அதாத சம்பிரபக்ஷாமி, அசஹ என்ற ஏதாவது பாஷ்யத்தில் புறம் சம்ஸ்கிருத பாஷ்யத்தில் புறம் தொடங்குறது அசஹ அனுசாரவான். அதஹனா பிறகு, பிரம்மசுத்தத்தில் முதல்ல அதகான்னு, அதெல்லாம் விவகாரம். இந்த அதகான் பொடான் சொல்லிட்டு போயிருந்தோம்னா விவகாரம் இருந்திருக்கார். அதக பிறகு ஆரம்பிச்சிடும், எதன் பிறகு கண்ட வந்தாச்சு, எதன் பிறகு அவனை சொல்லுவான், இவனை சொல்லுவான், இவனை சொல்லுவான். ஆஹா, இதுக்கு பிறகுதான் அது சொல்லியிருக்குமா, இல்லை இதுக்கு பிறகுதான் அது சொல்லியிருக்கு ஆனால் எல்லாரும் சண்டை போட்டு. அதாக அதன் பிறகு தான், அந்த பிறகு இறன் பிறகு என்பதற்கு வியாக்கியான கிட்டாகலாம் அவாவா சௌரியம் போல எல்லாம் சொல்லிட்டுருக்கான். அது அதாத சம்பிரபக்ஷாமி, பிறகு நான் சொல்லுவதின் பிறகு சொல்லுகிறேன் என்னான், சுத்த கைவல்யத்தை கொடுக்கக்கூடியவள், பவதுக்கத்தை போக்கக்கூடியவள், வைத்தியநாதனாக இருக்கக்கூடியவன் அனுகிரகஸ்த மகேஷஸ்ய, அவனுடைய அனுகிரகத்தினாலேயே நமக்கு கிடைக்கும். அடுத்து என்னது, ந கர்மணாம் நானுஷ்டார் நைர்தனதானைஸ்தபாசிதா கைவல்யலபதே மர்த்தஹ கிஞ்சு ஞானேன கேவலம். அதாவது கர்மானுஷ்டானங்களால எல்லாம் அடைஞ்சிடலாம்னு சொல்லிய, அது முடியாதுப்பா, அப்போ எல்லாம் செஞ்சாங்கன்னா மனவண்டமா, அப்படி இல்லை. அதாவது இதுவே பலன் கொடுக்கும்னு நீ நினைக்காத, கர்மானுஷ்டானங்கள் நம்ம சித்த சுத்திக்காக ஏற்பட்டவர்கள். அதான் பிரியஜனம் அவையாவும் ஞானம் கிடைத்திருக்கு நிமித்தந்தான், அதுலேயே சில மூழ்கி கிடக்கும் கர்மாவிலே. அது இன்னைக்கு அந்த ஆற்றுல போய் குளித்தேன், இன்றைக்கி இந்த குளத்தில் குளித்தேன், அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அன்னைக்கு அந்த விரதம் இருந்தேன், இன்னைக்கு விரதம் இருந்தேன், இதுலேயே நேரத்தை போயிட்டு காண்டவர். இதுக்கெல்லாம் ஃபைனல் எது, அதை பற்றி சிந்தனை கிடையாது. அப்படியே அப்படி இருக்கக்கூடாது. அந்த அந்த அனுஷ்டானங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நமக்கு பலன் வராதா. ந கர்மணா ந அனுஷ்டானைஹி ந தானை, தானம் கொடுக்கறது அப்படிலாம் கொடுக்கூடாங்கிறா, கொடுக்கலாம், அதுக்கு பலருடையும் போகத்தை தான் கொடுக்கும், ஞானத்தை கொடுக்காது. தானங்கள் வந்து அதற்கு என்ன பலன் என்றால் மீண்டும் நம்மளது போகத்தை ஆட்சிவிடுதான். பொன் விலங்கு ஆனால் சொல்கிறாங்கன்னா, அதாவது புண்ணியம் பாவம், பாவம் செய்தால் கஷ்டம், புண்ணியம் செய்தால் சுகம், புண்ணியமே செய்துட்டு போம்னா இப்படி இந்த பூமியில் வந்து நீ அனுபவிச்சுட்டே இருக்கணும். இதனுடைய நோக்கம் என்னன்னா, இறைவன் அடி சேரன்
நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது சிவபெருமானுடைய திருவடி நிழல் தான். அதுக்கு என்ன வழிங்கிறது தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அப்படின்னா முத்து எதனால கிடைக்கும்? கைவல்யம் லபதே மர்த்தியா, கைவல்யத்தினால்தான் முத்து கிடைக்கும். கிந்து ஞானேன கேவலம், ஞானத்தினால்தான் உனக்கு முத்தி கிடைக்கும். வேதத்தில் ஒரு இருக்கு, எல்லாரும் இப்போ சொல்கிறாத, ந கண்மனான பிரஜயாதனேன தியாகேனை அமுதத்தமானசம் பரேன நகிதம் குகாயான். ஒரு சன்னியாசிகளுக்கு வந்தாச்சுன்னா உடனே பூர்ணகம் கொடுப்பா. பூர்ணகன்மை இருந்த நகன்மனான பிரஜயாதனேன தியாகேனையே முதத்தம், அது பொருள் தெரிஞ்சா இது சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ந கர்மனா, கர்மத்தினாலே இல்லை, நகன்மனான பிரஜயா, பிரஜையினாலே இல்லை, நல்ல சந்தானத்தினால முக்தியா கிடையாது. ந பிரஜயா ந தனேன, தனத்தினால உனக்கு ஒன்றும் கிடைக்காது. ந கர்மனான பிரஜயாதனேன தியாகே நைக, தியாகத்தினால அமிர்தத்வம் ஆனசகு, அமிர்தத்வம் எப்போ கிடைக்கும்னா தியாகத்தினால்தான் கிடைக்கும். அதுக்கு இந்த சாமியா இருக்கே நஞ்சமந்தான், இவர் தியாகம் பண்ணிட்டா வந்திருக்காரு, இவர் இன்னைக்கு எத்தனை பாரபூஜை வந்து கணக்கு போடுறதா வந்து உட்காந்துருக்காரு. ஆமாம் ஆமாம், டார்ஜெட் நையா தூத்துக்குடியில் தூத்தி டார்ஜெட் என்று 1000 பாதபூஜை எவ்வளோ வந்திருக்கு? 900, 100 முடித்தா தான் இந்த ஊரை விட்டு போகணும். எப்படி அப்படி ஆட்டு, அதனால் அவர் டார்ஜெட் போட்டு வந்திருக்கிறவருக்கு தியாகமும் கிடையாது. தனேனை தான், நான் தனேன இல்லை, தனேன. அதனால் 500 கோடி வச்சுருக்கார். நீங்கள் என்ன இருக்கா உங்கள்கிட்ட இருக்கா? நம்ம சைவம் இடத்துல எங்கேயாவது 5 கோடி எடுத்துருப்பாரா? திருவாவளை தர்மபுரம் 5 கோடி இருக்குமா? சந்தேகம் தான். 500 கோடி வச்சுருக்கார். அவரை பார்த்து கவர்மெண்ட் பயப்படுது. காரணம் என்னென்னா, காஞ்சி சங்கராச்சாரியனா எல்லா மந்திரிலும் போய் கீழே விடுறான்னா சும்மா இவ்வளோதான் துட்டு அங்கே இருக்கு. ஒரு கவர்மெண்டுடைய பட்ஜெட் அவர்கிட்ட இருக்கு. ஆமாம், அதனால பயப்படுவான். என்ன வேணாலும் செய்வார், சங்கராமனை பண்ண மாதிரி என்னம்மா பண்ணிடுவாருன்னு பயப்படுவான். அதனால தான் அங்கே விடுவான். ஆமாம், இல்லைன்னா எங்கள் ஆளுநர் சொல்லுங்க பார்ப்போம், பார்ப்போம் ஜாமட்டம் அதை அறிஞ்சு போயிடுவான். இங்கே என்னடா அதேனா அண்ணமா, ந கர்மனான பிரஜயாதனேன தியாகேனை அமர் சத்தமாசு, தியாகத்தினால்தான் அவரிடம் கிடைக்கும் சொல்ல. அதே தான் இங்கே ந கர்மனா ந அனுஷ்டான ந தானை நபசாபிவா கைவல்லம் நபதே மர்த்தக கிந்து ஞானேன கேவலம், ஞானம் கேவலம் சொன்னால் தனி, அந்த ஞானத்தினால் மாத்திரமே கைவல்யம் கிடைக்கும், முத்தி கிடைக்கும். நக்கன்மான பிரஜயாதனேன, அத ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து கூட எதிர்த்து காட்டுறார். விஸ்வசைகம் வரிவேஷ்டிதாரம் ஈசந்தன் யாத்மா அமிர்தா பவந்தி, விஸ்வத்தை வியாபித்தவன் ஏகனம் ஆகிய ஈசனை அறிந்து அமிர்தமாகின்றனர். அவர் யாருன்னா பரமேஸ்வரன் தான். ஆமாம், விஸ்வம் உலகத்தில் பூராம் வியாபித்திருப்பவர் என்று சொல்லுபவர் பரமேஸ்வரன் தான். அதனால அதை அறிபவர்கள் அமிர்தத்தை அடைவார்கள் என்று சொல்லு. அடுத்து அதே உதாரணம் சொல்றார், சிவ ஏகோத்யேய சிவங்கர சர்வதன்மான் மரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜ. அதாவது சிவம் ஒருவனே, அவனை தியானம் பண்ணேன் சொல்கிறார். அப்படி இந்த கீதையினுடைய 2வது ஸ்லோகத்தின் மூலமாக அடை சிஞான சித்தியாருங்க உதாரணமாக தெரியக்கார. ஞானத்தால் வீடன்றைய நான்முறைகள் புராணம் நல்ல மாகவம் சொல்ல வரலாம்.
இப்ப அப்படியே சிந்திச்ச அந்த படலத்தினுடைய உண்மைதான், ஞானம் ஒன்றினால்தான் கிடைக்கும். ஊனத்தால் என்கடவர் அஞ்ஞானத்தால் ஒருவருதான் பந்தம் உயர், மெஞ்ஞானந்தான் ஆனந்த விஞ்ஞானத்தால் அதுபோல அலர் கதிர்மன் இறைபோல் அஞ்ஞானம் விட பந்த மறுமுத்தியாகும். ஈனத்தார் ஞானங்கள் எல்லா ஞானம் இறைவனடி ஞானமே ஞானம் என்பார். அவர் சிவபெருமானுடைய அடியிலே அடைவதுதான் ஞானம், சிவஞானம் அதுதான். அப்படி இந்த சிவகீதையில் இந்த இரண்டு சுலகங்களை சும்மா முதல்ல ஆரம்பம் பண்ணி கீறி வைப்போம் நாங்கள் முதல்ல சொல்லியிருக்காங்க, மற்ற சந்தர்ப்பம் கிடைக்கிற போது சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த புராணத்தையும் கீதையும் சிந்தித்த வாய்ப்படித்தவங்கள் அனைவருக்கும் என நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த அளவில் என சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி பதயே மங்களம் சாஸ்வதம் சம்பு மங்களம் மிருத்யசோதனஹ மங்களம் மேலாலாட்சோ மங்களம் சோமசுந்தரம் சிவம் பூயா சிவம் பூயா சிவம் பூயா சிவாஜ்யா வான்மிகள் வழாது பெய்க மறிவளன் சுரக்க மன்னன் கோர்முறை அரசோ செய்க குறைவிதார்கள் வாழ நான் முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நம பார்வதி பதயே மகாதேவம்.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திரு பெருந்துறையில் அருளிய திரு பாண்டிப்பதிகம்.

0: இன்றைக்கு திருவாவூர்துறை மதீனத்தில் சைவ சித்தாந்த புலவராக சைவ சித்தாந்த பற்றிய கருத்துக்களை பல இடங்களிலும் சென்று சிறந்த முறையிலே பிரச்சாரம் செய்து வரும் திரு குஞ்சிதபாதம் ஐயா அவர்களை சைவம் டாட் ஆர்க் ரேடியோ மூலமாக நேர்காணல் செய்வதில் இருந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். ஐயா, உங்களுடைய சைவம் மற்றும் சைவ சித்தாந்த துறைக்கு நீங்க வந்த அனுபவத்தை பத்தி
1: ஆரம்பத்தில் ஒரு தற்செயலான ஒரு நிகழ்வாக அது நடந்ததுன்னு சொல்லணும். அதாவது சமயத்துறையில அவ்வளவு ஆர்வம் இல்லாமல் இருந்த ஒரு காலம் அது. 1985-86 அந்த ஆண்டுகள்ல அது வரைக்கும் சமயத்துறையில கோயில் வழிபாடுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சமயத்துறையில வந்து அந்த நூல்கள் எல்லாம் படிக்கணும், நாம அதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்த காலம் தான். அப்போ வந்து விவேகானந்த கேந்திரங்கிற அமைப்புல இருந்து அந்தந்த பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சமய செய்திகள் எல்லாம் சொல்லணும், அவர்களுக்கு வந்து சமய உணர்வை ஏற்படுத்தணும் சொல்லி அவங்க அந்த மாதிரி கலாச்சார வகுப்புகளை தொடங்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்க ஊருக்கும் அவங்க வந்து மாணவ மாணவிகள் எல்லாம் திரட்டி அவர்களுக்கு வகுப்பு எடுக்கணும்னு சொல்லும்போது அவர்கள் என்ன தேர்ந்தெடுத்தார்கள், அப்ப அவர்கள் அப்ப திருவாரூர் ஆதீனத்தில மேலாளராக பணிபுரிந்து வந்தார்கள். அதனால ஆதீன தொடர்பு வந்தவர் பற்றி நேரத்தில் நீங்கள் இப்படி வகுப்பு சொல்லணும், உங்க நீங்க ஆதீனத்தில் உங்க அப்பா இருக்காங்க, அதனால நிச்சயமா உங்களுக்கு சைவ சமயத்தை பற்றிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், நீங்க அதை மாணவர்கள் எடுத்து சொல்லணும்னு சொன்னார்கள். ஆனா உண்மை என்னன்னா எனக்கு அப்போ வந்து எந்த பயிற்சியுமே இல்லை சமயத்தில்.
0: இது எத்தனை ஆண்டுகள்?
1: இது ஒரு 85-86 அந்த ஆண்டுகள்ல. அப்போ வந்து அவர்கள் வந்து ரொம்ப வற்புறுத்தி சொன்னதுனால சரி இந்த மாணவர்களுக்கு ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி ஆன்மீக பத்திரிகைகள் எல்லாம் படிச்சு அதில் உள்ள தகவல்கள் அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த மாணவ மாணவர்களுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி நாளிதழ்கள்ல அவ்வப்போது பக்தி சம்பந்தமான சிறப்பிதழ்கள் வரும், அதுல வர்ற கதைகள் இதெல்லாம் படிச்சு அந்த குழந்தைகளுக்கு அப்படி சொல்ல ஆரம்பிச்சேன். அவர்களுடைய ஆர்வத்தை பார்த்து இவர்களுக்கு மேலும் மேலும் சொல்லணும்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு நூலை படிக்கும்போது இன்னொரு நூலை பத்தி தகவல் இருக்கும், அப்ப அந்த நூலை வாங்கி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவ மாணவிகள் காட்டின ஆர்வத்தினால மேலும் மேலும் படித்தேன். அந்த சமயத்துலதான் நான் வந்து டைப்ரைட்டிங் கத்துக்க போன இடத்துல அந்த ஆசிரியர் வந்து இந்திய தத்துவ ஞானம்னு ஒரு புத்தகம் கொடுத்தாரு. அது வந்து நம்ம இந்திய நாட்டில் தோன்றிய தத்துவ கொள்கைகள் பற்றி சுருக்கமாகவும் எளிமையாகவும் அழகாகவும் பல கட்டுரைகளை கொண்ட ஒரு அற்புதமான நூல் அது. அது ஆசிரியர் கி லட்சுமணன் என்பவர். அது தமிழக அரசு இலங்கை அரசு ரெண்டு அரசுடைய பரிசு பெற்ற நூல். அந்த இந்திய தத்துவ ஞானங்கிற நூலை படிக்கும்போதுதான் சமயம்னா அதுல தத்துவ கொள்கைன்னு இருக்கிறது என்பதே தெரிய வந்தது. அதாவது கடவுளை பற்றிய கதைகள், ஒரு கடவுள் பக்தி என்று அந்த அளவுல தான் இருந்தது. தத்துவ கொள்கைன்னு இருக்குது அப்படிங்கும் போது அப்ப சைவ சமயத்துக்குன்னு ஒரு தத்துவ கொள்கை இருக்குது, சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் மட்டுமல்ல இறை மறுப்பு கொள்கை ஆகிய உலகாயுதம், சமணம், பௌத்தம், ஏன்னா இந்தியாவில தோன்றிய தத்துவ கொள்கைகள், அதனால அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டார். அதுல உலகாயுதம், சமணம், பௌத்தம், இன்னும் வேதம் சார்ந்து ஆகமம் சாராத சமயங்கள், சாங்கியம், யோகம், மீமாம்சை போன்ற சமயங்கள், ஏகாந்தவாதம், பாஞ்சராத்திரம், அதற்கு பிறகு சைவ சித்தாந்தம் என்று கொடுத்திருந்தேன். அப்போ சைவ சித்தாந்தம் மட்டுமல்ல பல்வேறு சமயங்களும் அவற்றினுடைய தத்துவ கொள்கைகளும் அதுல சைவ சமயத்தின் தத்துவ கொள்கை எப்படி இருக்குதுன்னு ஒரு ஒப்பீட்டு முறையில படிப்பதற்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பா இருந்தது. அதுக்கப்புறம் தான் சைவத்தில பொதுவா ஆன்மீகத்தில இருந்த ஈடுபாடு சைவத்தில ரொம்ப சிறப்பாக வளர்ந்தது. சைவ சமய நூல்களை குறிப்பாக கற்க ஆரம்பித்தேன். அந்த சமயத்துல திருநெல்வேலி நெல்லைப்பர் கோயில்ல காந்திதிமார் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்துல சனிக்கிழமை தோறும் சைவ சித்தாந்த வகுப்பு சங்கரன் கோவிலிருந்து ஆசிரியர் சைவ திருவாளர் ரத்தனவேலன் ஐயா அவர்கள் நடத்தி வந்தார்கள். அவர்கள் விக்ரமசிங்க குறித்து நடத்தி வந்தார்கள். அந்த வகுப்புகள் எல்லாம் கலந்துட்ட பிறகு அது ஒரு புது உலகம் என்பது தெரிந்தது. அவர்கள் பாடம் நடத்திய விதம் ரொம்ப ரொம்ப ஆட்கொண்டது. அதுதான் நான் சைவ நூல்களை கற்பதிலும் அதை எடுத்துச் சொல்வதிலும், ஏன்னா எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பணியை எனக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார்கள், அதனால அதை கற்பதிலும் அதை எடுத்துச் சொல்வதிலுமாக என்னுடைய காலங்கள் பெரும்பாலான நேரத்தை அதிலேயே செலவிடக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு ஆர்வம் ஏற்பட்டது என்றால் அது என்னுடைய ஆசிரியர் திருவண்ணாமலை அவர்கள் போதித்த விதம்தான். அவர்கள்ட்ட என்னன்னா, ஒரு சிறு பகுதியை பாடம் கேட்டால் மற்ற பகுதிகளை எல்லாம் நாமவே கற்று ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் நமக்கு வந்துவிடும். அந்த திறனை அவர்கள் தங்களுடைய அந்த போதனையின் மூலம் நமக்கு ஊட்டுகின்றார்கள். அது எப்படி ஊட்டுகின்றார்கள்னு நமக்கு தெரியல, ஆனா அந்த வகுப்புல என்னுடைய அனுபவம் அதுதான். மேலும் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், சைவ சித்தாந்த நூல்களை கற்பிக்கும் பொழுது நூல்களை தாமாக கற்பிக்காமல், இப்ப சிவஞான போதம் கற்பித்தார்கள், அதுக்கு சிவஞான சுவாமிகள் உரை இருக்கின்றது. சிவஞான சுவாமிகள் உரையினை வரிவரியாக படித்து விளக்கம் சொல்லி நடத்தினார்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு உரையை படிக்கும் போது, தொல்காப்பியம்னா சொல்லதிகாரம் இருக்கா, சேனாவரையர் உரையை படிக்கும் போது நமக்கு ஒரு நிறைவான ஒரு அனுபவம் கிடைக்கும். மற்ற பிற்காலத்து உரைகள்லாம் படித்தாலும் அதுக்கப்புறம் சேனாவரையர் உரைக்கு பேரணும், திருக்குறள்னா பரிமேறல் உரை இப்படி இருக்கின்றது. அது மாதிரி சிவஞான போதம்னா சிவஞான சுவாமிகள் உரை, சித்தியாருக்கும் அவர்கள் உரை இருந்தது, அதையும் பாடம் சொன்னார்கள். சிவஞான சுவாமிகள் உரை மூலமாக பாடம் கேட்டதனால எனக்கு ரொம்ப தெளிவும், நம்முடைய கருத்துக்களை எங்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு துணிவும், எதையும் ஒரு ஆழ்ந்த நோக்கோடு நோக்க வேண்டும்ங்கிற ஒரு நோக்கமும் எல்லாம் அந்த வகுப்புகள் மூலம் எனக்கு கிடைத்தது. ஆகவே இப்படி சைவ சமயத்தில் ஈடுபாடு உடனே ஆதி திருவாளூர் ஆதீனத்தில் என் மேல ரொம்ப ஆர்வம் கொண்டு அவர்களும் குருபூஜை விழாக்களிலே சொற்பொழிவு அழைத்தார்கள். அங்கு பல அறிஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அங்காங்கு நடக்கக்கூடிய சைவ சார்ந்த வகுப்புகளிலே கலந்து கொண்டது, வெளியே சொற்பொழிவுக்கு செல்வது, பல அறிஞர்கள் தொடர்பு என்று இந்த சைவ சமய சார்பானது அப்படி விரிவடைந்தது. விரிவடைந்து பிற்காலத்திலே அது திருவாளூர் ஆதீன புலவர் என்ற அளவிற்கு என்னை அது உயர்த்திருக்கின்றது என்றால், அது திருவருள் வந்து ஆன்மாக்களை படிமுறையில் படிப்படியாக சோபான முறையில் சொல்லுவாங்களே, அந்த சோபான முறையில வளர்த்து வருது அனுபவத்தை தான் அது என்னுடைய வாழ்க்கையை கண்டு வருகின்றேன். இன்னும் எவ்வளவோ வளர வேண்டியிருக்கு, பக்குவம் இன்னும் எவ்வளவோ, பக்குவம் முறுதல் என்பது தனி, நூலறிவு என்பது தனி, அதற்கு இன்னும் எவ்வளவோ திருவருளை சார்ந்து அடியார் தொடர்பு, அடியார் தொடர்பு தான் ரொம்ப முக்கியம். அடியார் தொடர்பு கிடைக்க கிடைக்க அந்த பக்குவம் நன்றாக மேன்மேலும் வளர்ந்து வருவதை அனுபவமாக காண்கின்றேன்.
0: நிறைகுடம் கூத்தாராது என்ற நிலையில நீங்க வந்து அவ்வளவு அதின புலவராக இருந்து இவ்வளவு எளிமையா நீங்க சொல்லியிருக்கீங்க. அது உங்களுடைய ஆசிரியர் பெருமான் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பும் ரெண்டு போட்டக்கூடியது. இப்ப சைவ சித்தாந்தம்னு சொல்றப்ப, சைவ சித்தாந்தம்னா என்ன நட்சன்னு சொல்ற மாதிரி, சைவ சித்தாந்தம்ங்கிறத எளிமையா வந்து என்ன அப்படின்னு சொல்றேன்.
1: சொல்வார்கள், ராமாயணத்தை சொல்லும் பொழுது ராமாயணத்தை பல ஆண்டுகளும் சொல்லலாம், ஒரு ஆண்டிலும் முடிக்கலாம், ஒரு மாதத்திலும் முடிக்கலாம், ஒரு மணி நேரத்திலும் கூட முடிக்கலாம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரிதான் சைவ சித்தாந்தம் எவ்வளவு விரிவானாலும் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு செய்திகள் அதில் இருக்கின்றன, அவ்வளவு நமக்கு தேவையான செய்திகள், பயனுள்ள செய்திகள். அதே சமயத்தில் சுருக்கமாகவும் சொல்லலாம், அதாவது ஒரு சமயம் என்று சொன்னால் அது எதை பற்றி பேச வேண்டும் என்ற அடிப்படையை நாம் முதலில் தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. கடவுள், உயிர்கள், உலகம், இந்த மூன்று பொருள்களை பற்றி விளக்கம் சொல்பவைதான் சமயம் என்று நாம் எங்கனாலும் தைரியமா சொல்லலாம். இது இந்திய நாட்டில் தோன்றிய சமயங்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டில் தோன்றிய சமயங்களுக்கும் பொருந்தும். சமயம்னா இந்த மூன்றை பற்றி விளக்கம் கண்டிப்பா தரணும்.
0: உலகம்,
1: உயிர்கள், கடவுள், மூன்றை பற்றி விளக்கம் அவசியம் தரணும். இதை தராவிட்டால் அது ஒரு சடங்கு என்ற அளவில் தான் இருக்கும். அந்த முறையில் சைவ சமயம் வந்து கடவுள், உயிர்கள், உலகம் பற்றி தரக்கூடிய விளக்கம் என்னவென்றால், கடவுள் பேரறிவு பொருள், பேராற்றல் கொண்ட பொருள், கடவுள்னு ஒரு பொருள் இருக்குது. உயிர்கள் அறிவிக்க அறிபவை, அறிவிக்க அறிபவை. யார் அறிவிக்க அறிபவை அப்படின்னு சொன்னா கடவுள் அறிவித்தா அறிபவை. கடவுள் ஒருவர் தான், உயிர்கள் பல. எண்ணற்றவை, எண்ணற்றவைனா அதன் எண்ணிக்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தொகை நம்முடைய வழக்கில் இல்லை. மற்றபடி எத்தனை உயிர்கள் இருக்கின்றன என்பது கடவுளுக்கு தெரியும், எண்ணற்ற உயிர்கள். இந்த எல்லா உயிர்களும் ஒரே ஒரு கடவுளை அறிவிக்கவே அறிகின்றன. ஒரு கடவுள் எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்கும் ஆற்றல் உள்ளவர், அவரவர் நிலைக்கேற்ப அறிவிக்கும் ஆற்றல் உள்ளவர். அந்த உயிர்கள் எப்படி உலகத்துக்கு வந்தன என்று சொன்னால், மூணாவது பொருள் உலகம், உயிர்கள் எப்படி உலகத்துக்கு வந்தன என்று சொன்னால், உயிர்கள் கடவுளைத்தான் சார வேண்டும். ஆனால் உயிர்களின் அறிவு, அதை பற்றி நம்ம ஒரு கருத்து பார்த்தோம், அறிவுக்கு அறிபவைன்னு பார்த்தோம். இன்னொரு முக்கியமான கருத்து படிமுறையில் அறிபவை. என்னுடைய இந்த சமயத்துக்கு நான் வந்து வரலாறு கேட்கும்போது கூட நான் சொன்னேன், உயிர்கள் படிமுறையில் அறிவிக்க அறிபவை. அப்போ கடவுள் தன்னை அறிவித்தால் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த மந்தமான அறிவு நிலையில உயிர்கள் கடவுளை உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால அந்த உலகத்தை உயிர்கள் அறிந்து உலக அனுபவங்களை பெற்று அதன் மூலம் அந்த உயிர்கள் பண்பட வேண்டும். நாமே பார்க்கிறோம், உலக அனுபவம் பெற பெற நாம பண்படுகின்றோம். உலகத்திலே சமயம்ங்கிற ஒரு சிந்தனையே இல்லாம கூட பேசும்போது கூட அனுபவம் உள்ளவருடைய வார்த்தைகளை மதிக்கணும் என்று சொல்வது உலகத்தில் பொது விளக்காக இருக்கிறது. அப்ப என்ன தெரியுது, உலக அனுபவம் பெறப்பறதான் நம்ம பண்படுகின்றோம் என்பது நமக்கு தெரிகிறது. அதனால உயிர்களை அனுபவம் தான் சிறப்பாக பண்படுத்தும். ஆகவே இந்த உலக அனுபவத்தை ஊட்டி ஊட்டி உயிர்களை பண்படுத்த வேண்டும். அது பண்பட்ட நிலையில் தன்னை அறிவித்து தன்னோடு இந்த உயிர்களை இணைத்து உயிர்களுக்கு பேரானந்தம் வழங்க வேண்டும். ஏன்னா கடவுளுக்கு பல இயல்புகள் இருக்கு. பேரறிவு கொண்டவன், பேராற்றல் கொண்டவன் சொன்ன அது மாதிரி பேரானந்தமயமானவன், பேரின்பமயமானவன். அந்த பேரின்பத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய உரிமையும் தகுதியும் நமக்கு உண்டு. ஆனா அந்த உரிமையும் தகுதியும் நம்ம இழந்து நிற்குமாறு ஒரு பொருள் செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட பொருளை சைவ சமயம் ஒன்றுதான் பேசுகிறது. அந்த பொருளை ஆணவம் என்று சொல்வார்கள். பொதுவாக ஆணவம் என்று சொல்லும் பொழுது இது வழக்கிலும் உள்ள சொல். அப்பதான் நாம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு அதை கேட்டுக்கொள்ள வேண்டியது. வழக்கில் இல்லாமல் சமய கலை சொல்லாக மட்டும் இருந்தால் இதுக்கு என்ன பொருள் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா வழக்கிலையும் ஒரு சார்ந்த சொல் பயின்று வந்தால் ஆணவம் தானே, சரி சரி அப்படின்ட்டு போயிருவோம் இல்லையா. ஆணவங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் என்ன அப்படின்னா ஒரு செருக்கு என்று அருளாக போட்டோம். என்ன மாறி முடியாது செருக்கு, அது ஒரு பண்பாக பேசப்படுகிறது. வழக்கில் ஆணவம் பண்பாக பேசப்படுகிறது. ஆனால் சைவ சமயத்தில் ஆணவம் ஒரு பொருளாக கூறப்படுகின்றது. ஆணவம் என்பது ஒரு பொருள், அது இருள் போன்றது. காணந்தன்மையுடைய கண்ணை காணவிடாமல் தடுப்பது இருள். காணந்தன்மையுடைய கண்ணை காணவிடாமல் தடுப்பது இருள். அது மாதிரி அறியந்தன்மையுடைய உயிர்களை அறிய விடாமல் தடுப்பது எதுவோ அதுதான் ஆணவம். படகன்களையும் ஒரே இருள் தான் மறைக்கிறது. அது மாதிரி பல உயிர்களையும் ஒரே ஆணவம் தான் மறைக்கிறது. அதுவே ஆணவம் ஒன்றுதான். அந்த ஆணவ மனத்துக்குள்ளே சிக்கி கிடக்கின்ற வகையிலே உயிர்களுடைய அறிவு நிலை மந்தமாக இருக்கிறது. அனாதியில அது அதனுடைய மறைப்புக்கு கட்டுப்பட்டு கிடக்குமாறு இறைவனும் இருக்கின்றான். இறைவனுடைய அறிவை ஆணவத்தால் மறைக்க முடியவில்லை. எல்லா உயிர்களுடைய அறிவையும் இது மறைத்திருக்கிறது. அப்ப இந்த மறைப்பிலிருந்து விடுபட்டால்தான் உயிர்கள் இறைச்சார்பு பெற முடியும், அந்த பேரின்பத்தை நுகர முடியும். ஆனால் உயிர்களுடைய அறிவு வளம் பெருகணும். இறைச்சார்பு பெறுவதற்கு ஏற்ற முறையில் ஆணவத்திலிருந்து நீங்கினாலும் இறைவன் நினைச்சா ஆணவ சார்பை நீக்கலாம், அந்த வல்லமை உனக்கு உண்டு. ஆனா நீக்கினால் இறைச்சார்பு மேற்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி பக்குவம் உயிர்களுக்கு வர வேண்டும். ஆகவே படிமுறையில் தான் அதிலிருந்து உயிர்கள் விடுபட்டு இறைச்சார்பை பெற முடியும். அந்த படிமுறை வளர்ச்சிக்காகத்தான் உலகத்தை படைத்திருக்கின்றன. சைவ சமயம் உலகத்தின் படைப்பை பற்றி என்ன சொல்கின்றது என்றால், உயிர்களின் படிமுறை வளர்ச்சிக்காக, ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, அதற்காகத்தான் அந்த உலகத்தை படைத்திருக்கின்றார். பாருங்க, சின்ன சின்ன தவறுகளிலிருந்து நம்ம பல பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற உலகத்தில் இன்னும் இந்த தவறு நேராம இருக்கணும், என்ன செய்வது அப்படின்னு முதல்ல தவறு செய்யும் போதே சிலர் நினைப்பார்கள். சிலர் அந்த தவறுகளை 4-5 தடவை செய்து கொஞ்சம் அதிகமா கஷ்டப்படும் போதுதான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தப்பு நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த கஷ்டம் பெருசா வரும்போதுதான் இதுல இருந்து விடுபடணும்னு சிலர் நினைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் சரி, உலகம் என்பது படிமுறை வளர்ச்சிக்காகத்தான். ஆகவே உயிர்களுடைய படிமுறை வளர்ச்சிக்காக இப்படி வாழ்க்கை அனுபவத்தோடு நடைமுறை வாழ்க்கையோடு பொருந்தக்கூடிய அளவில் உலகம்னா உலகம் எதுக்காக, உயிர்களுடைய படிமுறை வளர்ச்சிக்காக. இந்த ஒரு கருத்தை போது சைவ சமயம் எந்த அளவிற்கு நம்ம வாழ்வியலோடு பொருத்தமான ஒரு தத்துவமாக இருக்கிறது. அந்த படிமுறை வளர்ச்சி அடைந்து அந்த வளர்ச்சி நிரம்பிய நிலையில் அது இறைச்சார்பு மேற்கொள்ளும். அப்ப உலக பொருள்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வளர்ச்சி என்பது வேறு, இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வளர்ச்சி என்பது வேறு. இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வளர்ச்சி வேணும்னா நம்ம வழிபாட்டு நெறியில நிக்கணும். வழிபாடு இல்லாமல் நம்ம வெறுமனே உலக அறிவை வளர்த்துக் கொண்டிருந்தோம் என்றால் அது உலக அறிவை நம்ம வளர்த்துக் கொண்டதாகத்தான் ஆகுமே ஒழிய இந்த பிறப்பு இறப்புங்கிற தொடர்ச்சியை வந்து நம்ம விடுபட முடியாது. அந்த வளர்ச்சி பூரண வளர்ச்சி பெறுத வரைக்கும் உயிர்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பல்வேறு பிறவிகளுக்குள் சென்று வரும். அப்படி சென்று வரும்போது அதனுடைய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அது பிறவிகளை அடையும். இது பல சமயத்தோடு சொல்றதுதான். ஆனா நல்வினை தீவினை அறிந்து அதன் பலனை ஊட்டுபவனாக எங்க இறைவன் இருக்கிறான். வளர்ச்சி அடைந்த உயிர் வழிபாட்டு நிதியில் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் 4 படிநிலைகள் சொல்வார்கள். வழிபாட்டில இறைவனை உடலால் வழிபடுதல் சரியை, உடலாலும் உள்ளத்தாலும் மாறி மாறி வழிபடுதல் கிரியை, உள்ளத்துக்குள்ளேயே வழிபடுதல் யோகம். இந்த உடலால் வழிபடுதல், உள்ளத்தால் வழிபடுதல், உடல் உள்ளம் எல்லாத்தையும் கடந்து அந்த இறைவனுடைய ஞானத்தையே சார்ந்து அதன் மூலம் இறைவனை வழிபடுதல் ஞானம், அதுதான் முற்றிய நிலை. இவ்வாறு படிநிலைகள் சைவ சமயத்தில் வச்சிருக்காங்க. ஆகவே சுருக்கமாக சைவ சமயத்தில் சொல்லணும்னா உயிர்கள் எல்லாம் ஆணவ மனத்திலே மறைக்கப்பட்டு கிடக்கின்றன. அதிலிருந்து விடுபடுவதற்காக படிமுறையில் தான் விடுபட முடியும். படிமுறையில் ஆணவ மனத்திலிருந்து விடுபடுவதற்காக இறைவனால் படித்துக் கொடுக்கப்பட்டது உலகம். அதுல சிவநெறியை கடைபிடித்து வாழ்ந்த விரைவாக இந்த ஆணவ தலையிலிருந்து விடுபட்டு எல்லாமல்ல சிவபெரும்பொருள் இந்த உயிர்கள் அடைந்து என்னைக்கும் நிச்சயமா பேரின்பத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கலாம் என்று ஒரு பேரின்பத்துக்கு வழிகாட்டுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம்
2: சித்தாந்தம் சைவ சித்தாந்தம்னு சொல்றப்ப இது ரெண்டுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை?
1: அதாவது சித்தாந்தம் என்பது காலப்போக்கில் ஒரு பொதுச்சொலாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. சித்தாந்தம் என்பது என்னவென்றால் முடிந்த முடிவு, எல்லா கோணங்களிலும் ஆராயப்பட்டு எல்லா விதமான தடைகளும் எழுப்பப்பட்டு எல்லா தடைகளுக்கும் பொருத்தமான விடைகள் கொடுக்கப்பட்டு இந்த கொள்கை மிகச் சரியானதுதான் என்று நிறுவப்பட்ட ஒரு கொள்கை தான் சித்தாந்தம் என்று சொல்வார்கள். சைவ சித்தாந்தம், சைவம் என்பது சைவ ஆகமங்களை குறிக்கும். சிவபெருமானே அருளி செய்த நூல்கள் வேதங்களும் சைவ ஆகமங்களும். வேதங்களுக்கு விளக்கமாக சைவ ஆகமங்கள் இருக்கின்றன. சைவ ஆகமங்களின் துணையின்றி வேதங்களின் பொருளை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்கின்றார்கள். ஏன் இப்படி வேதம் சிவாகமம் ரெண்டு நூல்களை அருள் செய்தார் என்று சொன்னார், வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர்களின் அறிவு நிலை வெவ்வேறு நிலையில் இருக்கிறது. அப்போ அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ப வேதங்கள்ல வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா உண்மையான கருத்து இதுதாங்கிறதையும் வேதம் உணர்த்தி இருக்கும். ஆனா மேலிருந்த வாரியா பார்க்கும்போது வேதம் வந்து அவரை பரம்பரைன்னு சொல்லுது, இவரை பரம்பரைன்னு சொல்லுது, அப்படி கருத்து சொல்லுது, இப்படி கருத்து சொல்லுதுன்னா அவரவர் அறிவு நிலைக்கு ஏற்ப தோன்றும். அவரவர் அறிவினைக்கு ஏற்ப எது சரியாக தோன்றுகின்றதோ அதை அவரவர்கள் கடைபிடித்துக் கொள்ளட்டும், அது தவறில்லை. ஏன்னா உயிர்கள் படிமுறை வளர்ச்சியில் தான் வர முடியும் என்று பல்வேறு கொள்கைகளுக்கும் இடம் தரும் வகையிலே வேதங்களை அருள் செய்தார். அப்பதான் பல்வேறு மக்களுக்கும் ஒரு ஆன்மீக தொடர்பு கிடைக்கும். அதனுடைய உண்மை பொருள் இதுதான் என்பதை நல்ல பக்குவம் வந்த உயிர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த பக்குவம் வந்த உயிர்களுக்காக அந்த உண்மை பொருளை விளக்க சொல்லக்கூடிய சிவாகமங்களை அருள் செய்தார். ஆகவே வேதங்கள் சிவாகமங்கள். அவை வந்து சமஸ்கிருத மொழியில் உள்ளனவே என்று சிலர் சொல்கின்றார்கள். சமஸ்கிருத மொழி வடமொழி என்று சொல்கின்றார்கள். வடமொழி என்று சொன்னால் அது வடநாட்டுக்குரிய மொழி என்பது கருத்து அல்ல இல்லையா? அதாவது தொல்காப்பியர் நான்கு சொற்கள் சொல்கின்றார். இந்த நான்கு சொற்களும் செயலில் இடம்பெறலாம் என்று அவர் விதித்திருக்கின்றார். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இப்ப வடசொல்னு சொல்லியிருக்காரு பாருங்க, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். திசைச்சொல் என்பதற்கு வேறாக வடசொல்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே வடமொழி என்பது வடநாட்டுக்கு மட்டும் உரிய மொழினா திசைச்சொல்லே அடக்கியிருக்கலாம் இல்லையா? ஆகவே திசை சொல்லுங்கும் போது செந்தமிழ் சார்ந்த திசைன்னு சொன்னாலும் இது சாரா திசை அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வடக்குங்கிறது ஒரு திசை தானே. ஆகவே செந்தமிழ் நிலத்தை சார்ந்த அந்த திசை சொற்களும் கொஞ்சம் அப்பாடு இருக்கின்ற இந்த வடமொழி சொல்லுன்னு சொல்லி அந்த திசை சொல்லி அடக்கியிருக்கலாம். அது அடக்காம திசை சொல்லுன்னு ஒரு பேர் கொடுத்துட்டு அதுக்கு வேறாக வட சொல்லு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இதுக்காக வடமொழி பெயர் ஏற்பட்டது என்றால் வட இந்தியாவிலும் பெரும்பாலும் வழக்கில் உள்ள மொழி அப்படிங்கிறதுக்காக தான். சைவ சமய கொள்கைப்படி சிவஞான மாவாடியும் ஆகட்டும், சைவ ஆகமங்கள் ஆகட்டும், அவை சொல்கின்ற கருத்துப்படி என்னவென்றால் உலகத்தை எம்பெருமான் படைக்கும் போதே வேத ஆகமங்களையும் படைத்து விட்டார். ஆகவே அது எல்லா உலகங்களுக்கும் பொதுவான மொழி என்பதை நாம் அதை மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வேத சிவாகமங்கள் அவைதான் முதல் நூல்கள். அதில் அந்த வேதத்தினுடைய மெய்ப்பொருளை சிவாகமங்கள் தான் சொல்கின்றன. அந்த சிவாகமங்களில் நான் ஏற்கனவே சரியக்கிரி யோக ஞானத்தின மாதிரி நாலு பாதங்கள் இருக்கின்றன. அதுல அந்த சிவாகமங்களின் ஞானபாதம் தான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படும். சைவ சித்தாந்தம் என்பது அதுதான். அந்த ஞானபாதத்தை விளக்கிச் சொல்கின்ற மற்ற நூல்களும் சைவ சித்தாந்த நூல்கள் என்று சொல்லப்படும். தமிழ் நூல்கள் மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 இருக்கின்றன. அவையும் அந்த காரணம் பற்றி தான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகின்றன. சாரம்தான் சைவ சித்தாந்தம். ஆமா, வேதங்களுடைய ஞானபாதம் உபநிடதங்கள் சொல்வார்கள். அந்த உபநிடதங்களை வந்து வேதாந்தம் என்று சொல்வார்கள். ஏகாண்மவாத கொள்கைக்கும் வேதாந்தம் பெயர் உண்டு, அது இடுகுறி பெயர். வேதங்களுடைய ஞானபாதம் சொல்லும்போது அது காரண பெயர். வேதாந்தம் காரண பெயராக அந்த வேதாந்தத்தை நாம் வச்சுக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த உபநிடதங்களின் தெளிபொருளாக இருப்பது சிவாகமங்கள் ஞானபாதம். அதான் வேதாந்த தெளிவம் சைவ சித்தாந்தம் என்று நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லியிருக்கின்றனர்.
2: அந்த இதுதான் அடுத்து தொடர்ச்சியா வருது. இப்ப திருமூலர் தாய்மானார் போன்ற பெரியவர்கள் எல்லாம் வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒரே கருத்தை சொல்லுகின்றன அப்படிங்கிற இதில் வந்து ரொம்ப சொல்லியிருக்காங்க. அது பத்தி இப்ப வேதாந்தமும் சித்தாந்தமும் சொல்லுகின்றது ஒரே பொருளா, அது எப்படி தொடர்பு பெறுகின்றது அப்படிங்கிறது?
1: அதான் அந்த இடத்துல நம்ம முதல்ல என்ன முடிவு பண்ணிக்கணும்னா, வேதாந்தம்னு ரெண்டு அர்த்தத்தில் வழங்கப்படுது. ஒன்று ஏகாண்மவாத கொள்கை. அந்த கொள்கைப்படி பிரம்மம் ஒன்றே உள்ளது, இரண்டாவது பொருளே இல்லை என்ற கொள்கை. இந்த கொள்கையும் உபநிடதங்கள் இருக்கிறது என்றவர்கள் சொல்கின்றார்கள். உபநிடதங்களுக்கு தான் வேதாந்தம்னு பெயர். அந்தம்னா கடைசின்னு ஒரு பொருள். இந்த இடத்துல என்ன, கடைசிங்கிற வேதத்துல கடைசி இருக்குங்கிறது மட்டுமல்ல, வேதங்களில் சொல்லப்பட்ட தத்துவ கொள்கைகளுடைய சாரமாக இருக்கின்ற பகுதி. ஆகவே அந்த முடிவான கருத்து, அதனால வேதாந்த வேதங்களின் முடிவான கருத்துங்கிறனால வேதாந்தம். ஆகவே அது தங்களுடைய கொள்கைக்கு அப்படி ஒரு பெயர் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். ஆனா உண்மையில் வேதாந்தம் என்பது வேதங்களினுடைய ஞானபாதமாக உபநிடதங்களுக்கு தான் பேரு. ஆகவே அந்த முறையில் நம்ம உபநிடதங்கள்னு அர்த்தம் பண்ணணும். வேதாந்தம் வரும்போது உபநிடதங்களுக்கு வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒரே கருத்து தான் சொல்லுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா வேத உபநிடதங்களின் கருத்தும் சிவாகம ஞானபாதத்தின் கருத்தும் ஒன்றுதான். இதுதான் திருமூலர் தாய்மான சுவாமிகள் கொண்டு சொல்ல கருத்து. அப்ப வேத உபநிடதங்களுடைய உண்மை பொருள் சிவாகம ஞானபாதத்துல தான் தெரியும். சிவாகம ஞானபாதத்தை விட்டுட்டு பார்த்தோம்னா நமக்கு உபநிடதங்களின் உண்மை பொருள் தெரியாது என்பதுதான் கருத்து.
2: உபநிடதங்களுடைய பொருளை சிவாகம ஞானபாதத்தின் அடிப்படையில நம்ம
1: பொருள் காண வேண்டும்.
2: அப்பதான் சரியான
1: பொருள் கிடைக்கும் நமக்கு.
2: இப்போ அந்த மாதிரி உபநிடதங்களுக்கு சிவாகம முறைப்படி சைவ சித்தாந்த முறைப்படி யாரும் பொருள் கண்டிருக்கிறாங்களா?
1: இந்த முயற்சியை வந்து நமக்கு முற்காலங்களில் பெரியவர்கள் செய்திருக்கின்றார்கள். மாதவ சிவஞான சுவாமிகள் தாம் இயற்றியவர்கள மாபாடியத்திலே ஆங்காங்கு இந்த மாதிரி உபநிடதத்தில் இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறதே, இது சைவ சித்தாந்தத்துக்கு ஏற்புடையதுதானா, அதாவது சிவாகமங்களுக்கு ஏற்புடையதானா என்றெல்லாம் சிந்தனையை எழுப்பி அதுக்கு சிவாகம முறையிலே விளக்கம் தந்து உபநிடதமும் சைவ சித்தாந்தமும் ஒரே பொருள் தான் என்பதை ஆங்காங்கு காட்டியிருக்கின்றார்கள். முன்னோடியாக அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். பிற்காலத்தில் வந்தவர்களே குறிப்பிடத்தக்கவர் காசிவாசி சிதிநாத ஐயர் அவர்கள். இந்த பணியை அவர்கள் சிறமேற்கொண்டு மிக அற்புதமாக செய்திருக்கின்றார்கள். காசிவாசி சிதிநாத ஐயர் அவர்கள் சைவ வேதாந்தம் நூல் எழுதியிருக்கின்றார்கள். ஆக அந்த உபநிடதங்களுக்கெல்லாம் சைவ சித்தாந்த பொருளை சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் சைவ வேதாந்தம் என்றே அவர்கள் சைவ சித்தாந்தம்னு சொல்லுவோம். அந்த பேரே வச்சிருக்காங்க, சைவ வேதாந்தம் வச்சிருக்காங்க. சித்தாந்தம் வேதாந்தத்தினுடைய சாரம் தான், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் என்று உமாவதி சிவாச்சாரியர் சொன்னதுக்கு ஏற்ப அவர் அவ்வாறு வைத்திருக்கின்றார். ஆகையினாலே அந்த சைவ வேதாந்தம்ங்கிற நூல் வந்து உபநிடதங்களின் பொருள் சைவ சித்தாந்தமே என்று காட்டக்கூடிய

இனங்குருவி மணி மருவத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி நனஞ்சனய திருவடி என் தலைமேல் வைத்தார்.

சாமி சொல்றது அவருடைய திருவடியை தலைமையில வச்சாரா அது ஜில்லுன்னு இருந்ததுதான். ஏன் ஜில்லுன்னு இருந்தது அப்படிங்கறது ஒரு காரணம் சொல்றார். வானவர்கள் எல்லாம் வந்து வணங்கினார்கள், அவர்கள் முடி அவருடைய திருவடியில பட்டது, வானவர்கள் முடியில இருந்த மலர்கள் இருந்த தேன் அவர் திருவடியை அபிஷேகம் பண்ணிவிட்டது, அதனால ஜில் இருந்துதான் சொல்றார். வானோர் இனம் துருவி மணிமகுடத்தில் ஏற சுற்ற மலர்கள் போதவிழ்ந்து

எனக்கு வயசு 12. என்னுடைய தந்தை, நாங்க 7 பேர். அப்பெல்லாம் வஞ்சகம் இல்லாமல் பெற்று விட்டார்கள். இப்ப இருக்கிறவன் ஒரு குழந்தைக்கு மேல ரெண்டாவது குழந்தை பெற்கக்கூடிய உடல் வலிமை இவனுக்கும் இல்லை இவனுக்கும் இல்லை. பெரும்பகுதியாக நான் பார்க்கிறேன் ஒரு குடும்பத்தில் 1-2 தான் இருக்கு. இப்ப இருக்கிற வசதியான சாப்பாடு அப்ப இல்லை. அப்படி இருந்தும் கூட 7 பிள்ளை பெற்றாங்க. அப்படி என் கூட பிறந்தவர்கள் 7 பேர்கள். என்னுடைய தந்தையாருக்கு போதுமான அளவுக்கு சம்பாத்தியம் இல்லை, அதனால என்னை மடத்தில் கொண்டு விட்டு விடலாம் அப்படின்னு அவர் எண்ணிவிட்டார். அது என்னுடைய நல்வினையின் பயன். ஆமா, என்னுடைய தந்தையார் பொருளாதாரத்துறை சரியில்லாமல் கொண்டு என்ன மடத்தில் விட்டு விட்டார் என்று சொல்லும் போது நீங்கள் ஒருவேளை இழிவாக எண்ணலாம். ஆனா அது என்னுடைய நல்வினை என்று தான் நான் நினைக்கிறேன். ஆமா, அப்ப என்ன பண்ணினார், பூவனூர் என்று ஒரு ஊர், அந்த ஊர்ல 2 பாடசாலை இருக்கு. நான் முன்ன ஒரு சொல்லியிருக்கேன், தேவார பாடசாலையும் இருந்தது, வேத பாடசாலையும் இருந்தது. இதற்கு கணக்க பிள்ளை எங்க அப்பா. தேவார பாடசாலையில வாத்தியார் யாரு தெரியுமா, எம்என் தண்டபாண தேசியருடைய தாய் மாமன். இப்ப எங்க தாப்பனார் என்ன பண்ணுவாரு, இந்த சாமான் சட்டெல்லாம் எடுத்து கொடுத்து விட்டு அந்த தேவாரம் பாடும்போது உட்கார்ந்து கேட்டு இருந்திருக்காரு. எடுத்து கொடுத்துட்டு பேசாம வீட்டுக்கு போயிருந்துக்கலாம்ல, இல்லையா, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிருக்கலாம்.

இந்த வழி வழி வருது பாத்தீங்களா? ஆமா ஆச்சா, நான் முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், என்ன மடத்துல கொண்டு விடணும்னு சொல்லும் போது ஒரு சமயம் இங்க தேவார திருவாசம் எல்லாம் கேட்பாங்கடா, அதனால உனக்கு ரெண்டு தேவாரம் சொல்லி வைக்கிறேன்னு அவர் ரெண்டு தேவாரம் சொல்லி வச்சார். எனக்கு ஒன்னு திருவேயன் செல்வமேங்கிற திருத்தாண்டகம், ரெண்டாவது முளைத்தானை என்று தொடங்கும் திருத்தாண்டகம். அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கவன் பின்னால தேவாரம் பாடுவான் அப்படின்னு நினைச்சுதான் செய்தாரோ, அது நினைக்காமல் தான் செய்தாரோ, அவர் சொல்லி வைத்ததனுடைய பயன்தான் நான் இப்ப தேவாரம் பாடுறேன். இதை நான் நினைக்கிறேன் இல்லையா, தந்தையும் ஒரு குரு தானே, ஆனா தந்தை அப்பவே எனக்கு குருவா வந்து அதை சொல்லி வச்சுவிட்டான்.

மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடு தன் துறை உரையும் அமரர் ஏறே இதை சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு இந்த அமரர் ஏறேன்னு பிரிக்க வரல இல்லையா, அமரர் ஏறேன்னு பிரிக்கவல்ல என்னுடைய தந்தைக்கு. புத்தகத்தில் எப்படி இருக்கும், அமரரே ரே அப்படின்னு இருக்கும். முதல்ல இருக்கிற ரே வந்து இடையினம், அடுத்தது வர்றது வல்லினம் அல்லவா. இன்னைக்கு இருக்கிறவன் அவர்கள் சொன்னார்கள் தான் சொல்றான், பெரும்பகுதியான பேர் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்ல வல்ல. இந்த லகரத்துக்கும் லகரத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் நமது நாடு போய்கொண்டிருக்கிறது. தமிழ் தமிழ்னு சொல்றாங்களே தவிர தமிழை சரியாக உச்சரிக்கிறார்களான்னு பார்த்தா நூத்துக்கு நூறு பேர் இல்லை. அது பெரும்பகுதியான வருகிற இடம்தான் ரேடியோ ஸ்டேஷனும் டிவியும். காதை பொத்திட்டு ஓட வேண்டியிருக்கு இல்லையா. என்னுடைய தந்தை அமரரே ரே அப்படின்னு சொன்னாரு, நான் ரெண்டு ரேயும் ஒன்னாவே சொன்னேன், ஒன்னு இடையிலமா சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா வல்லியமா சொன்னேன். விட்டாரு ரெண்டார, டேய் முதல்ல இருக்கிற ரே வந்து மெதுவா சொல்லு, ரெண்டாவது அழுத்தி சொல்லு அப்படின்னு சொல்லத்தான் அவருக்கு தோணிச்சே தவிர இதை பிரிச்சு சொல்ல அவருக்கு தெரியல. இப்பதான் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணிருக்கலாம், அமரர் ஏறேன்னு பிரிச்சிருந்தாருன்னா வம்பே கிடையாது. அப்ப எனக்கும் தெரியல அவருக்கும் தெரியல, இதையாவது அவர் சொல்லிக் கொடுத்தாரே அப்படின்னு நான் இப்ப மகிழறேன். அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடு தன் துறை உறையும் அமரர் ஏரே. தேவார புத்தகங்கள் பூரா புணர்ச்சியில தான் வந்தது. ஆமா, அதனால்தான் ஆட்ட வாடினே பாடினான். ஆட்ட ஆடி என்பதை உயிரெழுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடின்னு போட்டிருப்பான். என் ஆட்ட வாடிய ஆட்ட வாடினே பாடிவிட்டான் இல்லையா. ஆனா இப்பொழுது கொஞ்சம் விழித்துக் கொண்டு சிவகாசியில ஒருத்தர் புத்தகம் போட்டிருக்காரு, சிவகாசி சிவனடியார் திருக்கூட்டம், நல்ல பதம் பிரிச்சு போட்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, அந்த சேக்கிழார் சொன்ன முறை இருக்கு பாருங்க, அப்படியே போட்டிருக்காரு, அப்படியே போட்டிருக்காரு. சம்பந்தரும் போட்டாரு, அப்பரும் போட்டாரு, சுந்தரரும் போட்டார். அவர் ஒரு டாக்டர். ஆமா, அவருக்கு என்ன தலைவிதி இல்லையா, யாராரோ தலைவிதியாக இருக்க வேண்டியவர்கள் தேவார திருவாசகத்தை போட வேண்டியவர்கள்லாம் எப்படி எப்படியோ இருக்கிறார்கள். ஆனா இவருக்கு என்ன தலைவிதி இல்லையா, யாரோ ஒருத்தனை கொண்டு வர்றான் சிவன், நீ இப்படி வெளியிட்டுறா.

இந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கட்டும், அவனுக்கு கிடைக்கல அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுணும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அந்த சிவனடியார் திருக்கூட்டம் ஜெயராஜன் அவருக்கு பேர் நன்றாக வெளியிட்டிருக்க நன்றாக. இப்படி இந்த திருத்தாண்டகத்தை என்னுடைய தந்தையே எனக்கு சொல்லி வைத்தார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். நான் இப்ப திருத்தாண்டகம் என்ற பகுதியில நான் உங்களுக்கு இதனை பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? ஆமா.

திருத்தாண்டகத்தில் பாத்தீங்கன்னா கான் கான் கான் என்று சில திருத்தாண்டகம் வரும், சில பதிகங்கள். கண்டாய் கண்டாய் கண்டாய் அப்படின்னு பார்த்தா 10 பாட்டும் கண்டாய் கண்டாய் கண்டாய் கண்டாயின்னு வரும். கான் கான் வந்ததுன்னா கான் கான் கான்னே வரும். எல்லா அர்த்தம் பார்த்து விடு பார்த்து விடு அப்படின்னு சொல்றது போல இருக்கும். வானவன் கான்.

0: தானே. எத்தனை காண் வருது பாருங்க, பதியம்பூரா அப்படி வரும், பதியம்பூரா அப்படி வரும். நீ அவனை பார்த்து விடு, நீ அவனை பார்த்து விடு அப்படின்னு. இந்த கண்டாய் கண்டாயின்னு வர்றதுல பார்த்தாயா பார்த்தாயா அப்படின்னு சொல்லுவது போல் இருக்கிறது. நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ இல்லையா? ஆமா.
1: பானவன் கான் பானவர்க்கும் மேலா நான் கான், வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான்.
0: இவங்க சேர்த்துதான் சொல்லியிருக்காங்க, வடமொழியும் தென் தமிழையும் பிரிக்காமலே சொல்லிட்டு போறாங்க பல இடத்துல. ஆனால் ஆனால் இன்னைக்கு வடமொழியும் தென் தமிழையும் பிரிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த வெப்பத்தை நாங்கள் தானே தாங்குறோம், உங்களுக்கு தெரியாதல்லவா? இந்த வெப்பத்தை நாங்க தான் தாங்குறோம், ஏன்னா நாங்க தமிழ் பாடுறவங்களை இல்லவா? இந்த வெப்பம் எங்களைத்தான் தாக்குறது, அதுக்காக நான் கவலைப்படவில்லை. ஆமா, ஏன் அவனுக்கு நான் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் அவனை நான் பாடுகிறேன், அவன் என்னை பார்த்துக் கொள்ளுவான். இவன் பார்த்தா என்ன, பாக்காட்டி போனா என்ன, கவலையே பட மாட்டேன். கவலைப்படாம தான் இந்த வயசு வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கிறேன் காலத்தை, கவலையே படல. வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான், ஆனைந்தும் ஆடி நான் கான் ஐயன் கான், கையில் அனலேந்தி ஆடும் காணவன் கான், காணவனுக்கு அருள் செய்தான் கான், கருதுவார் இதயத்து கமலத்தூரும் தேனவன் கான், சென்று அடையா செல்வந்தான்.

இந்த எதுகை எப்படி வருது பாருங்க, பாரவன்கான். அடுத்தது என்ன வரணும், பாரதரி பயிரா நான்கான், பயிர் வளர்க்கும் துளி அவன்கான், துளியில் நின்ற நீரவன்கான், நீர் தடைமேல் நிகழ்வித்தான்கான். அந்த தொடர்ச்சி எப்படி போகுது பாத்தீங்களா, நீர் தடைமேல் நிகழ்வித்தான்கான், நிலவேந்தர் பரிசாக நினைவோற்றுவாங்கும் பேரவன்கான், பிறை எயிற்று வெள்ளி வெள்ளை பன்றி பிரியாது வழிபட்டு வழிபட்டு ஏற்றும் சீரவன்கான், சீரவன்கான், சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன்கான், சிவபுரத்தையும் செல்வன் தானே. இந்த நடை போகுது பாருங்க, கடவுளே கடவுளே, கோடிக்கணக்கில் கொட்டி வெடிச்சாலும் இப்படி எழுத முடியாது, எழுதாலும் எத்தனை நாளைக்கு இருக்கும். ஆமா, இன்னைக்கு 1300 ஆண்டுகளாக இந்த எதிர்ப்பிலேயும் அது உயிரை வைத்துக் கொண்டிருக்குன்னு சொன்னா அதுல தெய்வீகம் இருக்கிறது இல்லவா? ஆமா, இப்படி பாடிக்கிட்டே போறாரு. அந்த ஊர் வரலாறு சொல்றாரு பாத்தீங்களா, வெள்ளை பன்றி வழிபட்ட இடம் அந்த சிவபுரம், அதையும் சொல்ல தவறல அவர். ஆமா, பாரவன்கான், பாரதரி பயிரா நான்கான், பயிர் வளர்க்கும் துளி அவன்கான், துளியில் நின்ற நீர் அவன்கான், நீர் தடைமேல் நிகழ்வித்தான்கான், நிலவேந்தர் பரிதாக நினைவுற்றோங்கும் பேரவன்கான், பிற எயிற்று

ஆரியம் விளைப்பான் கண்டாய், ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய், வாரிமலகளிலே போல் கண்டாய், மறைக்காட்டையும் தானே. இதுல நான் தோய்ந்தால் தானே சொல்ல முடியும். அதத்தான் தெரியாத சம்பந்தர் சொன்னார். ஞான சம்பந்தம் சொன்ன தமிழ் மாலையை ஆதரித்து முதல்ல இவனுக்கு புத்தி இருக்கணும்டா அப்படின்னு விட்டார். யாருக்கு? பாடுறவனுக்கு. நான் தண்டத்துக்கு நான் மாறடிச்சேன்னு சொன்ன கேட்கிறவன் எப்படி கேட்பான் அல்லவா? ஆமா, அதத்தான் எங்க வாத்தியார் சொன்னார், உன்னை விட கேட்கிறவர்கள் புத்தாலிகள், ஜாக்கிரதையா பாடுனார். என்ன, நான் தோயும் போதுதான் உங்களை தோய செய்ய முடியும். வாரியார் சாமியை ஒருத்தன் போய் என்ன கேட்டான், என் பையன் முன்னே ஒருத்தர் நான் உங்களுக்கு நினைவுட்டிருக்கேன், என் பையன் சர்க்கரையா தின்றான், அவன் சர்க்கரை நோய் வந்துருமோனு பயமா இருக்கு, அவரை சர்க்கரை திங்கப்படாதுன்னு சொல்லிவிடுங்க சாமி அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் யோசனை பண்ணார். யோசனை பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு அவனை அழைச்சிட்டு வந்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு அழைச்சிட்டு போனாங்க. டே பையா, இங்க வா, நீ சர்க்கரை தாமு திங்கிறியாமே, திங்கப்படாது தெரியுமா சாமி, இனிமே திங்கலாம். அதுக்கு அந்த பெற்றோர் கேட்டாங்களாம், சாமி இதை ஒரு வாரத்துக்கு முந்தையே சொல்லிருக்கலாமே, இன்னைக்கு ஏன் சொன்னீங்கன்னு கேட்டாங்களாம். நான் தின்னுகிட்டு இருந்தேன், நான் அதை ஒரு வாரம் நிறுத்தினேன், நான் நிறுத்தி விட்டு அப்புறம் தான் சொன்னேன். ஏன்னா சொல்றவன் மேடையில சொல்றவன் தான் நடக்கணும், அப்படி தான் நடவாதவன் சொன்னான்னா அந்த வாய் சொல்லு சரியா வராது. நான் ஒரு வாரம் சர்க்கரையை நான் நிறுத்தினேன், அப்புறமா சொன்னேன், அதனாலதான் அவன் கேட்டான். நான் தின்னுகிட்டே சொன்னேன்னா அவன் கேட்டிருக்க மாட்டான் அப்படின்னு. எவ்வளவு சரியான வார்த்தை பார்த்தீங்களா? ஆமா. மூரி முழங்கொலி நீரா நான் கண்டாய், முழுத்தழல் போல் மேனி முதல்வன் கண்டாய், ஏறி நிறைந்தனைய செல்வன் கண்டாய், என் அடியார்க்கு இன்பம் விளைப்பான் கண்டாய். அவன் ஏறி நிறைந்தனைய செல்வன்டா. ஆமா, அவன் இன் அடியார்க்கு வாரி வழங்கி விடுவான், நீ கவலையே படாதே அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. ஆமா, நான் காசை பத்தி கவலையே படுறதில்லை, எவனோ கொடுக்கறான், எங்கேயோ கொடுக்க சொல்றான் அவன். ஆமா, யாராவது எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்கன்னா இவர் கொடுத்தாரு அவர் கொடுத்தாரு நான் சொல்றதே இல்லை, அவன் கொடுத்தான் அவ்வளவுதான். அப்படித்தான் நான் அன்னைக்கும் எண்ணி விடு. அதைத்தான் பட்டினத்தடிகள் சொன்னார், பிறக்கும் போது குடும்பத்தில்லை, மண்ணில் இறக்கும் போது கொடுபோவதில்லை, இடைமனவில் குறித்த கட்டது அப்படின்னாரு அவர். எனக்கு 60 வேட்டி கொடுத்தாங்கன்னா ஒரு ஊருக்கு என்னை பாட கூப்பிட்டா அங்க இருக்கிறவன் கூப்பிட்டான் நினைக்கவே மாட்டேனா, அந்த ஊர் சிவன் தான் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு வந்த உடனே நேரா கோயிலுக்கு தான் போவன். கோயிலுக்கு போய் நீ கூப்பிட்டியல்லவா, நான் வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லிவிடுவேன். இந்நடியார்க்கு இன்பம் விளைப்பான் கண்டாய், ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய், வாரி மதகளிலே போல்வான் கண்டாய், மறைக்காட்டுரையும்

உடன்பாடு இருக்காது. சரி, நமக்கு நீ பாட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வருவேன். மேடையில போய் உட்கார்ந்து இந்த தேவாரங்கிற ஒரு தேன், தேவாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய தெய்வீகம் என்ன பாட வச்சு கொடுக்கும், நான் தானே உணர முடியும். சென்ற மாதம் கூட பாட முடியாத நிலையில் தான் வந்தேன், இன்னைக்கு கூட பாட முடியாத நிலை தான் வந்திருக்கிறேன். ஆனா பாடுறேன் பாத்தீங்களா, என்ன காரணம்? நான் முயற்சி இல்லையா, நான் நிறைய சங்கீதம் படித்து விட்டேன், எனக்கு நிறைய பாடம் இருக்கிறது, பாடிவிட்டேன் நினைக்கிறீங்க? கிடையாது, அவன் பாட வைக்கிறான். ஆமா, நிச்சயமா அந்த நினைப்பு எனக்கு நிச்சயமாக உண்டு. ஆமா, ஆக இந்த திருத்தாண்டம் என்ற பகுதியில ஒரு சில பகுதியைத்தான் உங்களுக்கு தொட்டு பாட்டு கொண்டு சொல்லுகிறேன். தயவு செய்து அது உங்களுடைய உடைமை, உங்களுடைய சொத்து. ஆமா, நமது மூதாதையர்கள் நமக்காக செய்து வைத்த நூல்கள் அது, அதுல எவ்வளவோ நீதிகள் வருகிறது. சில பேர் தியானம் பண்ணுன்னு சொல்றான், தியானம் பண்ணும்போது அவன் எதையோ ஒன்ன சொல்றான், கிடையாது. தேவார திருவாசகத்தை சொல்லி தியானம் பண்ணினால்தான் அது நிலைக்கும். அடிப்படை இல்லைன்னு சொன்னா, பேஸ் மட்டும் சரியா இல்லைன்னு சொன்னா அவன் ஏழு மாடி எழுப்ப முடியுமா? முடியாது. இந்த தியானம் சரிப்பட்டு வராது என்பது என்னுடைய அபிப்பாயம். நானும் தியானம் பண்ணவன் தான், பண்ணுகிறவன் தான், ஆனா தேவார திருவாசகத்தில் இருக்கும் என்னுடைய தியானம். ஆமா, தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் செய்வேன், சில வேளையில முடியல, என்ன பண்றது, அதனால குறைத்துக் கொள்வேன். அந்த அடிப்படை சமீபத்தில் என்னுடைய உறவினன் ஒருவர்த்து சொன்னேன், தியானம் என்பது அவன் ஏதோ ஒன்று சொன்னான், கிடையாது. பேஸ் மட்டும் தேவார திருவாசகத்தில் நீ கொண்டு போனிய யானையில் தான் அந்த தியானம் சரியாக அமையும், இல்லையே அது ஒரு வேற ஒரு வழிக்கு உன்னை இழுத்து கொண்டு விடும், ஜாக்கிரதையாக இரு என்று நான் சொல்லிவிட்டேன். சொல்லத்தான் முடியும், அவனை அடித்து திருத்த முடியுமா? முடியாது. நான் என்னத்தான் திருத்திக் கொள்ளலாம் அல்லவா என்பதையும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி திருத்தாண்டகம் என்பது 1000 பாட்டுக்கு மேல பாடி வச்சிருக்கார், 1099 பதிகம், 1000 பாட்டுக்கு மேல. ஏன் பாடி வச்சாரு? இந்த வர்ற சந்ததிக்கு 10 பாட்டு போறாது, 20 பாட்டு போறாது, 100 பாட்டு போறாது, ஆயிரக்கணக்கில் பாடி வச்சாதான் இவன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு தான் பாடி வச்சிருக்கார். தயவு செய்து வாங்கி படித்து பாருங்கள், அது உங்களுடைய உடைமை என்று சொல்லி. நாவுக்கரசுக்கு வயசு 81. ஆனா இப்ப நான் சொல்றதெல்லாம் அந்த சிவகாசி வந்து பாருங்க, அந்த புத்தகம் தான் அந்த சேக்கிழார் பெருமான் காட்டிய வழியில வரும், பாக்கி புத்தகங்கள்லாம் இடையில இடையில மாறி மாறி வரும், அதை நம்ம கொண்டு கூட்டிக்கணும். ஆனா அந்த சிவகாசியிலேன்னு இப்ப வந்திருக்கு பாருங்க புத்தகம், அது கரெக்ட். தினியா திருநாவுக்கரசர் எத்தனாவது பதியம், 100வது பதியம்னா 100வது பதியம் அவர் பாடின இடத்துல அது இருக்கும், 110வது பதியம்னா 110வது பதியத்தில் அது இருக்கும், அப்படி போட்டிருக்காரு அவர். அதுதான் பெரிய புராண வழி என்று சொல்லுவார்கள். ஆனா நான் பாடி இருக்கிறது அந்த பெரிய புராண வழியில தான் பாடி இருக்கிறேன், பற்றி சிரமப்பட்டு எடுத்து தான் நான் பாடியிருக்கேன். இப்பதான் அந்த புத்தகம் எல்லாம் வந்திருக்கிறது, அது முன்னாடியே வந்திருந்தா எனக்கு இந்த சிரமம் இருக்காது. தேடி சிரமப்பட்டு தேடினால்தான் அந்த பொருளுக்கு மதிப்பு தெரியும் அல்லவா? ஆமா, பாடுபட்டு தேடினால்தான் அந்த பொருளுக்கு மதிப்பு தெரியும். அந்த மாதிரி இப்போ நான் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன் பதியும் நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். நாவுக்கரசருக்கு வயசு 81, கடைசியாக அவர் திருப்புகலூர் போனார். ஏன்? அதுதான் புகலூர், அதுதான் புகலிடம் அவருக்கு, இல்லவா? புகழ்வூர் அதுதான் அவருக்கு, கடைசியா புகழ்வூர் அங்கே போனார். சிவன் என்ன செய்கிறான், இவனுக்கு கொஞ்சம் இந்த பெண்கள் மேல ஆசை இருக்கிறதா, பொருள் மேல ஆசை இருக்கிறதா, இந்த மண்ணாசையும் பொன்னாசையும் அவன் விடுறதுக்கு தயாரானா இருக்கானா, அவன் திருவடிக்கு வரணும்னு நினைக்கிறானே, இப்படி ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு நினைச்சான் கடவுள். பண்ணிவிட்டு என்ன பண்ணா, அறம்பெயர்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சான், அவர்கள்லாம் வந்து இங்கே நின்னுமோ ஆட்டமெல்லாம் ஆடினார்கள். அந்த வயசுலயாவது அவன் மயங்குறானான்னு பார்த்தார். ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், ஆணாகட்டும் அதே ஆண்பயத்தான் ரொம்ப மோசம்.
எத்தனை வயசானாலும் இந்த பெண்ணின் பத்தியோ அல்லது மண்ணின் பத்தியோ அவன் விட தயாராக இல்லை. ஆமா, நிச்சயம். அதுல எத்தனையோ பேர் ஏமாந்தும் போறான். ஏமாறாமல் இருக்கிறவனும் உண்டு, ஆனா பெரும்பகுதியான பேர் ஏமாந்துதான் போய் தொலைச்சிடுறான் இல்லையா? ஆமா, திருப்புகள் போற அதைத்தானே சொல்லுகிறது அல்லவா? தேவாரத்தில் தொட்டு தொட்டு காட்டி விட்டார்கள், திருப்புகள்ல ஸ்பஷ்டமா அடி செஞ்சுட்டு போயிட்டார் அவர் இல்லையா? ஆமா, அந்த பெண்கள் தான் வந்தாங்க, அப்போ ஒரு திருத்தாண்டவம் பாடினார். அது கிடைக்குது நமக்கு இல்லையா? அந்த பெண்கள் வந்து இவரை துன்பப்படுத்தும் போது அப்போ ஒரு பதியம் பாடுறார், நமக்கு கிடைச்சது பதியம்.

0: பெருங்கடலை அரித்து தின்பீர்க்கு இல்லையே கிடந்துதான் யானே பானோர் தம்மானை தலைமகனை கண்ணல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தோரை அடங்கச் செய்யும் எம்மாந்தன் அடித்தொடர்வான் உடிதல்கின்றேன் இடையிலேன் கெடுவீர்கள் இடரேன் மின்னே. என்ன பொருள்? நான் சிவனுடைய திருவடியை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் நினைத்த காரியம் இங்கே நடைபெறாது, போகலாம் அப்படின்னே சொல்லிவிட்டார். இந்த பத்து பாட்டிலையும் அப்படிதான் வருது. பார்த்தார் சிவன், ஐயோ நாம தான் தோற்று விட்டோம், நாவுக்கரசன் ஜெயித்து விட்டான், சரி இன்னொன்னு செய்து பார்க்கலாம். இந்த உழவாரத்தினால அவர் கோயில் திருப்பணி செய்தாரா? ஆமா. அந்த உழவாரம் செதுக்கின இடத்துல எல்லாம் பொன்னும் மணியும் முத்துக்களுமாக குவிகிறது. இத வாரி அப்படியே இந்த குளத்துல கொண்டு போ. உங்களுக்கு தெரியும், திருப்புகரூர்ல பாத்தீங்கன்னா நாலு பக்கமும் அகழி இருக்கிறது, நடுமத்தியிலே கோயில் இருக்கும், அந்த அகழியில தூக்கி போட்டார். போடுவானா? போட முடியுமா? முடியாது, நடக்காது. எனக்கு வயசு 82, பஸ்ல ஏறினேன், 10 ரூபாய் நோட்டை கொடுத்தேன், 6 ரூபாய் டிக்கெட்டு, 6 ரூபாய் வச்சிருக்கியா சாமி அப்படின்னு அவன் கேட்டான். நான் எடுக்கிறேன்னு சொல்றதுக்குள்ள அவன் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு கடைசிக்கு போயிட்டான். கூட்டமோ எக்கச்சக்கம். அவன்கிட்ட இந்த 6 ரூபாயை கொடுத்து பாக்கி நான் 4 ரூபாய் வாங்க முடியல. இந்த 6 ரூபாயை வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன். மவுண்ட் ரோடு வந்ததுக்கு அப்புறமா இந்த 6 ரூபாயை கொடுத்து 4 ரூபாயை நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு வயசு 82. 4 ரூபாய் போனா போகுதுன்னு விட்டுருப்பனா? இல்ல நான் தான் விடுவேனா, இல்ல நீங்க தான் விடுவீங்களா? நாவுக்கரசர் தான் விட்டார். பார்த்தான் சிவன், சீச்சி இவன்கிட்ட நம்ம வேலை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, போதும் தான் இந்த வாழ்க்கை. 81 வயசுல இவர் நினைத்தார், 16 வயசுல சுந்தர் கேட்டார், சுவாமி இந்த வாழ்க்கை எனக்கு போரும். கேட்க முடியுமா? 18 வயசு. ஆமாண்ணே, ஆமா 18 வயசு. திருஞான சமுதாயம் 16, தவறா சொல்றேன்னா 18 தான். 18 வயசுல ஒரு மனிதன் சுவாமி உன்னுடைய திருவடியை எனக்கு கொடுத்து விடு, என்னை அழைத்துக் கொண்டு விடுன்னு சொல்ல முடியுமா? சுந்தரருக்கு அதுதான் ஒரு பெரிய பெருமை அல்லவா? ஆமா. பார்த்தான் சிவன், சரி போரும், இவன் வாழ்ந்தது நமக்கு திருப்பணி செய்ததெல்லாம் போரும், இவனை நம்ம திருவடிக்கு அழைத்துக் கொள்ளுவோம் என்று எண்ணினார். சித்திரை மாதம் சதய நட்சத்திரம், சேக்கிழார் பெருமான் இவருக்கு நட்சத்திரம் முதற்கொண்டு சொல்றார். ஆமா, இந்த நட்சத்திரத்திலே அவர் சிவனடியை சேர்ந்தார்னு. ஏன் பின்னால வர்றவன் அவருடைய நட்சத்திரத்தில் அவர் நாளை கொண்டாடட்டும் அப்படின்னு செய்யறானா? நினைக்கிறானா? நினைக்கலையே அல்லவா? ஆமா. அப்ப சொல்றார் சுவாமி ஒரு திருத்தாண்டகம், கடைசியா பாடுற திருத்தாண்டகம், எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, நான் எண்ணத்தை எண்ணட்டும் அப்படிங்கிறார். என் சொல்லி எண்ணுகேனோ, எம்பெருமான் திருவடியே எண்ணின் நல்லார், உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு ஒன்னும் எண்ணத்துல வரவே இல்லை அப்படின்னு. ஒண்ணுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா. இந்த கடைசி காலத்துல கண்ணு பார்க்கும், மனைவிய பார்ப்பான், பேச நினைப்பான் பேச முடியாது, மூச்சு விட நினைப்பான் மூச்சு வராது, பார்க்க நினைப்பான் கண் பார்க்காது, பார்க்க முடியாது. அப்படி ஒரு அவலமான நேரம் அல்லவா? அப்ப சொல்ற இவர், எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எம்பெருமான் திருவடியை எண்ணின் அல்லார், உன்னுடைய திருவடியைத்தான் நான் எண்ணுகிறேன் அப்படின்னார். நான் ஒருத்தட்ட தமிழ் படித்தேன், அவர் இறந்து போற நேரம் நான் கிட்ட நின்னேன். அவர் என்ன பண்ணாரு, இப்படி இப்படின்னார், எனக்கு என்னன்னு புரியல. அப்புறமா என்னுடைய ருத்ராட்ச மாலையை கொண்டாந்து கழுத்துல போடுனார். எப்படி? ஆமா, ருத்ராட்ச மாலையை கழுத்துல போட்டோம். எம் பெருமான் திருவடியே எண்ணின் அல்லால், கண்ணிலேன் மற்றோர் கலை கண் இல்லை, கடலடியே கைதொழுது காணின் அல்லால்,
1: உன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா, உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று கடைசியாக சொன்னார். திருத்தாண்டகம், கடைசி திருத்தாண்டகம் இது.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் ஞான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி எல்லாம் உள்ள ஞானமா நடராஜ பெருமானின் 2 திருவடிகளையும் எம் சிந்தையில் நிறுத்தி வணங்குகின்றேன். செந்தமிழ் சிவாகமம் திருமந்திர சொற்பொழிவினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களை அன்புடன் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்றைய தினம் முதல் தந்திரத்தில் சில முத்தான கருத்துக்களை சிந்தித்தோம். இன்றைக்கு 2 தந்திரத்தில் இறைவன் உணர்த்துகின்ற செய்திகளை இன்றைக்கு சிந்திப்போம். 2 தந்திரம் காமிக ஆகமம் என்ற ஆகமத்தின் அடிப்படையில் அமைந்த செய்திகளை உள்ளடக்கியது. பொதுவாகவே 2 தந்திரத்தில் அண்ட பிண்ட இரகசியம் அடங்கியிருக்கிறது. அண்டத்தினுடைய இரகசியங்களை எல்லாம் சைவ சித்தாந்தம் போன்ற நூல்களில் பார்க்க முடியும். அண்ட இரகசியத்தையும் பிண்ட இரகசியத்தையும் ஆழமாக கற்க வேண்டுமானால் சித்தர்களினுடைய நூல்களை பார்க்க வேண்டும். சித்தர்கள் நிலை, அது அனுபவ நிலை மட்டுமல்லாமல் இறைவன் உள்ளிருந்து உணர்த்துகின்ற நிலை. அப்பொழுதுதான் அந்த அண்ட இரகசியங்களையும் பிண்டத்தினுடைய இரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அண்டத்திலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் உண்டு. அதனுடைய மாறுபட்ட கலவை பிண்டமாக நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த உடல் எப்படி நமக்கு அமைக்கப்பட்டது? நேற்றைய தினம் உயிரை பற்றி சிந்தித்தோம். பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதி அனாதி, பசு அனாதி, பாசமும் அனாதி. அப்ப இறைவனால் உயிர் படைக்கப்படவில்லை, இறைவனும் உயிரும் அறிவுள்ள பொருளாக இருந்தாலும் இரண்டுமே அனாதிதான். இறைவன் என்றையிலிருந்து இருக்கிறானோ அன்றையிலிருந்து உயிரும் இருந்து கொண்டு வருகிறது. இதனைத்தான் நம்முடைய தாயுமான சுவாமிகள் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்கின்றார். அப்போது உயிர் அனாதி என்றால் உடல் எப்படி வந்தது? இந்த உடல் மாயா சரீரம், காரண மாயையிலிருந்து இறைவனால் படைக்கப்பட்ட காரிய மாயை, அதுதான் மாயா சரீரம்னு பேர். இந்த சரீரத்தில் பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை உண்டு. இந்த உடல் உயிருக்கு ஏற்ற உடல், உயிர் போன ஜென்மங்கத்தில் அல்லது பல ஜென்மங்களில் எந்தெந்த வினைகளை செய்திருக்கிறதோ அந்த வினைகளுக்கு ஏற்ப இந்த உடலானது அமைக்கப்படுகிறது. அதுதான் முன் வினைகளுக்கு ஈடான யாக்கை அப்படிம்பாங்க. அப்போ இந்த நமக்கு இந்த உடம்பு கிடைக்க பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த உயிர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இறைவனால் படைக்கப்பட்டது. அதான் நம்முடைய சிவஞான சித்தியார் ஒரு அழகான ஒரு பாடலிலே பேறு இழவு இன்பமொடு பிணி மூப்பு சாக்காடு இவையாரும் முன் கருவுட்பட்டது. போன ஜென்மத்திலிருந்து வர்றது தொடர்ச்சியா புசுங்க. இப்ப இந்த உயிரானது இந்த உடம்பில் தங்கியிருக்கிறது, சில காலம் தங்கியிருக்கிறது. அப்ப போன ஜென்மத்தில் செய்த வினைகள் என்ன என்னவோ, அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்தது போல் இந்த இந்த பிறவி நமக்கு கிடைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பட்டினத்தை ஒரு பாடல் சொல்லுவார். இந்த நல்வினை தீவினையை பற்றி சொல்லக்கூடிய பாடல். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதிமட்டே விம்மி விம்மி இரு கை தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். அப்ப புண்ணிய பாவம் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நமக்கு பிறவி கிடைக்கும். அப்போ ஒன்றே ஒன்று தெரிகிறது, போன ஜென்மத்திலிருந்து இந்த பிறவி தொடர்ச்சி. இந்த ஜாதகம்ல ஒரு சொல்லுவாங்க, ஜாதகம் எழுதும்போது ஒரு நட்சத்திரத்தை குறிப்பிடுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மாதா கர்ப்பத்தில் சென்றது போக இருப்புன்னு போடுவாங்க. இப்போ உதாரணமா ஒரு ஆயில நட்சத்திரம்னு வச்சுக்கோமே. அப்போ ஆயில நட்சத்திரம்னா புதன் திசை. அப்ப புதன் திசையில வந்து கடந்தது போக மீதி இருப்பு இந்த பிறவியில தொடரும். அப்ப தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அது போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியை தான் நம்முடைய ஜோதிடத்தில் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி போன ஜென்மத்தில் நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப தான் இந்த பிறவியில் வியாதிகளும் வரும். இந்த கண்ம வியாதினே சொல்லுவாங்க, போகர் 7000 நூலில். அப்போ அந்த 4448 வியாதி உண்டு சித்தர்களுடைய நூலில் இருக்கும். அந்த 4448 வியாதியாக இருந்தாலும் கூட அது வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நாடிகளுக்குள் அடங்கும். அந்த மூணு நாடி பார்ப்பாங்க. அப்ப சொல்லும்போது நம்முடைய திருவள்ளுவர் இந்த மூணையும் குறிப்பிடுவார். ஏன் நோய் வருது அப்படின்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று. வழி முதலா எண்ணிய மூன்று என்று சொன்னால் அங்கே காற்று தத்துவம் வருகிறது. அப்ப இந்த உடல் எப்படி அமைக்கப்பட்டுகிறது அப்படின்னு ஒரு சித்தர் சொன்னார், காயமே இது பொய்யடா காற்றடைத்தா பையடான்னார். காத்து மட்டும் இல்ல, அஞ்சு பூதமும் இருக்கு. இந்த உடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். அதனாலதான் முக்கியம் போகின்றது எட்டும். திருமந்திரத்தில் இரண்டாம் தந்திரம் உடல் அமைக்கப்பட்ட விதத்தை சொல்றார். போகின்றது எட்டும், புகுகின்ற பத்தெட்டும். ஒரு ஜென்மத்தில் வந்து உயிர் இருந்ததுன்னா அது மறுபிறவி எடுக்கும் பொழுது அந்த உயிரோடு, அதாவது ஆன்மாவோடு சூக்கும தேகமும் சேர்ந்து போகும். அந்த சூக்கும தேகத்தோடு சேர்ந்து தான் அடுத்த பிறவிக்கு நுழையும். அந்த சூக்கும தேகம்னா என்ன அப்படின்னா புரியட்ட காயம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அஞ்சு உடம்பு இருக்கு. காரண உடம்பு, கஞ்சிக உடம்பு, குண உடம்பு, சூக்கும உடம்பு, ஸ்தூல உடம்பு. இப்ப இந்த உடம்பு வந்து ஸ்தூல உடம்பு. ஆனா அந்த ஸ்தூல உடம்புக்கும் உள்ளுக்குள்ள, அது வெளியில லேயர் மாதிரியும் தெரியும், அது நுட்டமா உள்ள வந்து உள்ளியும் நுழையும். அது உள்ளியும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். சூக்கும தேகத்தை பார்க்க முடியும், அது யோக நிலையில பார்க்கலாம், சாதாரண பார்க்க முடியாது. அதுக்குள்ள பரசரீரம், இந்த பரசரீரம்ங்கிறது தான் காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம்ங்கிறது. இந்த மூணு சேர்ந்தா ஒரு பேர் பரசரீரம்னு பேர். இப்ப அந்த உடல் நுழையும் பொழுது உயிரோட போகின்றது எட்டும். உடம்பு அந்த உயிரோட மறுபிறவிக்கு அப்படியே நுழையும் பொழுது இந்த சூக்கும தேகத்தோடு நுழையுது. அப்போ மனம் புத்தி அகங்காரம் இருக்கும். போன ஜென்மத்தில் வந்து நம்ம செய்த புத்தி எந்த இறை இருந்ததோ அது அடுத்த பிறவிக்கும் வரும். இப்போ இந்த ஜென்மத்தில் திருமந்திரம் கேட்டால் இது அடுத்த ஜென்மம் இருந்தால் அடுத்த ஜென்மத்துக்கும் வரும். அப்போ அடுத்த ஜென்மத்தில் சீக்கிரம் புரியும். இப்போ இந்த ஜென்மத்தில் என்ன மனம் புத்தி அகங்காரம் இருக்கிறதோ அது அப்படியே அடுத்த பிறவிக்கும் வரும். இதை நம்ம வள்ளுவர் அழகாக சொல்லாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துன்னார். நாம் ஒரு ஒரு ஒரு பிறவியில் நாம் படித்த கல்வியினுடைய பயன் அது அடுத்த பிறவிக்கும் வரும். இந்த பிறவியில் நாம் அனுபவம் இருக்குதோ அந்த அனுபவம் அடுத்த பிறவிக்கும் வரும். அப்ப அந்த உயிரோடு அந்த சூக்கும தேகம் உள்ள நுழைஞ்சிடும். அப்ப ஸ்தூல தேகத்துல தான் நமக்கு நான் சொல்ற வியாதிகள், 4448 வியாதி சொல்றாங்க சித்தர்கள் எல்லாம். தமிழ் சித்தர்கள் நூல் வந்து நிறைய படிக்கணும். அதுலயும் பட்டினத்தார், சிவவாக்கியர், காகபுஜுண்டர், காலங்கிநாதர், இது போன்ற சித்தர்களுடைய நூல்களை எல்லாம் நம்ம படிக்கணும். போகின்றது எட்டும், புகுகின்ற பத்தெட்டும். அந்த எட்டு நுழையுது இல்லாம பத்து பிளஸ் எட்டு பதினெட்டு நுழையுது. இந்த பதினெட்டு நுழையுது என்ன அப்படின்னு கேட்டா தசவாயுக்கள், தசவாயுக்கள் உள்ள நுழையுது. அந்த அதான் உடம்பே வாயு தான், பஞ்சபூதங்கள்ல வாயுக்களும் உண்டு, தசவாயுக்கள் பேரு. அதுல பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருதரன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த தச வாயுக்கள் உள்ள நுழைஞ்சிடும். ஒரு உடம்பு உடம்பை வந்து அமைக்கப்பட்ட விதம். அந்த தச வாயுக்கள் இல்லாமல் பத்து பத்தும் பிளஸ் எட்டுங்கிறாரு, எட்டு விதமான குணங்களும் போகும். அந்த குணம்னு சொன்னீங்கன்னா, நம்ம பழைய தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தயமும் தயவும் கொடையும் பிறவி குணம்னு சொல்லுவாங்க. அது பிறவிலே வரணும். அப்போ போன ஜென்மத்தில் கொடுத்து கொடுத்து பழகி இருந்தால் தான் இந்த ஜென்மத்திலையும் கொடுக்க முடியும், கொடுக்கணும் அந்த கொடைங்கிறது. அப்போ அந்த குணம் வந்து எட்டும் உள்ள நுழைஞ்சிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமம், குரோதம், லோபம், கஞ்சத்தனம் லோபம்னா, மோகம், மதம், மாச்சரியம், இந்த துன்பம், அகங்காரம், இது இந்த எட்டு. இப்போ சூக்கும தேகமும் உள்ள நுழையுது, தச வாயுக்களும் உள்ள நுழையுது, எட்டு விதமான குணங்களும் நுழையுது. இப்போ உடம்பு தயாராக போகுது. இந்த உடம்பு தயாராகும் பொழுது அந்த பிண்டத்தினுடைய ரகசியங்கள் ஒன்பது வாசல் அது முடிஞ்சது. அது முடிஞ்சது ஒன்பது மாதம் வச்சிங்களேன். அப்போ அந்த ஆகின்ற முற்றின் அதை முற்று அடையும் பொழுது ஒன்பது வாசல், அதுதான் உடம்புக்கு ஒன்பது வாசல். யோகிகளுக்கு பத்து வாசல் இங்கே திறக்கணும், இது பத்தாவது வாசல் இங்கே இருக்கு யோக வாசல். அப்போ ஒன்பது வாசல், இந்த ஒன்பது வாசலும் இருக்கும் இந்த பிண்டத்தில் கரு உற்பத்தி பண்ணும்போது. இதுக்கு பேர் கரு உற்பத்தின்னு பேர், கரு வளர்ச்சி ரகசியம், கருப்பக்கிரியை அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல. வயிற்றுக்குள்ளே நான் சொல்கிறது நடக்கிறது. இல்லை கண்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு துளை இருக்கும், காது ரெண்டு துளை இருக்கும், நாசில ரெண்டு துளை இருக்கும் ஆறு, வாய் ஒன்று ஏழு, எருவாய் ஒன்று, கருவாய் ஒன்று, ஆனால் ஒன்பது வாசல். திருமுறையில் சொல்லுவாங்க ஒன்பது வாசலும் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். எனக்கு ஒன்பது வாசலும் பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளோ சொல்லுவாங்க ஒன்பது வாசலுங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாகன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, நாகனும் எட்டும். இதெல்லாம் வந்து இப்போ சித்தர்கள் சொன்னது, யோகியர்கள் சொன்னது, அவர்களுக்கு உள்ளே யாராவது சொல்லி கொடுக்கணும், கொடுக்கணும் அவருடைய குருமார்கள் அருவமாக இருந்து உள்ளே அவங்களுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம். அது நமக்கு கிடைச்சிருக்கு, நாம் செஞ்ச புண்ணியம். நமக்கு வந்து இந்த நாகம் எட்டு அப்படிங்கிறாங்க. நாகம் எட்டுன்னா பொதுவாகவே ஐவாய் அரவுன்னு நம்ம இலக்கியத்தில் வரும், ஐவாய் அரகு அப்படி, ஐவாய் அரவு, அரவுனா பாம்பு, ஐவாய்னு சொல்லுவாங்க. இந்த ஐவாய்ங்கிறதான் இந்த ஞானேந்திரியங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது வந்து மெய் வாய் கண் மூக்கு செவி, அந்த மெய் வாய் கண் மூக்கு செவி தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஐவாய் அரகும்பாங்க. நம்ம திருமூலர் அதை வந்து நாகனும் எட்டுன்னாரு. நாகன்னா அந்த இந்த அரவத்தை குறிக்க கூட சொல்லு, எட்டு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியை வந்து உத்து கவனிச்சிங்கன்னா அதுல எட்டு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மெய், மெய்க்கு ஒரு ஒன்று, வாய் ஒன்று, இந்த ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, இதில் வந்தீங்கன்னா இந்த மூக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். அப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு. அப்போ இதில் வந்து எட்டும் உள்ள நாகனும் எட்டும் அப்படிங்கிற அப்படியே கணக்கு போட்டு பாருங்கள் உடம்புக்குள்ளே என்னென்ன சேருதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கரணம், இந்த அந்த கரணம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அகக்கருவிகள், அதாவது வந்து நம்ம சைவ சாத்திரங்களை சொல்லுவோம் மனம், புத்தி, சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான்கு நான்கு புறவினர், நாலு புறவினர், புறவினா இந்த வந்து இது குதிரை, நாலு அந்த குதிரையை சவாரி பண்ணுற மாதிரி. இந்த உயிர் என்ன பண்ணுமா, உயிர் அந்த நான்கு அந்த கரணங்களை கொண்டு ஒரு ராஜாங்கமே நடத்துமா. அதில் இதில் சிவஞானம் போதில் ஒரு அந்த கரணம் அவற்றில் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சபத்தை தே அப்படின்னு சொல்லி நம்முடைய சிவஞான போதத்தில் சொல்லுவாங்க நூற்பாவில். அப்போ அந்த அந்த ராஜா வந்து ஒரு ராஜ்யத்தை நடத்துறதுக்கு மந்திரிகளை வைத்து ஆலோசனை செய்வது போல இந்த ஆன்மா உயிர் இந்த அந்த கரணங்களை எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குமா, அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குமா. அதான் சொல்றாரு நான்கு புறவி அப்படிங்கிறார். அப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இது யார் இதை வழி நடத்துறா, இதுக்கு ஒரு ஒரு வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா. இப்போ உடம்புக்குள்ள உயிர், உயிருக்கு வெளியில் வந்து உடம்பு இருக்கு, உடம்பு வந்து உயிர் கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் உயிரை கண்ட்ரோல் பண்ணணும் ஒருத்தர் உள்ளுக்குள்ள. இந்த உயிரை கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் அப்படின்னா பாகன். அவர் தான் பாகன்னா கடவுள்னு அர்த்தம். இறைவன் என்ன செய்கிறாரு, இதை சரியான முறையில் பொறுத்துறார், பொருத்தி அதை வழி நடத்துகிறார். அப்போ இறைவன் உயிரை இயக்க உயிரானது உடம்பை இயக்குகிறது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்க உள்ளே சொன்னது பதி, அப்புறம் உள்ளே பசு, இது பாசம் கருவிகள். அதான் இந்த பதி பசு பாசம் என்பவைகளை நம்ம உடம்பு உடம்பு உள்ளேயே சொல்லணும். இந்த இப்படித்தான் இந்த உடம்பு உடம்பு கருவறையில் தாயினுடைய கருவறையில் தயாராகிறது. இப்போ இந்த கருவறைகள் தயாராகின்ற பொழுது இந்த அந்த உயிர் அந்த தந்தையினுடைய உடலில் இரண்டு மாதங்கள் தங்கியிருக்கும். இது நம்ம திருமூலர் உபதேசத்தில் சொல்றார் முதல் பாடல்ல. அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய மழை நீர் வழியாக வரும் அப்படின்னு சொல்றார். அந்த தண்ணி வந்து அப்படியே மழை நீர் வழியாக அந்த ஆன்மா கரைந்து மழை நீர் வந்து வயலில் விழுந்து அது நஞ்சையிலேயோ புஞ்சையிலேயோ விழுகின்ற பொழுது அந்த அந்த அந்த தண்ணியானது அந்த இப்போ நெல்லுன்னா நெல் வழியாக ஏறி அந்த நெல் வந்து சாப்பிட்டு அரிசியை சாப்பிட்டு இந்த அரிசி வழியாக இந்த உடம்பு உள்ள தங்கிடும். அப்படி தங்குகின்ற பொழுது அது சத்தாக உயிர் சத்தாக இங்கே தங்கி இருக்கும். அப்போ உயிர் சத்தாக அங்கே இரண்டு மாதங்கள் இங்கே தங்கி இருக்கும். அப்புறம் அடுத்தபடியாக அது வந்து பத்து மாதங்கள் தாயினுடைய கருவறையிலே தங்கியிருக்கும். அது உயிர் வந்து மாறி வருகின்ற தன்மை, ஆன்மா அப்படிதான் வரும். இதை நம்மளுடைய சித்தர்கள் ஒவ்வொரு மாதங்களுக்கும் சொல்றாங்க. இப்போ முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவானது ஒரு சிறிய அளவிலே கடுகு அளவுக்கு இருக்கும் முதல் நாள். இரண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா சற்று பெரிதாக சீடு அந்த ஒரு விதை மாதிரி இருக்கும். அப்புறம் மூன்றாம் நாள் அந்த கருவானது அந்த பிராணவாயு அங்கே இருக்கும் இந்த பிராணவாயுவால் அது மூணாம் நாள் மிளகு மாதிரி மிளகு மாறி இருந்து கொஞ்சம் அப்படி பிளந்து இருப்பது போல அந்த கருவானது இருக்கும். இப்போ நான்காம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த அவரை விதை போலே வந்துடும், சின்னதாக இருக்கும். ஆனால் அப்ப ஐந்தாம் நாள் வந்து மேல பாத்தீங்கன்னா ஒரு நீர்க்குமிழி போல திவலையாக இருக்கும். அப்புறம் ஐந்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறாம் நாள் பாத்தீங்கன்னா அந்த கருவுக்கு பின்ன முன்னாடி இந்த லேசா இந்த பஞ்சு மூடின மாதிரி, பஞ்சை வச்சு மூணா எப்படி இருக்குமோ அது மாதிரி லேசா உரையோட இருக்கும். ஏழாம் நாள் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு கரு வந்து நல்லா நல்லா வளர்ந்துடும், அதாவது கரு கரெக்டாக தெரியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அது புறையினு சொல்லலாம், அந்த பஞ்சு மாதிரி இருக்குது தனியாக தெரியும், தனியாக பிரிஞ்சிடுவாங்க. எட்டாம் நாள் தான் அந்த கருவானது ஐந்து பிரிவுகளாக பிரிந்து ஐந்து நிறங்களை உடையதாக இருக்கும். இந்த ஐந்து நிறங்கள் அங்கே உற்பத்தி ஆகிடுவாங்க அந்த எட்டாம் நாள்லே. ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெருசாக கொஞ்சம் பெருசாக விடும். ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைந்து ஒரு காகத்தினுடைய முட்டையை போல அது பெருசாக விடும். இந்த பத்தாவது நாளிலிருந்து முப்பதாவது நாள் வரைக்கும் அந்த ஒரு இருபது நாள் பார்த்தீங்கன்னா அந்த கருவானது அப்படியே வளர்ந்துடும். வளர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையானது கனத்திருக்கும், அதே தலை கனத்தை அப்படியே அது வர வர அந்த ஷார்ப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த ஒரு இந்த வேல் மாதிரி. அந்த வேல் எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் அப்படியே ஷார்ப்பாக வரும். அது மாதிரி அது ஒரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ மாதிரி ஷேப்பில் ஒரு மாதத்தில் இருக்கும். அப்போ ரெண்டாவது மாதம், இந்த ரெண்டாவது மாதம் வரும்போது அங்கே ஒரு பாகு மாதிரி குழம்பி இருந்தும்பாங்க, கருவாய் குழம்பி திருமுறையில் வரும். மூன்றாவது மாதத்துலாம் லேசாக அப்படியே இந்த கை இந்த சின்ன சின்ன இந்த சின்ன லெவலில் கால் கை இந்த விரல்கள் இன்னர் ஆர்கான்ஸ் அதாவது கல்லீரல் இதெல்லாம் வந்து அந்த மூன்றாவது மாதத்திலே அது வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான்காவது மாதம் இந்த நாக்கு இந்த எலும்பு சப்ஜெக்டு அதே மாதிரி நகங்கள் இதெல்லாம் வளர்ந்துடும். அப்புறம் இந்த அஞ்சாவது மாதம் பார்த்தீங்கன்னா இது வந்துடும், இந்த மூளையில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்கும் மேலே அஞ்சாவது மாதம். ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா அந்த உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு வழவழப்பான ஒரு திரவம் வந்துடும், அப்போ தான் நரம்பு கண்கள் இது எல்லாமே வந்து ஆறாவது மாதம் வந்துடும். ஏழாவது மாதம் உங்களுக்கு நாடிகள், இப்போ 72,000 நாடிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த 72,000 நாடிகளும் அந்த ஏழாவது மாதம் ஒரு பரிபூர்ணம் அடைஞ்சிடும். அப்போ தான் அந்த தொப்புள் இந்த கண்கள் எல்லாமே வந்து ஏழாவது மாதம். இந்த எட்டாவது மாதம் வந்து அந்த உணவு வந்து தொப்புள் கொடி வழியாக சிரசுக்கு செல்லுவது எட்டாம் மாதம். அப்போ தான் ரேகையெல்லாம் தெரியும், இந்த ரேகையெல்லாம் அந்த எட்டாவது மாதமே வந்துடும், உடம்பும் செவந்துடும். ஒன்பதாவது மாதம் சிசு நல்லா வளர்ந்துடும். சிசு வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடையை பார்ப்பாங்க, அதில் எடை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஆண் குழந்தை, எடை கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் அது பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. பத்தாவது மாதம் தான் உங்களுக்கு வந்து அந்த காற்று நெருப்பும் கூடி இந்த அபான வாயினால் வெளியில் தள்ளப்பட்டு தலைகீழாக தள்ளப்படுதல், இது பத்தாவது மாதம். இது வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் கிரகங்களுடைய தொடர்பு உண்டு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த முதல் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் என்ற ஒரு கிரகத்தின் மூலம் அது வளர்ச்சி அடையும். இரண்டாம் மாதம் வந்து செவ்வாய், மூன்றாவது மாதம் குரு, நான்காவது மாதம் சூரியன், ஐந்தாவது மாதம் சந்திரன், ஆறாவது மாதம் சனி, ஏழாவது மாதம் நரம்பு மண்டலம் அதனால் புதன், எட்டாவது மாதம் வந்து இந்த லக்னத்துக்கு எந்த லக்னத்தில் ஜெனிக்கிறதோ அந்த லக்னத்துக்கு லக்னத்தினுடைய அதிபதி. அப்புறம் ஒன்பதாவது மாதம் தான் சூரியன், பத்தாவது மாதம் சந்திரன். இப்படி இந்த பத்து மாதங்களுக்குமே இந்த கோள்களினுடைய கனெக்ஷன் கிடைக்கும். அந்த கிரகங்களினுடைய வலிமையை பொறுத்து தான் இங்கே அந்த குழந்தையினுடைய அங்க அமைப்பு இருக்கும். அப்ப இது எல்லாமே வந்து திருமந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள் தான். அப்ப அந்த குழந்தை பிறக்கும், அப்ப நோயுடன் சில குழந்தை பிறக்கும், சில குழந்தை நல்லாவே பிறக்கும். இது எல்லாமே வந்து ரகசியம் இருக்கு. இது போன ஜென்மத்தினுடைய வினையினுடைய தொடர்ச்சி, நல்வினை தீவினையுடைய தொடர்ச்சி தான் இருக்கு. இப்ப கரு விட்டுருக்குறாங்கன்னு வச்சுப்போமே, இந்த ஒரு கரு உருகின்ற பொழுது கருப்பம் தரிக்கும் காலத்தில் தாயினுடைய வயிறு அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த தாயினுடைய வயிற்றில் வந்து திடக்கழிவுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மந்த புத்தியாக பிறக்கும். அதில் வந்து கரு தரிக்கின்ற காலத்தில் வந்து அந்த பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, வயிறு எம்டியாக இருக்கணும். எம்டின்னு சொன்னால் லைட்டாக இருக்கணும், அதிகமாக சேரக்கூடாது. அதே மாதிரி அந்த பெண்களுக்கு வந்து இந்த நீர் அதிகமாக இருந்தால் சமயத்தில் இந்த குழந்தை ஊமையாக கூட பிறக்கும். சரி, திடக்கழிவுகளும் திரவ கழிவுகளுமே அந்த அதிகமாக இருந்தால் அந்த குழந்தை குருட்டு குழந்தையாக பிறக்கும், பிறவி குருடு அப்படின்னு, பான் பிளைண்ட் அப்படிம்பாங்க. அப்போ அந்த கரு உருவாகின்ற நேரத்தில் அந்த தாயினுடைய மனநிலையும் தந்தையினுடைய மனநிலையும் அவசியம். இன்னும் அதிகமாக சொல்லலாம், ஆண் குழந்தை பிறக்கும் ரகசியம், பெண் குழந்தை பிறக்கும் ரகசியம் கூட சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தந்தைக்கு சூரியகளை ஓடணும், தந்தைக்கு சூரியகளை ஓடும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கும். இப்போ தந்தைக்கு சந்திரகளை ஓடும்போது பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஆண்கள் வந்து இடது கை பக்கம் வச்சு தூங்கணும் முடியும். அப்படி இடது கையை வச்சு தூங்கினா இந்த அந்த சந்திரனுடைய பாகம் அரெஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த வலது நாசியில் சூரியகளை ஓடும். அப்போ சூரியகளை ஓடும்பொழுது ஆண் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் யோக ரகசியம், இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மூச்சுக்காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த மூச்சுக்காற்று இல்லைங்களா, அந்த மூச்சுக்காற்றில் வந்து ஒரு குழந்தை வந்து நல்ல திடகாத்திரமாக

0: இதை நம்முடைய திருவாசகத்துல போற்றி திருவகவல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அலைய இறைவன் எப்படி இந்த கருவை காப்பாற்றுகிறான் அப்படின்னு சொல்ல, மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும். அங்கேயே ஆரம்பத்திலே தப்பிச்சு தான் வர்றோம். ஒரு மதில் தாண்டியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். அப்ப அந்த முதல் மாதம் டிராவல் பண்ணவே கூடாது. விருப்பமான பெண்கள் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு டிராவல் பண்ணக்கூடாது. டிராவல் பண்ணோம்னா ஏதாவது கரிச்சதை அடைஞ்சிரும். மும்மதிதன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேரிரில் பிழைத்தும். அப்ப மூணாவது மாதம் நான்காவது மாதம் அஞ்சு திங்களில் முஞ்சிதல் பிழைத்தும், ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும். இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் கடவுள் காப்பாற்றுகிறார். ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும், எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும், ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும். ஒன்பதாவது மாதம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தக்க தசமதி இது பத்தாவது மாதம், தாயோடு துன்பமும் துக்க சாகர துயரிலை பிழைத்தும். இப்போ பத்து மாதமும் வந்து ரொம்ப சிரமந்தான். அதான் அந்த இறைவன் வந்து அந்த இடத்துல காப்பாற்றுகிறார் நம்மளை. இப்படி இந்த இதனால தான் எல்லா சித்தர்களுமே இந்த அண்ட பிண்ட ரகசியத்தை அவங்க சொல்லுவாங்க. அந்த எல்லா சித்தரும் உள்ளே தான் இருக்கும். அது இப்படி தான் அந்த உடம்பானது நமக்கு படைக்கப்படுகிறது. ஆனால் அந்த உயிரை இறைவன் படைக்கல, உயிர் அனாதி. ஆனால் உடம்பு மாயையிலிருந்து படைக்கப்பட்டது. இப்போ திருமந்திரத்தில் இது உள்ள ரகசியங்கள் நிறைய இருக்கு.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆதலால் இப்படி அருமையான பதியம் பாடி எழுந்தா எழுந்தவுடன் ஞான சம்பந்தர் என்ன பண்ணார், மணி இப்போ ஆறு பொழுது விடிஞ்சிருக்குது பாடினோடனே ஆறு ஆறு பத்துன்னு வச்சுங்களேன், இந்த பத்து பாட்டும் பாடியிருக்கேன் எழுந்து வச்சு உடனே பார்த்த எப்படி தான் தெரிஞ்சது இல்லை. ஃபோன் பண்ணார் சாரதா சில்க்கில், அருமையாக நல்ல ஒரு நாலு பட்டு புடவை, நாலு வேஷ்டி போக்குவரத்து வித்தியாசம் அங்கே இருந்தது. எப்படியோ அந்த காலத்தில் ரொம்ப அருமையாக ஐயா நல்ல பணியாளனை இன்னொரு ஒரு இருபது நிமிஷத்தில் என்ன வரணும், அருமையான வெண்பொங்கல் நல்ல இட்லி, நேற்று ராத்திரி சாப்பிட்ட மாதிரி இடியாப்பம் நீங்களே எல்லாரும், அதுக்கு தேங்காய் பால், இதுக்கு வந்து பார்ப்பது சாம்பார், இது இதெல்லாம் வச்சு அவ்வளோதான். ஆறரைக்கு பண்ணார், ஆறு ஐம்பதுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ண, ஏழு மணிக்கு நல்லவா குளிக்கிற பிச்சைப்பா அங்கேருந்து போனார். செம்மனார் கோயிலாலும் வந்தார், இங்கே வாங்க கொஞ்சம் நாதஸ்வரத்தை வாசிங்கன்னார். நடக்கட்டும் கெட்டிமேளம் கெட்டிமேளம் கல்யாணம் பண்ணி பண்ணி வச்ச உடனே எல்லாம் இருந்து சாப்பிட்டு போகணும், இப்போ நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன என்னப்பா அங்கே இலை போட்டாச்சா, எல்லாம் இலை போட்டாச்சு அப்படிங்களா. இன்னைக்கு சார் கல்யாண சாப்பாடு, யாரோட ஞான சம்பந்தரோட இருந்து சீதை சீதை, இதை விட வேற என்ன. ஆனாலும் ஐயப்பா இந்த வழிபாடு முடிச்சுட்டு நம்ம சாப்பிடணும் அது தெரியாதுங்களா, நாங்கள் அங்கே போய் இலையில உட்காருவோமா, நீங்க திருநீர் தருவீங்களே இப்போ. ஆமா, அந்த திருநீரையும் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் இங்கே சாமியும் பார்த்துட்டு அப்புறம் அது மகேஸ்வர பூஜை அங்கே எல்லாரும் செஞ்சு அரியவர்கள் சாப்பிட்ட பிறகு நாங்கள் சாப்பிட்றோம் ஐயா அப்படின்னு பார்த்தீங்க. அப்படிலாம் தெரிஞ்சிருந்தாங்க. அதனால இப்போ நாம திருநீர் வாங்கி ரொம்ப அருமையா நல்ல பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அரியோர் அரியோர் சாப்பிட்டு அதன் பிறகு நாம மகேஸ்வர பூஜை சாப்பிடுவோம். எனவே இப்போ ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இதெல்லாம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் எவ்வாறெல்லாம் அந்த அமைப்பில தம்முடைய கருத்தில் ஒன்றி வாழ்ந்தால் என்பதை அறிவதற்கு நல்ல அருமையான வாய்ப்பான இடம் இந்த இடம். நம்முடைய ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் மூன்று முறை சந்திக்கிறார்கள் நம்முடைய வாழ்நாளில். முதல் முறை சந்திப்பு சீர்காழி. சீர்காழியில் ஞானசம்பந்தர் இருக்கின்ற பொழுது நாவுக்கரசர் தில்லைக்கு வந்தவர். யாரோ சொன்னார்கள் இப்போ மாதிரிலாம் வந்து இந்த தாழ் மட்டவையெல்லாம் இல்லை, இருந்திருந்தால் இந்த மாதிரி இன்னார் வந்தது இன்னார் வருகிறார் என்றால் அது ஞானசம்பந்தர் போன்றவர்கள்

எல்லாம் எந்த மாதிரி இருப்பாங்க, ஞானதம் தெரிஞ்சு வந்தார் என்று கொஞ்சம் நல்ல தாளையாவது போடுவான், மற்ற தாளெல்லாம் போட மாட்டான். அப்படி வந்து ஒரு கால் இருக்கும், அப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால முதல் முறை வந்து சீர்காழில சந்தித்து ரெண்டு பேருமா அளவராவினார். ஆனா சந்தித்து ரெண்டு பேரும் சென்று பல தலங்கள் செல்லல, கொஞ்ச நாள் இருந்தாங்க. இந்த இரண்டு பெருமக்களும் சீர்காழில் சந்தித்த பொழுது சில நாட்கள் தங்கி புறப்படுகிறார். புறப்படுகின்ற பொழுது திருக்கோலக்கா வரைக்கும் வந்து அனுப்பி நம்முடைய ஞானத்தை முதல் அனுப்பியவர் விடைபெற்றுக் கொண்டு வந்தார். இப்பொழுது இரண்டாவது முறை சந்திப்பு நடக்க போகுது. இது எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டா, நம்முடைய ஞான சம்பந்தர் திருப்புகலூர்ல இருக்க, அதான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். நாவுக்கரசர் திருவாரூர்ல இருந்து திருப்புகலூர் வர்றார். வருகிறார்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாருன்னா, அவர் திருப்புகலூர்ல இருக்கிற ஞானசம்பந்த பெருமான் இந்த முருகநாயன மடத்தில் இருப்பவர் எதிர்கொண்டு அழைக்க போறார். யார? நாவுக்கரசர். இப்ப எதிர்கொண்டு அழைக்கன்னா திருப்புகலூர்ல இப்ப ஓடி எல்லை தொடங்கத்துல அங்க போய் நிற்கிறார். நாவுக்கரசர் தொண்டரோடு வர்றார். வந்தா அந்த எல்லையிலேயே இருந்து என்ன அப்படின்னு கேட்டு, திருவாரூர் என்ன எங்க சென்று வந்தது என்று பொதுவாக கேட்டார். கேட்ட உடனே தெரியா திருவாரூர் அப்படின்னு, திருவாரூர் எப்படி எல்லாம் வழிபட்டது என்று கேட்டார். கேட்ட உடனே அங்கே எங்க எல்லையில வரவேற்கின்ற பொழுதே நம்முடைய நாவுக்கரசர் சொல்லுகிறார் என்னன்னு, எது முத்துவிதானம் மணிபொற்கவரி முறையாலேங்கிற பதியம் பாடினது. இதெல்லாம் சேக்கிடாருடைய நெறிப்பற்றி தின்றாருடைய இல்லைன்னா எங்க பாடினது முத்துவிதானம், திருவாரூரில் பாடியது அப்படின்னு, திருவாரூரை பற்றி பாடியது, திருவாரூரில் பாடியது அல்ல. அதெல்லாம் சேக்கிடாரால தாடிய முடியும். ஆமா, திருவாரூரை பற்றியே தவிர திருவாரூரில் பாடியதல்ல. எங்கே திருவாரூரில் என்ன சிறப்பு என்று கேட்க, அது பொழுது அருளிய பதியம் முத்துவிதானம் அப்படி போட்டாதான் உண்மையா சரியான இடம். இப்ப நம்ம அரங்கல் முறையெல்லாம் எப்படி இருக்கும், திருப்பூரில் தான் போட்டிருக்கோம். நம்முடைய பன்முறையிலையும் அப்படித்தான் போட்டிருக்கோம். இதுதான் என்ன வந்து இந்த திருமுறை மற்றதுல வற்புறுத்தி இதெல்லாம் நம்ம எழுதாம விட்டுமே சொல்லித்தான் இந்த திருஞான சம்பந்தர போட்டோம். திருஞான சம்பந்தர போட்டோம். அதனால திருஞான சம்பந்தர போட்ட போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி இடத்தை விளக்கணும். நீங்க திருப்பூர்ல போடுறது இப்ப இதை வந்த பிறகுதான் இந்த மாதிரி எண்ணமே வந்தது. அப்ப நிச்சயமா எங்க பாடினதுன்னா திருப்புகலூர் எல்லையில் ஞான சம்பந்தர் திருவாரூர் செல்வத்தை வினவ அப்பொழுது நம்முடைய நாவுக்கரசர் அருளியது. அதான் முத்துவிதானம் மணிபொற்கவரி முறையாலே. ரொம்ப அருமையான பாட்டு இதெல்லாம். அது இப்ப நம்ம ஞானசம்பந்தர் படிக்கிறோம். ஆனாலும் திருவாரூர் திருவாதிரையை பற்றி அருமையா சொன்ன பகுதி நம்முடைய நாவுக்கரசர் தான். ரொம்ப அருமையான பதிகம் அதெல்லாம் முத்துவிதானங்கள். எப்படி இந்த திருவாரூர் திருவாதிரை அந்த செல்வம் என்று கேட்டார், அது கேட்ட உடனே சொல்லுகிறார், திருவாரூர்ல திருவாதிரையிலே தியாகராஜா அப்படி புறப்படுகிறாராம். புறப்பட்டா ரொம்ப அருமையா முத்துக்கள் அப்படியே அப்படி கீழே தொங்க விட்டு இந்த விமானம் இருக்கான் விதானம், அதுல வந்து திருவாரூர் தியாகராஜா இருக்காராம். அவர் அப்படியே வருகின்ற பொழுது அந்த ரெண்டு பக்கமும் யார் இருக்காங்கன்னா, நல்ல பெண்பாளார் இருந்து அவர்களுக்கு தியாகராஜாவுக்கு கவரி வீசுறாங்க. கவரி அப்படி கவரி வீச அந்த விமானம் அப்படி வருதான். பின்னால யார் இருக்கான்னு கேட்டா, நல்ல இல்லறத்தவர்கள் நல்ல கணவன் மனைவி யாரோடு கூட இருந்து தியாகராஜா பின்னாலேயே வர்றாங்க. அதுக்கு பின்னால யார் வர்றாங்கன்னு கேட்டா, நல்ல எங்கெங்கயோ இருந்த ஞானிகள், வடபுலத்தில் இருந்த மட்டும் எங்க அந்த ஞானிகள் அதுக்கு பின்னால வர்றாங்களாம். இப்படியாக அந்த திருவாரூர்ல முத்துவிதானம் புறப்பட்டு செல்லும் திருவாதிரை சிறப்பு அப்படி என்று சொன்னார். எப்போ? அப்ப கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருவாரூரில் திருவாதிரை எப்படி நடந்தது என்று சொன்னால், அப்படியே படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய நாவுக்கரசர் தேவர்கள். அது அப்படியே சொன்னது நம்முடைய ஞான சம்பந்தர். முத்துவிதானம் மணிபொற்கவரி முறையாளி அப்படியே விமானம் வருதான். ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண்பாளர் இருந்து கவரி வீசுறாங்களாம். இந்த பெண்ணு கவரி வீசும் போது இப்படி இப்படி வீசும் போது அந்த பெண் அப்படி எடுத்துக்கும் கவரியை. இந்த பெண் இந்த பெறம் கவரி எடுத்துட்டா இந்த பெறம் வீசும். அப்படி மாறி மாறி முறையாக வீசுறாங்க. ஏன்னா இந்த கவரி அதுல பட அந்த கவரி இதுல பட. ஆகவே கவரி எப்படி விசுறணுங்கிறத கூட நாவுக்கரசர் சொன்னேன். எந்த சொல்லால முறையாளிங்கிற சொன்னால முறையாளி. அதுல இந்த பெண் அப்படியே கவரி எடுத்து பெருமானுக்கு விசிறும் போது அந்தம்மா அப்படி எடுத்து, இந்த அம்மா அப்படி விசிறும் போது இந்தம்மா அப்படி எடுத்து முறையாளி. பின்னால யார் வர்றா விமானத்து பின்னால? பக்தர்களோடு பாவையர் சூட நல்ல ஆணும் பெண்ணுமா பின்னாலேயே தியாகராஜா தியாகராஜா என்று சொல்லிட்டு அப்படி வராங்க. முறையா பக்தர்களோடு பாவையர் சூட பலி பின்னி. அதுக்கு பின்ன யார் வர்றாரு? வித்தக கோலம் வெண்டலை மாலை
பிரதிகள், நல்ல தவசியர்கள். அவங்க எல்லாம் கேட்டா ஒவ்வொருத்தர் ஒரு விதமான வேடம் கொண்டிருப்பாங்க. சில பேர் அப்படியே தலைமாலை அணிஞ்சிருப்பாங்களாம், வெண்தலை மாலை. சில பேர் பார்த்தா கோலமே கௌபீரன் மட்டுமே இருக்கும், சிலது அது கூட இல்லாம கூட இருக்கும். இப்படி வித்தக கோலம், வெண்தலை மாலை, விரதிகள் அப்படி வர, அத்தனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்படியாக வரும் சொன்ன. இதை நான் உண்மையிலேயே சொல்றேன் போஷிகால, இத மாதிரி படிச்சுட்டோம்னா இந்த ஒலியும் ஒலியும் பாக்கட்டா அதை இறுக்கி மூடிய வச்சிருக்கோம். ஆமாங்கட்டி போயிடலாம். எங்க ஒலியும் ஒலியும்டா முத்துவிதான ஒலி. அப்ப ஏழாம் நூற்றாண்டுல அப்படி நாவுக்கரசர் திருவாதிரிச்சரை பார்க்கும் போது தியாகராஜா இப்படி கவரி வீச பின்னால அந்த இல்லறத்தவர்கள் எல்லாம் வர, அதுக்கு பாருங்க எப்படி எப்படி முறைய கியூ கியூன்னு இல்லறத்தவர்கள் ஆணும் பெண்ணுமா வர, அதற்கு பின்னே துறவியர்கள் வர, அப்படியே விமானம் போகும். இந்த அருமையான பதிகத்தை எங்கே சொன்னார், திருப்போலூர் எல்லையில இவர் வரவேற்க வந்த போது நாவுக சொன்னார். கேட்டார் ஞான சம்பந்தர், வரவேற்க வந்தவர் என்ன பண்ணாரு, இவரை திருப்போலூர்ல அழைச்சிட்டு போனோம், இந்த பதியம் கேட்டு உடனே அப்படியானால் அறியேன் அறியேன் அறியேன், நான் திருவாரூர் வரை சென்று வந்துடுறேன், அது வரைக்கும் திருப்போலூர்ல இருக்கட்டும் என்று சொல்லிட்டு அங்கிருந்து பிறப்பது. அப்ப ஞான சம்பந்தரை இந்த திருவாதிரை சிறப்பு பதியம் ஈர்த்து, ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, அந்த மாதிரி பதியம் இந்த முத்துவிதானம். எனவே இந்த முத்துவிதானம்ங்கிற பதியம் ஞான சம்பந்தரை ஈர்த்த உடனே அந்த எல்லையிலிருந்து வரவேற்க வந்தவர் கொண்டு போய் விட்டுட்டு வந்த அப்புறமேல் போலாம், அது கூட தாங்கல, நண்பர்கள் தானே, அதனால அப்படியே அப்படியே திருமேனி திருமேனி அங்க இருக்கட்டும், திருமேனி தம்பி ஐயா இவங்கெல்லாம் ஐயா வளைச்சிட்டு போங்க, ஐயா வளைச்சிட்டு போங்க, அரியன் நான் திருவாரூர் போய் தரிசனம் பண்ணி வந்துடுறேன் என்று அங்கேயே இருந்து கூப்பிடுது. இதெல்லாம் அப்படியே ஏழாம் நூற்றாண்டு நிகழ்ச்சியை வர்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு அமைப்பு பார்த்துட்டோம், நம்ம அவங்களோட வேல இருப்போம். இப்ப நம்ம யாரோட போறதுன்னு தகராறு ஏன்னு கேளுங்க. இப்ப ஏமா ஆமா வந்து வரவேற்று வந்தவர் இப்ப திருப்பூருக்கு உள்ள போறார், நாவுக்கரசோட போறதா, இல்ல இப்ப ஞானசம்பந்தரோட தான் போகணும், ஏன் படிப்பது ஞானசம்பந்தர். இதுவே திருநாவுக்கரசா அந்த யாரோட போயிருவோம் போயிடுவோம். அதனால இப்ப யாரோட போகணும், நமக்கு வந்து ரெண்டா இரண்டாட்டாதொடிந்து என்ன இது திருப்பூரூர்ல இது வந்த மாதிரி வந்து என்ன பெரியவர் வந்து இருக்காரு இங்க இந்த இடத்துல விட்டுட்டு போறதா, கூடவே கொண்டு போய் முருகநாயனா படத்துல விட்டா தேவலான்னு படுது. ஆனா இது ஞான சம்பந்தர் என்னன்னு கேட்டா அடியேன் அறியும் திருவாதிர அந்த சிறப்பு பார்த்துட்டு வரேன் இது போகுது, எதோட போறது போ, படிப்பது ஞான சம்பந்தர் ஆனதுனாலே பெருமானின்னு திருநாவுக்கரசரை திருவடியை வணங்கிட்டு அடியவங்களும் நாங்க திருவாசன் சரி திருவரும் அப்படின்னு. எனவே திருநாவுக்கரசர் ஆசீர்வாதத்தோடு இப்ப நம்ம எங்க போறோம், ஞான சம்பந்தர் சிவ சிவ சத்தியம் இதெல்லாம் அப்படி இருக்கு. அதனாலதான் இந்த ஒலியும் ஒலியும் கண்டு சிறப்பது நாட்டுக்கு நலம், நம்ம ஆன்மா கரையே அதை திருவுவது, தண்ணியும் கெடுத்து நாட்டையும் கெடுத்து நம்மையும் கெடுவது சத்தியம். இப்போ எங்கே போறோம், ஞான சம்பந்தரோடு போறோம். எங்க இருந்தவாறு அந்த வரவேற்ற அந்த அமைப்பிலிருந்து நேரம் போறோம். போனால் சொற்பருவேந்தர் அது அது வரைக்கும் வந்துருமா, போலூரை விட்டு பிரிந்து வந்த நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருப்போலூர் அங்கே இருக்கிற திருக்கோளிலையும் மற்ற எல்லா பதிகளையும் வணங்கினார், திருவாரூர்லாம் வணங்கினார். வணங்கிய பிறகு அவருக்கு ஒரு நினைவு வந்தது. என்ன நினைவு என்றால், திருப்போலூர்ல நம்முடைய நாவுக்கரசர் எல்லாம் எழுந்துள்ளி இருக்கிறார், நம்ம அங்க இருக்க சொல்லி வந்தமே என்று சொல்லிவிட்டு இப்ப திருப்போலூர் நினைவு வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது இப்பொழுது ஒரு அருமையான இடம், அருமையான இடம். இப்பொழுது திருவாரூர் விட்டு பெருமானை வணங்கி அவர் வருகிறார். அப்படி வணங்கி வருகின்றவர் திருவாரூர் எல்லை. என்ன எல்லைன்னு கேட்டா அந்த ஊர் எல்லையில என்ன இருக்கும், இப்ப எல்லாம் பழியிருக்கா பழியிருக்காது, மீண்டும் வருக வணக்கம் அது வந்துட்டு எங்க திருவாரூர் எல்லையில இல்ல மீண்டும் வருக வணக்கம் என்று வந்தது. அந்த இடம் நிக்கிறார். நிக்கும் போது அவருக்கு ரெண்டு விதமான கவலை, ஒன்று திருப்போரூர்ல தங்க சொல்லிட்டு வந்தோம் எனவே அங்க போனா தேவலான்னு, இன்னொன்று திருவாரூரை எப்படி விட்டு பிரியறது ஆரூர் பெருமானி அப்படி இருந்தது. அந்த ஊர் எல்லை அப்படி வரும்போது திருவாரூர் எல்லை அப்படி வருகின்ற தான்னா திருவாரூர் எல்லை போயிடுது. அந்த எல்லை அப்படி நிற்கும் போது ஒரு பக்கம் திருவாரூர்லயே இருந்துருவோமா மீண்டும் பெருமானை பார்த்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் சிவசிவா அவரை திருப்போரூர்ல இருக்க சொல்லிட்டு வந்தோமே அது மீண்டும் போக வேணாமா அப்படின்னு அதெல்லாம் மனசு அப்படி இருக்கான் அல்ல. அந்த சூழ்நிலையில் பாடியதான் இந்த பவனம் ஆய்ச்சியோடைய. இதெல்லாம் யார் சொல்ற சேர்க்கலாம் சொல்ல, நீங்க இந்த மாதிரி விட அந்த சந்தர்ப்பம் தெரிகின்ற போது அதை படிக்கும் போதே நமக்கு தனியே அமைப்பு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், திருவாரூர் எல்லையில் யாரோடு
ஞான சம்பந்தர் ஒரு ஞான சம்பந்தர் என்ன செய்கிறார், அந்த எல்லை வந்தவன நமக்கு எல்லாம் கேட்டா சரி திருவாரூர் தாண்டோம் ஆச்சாரத்தை இப்படி போயிட்டு இருப்பான். அவர் திருவாரூர் மீண்டும் வருக வணக்கம் நன்றி. அந்த எல்லை வந்தவொடனே கால் திருவாரூருக்கும் போக மாட்டேங்குது, திருப்போலூருக்கும் வரமாட்டேங்குது. அந்த நிலையில் பாடிய பதிகம்தான் பவனமாய் சோடையா. அதான் இடங்கூறி விளக்குன்னு சொன்னா அப்படி எழுது எல்லா பதிப்பிலும் எப்படி இருக்கும், திருவாரூரில் பாடியதுதான் இருக்கும். திருவாரூரை நினைந்து பாடியது, ஆனா எல்லையில் பாடியது. எந்த சூழலில் பாடியது, இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல. அந்த மாதிரி எண்ணத்துல படிச்சோம்னு சொன்னா அது ஆனா இப்ப எப்படி எல்லாம் படிக்கிறாங்களோ, யாரு நம்ம மூர்த்திகள் அப்பா படிச்ச பாணி வேற பாவன்.

0: போல நீ வெள்ளினாயே. நெஞ்ச நோக்கி சொல்ற, நெஞ்சு என்ன சொல்லுது, திருவாரூர் எப்படி பிரியறது, பெருமானியே வணங்கி கொண்டிருக்கலாம் என்று சொல்லுதான் நெஞ்சு. அப்ப நெஞ்ச நோக்கி சொல்ற, ஏன் நெஞ்சு அப்படி வருத்தப்படுற அப்படின்னு. ஏன் என்ன, யார் வருத்தப்படணும் என்று கேட்டா, இந்த உலகத்துல எல்லாம் முடிஞ்சு நான் தான் இருக்கிற காலத்துல எதுவுமே செய்யாம யாருக்குமே ஒரு நாள் காசு தரல, கோயில் குளமும் போகல, தான் உண்டு, வீடு உண்டு, சாப்பாடு உண்டு, அல்ல புள்ள குட்டி உண்டு, இதுல ஏறுந்துட்டான். அவனுக்கு ஒரு காலத்துல அந்தி காலம் வருது. அந்தி காலம் வருகின்ற பொழுது என்ன, அப்படியே எல்லாம் சொக்குது. போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஏய் தம்பி இங்க வாடா, தாத்தா போயிட போறாங்களாட்டுக்கடா, ஒரு சொட்டு பால் ஊத்துடா அப்படி சொன்ன உடனே பக்கத்துல போய் நின்றுகிட்டு, தாத்தா நான் தான் பேரை வந்திருக்கிறேன் தாத்தா, ஒரு சொட்டு பால் தான் ஊத்துறேன் தாத்தா, குடிக்க தாத்தா அப்படிங்கும் போது, பவனமாய்ச்சோடையாய் நாயடா, நாக்கு மேல அப்படி மேல வருது, உள்ள போடுது, ஆனா ஒன்னும் உள்ளே இறங்க மாட்டேங்குது. அப்போ இந்த பாலை கூட வந்து தமிழர்ல வழியா ஊத்த முடியல, என்ன பண்ண, ஏன்னா ரொம்ப வந்தா வெளியில வழிய மாட்டிருக்கு, உள்ள போதாட்டிருக்கு, அதனால பஞ்சுனால அந்த பாலை தோய்த்து அதையும் முழுசும் எல்லாமே அதுல பெரும்பாலும் தமிழர்லயே முழுக்க புழிஞ்சிட்டு ஒரு சொட்டு ஒன்றரை சொட்டு இருக்கும் போது மட்டும் அப்படி எடுத்து, தாத்தா தாத்தா நான் தான் தாத்தா, என்ன தூக்கி வளர்த்திக்கல தாத்தா, கொஞ்சம் பால் சாப்பிடுங்க தாத்தா அப்படின்னா அதுக்கு புளியறான் அப்படியே அப்படி, அது ஒரு சொட்டு அப்படிங்குது, ஒரு சொட்டு வலியுது தாத்தா, வலியுது தாத்தா, காட்சி சார், சத்தியம் காட்சி தான் கேட்கிறார். பவனமாய் சோடையாய் நான் எடா பஞ்சு தோய்த்து அட்டை உண்டு அப்படிட்டு என்ன நினைப்பான், அந்த எல்லாம் தெரியுது, இந்த மாதிரி பேரம் ஊத்துறது பேச முடியல, எனக்கு மேம்போச்சு கேம்போச்சு, சிவனதால் சிந்தியா பேதைமார் போல முட்டாப்பய, அந்த மாதிரி இறக்கிறவன் வந்து எப்படி வருத்தப்படுவானோ அப்படியே நீ வருத்தப்படுற. ஏழை நெஞ்சே, ஏன் கவலைப்படுற, ஏன் நெஞ்சே, ஏன் அப்படின்னாரு, நினைச்சா திருவாரூர் வரணும்னா எதுக்க நம்ம இங்கே, அவனது ஆர்வத்தோடு உய்யலாம், அடிக்கடி வரலாம், ஆனா இப்ப திருப்பூர்ல அவர் இருக்காருல்ல, அவரை போய் பார்க்க வேணாம், வாடா கண்ணு என்று தன் நெஞ்சை அழைச்சிட்டு போற. அப்ப நெஞ்சு என்ன, மீண்டும் திருவாரூரில் இருக்க வேண்டும் என்று சொல்ல, ஆனால் இவர் அது சொல்லும்போது இந்த மாதிரி வாழ்நாள் போற ஒன்னும் செய்யாதவன் வந்து கடைசி காலத்துல இறக்கும் போது அதை விட்டுட்டு போறமே, இதை விட்டுட்டு போறமே, அப்படி விட்டுட்டு போறமேன்னு சாவான் அல்லவா, அது போல நீ ஏன் வருத்தப்படுற. அவனது ஆர்வத்தோடு உய்யலாம், நினைச்சா நம்ம திருவாரூர் வரலாம்னா, மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சு கவலைப்படாத ராஜா வா என்று சொல்லி அந்த திருவாரூர் எல்லை மீண்டும் வருக வணக்கம் நன்றி சொன்னதை அப்படி தாண்டார், தாண்டி திருப்போரூர் வருகிறார். இது சேக்கிடாரால் தான் இந்த இடத்தை சொல்ல முடியுது, தவிர இல்லை என திருவாரூரில் பாடியது அதான் நம்ம இது வரைக்கும் படிச்சோம், அதற்காகத்தான் இந்த முற்றோதல் தான் அது அந்த அந்த பணி எனக்கு தந்தது, அது நான் குருமாசன்னிதானத்தையும் நான் ரொம்ப வணங்குறது அல்லவா, இல்லைன்னா முடியாது. 88 போய் திருப்பனந்தாள் இருந்து வாங்கன்றது போனோம், போன உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டது, என்ன உத்தரவாதம் செய்வோம், அப்பதான் நூல் எழுதுங்கன்னு சொல்லிச்சு வரலாறு. என்ன சொல்லிச்சு, ஐயா திருமறை நம்ம வந்து முற்றோதல் வந்து பண்ண என்ன, நம்ம 27 தேவஸ்தானத்துல, ஏன்னா அவங்களுக்கு கோயிலே இருக்குது, செய்யலாம் சாமி என்ன பண்ணுங்கன்னு, அப்படியானா முதல் திருமறையை போய் சீர்காழியில தொடங்குங்கன்னு, முதல் தொடங்குனதாங்க தான், என்ன பண்றதுப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இங்க இருந்தா தேவலான் இருக்கு, அந்த பயலுக்கு +2 படிச்சேன், நான் இருந்தா தான் படிப்பான், என்ன பண்றது அப்படின்னு பண்ணும், சரிம்மா நீ போத்துக்க பாத்துக்க, அதான் உலகம், அவ்வளவுதான் உலகம். அந்த முதல்ல புறப்படுகின்ற பொழுது வருத்தப்படும், தாய் காலம் தெரியும், அப்ப ஆறுதல் சொல்லி அனுப்புவோம், அது போல ஆறுதல் சொல்லுகிறார் தன் நெஞ்சுக்கு நம்முடைய ஞானசம்பந்தம். இப்படி ஒரு அருமையான பதிகம், இதை பாடிவிட்டு நேரா திருப்பூர்ல வருகிறார். இப்பொழுது திருப்பூரூர்ல யார் இருக்கா, நம்முடைய நாவுக்கரசர் இருக்கிறார், திருமலத்தை அணிந்தார். என்னன்னா இங்க ரெண்டு பேரும் வந்து மீண்டும் பூம்பூரூர்ல சேர்ந்த உடனே இரண்டு பேருமாக தலையாத்திரை மேற்கொள்ள விரும்புறாங்க, ஞான சம்பந்தர் தான் அதுல ரொம்ப விருப்பம், சரி நம்ம வந்து தலையாத்திரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞான நாவுக்கரசரும் சரி செய்வோம் அப்படின்றது. எனவே புகழூர்ல இருந்து புறப்படுறாங்க, புறப்பட்ட போது புறப்பட்டு அப்படி புறப்படுறாங்க, இதான் இந்த ஒலியும் ஒலியும் தான் மறந்துடப்படாது சரிங்களா, ஒலியும் ஒலியுமே இது அப்படி புறப்படுகின்ற பொழுது சரின்னு இப்ப முருகநாயனார் மடத்துல இருந்து ரெண்டு பேருமே வர்றாங்க, வந்தா ஞான சம்பந்தருக்கு சிவிகை உண்டு, பெருமான் கொடுத்தது, அதனால சிவிகை இருக்கு. எனவே இவங்க ரெண்டு பேரும் பெருப்பிட்டு வரும்போது சிவிகையை தூக்கிட்டு வர்றவன் என்ன பண்றான், பின்னாலேயே தூக்கிட்டு வர்றான். ஆனா ஞான சம்பந்தர் தான் சிவிகையில வரக்கூடாது, பெரியவர் கூட வராதுன்னு ஞாபகத்தோட பேசிட்டு வர்றாரு. அப்படியே வந்தாங்கன்னா இப்ப ஊர் எல்லை, எது திருப்புகலூர் ஊர்ல எல்லை என்ன இருக்கும், மீண்டும் வருக நன்றி வணக்கம் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்துல இருக்காது, நான் வேடிக்கையா சொல்றது அல்லவா. திருப்பூர் எல்லை வந்தவொடனே மீண்டும் வருக நன்றி வணக்கம் அந்த எல்லை வந்து அந்த உடனே நாவுக்கரசருக்கு என்ன படுதுன்னா, என்ன சிவிகை பெருமான் கொடுத்தது அதுல எல்லாம் தம்பி வரணும் நினைக்கிறார். ஞான சமத்தை நினைக்கிறான்னு கேட்டா, பெரியவர் வர்றதா நான் பாட்டு பலகல ஏறி வர்றதா, சிவ சிவ என்ன ரொம்ப அருமையோட இருந்தீங்களா, இதெல்லாம் உண்மையா, அதெல்லாம் சொல்லல, அதை சொல்லும்படியா அமைஞ்சிருக்க, என்ன செய்யறதுன்னு. அப்ப யார் முன்ன சொல்லணும் என்று கேட்டா, நாவுக்கரசன் சொல்லணும். ஏன் தாங்கள் சிவிகையில அப்படின்னு சொல்லணும், அதனால நாவுக்கரசன் சொன்னார். ஏன் சிவிகையில நீங்க வரணும் அப்படின்னு, இல்ல இல்ல அப்படின்னு, எப்படி வர்றது, ஏன்னா இவர் வயசானவர், இவர் நடந்து வர்றார், நம்ம சிவிகையில எப்படி வர்றதுன்னு அது நினைக்குது. அவர் என்ன கருதுறார், பெருமானே தந்த அருமையான சிவிகை அதுல எல்லாம் வரணும், நாம இதுக்கு நம்ம நடந்து போறோம் சொல்லிட்டு இவர் நினைக்கிறார். அவன் சொன்னவனே, நாவுக்கரசர் ஒரு அருமையான மதிநுட்பமான செயல் செய்தார். என்ன, இது கூடவே வந்தாதான் சங்கடம், எனக்கு சிவிகை கூடவே வந்தாதான் என்ன வயசானவராச்சு அவர் நடந்து வர்றாரு நினைப்பு இவருக்கு. இவர் ஒரு மைல் மின்னையே போயிடுறது, யாரு, நாவுக்கரசர். இது பின்னால சிவிகையில வந்துருக்கு, என்ன அருமைப்பாடு தெரியுங்களா, இதெல்லாம் அருமையா செஞ்சிருக்கிறாங்க. அதனால் இல்லை நீங்கள் இதுல வரட்டும், சிவிகையில வரட்டும், அடியே நான் முன் போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த முன்னே போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் இவர் கொஞ்சம் உடன்பாடு வந்தது. அப்ப என்ன சொல்றார், தாங்கள் எங்கு செல்லுகிறீர்கள் அதுக்கு பின்ன நான் வந்துடுறேன். யாரு, நாவுக்கரசர். அப்போ தலையாத்திரை, இந்த தலையாத்திரை மேற்கொண்டு போனது நாவுக்கரசர் திருவுள்ள எங்க கால் போகுதோ அதோட கூட பல்லக்கு போகுது. அப்படி ஒரு அருமை பார்வைத்து கொண்டார்கள். இதெல்லாம் எப்படி உலகியல் அறிவு அல்லவா, உலகியல் அறிவு.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbarna Nehrile. Adutha Nigalchi Aanmeega Sotpulivu. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: பவள மால்வரையில் நிலவெறிப்பது போர், பவள மால்வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு, பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமம், சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடி தொரு கரத்தில் தரித்துயர் கிரி புறத்தெழுதும், கவளமாகழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கை தொழுவார்.

பிரியா நகே பேரின்ப வெளியினிலே நடனஞ்செய்ய உறார்கள் கண்டுய கருணை செய்த உத்தமனாம் பதஞ்சரிதாள் பரவி போற்றி சிறாருமையாக்கரமா முனியின் பாதம் சிந்தையிலும் சிரத்தினிலும் சேர்த்து வைப்பாம். சிந்தையிலும் சிரத்தினிலும் சேர்த்து வைப்பானோ வாத ஊர் ஐயன் போல் ஞானியுண்டோ வடங்கிய நல் வாசகம் போல் நூலும் உண்டோ சீதமதி புனைந்த சிவன் போல நல்ல தெய்வமுண்டோ தில்லை போல் தலமுண்டோ பூதிமணி அஞ்செடுத்து போல நல்ல பொருளுண்டோ சைவம் போல் சமயமுண்டோ சீதமிகு செந்தமிழ் போல் மொழியும் உண்டோ தேசத்தில் எங்குமே இல்லை இல்லை ததரா நான் நன்மோ.

0: நம்ம பார்வதி பதஞ்சலி அக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளைய வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத உரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருவாத உருளிற்கு திருநாமம் விடுதல் முதலாகிய நிகழ்ச்சியும் அவர் கல்வி கற்றதனுடைய சிறப்பும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு மந்திரியாகிற அந்த சிறப்பும் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவொருள் கூட்டி சமயங்கள் எண்ணில்லாதன. புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று நாட்டிலே நிறைய இருக்கு. சமயங்கள் எல்லாம் வந்து சாமானியமாயிருக்கின்ற மனிதர்களுக்கு ஓரளவு அறிவு விளங்கும்படியாக செய்வது சமயம். அந்தந்த சமயங்களிலும் சில நன்மைகளே, புறப்புறச்சமயம், புறச்சமயம், ஒவ்வொரு சமயங்களிலும் சில நன்மைகள் இருக்கும். அப்படி அந்த சமயங்களிலே அந்தந்த நன்மையை தெரிந்து அதற்கு மேலே பல பிறவிகளிலே மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மேல வந்து ரொம்ப காலம் கழித்து சைவ சித்தாந்தத்துக்கு வரணும். சைவ சித்தாந்தத்துக்கு வர்றது சாமானியம் அல்ல. சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம் என்று நம்முடைய சமயத்தை சொல்லப்படும். சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம் என்று நம்முடைய சமயத்தை சொல்லுவோம். சித்தாந்த சைவம் சொல்லுகின்ற ஒரு முடிவுக்கு மேலே வேற எந்த சமயங்களும் சொல்ல தெரியாது. எல்லா சமயங்களும் சைவத்துக்குள்ள அடங்கிவிடும். எல்லா சமயங்களும் நட்சத்திரங்களை போல, சைவ சமயம் சூரியனை போல. அந்த சைவ சமயத்துக்கு சத்துருக்களான சமயங்கள் நிறைய இருக்கு. சைவத்துக்குத்தான் சத்துரு அதிகம், மற்ற சமயங்களுக்கு அவ்வளவு சத்துருக்கள் இல்லை. சைவ சமயத்துக்கு தான் எதிரிகள் ஏராளம். அந்த சத்துருக்கள் வந்து சைவ சமயத்துக்கு கெடுதல் செய்யும் போது சுவாமி அந்த சத்துருக்களை நீக்குவதற்காக ஒருத்தரை தனக்கு பக்கத்தில் இருக்கிறவரை பூமிக்கு அனுப்புவார். சமண சமயம் அதிகமாக மிகுந்து சைவ சமயத்தை கெடுத்துக் கொண்டிருந்த போது முருகனை அனுப்பினாரு ஞான சம்பந்தராக சீர்காழி. சைவ சமயத்தை தலைக்க வைக்கவும் சமண சமயமாயிருள ஓட்டமும் ஞான சம்பந்தர் இல்லைன்னா நாடு முழுவதும் சமணமாகவே இருக்கும். அதே போல புத்த சமயம் அதிகமாக மிகுந்து சைவ சமயத்துக்கு இடையூறு செய்யும் காலத்தில் தனக்கு பக்கத்தில் இருந்த திருநந்தி தேவரை திருவாத ஊருக்கு வர சொன்னார் மாணிக்க வாசகராக. ஞான சம்பந்தர் இல்லைன்னா சமண சமயமாகவே இருக்கும், ஜெயமும் இருக்காது. திருநந்தி தேவராகிய வாணிக்க வாசகர் வரவில்லையானால் புத்த சமயம்தான். அதன் பிறகு பல பல சமயங்கள் எல்லாம் வந்து இந்த சைவத்துக்கு இடையூறு நிறைய செய்கிறது. செய்தாலும் சைவம் ஆணி வேறு பலமா இருப்பதனால இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சைவ சமயத்தை உள்ளபடி வேதாகமங்களில் உள்ளபடி சைவ சமயத்தை விருத்தி செய்கின்ற புலவர்கள் மகான்கள் இப்பொழுது ரொம்ப குறைவு. சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகின்ற புலவர்கள் புலவர்கள் இருக்கிறார்கள், புலவர்கள் இருக்கிறார்கள், சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகிற புலவர்கள் குறைவு. புலவர்கள் என்றால் பொதுவாக புலவர்கள், சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகிற புலவர்கள் ரொம்ப குறைச்சல். சமய வளர்ச்சியை செய்வது நம்ம சமயத்தை வளர்ச்சி, நம்ம சமயத்துக்கு இடையூறாக இருக்கிற சமயங்களிலே நம்ம சைவர்கள் பிரவேசிக்காமல் நம்ம சைவர்களுக்கு உள்ளதை சொல்லி, நம்ம சைவம் இப்படிப்பட்டது இவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லி இந்த கட்சியில சேர்ந்தவரை வலுவா நிக்க வைக்கிற மாதிரி புலவர்கள் இல்லை. கட்சியில சேர்ந்திருக்கிறான்னா இவனுக்கு கல்வி அறிவு, கேள்வி அறிவு, இயற்கை அறிவு எல்லாம் குறைவு. பேரளவுக்கு அயால் அவன் திருநீர் பூசுறான், இவன் பூசினா அவன் தீச்ச வாங்கினான், இவன் வாங்கினா இவ்வளவுதான். இதுதான் ஜெய்வமா இருக்கு. சைவ சமயத்தினுடைய மரபு, சைவ சமய சம்பிரதாயம், சைவாகம் முறைகள் நன்றாக தெரிந்த புலவர்கள் இல்லை, இதுல சேர்ந்த கட்சியில சேர்ந்தவர்களும் இல்லை, சைவ சமயத்துல சேர்ந்தவர்களும் இல்லை. சைவ சமயத்தில் நிலைநாட்டுகிறவர்கள் சைவ சமயத்தினுடைய பெருமையை சொல்லி அந்த சைவ சமயத்தில் நிலைத்து நிற்கும்படியாக செய்கின்ற அறிவுரை நூல் உரை சொல்லுகின்ற ஆச்சாரியர்கள். அது திருவிளையாட புராண ஆசிரியர் முதற் பாட்டிலேயே சொல்றாங்க. ஆயவளம் வலியதனில் அமாத்தியரின் அருமறையின் தூய சிவாகம நெறியின் துறை வழங்க வஞ்சனையால் மாயனிடும் புத்தை உடைந்தோட வந்து ஒருவர் சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே சைவ சமயிகளாயிருப்பவர்கள் நன்றாக சிவநூல்களை நன்றாக கேட்டு சிவநூல்களிலே சொல்லி இருக்கிற ஆச்சார அனுட்டானங்களை நன்றாக மனத்திலே பதிய வைக்கும். தன்னை சேர்ந்தவர்களை, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் எல்லாரையும் அதிலே ஈடுபடுத்தி பதிவு சுபாச உண்மைகளை நன்றாக கற்றுக்கேட்டு நம்ம சமயத்தினுடைய சிறப்பு இப்படிப்பட்டது, மற்ற சமயங்களுடைய தாழ்வு இப்படிப்பட்டது என்று நன்றாக தெரிந்து கொள்ளும். அதுக்கு தான் இந்த புராணங்கள் எல்லாம் கேட்கும். ஆகவே இந்த சைவ சமய விருத்தியான இந்த புண்ணியத்தை செய்தவர்கள் சமயாச்சாரம் நான்கு பேரும், அதன் பிறகு வந்த புண்ணியவான்கள் பல பேர். ஆக சைவ சமய விருத்திக்காக பாடுபட்டவர்கள் இந்த நால்வரும். நாடெல்லாம் சுற்றி ஒரு வசதி இல்லாத காலத்திலே ஊரெல்லாம் அவன் இருக்கின்ற ஊரெல்லாம் போய் பாடி அதிசயங்களை செய்து சமயத்தை விருத்தி செய்ய. அதிலே அன்பர்களுடைய உள்ளத்திலே பத்தி உண்டாகும்படி, உணர்வுண்டாகும்படி, சிவனிடத்திலே அன்பு உண்டாகும்படி அதிகமாக ஈடுபடுத்துவது திருவாசகம். அதிகமாக ஈடுபடுத்துவது திருவாசகம். அந்த திருவாசகத்தை பாடுவதற்காகவே கைலாயத்திலிருந்து திருநந்தேவர் வந்தார். அப்படிக்கு வந்தாரே, அவர் தானாவே கூட பாடலாம். திருநந்தேவர் அங்கே உபதேசம் பெற்றவர் தானே, தானாவே கூட பாடலாம். ஆக சிவன் வந்து மறுபடியும் அவருக்கு ஞானத்தை உபதேசித்து பாட வச்சான். அப்படின்னா அங்கே உபதேசம் பெற்றவர் திருநந்தேவர்னா இரண்டாம் சிவன், இரண்டாவது சிவன். சிவபெருமானுக்கு அடுத்தாப்புல இருக்கிறவர். அவருக்கு மறுபடி சிவபெருமானே குருவாக வந்து நிலந்தன் மேல் வந்தருடைய நீள்களால் காட்டி புத்தி வச்சாக்கிறத உபதேசம் பண்ணி அதிகமான ஞானத்தை கொடுத்து பாட வச்சாங்க. பெரிய ஒரு கருணை, பெரிய ஆச்சரியம். ஞானம் உள்ளவனுக்கு ஞானத்தை தந்த, பணக்காரனுக்கு பணத்தை கொடுத்தா போய் கல்வி உள்ளவனுக்கு கல்வியை கொடுத்த என்னமா இருக்கும், அதிகமாக நல்ல பக்குவமான நிலத்திலே விதையை போட்டா எப்படி இருக்கும், நன்றாக. அதுபோல ஞானம் உள்ளவராயிருந்த திருநந்தேவர் வந்திருந்தாரு திருவாதவூருக்கு. சிவபெருமான் மறுபடியும் வந்து அவருக்கு ஞானத்தை அள்ளி கொடுத்தார். அவரு மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் அள்ளி கொடுத்தார், மாணிக்கவாசகர் நமக்கு அள்ளி கொடுத்தார். அவர் வள்ளல், இவரும் வள்ளல். அதனால வாதவூர் வள்ளல்னு வாடிவிட்டார், வாதவூர் வள்ளல். ஆகவே பொய்மையான் உலகின் மாய பொங்கிருள் அகல வன்னோர் தம்மையால் நரகில் தள்ளும் சமயத்தாரகம் வழுங்க எம்மையால் உடையா நண்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார் என்று அவருடைய அவதாரத்தை பற்றி ஞான சூரியன் உதயம் செய்தார். ஞான சூரியன் உதயம், ஞான சூரியன் உதயம் செய்தபடியினாலே அஞ்ஞானமாக இருள் ஓடி போய்விடும். அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கு நல்ல விஞ்ஞானமாகி மிளிர்கின்ற வைச்சுடைய என்றார் போல சூரியன் உதயமானால் இருள் ஓடிவிடும். நட்சத்திரங்கள் சமயத்தாரகளாய் இருக்கிற நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களை போன்று இருக்கிற சமயங்கள் ஓடி போய்விட்டன. நட்சத்திரங்களை போல இருக்கிற சமயங்கள். ஆகவே இந்த இருள் ஓடியது, புறச்சமயங்கள் ஓடியது, மெய்ச்சமயத்தில் இருக்கின்ற அன்பருடைய இதயமாகிய தாமரை எல்லாம் மலர்ந்தது. பொய்மாயா உலகின் மாய பொங்கிருள் அகல அன்னோர் தம்மையால் நரையில் தள்ளும் தமயதாரகள் மலுங்க
1: எம்மையாள் உடையா நண்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார்.
0: திருவாதவூரர் திருநந்தி தேவர் அவதாரம் என்று அதிகபட்சம் நான் தான் சொல்றேன். அதிகபட்சம் ஊவிய சாமிநாத ஐயர் எழுதியிருக்காரு, டாக்டர் ஊவிய சாமிநாத ஐயர் எழுதியிருக்கிறார். அந்த குடமுள நந்தீசனை வாசகனாக கொண்டார் என்கின்ற அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகத்தை வச்சு எழுதியிருக்கிறார். இந்த மூவருக்கும் முந்தியவர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரராகிய தேவாராசிரியர்களுக்கும் முந்தியவர். அதே மரமலையடிகள் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். இவங்க 7ஆம் நூற்றாண்டு, யாரு சம்பந்தரும் அப்பரும் 7ஆம். ஆகையினாலே இப்படி திருநந்தி தேவரே திருவாதவூரராக மாணிக்கவாதராக வந்தபடியினாலே அவர் மூலமாக சைவ சமயத்தை விருத்தி பண்ண வேண்டும் என்கின்ற கருணையினாலே சிவனே குருவாக வந்தார். குருவே சிவம் என்று கூறுவது நமக்கு, குருவே சிவம் என்று நாம் சொல்லுவோம், அவருக்கு சிவனே குருவாக. நமக்கு குருவாக வந்தவர் சிவனாக நாம் வந்து பாதிக்கவும் தேசிகர் தம்மையும் சிவனேஸ்வர தம்மை ஈசனவே உலத்துடன் என்றார் போல மனித வர்க்கத்திலே வந்து நமக்கு உபதேசம் பண்ணிய குருவை சிவமாக என்று அவருக்கு அவர் யார் வந்தால் சிவனே குருவாக. இப்ப இந்த வித்தியாசம் தெரியுத, மனிதன் சிவமாக எண்ணுதல், சிவனே குருவாக வந்தார். குருவை சிவமாக எண்ணுதல் நமக்கு, நமக்கு அவருக்கு சிவனே குருவாக. சிவனே குருவாக வந்தான்னா அதனுடைய உயர்வு அருமை சொல்லி முடியுமா? திருக்கையிலை இருந்த நந்தி தேவன் தன்னை தென்னாடும் தென்றமழும் சைவம் மூங்க இருக்கு முதல் ஆகமும் இசையும் மூங்க எம்பிரான் சிவனேதான் கடவுள் என்ன தருக்குள்ள சமயத்தார் தளர்ந்து ஓட சங்கரனே வாத ஊர் தன்னில் தந்தாய் திருக்கோவை வாசகம் சேரத்தந்தான் சேவகனே வாத ஊர் சிவனே ஊற்றி என்று திருவாத ஊர் செந்தமிழ் மாலைன்னு ஒரு 101 பாடல் பாடியிருக்கிறேன். திருவாத ஊர் செந்தமிழ் மாலைன்னு. ஆகையினாலே இப்படி சிவபெருமானை குருவாக வந்து உபதேசம் பண்ணியபடியினாலே அவருடைய சிவஞானம் மற்றவர்களை விட கூடுதலாக, அது நீங்க திருவாசகத்தை படித்தவர்களும் உணர்ந்தவர்களுக்கு தெரியும். படித்தவர்களுக்கு தெரியாது, உணர்ந்தவர்களுக்கு தெரியும். படித்தவர்களுக்கு தெரியாது, உணர்ந்தவர்களுக்கு தெரியும். திருவாசகத்தை படிப்பது வேறு, சொல்லிய வாட்டில் பொருள். அதனாலே அதிலே சிவஞானமாவே இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அதே இவருக்கு பேர் வச்சாங்கன்னு பாடுறாரு, பேர் வச்சாரு, பேர் வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. பொருத்தம் இல்லாத நெறியை தன்னுடைய நெறியாக கொண்ட புத்தம், புத்த சமயம் என்று ஒரு சமயம், அது பொருத்தம் இல்லாத ஒரு நெறியை தன்னுடைய சமய நெறியாக கொண்டு மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த புத்தனோடு வாது செய்து அந்த வாதிலே வென்று புத்தனோடு வாது செய்தார் யாரு? சமணர்களோடு சம்பந்தர் வாது செய்தார். வாது செய்தார்னா அவரோட அதிகமாக பேசல, அவனோடு அதிகமாக பேசல, சுத்தியே நின்று மொய்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன மாதிரி சபதம் பண்ணினாக, சபதம் பண்ணினதுக்கு இயந்து சபதத்தை தன்னுடைய செயலை செய்தார், பாட்டு பாடினார். அவனோட எதிர்த்து வாதமெல்லாம் பேச மாட்டாங்க ஞானிகள், அஞ்ஞானிகள். ஆனா ஞான சம்பந்தர் சுத்தியே எல்லாம் நின்றுகிட்டு இருந்தான் சமணர்கள். மாணிக்க வாசகர் புத்தனோட வாதம் செய்யறதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அவன் முகத்துல விழிக்கப்படாது, குறுக்க தர போட்டு பேசினார். புத்தன் முகத்துல விழிக்கப்படாது, புத்தன் முகத்துல விழிக்கப்படாது, திரை போட்டு பேசினார். எவ்வளவு நேரம் பேசினார்? 1-5 நிமிஷம் பேசினாரு. அவன் சைவத்தையும் திருநீற்றையும் சிவபெருமானை இகழ்ந்து பேசினான். அப்படி இகழ்ந்து பேசிய போது, இகழ்ந்து சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிறவனுகிட்ட நம்ம பேசலாமா? பேசலாம். அப்படி பேசுகிறதுக்கு
1: ஆற்றலை கொடுக்கறவ வழிய கொடுக்கறவ சரஸ்வதி தானே,
0: சரஸ்வதி தானே.
1: அவ வந்து இவனை பேச வைக்கலாம்,
0: அவ பேச வைக்கணும் தானே இவன் பேசின அப்படின்னு என்ன பண்ணாரு, சரஸ்வதியை கூப்பிட்டாரு மாணிக்கவாசகர்.
1: சரஸ்வதியே பர்மாவை கூப்பிட்டாருன்னு வேற அருளாளர் வரலாறு இல்லையில,
0: சில முக்கிய உப்பங்களை மனசுக்கு வச்சு சரஸ்வதியை கூப்பிட்டாரு. சரஸ்வதியே,
1: சரஸ்வதினா எங்க இருக்கிறவோ அப்பா,
0: கல்வியா தாவரும் உலகலாம் தந்த நான்முகன், தாவரும் உலகலாம் தந்த நான்முகன், தேவுதன் துணவியாய் சிரிந்த பல்லுயிர் நாவதோர் இருந்திடும் நலங்குள் வாணிதன் பூவடி முடிவிசை புடைந்து போற்றுவாம் என்பது கந்தபுரான் சரஸ்வதி தோத்தம். நாவல் இல்லைன்னா பேச்சு வரா,
1: பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நாவல் இருந்து பேச வைக்கிறான். பாவம் செஞ்சவன அசுத்த வார்த்தையா பேச வைப்பா, புண்ணியம் செஞ்சவன நல்ல வார்த்தையா பேச வைப்பா,
0: சிவ புண்ணியம் பண்ணினவன சிவனையா பேச வைப்பா.
1: தெரியுமா, நீ தக்கன் வேண்டிக்கு போயிருந்து இல்ல, தக்கன் இகழ்ந்தவனுடைய வேள்வியிலே நீ போயிருந்தபடியினாலே உன்னுடைய மூக்க எங்க வீரபத்திர சுவாமி அறுத்து விட்டார்கள், அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? இகழ்ந்தவனுடைய யாகத்துக்கு போனதுனாலே உன்னுடைய நாசியே வீரபத்திர சுவாமி அறுத்தாரு, இப்ப இகழ்ந்து பேசுறான புத்த அவனாவில் நீ இருக்கலாமா, ஓடி போனாரு ஓடிய கூட்டா. தக்கன் வேள்வியில் தொக்க நான்மறை சொல்லு நீ இவை சொல்வதன் கலை மாதராய், நாலு வேதத்தையும் படிச்சு விட்டு அந்த வேதத்தை அருள் செய்தவனாகிய சிவபெருமானை இகழ்ந்து பேசுற அவன் நாவல் இருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னுப்பா மணிக்க. அது சரஸ்வதியப்பா, சரஸ்வதி பிரம்மா விஷ்ணுலாம் நால்வருங்களான பரமஞானிகளுக்கு சாதாரணம், அவங்க எல்லாம் பேசணும் நமக்கு புரியும், அவங்களுக்கெல்லாம் சும்மா சாதாரணம். தொக்க நான்மறை சொல்லு நீவே சொல்லவதன் கலை மாதராய், தக்கன் வேள்வியில் உன்ற நாசி தடிந்ததென்று மறந்தாய், முக்கனான் அருள் இல்லை என்றிடு மூகர் நாவை நீங்கிய நக்கனார் திரு ஆன ஏகன நாமடந்தையும் அஞ்சினாள், நாமங்கள் நாசி சிரம் பரமன் மட சோமன் முகநெறித்து உந்தீவர தொல்லை வினைகட உந்தீவர். அப்படி புத்தனோடு அடங்கியும் போது சரஸ்வதி இப்படி கண்டித்தாரு, கண்டித்த உடனே சரஸ்வதி போயிட்டா புத்தன் உண்மையாயிட்ட, புத்தன் எல்லாமே உண்மையாயிட்ட, புத்தன் எல்லாம் உண்மையான பிற்பாடு தான். ஈழ நாட்டு அரசன் சோழ நாட்டு அரசர்கள் எல்லாரும் மாணிக்க வாசரை வணங்கி வாழ்த்தி அந்த வேளையில ஈழ நாட்டு அரசு அவன் ஊமப்பெண்ணை கூட்டிட்டு வந்திருந்தாளா, சிதப்படுத்து ஊமப்பெண்ணை கூட்டிட்டு வந்த அவனுடைய புள்ள ஒண்ணு இருந்தா அது உண்மையா, இப்படி பேசினவனை எல்லாம் உண்மையாட்டி சாமி, இந்த பேசாம இருக்கிற விட பேச வைசாமி அப்படி சொன்ன உடனே அவளை நயனதீட்சம் பண்ணினார் மாணிக்க வாசகர், அந்த பெண் குழந்தைய அப்படி நயனதீட்சம் பண்ணின உடனே அவளுக்கு ஞானம் வந்துருச்சு, பேசல பாட்டா பாடணும், பேசல பேசாதது பாட்டு பாடிச்சுப்பா, இப்ப உணவு பேசாம இருந்தா இருந்துச்சு திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமானுக்கு முன்னால விட்டு அந்த தாய் தந்தை வணங்கி அழுதார்கள், அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, பேசல, ஊமேவு செங்கமலை புத்து எழுந்தேரியவாமேவு தெய்வ படம் அறியனாமேவு என்று பாட்டா பாடிச்சு கந்தர் கழிவு, பேசாத குழந்தை பாட்டு பாடிச்சு. அதுபோல இந்த பிள்ளை என்ன பண்ணாரு, பார்த்தாரு பூசுவதும் வெந்நீர் உண்பதும் உங்கரவும் பேசுவதும் திருவாயான் மறைபோரும் தானி, பூசுவதும் பேசுவதும் உண்பதும் கொண்ட என்ன ஈசனவன் எப்போ இருக்கு இயல்பானான் சாளரோடு பாட்டு பாடிச்சு ஆகையினார். இப்படி அதன் பிறகு எல்லாம் வணங்கி அயால புத்தன் எல்லாம் வந்து மாணிக்கவாசகர் திருநூர் வாங்கிட்டேன், மாணிக்கவாசகர் நாங்கள் முன்ன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தபடினாலே திருநூறு பூசாம போன ஜாமி, முன்ன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தபடினாலே உருத்திராட்சம் போடாம பஞ்சாச்சரம் சொல்லாம குணா பூட்டான் உபூதி குருசாமி அப்படின்னு மாணிக்கவாசகர் உபூதி வாங்கி புத்தன் எல்லாம் பூசிக்கிட்டு சிதம்பரத்திலேயே ரூம் எடுத்து தங்கி பல நாள் இருந்தது. அந்த புத்தன் அவனோடு வாது செய்வோராக மாணிக்கவன் அப்படின்னு குறிப்பிடார். ஏன்னா அவருடைய அவதாரம் முக்கியமான ஒரு நோக்காது. மறுவாத நெறி பூண்ட மத்தனும் புத்தனுடன் பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர அந்த புரட்சமயமாகிய புத்த சமயத்தை வென்றாரு. பெருநாமமாக இருக்கிற சிவநாமம் வளரும்படியாக செய்தார். சிவபெருமானுடைய திருநாமத்தினுடைய பெருமை அவனுடைய அருளாற்றலுடைய சிறப்புகளை எல்லாம் திருவாசகமாக பாடி சிவநாமம் விளங்கும்படியாக வளரும்படியாக செய்தார். வெறுவாத உருவாத பிறவியை சென்று ஒரு நாமம் உறாதவர். அதனால பிறவியானது உருவாத பிறவி, உருவாத பிறவினா நீங்காதது, நீங்காதது, நீங்காதது என்றால் பிறவி வினை வினை பிறவி பிறவி வினை இப்படியே வரிசையா வந்து கொண்டே இருக்கு. அது பிரவாகநாதின்னு சொல்றது, ஆற்றில நீர் போவது போல வினையினால பிறவியும் பிறவியினால வினை, பிறவியினால வினை வினையினாலே பிறவி. அதனாலதான் மாணிக்கவாசகர் அதை சேர்த்து சொல்றது வினைப்பிறவி. வீட்டுக்கு வந்து வினைப்பிறவின்னு நல்லா சேர்த்து சொல்றாரு. அதான் ஒரு பெரிய கடிகாரம். பிறவி என்ன பிறவி? அந்த கண்டபத்திலையும் சொல்றாருமா, வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு, வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை செய்தும் நடையாடே தளர்வு. பிறவி வருவது எதனால வருவது? வினை எதனால வருவது? பிறவி. மரத்தினால வித்து, வித்துனாலே மரம், வித்துனாலே மரம், மரத்தினால வித்து. அதனாலே வினையை வெல்லும், வினையை வெல்லும். அப்போ சமானியம், வினையை வெல்லுவது சமானியம். விஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ என்றார் போல. அதனாலதான் நம்ம ஆசிரியர்கள் முதல்ல வினையை கெடுக்கும் இந்த பாட்டு அப்படின்னு பாடுறாங்க. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்ந்து எளிதாமே முந்தை வல்வினை முழுதும், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்படும் என்று வினையை பற்றி ரொம்ப கவனமாக கவனமாக சொல்றோம். அதனாலே இவருக்கு இனிமேல் பிறவி இல்லை. பிறவி வந்துச்சுன்னா பேரு வைப்பாங்க, பிறவி வந்துச்சுன்னா காரிட்டு ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவிய போல் கட்டுண்டு இருந்தவமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சென்ற பேரிட்டு மெய்யென்று பேசும்பாள் பொய்யுடல் பழக்கவலை அமுதமூட்டி என்பது தாய்மான ஒரு பாடம். குழந்தை பிறந்தா பேர் வைப்பாக. அதனாலே இனிமேல் ஒரு பிறவி எடுத்து இன்னொரு பேரு வராதபடி இருப்பவராகிய திருவாரூர் அப்படின்ற இன்னொரு பிறவி எடுத்து அந்த பிறவியிலே ஒரு பேரு இல்லாதவராய் இருக்கல, இதோடு சரி இல்லாதவராகிய இவருக்கு உருவாத பிறவியை சென்று ஒரு நாமம் உறாதவர்க்கு திருவாத ஊரரனும் திருநாமம் குறித்தார்கள்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 62வது பதிகம் 2வது பாடல் ஊனாகி உயிராகி. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திரு ஆனைக்கா திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 76 பதிகம் 7 பாடல், வில்லத்தான் ஒன்று. வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் முதல் திருமுறை 103வது பதிகம் 6வது பாடல் வெள்ளமெல்லாம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருக்கழுக்குன்றம் பண்குறிஞ்சி திருச்சி

ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 13வது பதிகம் 2வது பாடல்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.